சித்திதசித்தி சாதனஹ வ்ருஷாஹி வ்ருஷபோ விஷ்ணுர்விஷபர்வா வ்ருஷோதரஹ வர்த்தனோ வர்த்தமானஶ்ச விவிக்தஃ ஸ்ருதிசாகரஹ சுபுஜோ துர்தரோ வாக்மீ மஹேந்திரோ வசுதோ வசுஹ.

நேரம் 5:52. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி. சுசிலாவின் குரலில் கண்ணதாசனுடைய வரிகளில் கிருஷ்ணன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது.

காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 3ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆடி மாதம் 9ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி நியாய் சனிக்கிழமை. ரம்யமான காலை பொழுதில் நமது பண்பலையில் இப்போது நாம் வந்தே மாதரம் கேட்கலாம்.

0: இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இதுவரை 26,000 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் திரு கமலேஷ் பஸ்வான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளவரப்பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து இன்று முதல் 120 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை கூறியுள்ளது. ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1,244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெட்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இதழ் விரித்த விடியல் மலர் இளம்பொழுதாய் மலர்ந்திருக்க இனிய நாளாம் சனிக்கிழமை இன்று இனிதுடனே புலர்ந்திருக்க இதயங்களில் மகிழ்வூட்ட இன்பத்துடன் கேட்டு மகிழ்வோம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:03. நேர்களின் நம்ம குமரி பண்பலை 101 இன்னைக்கு இடம்பெற

நிகழ்ச்சிகளையும் வலம் வரும் நேரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இதோ நிகழ்ச்சி நிரல். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் இரா அனுராதா அவர்கள், சென்னை வானொலி நிலையம். 6:15 குரளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் காலை 7:00 வட்டார செய்திகள், 7:05 முற்றத்தில் இன்று. 7:10 அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. காலை 7:35 தென்குமரி தேனலையில் திரை இசை பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் இடம்பெறும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவச்சந்தையில் காய்கறிகளின் விலை விவரம், அரசு கொள்முதல் நிலைகளின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 திரையின் ஒன், தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ் பிலிம் கிட்ஸ் இடம்பெறும். 9:02 பன்மொழி பாடல்கள், 9:30 கான கைரளி மலையாள திரைப்பட பாடல்கள், காலை 10:02 சவாலி சமாளி நேரலை வசந்தன் கோ விளம்பரதாரன் நிகழ்ச்சி இது. 10:30 கடிதமும் கருத்தும், 11:02 எக்ஸூர் குமரி பண்பலையுடன், எனது தன்னம்பிக்கையைக் கண்டு நானே வியப்புற்ற நேரம் என்ற தலைப்பில் நேரலையில் நேர்கள் பங்கேற்று பேசலாம். 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:10 மனம் நனையும் மதுரமொழி, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் வேர்ல்ட் ட்ரவுனிங் பிரிவென்ஷன் டே குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் சிந்தியா அவர்கள். பகல் 12:55 திரை இசை, பிற்பகல் 1:00 செய்தி தெரியுமா நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.
2: உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்பது பாரதியாரின் வரிகள். உள்ளம் பல்வேறு உணர்வுகளை உருவாக்கும் இடம் ஆகும். அந்த உள்ளம் தூய்மையுடன் திகழ திகழ அது நற்பண்புகள் பலவற்றிற்கு வழிவகுக்கும் எனலாம். இதனை உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்கிறார். உள்ள தூய்மை என்பது மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அதுவே அறம் என்றும் கூறுகிறது வள்ளுவம். உள்ளத்தில் குற்றம் இல்லாத தூய்மையை உடையவர்களாக அறியாமையால் ஏற்படும் மயக்கம் நீங்கும். மயக்கம் நீங்கிய நிலையில் மெய் உணர்வும் பெறலாம். மெய் உணர்வு மிகுதலின் காரணமாக அற ஒழுக்கத்தை கடைபிடித்து அறப்போராக திகழ்ந்து தன்னுடன் இருப்பவரையும் நல்வழியில் செலுத்தி தமக்கென வாழா பிறர்க்குரியவராக வாழ்ந்து இறுதியில் நிலை பெற்ற அருளினை பெற முடியும். இவர்களின் வாழ்வில் இன்பமே நிலைத்து நிற்கும். இவரிடம் துன்பம் என்பது வரவே வராது. அப்படியே அவரை நெருங்கினாலும் அது உடனே அவரை விட்டு நீங்கிவிடும் தன்மையுடையதாகவே இருக்கும் என்கிறார் வள்ளுவர். இதனைத்தான் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்றும் அதனை வலியுறுத்துகின்றார். தூய மாசற்ற உள்ளமே நல்ல உள்ளம். அந்த நல்ல உள்ளத்தில் நல்ல உணர்வுகளே தோன்றும். நல்ல உணர்வின் காரணமாக நல்ல செயல்களை நடைபெற உந்தும். அப்படிப்பட்ட நல்ல செயல்களால் துன்பம் அல்ல. அத்தகைய நல்ல உள்ளம் படித்தவர்களை, நல்லவர்களை, பண்புடையவர்களை, சான்றோர்களை, பெரியோர்களை என்றெல்லாம் இப்படி பலவாறு அவர்களை நாம் பெயர் சொல்லி அழைக்கலாம். அந்த நல்ல உள்ளம் எப்பொழுதுமே நேர்வழியை நாடி செல்லும். அனைவரையும் ஒன்றாக பார்க்கும். இவர்கள் உண்ணாமல் உறங்காமல் பிறர் நலம் வேண்டி சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். இதனைத்தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா என்கிறார் கண்ணதாசன். ஆம், நல்லவர்கள் உறங்கும் பொழுதும் அவர்கள் உள்ளுணர்வு விழிப்புடன் செயல்பட்டு சிந்தித்துக் கொண்டே இருக்கும். இப்போது எனக்கு மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம் புகழ் நிறைய தாம் வாய்ந்தனரே என்ற புறநானூற்று வரி நினைவுக்கு வருகிறது. உணர்வுடையவருக்கே இன்பம் துன்பம் ஆசை நிராசை மகிழ்ச்சி வருத்தம் கருணை கண்ணோட்டம் கடமை பொறுப்பு என அனைத்து விதமான உலகியல் சார்ந்த எண்ணங்கள் தோன்றும். உணர்வு இல்லை என்றால் ஒன்றுமே தோன்றாது. நல்ல உணர்வு உடையவர்களையே நாம் மக்கள் என்றும் சொல்லலாம். கணமதனிற் பிரிந்திலும் இக்காயத்தின் வரும் பயனை உணர்வுடையோர் பெறுவர். உணர்வு ஒன்றுமில்லார்க்கு ஒன்றுமில்லை என்ற

0: பரஞ்சோதி முனைவர் உணர்த்தும் உடலின் நிலையாமை கருத்தை நாம் உணர்தல் வேண்டும். உள்ளத்தின் உணர்வுக்கேற்ப ஒருவன் முன்னேற்றம் காண்பர். மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. எனவே நல்ல உள்ளம் பெற்று நல் உணர்வுடன் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். உண்டால் அம்ம இவ்வுலகம் என்ற புறநானூற்று பாடல் மனித நேயத்தையும் பிறருக்காக வாழும் உயர்ந்தோர்களின் செயலையும் போற்றுகிறது. இந்திரனின் அமிர்தம் கிடைத்தாலும் அதை தான் மட்டும் உண்ணாமல் பிறருடன் பகிர்ந்து உண்ணும் மனிதர்களின் பெருமையை பேசுகிறது. பிறர் அஞ்சுவதற்கு அஞ்சி புகழ் கிடைக்கும் என்றால் தனக்கும் தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடியபடியான உயர்ந்த உள்ளம் படைத்தவர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகமானது நிலை பெற்று இயங்குகிறது என்று சொல்லலாம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.

0: சிற்பிகளில் பிறக்கும் முத்துகள் போல் சிந்தனைகளில் எழுந்த எண்ணங்கள் நித்தமும் புது பொலிவுடன் அரங்கேறுகிறது. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:15. ரம்யமான காலை பொழுதில் ஐயன் வள்ளுவரின் அமுதமொழியான குறள் அமுதம் கேட்கலாம்.
1: பொருட்பொருளார் புன்னலம் தோயார் அருட்பொருளாயும் அறிவினவர்.
2: அருளாகிய பொருளை ஆய்ந்து அறிந்த அறிவுடைய மேலோர் பொருளை மட்டுமே கருத்தில் கொண்டுள்ள பரத்தையரின் பொய்யான இன்பத்தை நாடமாட்டார்கள். குறள் எண் 914 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: பொருட்பொருளார் புன்னலம் தோயார் அருட்பொருளாயும் அறிவினவர்.
2: அருளாகிய பொருளை ஆய்ந்து அறிந்த அறிவுடைய மேலோர் பொருளை மட்டுமே கருத்தில் கொண்டுள்ள பரத்தையரின் பொய்யான இன்பத்தை நாடமாட்டார்கள். குறள் எண் 914 அதிகாரம் வரைவின் மகளிர்.
0: இருளகற்றும் காலை என இனிது வந்த விடியல் இது. மலர்ந்த இந்த இனிமையான நன்னாளில் இறைவனை எண்ணி இன்ப பாமாலை கேட்கலாம் நம்ம குமரி பண்பலை 101 பக்தி மாலை விளம்பரத்தை தொடர்ந்து.
3: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28 செவ்வாய்க்கிழமை காலை 9:00 to 4:00 வரை. இடம்
4: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில் சிங்காங்கடை.
0: அனைத்து மாணவரே, தங்களுக்கு முன்னும் பின்னும் நமஸ்காரம். 4 திசைகளிலும் உம்மை நமஸ்கரிக்கிறேன். எல்லையில்லா சக்தியையும் அளவற்ற வீரத்தையும் உடைய தாங்களே அனைத்தையும் தாங்குகின்றீர். ஆதலால் சகலமும் தாங்களாகவே இருக்கின்றீர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் இனிய வாசகம் கேட்டோம். இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதலில் ராஜ்குமார் பாரதி பாடியுள்ள பாடலை இப்போது கேட்கலாம்.

0: வானொலியில் தெள்ளிய குரலாய் திசையிட்ட எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து பக்தி மாலை கேட்டுட்டிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்பதற்கு முன் விளம்பரம்.
1: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே? இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
2: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
1: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
0: பக்தி மாலையில் அடுத்து பி சுசீலா பாடியுள்ள பாடலை இப்போது கேட்கலாம்.

0: திருநெல்வேலி
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
1: போன் 233-066.
3: நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்கள் பாதைகளை செம்மையாக்குவார்.

நேரம் காலை 6:31. நமது குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து பக்தி மாலை கேட்டிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலை பாடியவர் சி என் சுந்தரராஜன்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. எண்ணத்தை தூய்மைப்படுத்துவோம், நம் எண்ணங்களை அழகாக்கிக் கொள்வோம். நம் வாழ்க்கையை இறைவன் அழகாக்குவார். திருக்குறானின் இனிய வாசகம் கேட்டோம். இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து இடம்பெறும் பாடலை பாடியவர் நாகூர் இ.எம். ஹனீஃபா.

0: சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் தாம் வெளியிட்ட காணொலி பதிவில் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து குறிப்பிட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மிகப்பெரிய ஆதரவு அளித்து நேர்மறையான யோசனைகளை பலர் தெரிவித்துள்ளதாகவும் அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். 167வது வருமான வரி தினத்தையொட்டி புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், வெளிப்படையான திறன் வாய்ந்த வரி நிர்வாகத்தை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். வரி செலுத்துவோரின் நலன்களை உறுதி செய்ய நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வணிகம் செய்வதை எளிதாக்குவது மற்றும் வரி செலுத்துவோரின் நம்பிக்கையை வலுப்படுத்துவதில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை நிகழ்ச்சியில் ஒன்றில் பேசிய அவர், குஜராத், பஞ்சாப், ஹரியானா போன்று தமிழகத்திலும் விளையாட்டு கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று கூறினார். பயிற்சி நடைமுறைகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திண்டிவனம், திருவண்ணாமலை, மன்னார்குடி, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட 5 முக்கிய ரயில் திட்டங்களுக்கு மாநில அரசு நிலம் தராததால் பணிகள் முடங்கியுள்ளதாக ரயில்வே அமைச்சர் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்கான தேவையில் 26% நிலத்தை மட்டுமே மாநில அரசு இதுவரை வழங்கியுள்ளது என்ற தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முந்தைய திமுக அரசு காட்டிய அதே அலட்சிய போக்கை தற்போதைய அரசும் தொடர்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியையும் மக்கள் தேவையையும் கருத்தில் கொண்டு 5 ரயில்வே திட்டங்களையும் விரைந்து செயல்பாட்டிற்கு கொண்டுவர மாநில அரசு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசுடன் பேச்சு நடத்தாமல் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமே இல்லை என்று தெரிவித்தார். அணை கட்டுவதற்கு தமிழகம் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினால் அது மாநிலத்தின் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினாா். இந்த விவகாரத்தில் தவிக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை உடனடியாக கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. 18 வயதிற்குட்பட்ட சிறார்கள் வாகனம் ஓட்டுவதை பெற்றோர் அனுமதிக்கக்கூடாது என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் காவல்துறை சார்பில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாலை விதிகளை அனைவரும் மதித்து நடக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
4: நம்முடைய சமுதாயத்தை சீரழிக்கும் ஒரு முக்கிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. விபத்துகள் நடக்காமல் இருப்பதற்கு காவல்துறையின் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் ஏற்படுவதன் வாயிலாக நெட் ஆக்சிடென்ட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த கொஞ்சம் பத்தாது, முழுமையாக குறையணும் என்ற நோக்கத்திற்காக இந்த முயற்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. 18 வயதுக்கு கீழே இருக்கிற இளைஞர்களை பைக்ஸ் எல்லாம் ஓட்டுவதை பெற்றோர்கள் தடுக்க வேண்டும், அதை ஊக்குவிக்க கூடாது. பல நேரங்களில் நாங்கள் வந்து அந்த மாதிரி மாணவர்களை நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா அவருடைய வழக்குகள் வந்து அவருடைய பெற்றோர்கள் சேர்த்து நாங்கள் வழக்குகள் பதிவு செய்து வருகிறோம். அவர்கள் அது ஊக்குவிக்க கூடாது. விபத்து ஏற்பட்டு விட்டால் அது பாதிப்பு அதிகமா இருக்கிறதை பெற்றோர்கள் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
3: சேலத்தில் பாரம்பரியமாக நடைபெறும் எருதாட்டம் நேற்று நடைபெற்றது. இதனை காண மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் வந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: ஆடி மாதத்தில் விதை விதைக்கும் பருவத்தில் கால்நடைகளுக்கு மரியாதை செலுத்தி எருதாட்ட நிகழ்வு நடத்தப்படுவது சேலம் பகுதி கிராமங்களில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் நெய்க்காரப்பட்டி கிராமத்தில் உள்ள மூங்கில் குத்து முனியப்பன் கோவில் வளாகத்தில் ஆண்டுதோறும் எருதாட்ட விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. வழக்கம் போலவே இந்த ஆண்டும் எருதாட்டம் நடைபெற்ற இடம் இளைஞர்களின் கொண்டாட்ட மையமாகவே மாறியிருந்தது. சேலம் மாவட்டம் முழுவதிலும் இருந்து கொண்டுவரப்பட்ட 100க்கும் மேற்பட்ட மாடுகள், 1000க்கணக்கான இளைஞர்கள் புடைசூழ எருதாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த எருதாட்ட நிகழ்வினை காண மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பொதுமக்கள் அங்கு குவிந்திருந்தனர். விவசாயத்தையும் விவசாயிகளின் உற்ற தோழனாக திகழும் கால்நடைகளையும் கௌரவப்படுத்திடும் வகையில் நடத்தப்பட்ட இந்த எருதாட்டம் அனைத்து தரப்பினரையும் உற்சாகப்படுத்திடும் வகையில் அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்தில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
3: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்ததாக செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
6: அரியலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிக அளவில் இருந்த போதிலும் மாலை நேரங்களில் குளிர்ந்த காற்று வீசி வந்தது. இந்நிலையில் நேற்று காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் மாலைக்கு பிறகு சீதோஷண நிலையில் மாற்றம் ஏற்பட்டு குளிர்ந்த காற்று வீசியது. இதனையடுத்து ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென இரவில் லேசாக தொடங்கிய மழை மிதமான மழையாக பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டனர். திடீரென பெய்த மழையின் காரணமாக பூமிக்குள்ளிருந்து குளிர்ச்சியான சீதோஷண நிலை நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கோடை வெப்பம் கருகி வரும் நெல் பயிர்களுக்கு இம்மழை பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.
7: அரியலூரிலிருந்து ராம்குமார்.
3: இருவரி செய்திகள். தென்சீன கடல் பகுதிகளில் பிலிப்பைன்ஸ் நாட்டின் 2 கப்பல்கள் மீது சீனா ஒரே வாரத்தில் 3வது முறையாக தாக்குதல் நடத்தியுள்ளது. நாட்டின் சேவைத்துறை ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 421.3 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்ததாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இதுவரை 26,000 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் திரு கமலேஷ் பஸ்வான் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளவரப்பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து இன்று முதல் 120 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை கூறியுள்ளது. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் துரிஞ்சாபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூரில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இணையதளம் வாயிலாக சுயமாக விவரங்களை பதிவு செய்யும் வசதியின் கீழ் சென்னையில் இதுவரை 56,000 குடும்பங்கள் தகவல்களை பதிவேற்றம் செய்துள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேவில் இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
8: அழகாய் படர்ந்திருக்க சில்லென்று தென்றல் சிலிருக்கும் ரம்யமான காலை பொழுதில் நாம கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:56. இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் 9ஆம் நாள் சனிக்கிழமை. நேயர்களே, நமது பண்பலையில் இப்பொழுது நாம் விளம்பரங்களை தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்கலாம்.
9: குமரி மக்களின் ஃபேவரட் ஸ்டோர் டிஜிமார்ட் ஃபர்னிச்சரின் மிக பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர். மர பீரோ, ஸ்டீல் பீரோ, டைனிங் டேபிள், வார்ட்ரோப்ஸ், ஆஃபீஸ் டேபிள் அண்ட் சேர்ஸ், எல்லா விதமான ஃபர்னிச்சர் கலெக்ஷன்ஸ்களும் அப் டு 50% டிஸ்கவுண்ட்ல கொடுக்கறாங்க. மேட்ரஸ், டெக்கர்ஸ், கிளாக் ஐட்டம்ஸ் அப் டு 30% டிஸ்கவுண்ட் வரை கொடுக்கறாங்க. அட்டகாசமான பரிசுகள், EMI அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ். டிஜிமார்ட் ஃபர்னிச்சர் அண்ட் டெக்கர்ஸ், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
10: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 முதல் 4 மணி வரை. இடம்
11: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
8: உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்கலாம். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. நாளை மழை பெய்ய வாய்ப்புள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை 25°C அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33°C இருக்கக்கூடும். வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். நடவு செய்யப்பட்ட பழவகை மரங்கள், மரவாசனை பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும். காய்க்கும் தென்னை மரங்களுக்கு 6 மாதங்களுக்கு ஒருமுறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தென்னை டானிக் மரம் ஒன்றிற்கு 200 மில்லி வீதம் வேர்வெளியாக அளிக்கவும். மரவெளியில் மாவுப்பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த மீன் அமில சோப்பை 1 லிட்டர் தண்ணீரில் 25 கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும். போரேட் குருணை மருந்தினை மல்லிகை பூக்கும் பருவத்தில் செடி ஒன்றிற்கு 10 கிராம் என்ற அளவில் செடிகளின் வேர்பகுதியில் தூவி நீர் பாய்ச்சி வரும்போது நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். நெல்லில் இலை சிலந்தி தாக்குதல் தென்பட்டால் ப்ராப்பர்ஹைட் 2 மில்லி லிட்டர் அல்லது ஸ்பைரோமெசிபன் 0.6% கலந்து தெளிக்கவும். மிளகு நாற்றங்காலில் வேரழுகல் நோய் தாக்காதவாறு முன்கூட்டியே மெட்லாக்சி உடன் மேங்கோசெப் மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும். காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் இருப்பதால் வாழை மரங்களுக்கு ஊன்று அளிக்கவும் என தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். நெற்பயிரில் துத்தநாகத்தின் அவசியம் குறித்த அறிவிப்பு. நெல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்துகளில் துத்தநாகம் மிக முக்கியமானது. பயிர் வளர்ச்சிக்கு தேவையான தோல், அசிட்டிக் ஆசிட் போன்ற பயிர் ஊக்கிகளை உற்பத்தி செய்ய துத்தநாகம் உதவுகிறது. இலைகளில் பச்சையம் உற்பத்தி மற்றும் ஒளி சேர்க்கையை ஊக்குவிக்கிறது. தூர் விடுதலையும் கதிர்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்கிறது. நெல்லில் துத்தநாக குறைபாடு ஏற்பட்டால் பயிரின் அடி இலைகளின் நடுநரம்பு பகுதி வெளுத்து காணப்படும். அடி இலைகளில் பழுப்பு நிற திட்டுகள் ஏற்பட்டு இலை அளவு சுருங்கிவிடும். பயிர் வளர்ச்சி குறைந்து பதர்போல் காட்சியளிக்கும். பொது பரிந்துரையாக ஏக்கருக்கு 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 20 கிலோ மணலுடன் அல்லது மக்கிய தொழு உரத்துடன் கலந்து அடி உரமாக இட வேண்டும். தவறும் பட்சத்தில் நடவு செய்த 30 முதல் 45 நாட்களுக்குள், அதாவது முன்பருவ வளர்ச்சி காலகத்தில், 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 20 கிலோ மணலுடன் கலந்து இட வேண்டும். அல்லது 1 கிலோ துத்தநாக சல்பேட்டை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து நடவு செய்து 30 முதல் 45 நாட்களுக்குள் இலை மீது தெளிக்கலாம். இலை வழியாக தெளிக்கும் போது காலை அல்லது மாலை நேரத்தில் ஈரப்பதம் இருக்கும்போது தெளிக்க வேண்டும். இலையில் கலவை எளிதாக ஒட்டிக்கொள்ள கஞ்சியை கலந்து தெளிக்கலாம். வேளாண் விரிவாக்க மையங்களில் விற்பனை செய்யப்படும் நெல் நுண்ணூட்ட கலவையை ஏக்கருக்கு 5 கிலோ என்ற அளவில் 20 கிலோ மணலுடன் கலந்து நெல் வயலில் இடுவதன் மூலம் துத்தநாக குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம் என பூதப்பாண்டை வேளாண்மை உதவி இயக்குநர் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டோம். நேரம் காலை 7 மணி.
12: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
8: இனிமையான காலை பொழுதில் நமது பண்பலையில் இப்போது கேட்கலாம்.
12: வட்டார செய்திகள்.

வணக்கம். தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் இன்று வேலைவாய்ப்பு முகாம். மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் தகவல். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தில் தொழில் பழகுனர் பயிற்சி பெறும் வாய்ப்பு. நாகர்கோவில் மண்டல பொது மேலாளர் தகவல். போதைக்கு எதிரான கருத்துக்கள் சொல்லும் பல்வேறு போட்டிகள், இளைஞர்கள் பங்கேற்கலாம். மாவட்ட ஆட்சியர் தகவல். இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலடி வழிகாட்டு மையம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் ஆகியன இணைந்து இன்று நாகர்கோவில் பயோனியர் குமாரசாமி கல்லூரியில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமினை நடத்துகின்றன. தங்களது கல்வி தகுதிக்கு ஏற்ற வேலை நாடும் நபர்கள் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்கும் இந்த முகாமில் பங்கேற்று பயன்பெறலாம் எனவும் www.tnprivatejobs.tn.gov.in எனும் இணையதள முகவரியில் தங்களின் விவரங்களை பதிவு செய்து இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்று வேலைவாய்ப்பு பெறலாம் என மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தில் 2026-2027 ஆண்டிற்கான தொழில் பழகுனர் பயிற்சி பெற வருகிற ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என நாகர்கோவில் மண்டல அரசு போக்குவரத்துக் கழக பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட கலை மற்றும் அறிவியல் பட்டம் பெற்றவர்கள், இயந்திரவியல் ஆட்டோமொபைல் பிரிவுகளில் பட்டயம் பெற்றவர்கள், மேலும் 2023-2024, 2025 மற்றும் மே 2026 தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் வழங்கும் தொழில் பழகுனர் பயிற்சி பெற https://nats.education.gov.in என்ற இணையதள முகவரியில்

0: விண்ணப்பிக்கலாம் என நாகர்கோவில் மண்டல அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களிடையே போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மேரா யுவா பாரத் அமைப்பின் கீழ் போதைப் பொருள் இல்லா இளைஞர் இயக்கம் செயல்பட்டு வருகிறது. இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக குமரி மாவட்ட அளவில் நாட்டுப்புற பாடல், நடனம், தெருநாடகம், ஓவியம், பேச்சுப் போட்டி, குறும்படம், ரீல்ஸ் தயாரித்தல், முழக்க வாசகம் எழுதுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெறவுள்ளன. இதில் 15 முதல் 29 வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்து பங்கேற்கலாம். இதில் இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று போதையில்லா இந்தியா, விக்ஷித் பாரத் என்ற உயரிய தேசிய இலக்கை அடைய தங்கள் ஒத்துழைப்பை வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இப்போட்டிகள் பற்றிய கூடுதல் தகவல்களை பெற 70 12 4 0 31 55 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: போன் 233-066.
3: மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
7: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
6: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
8: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
9: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 4 மணி வரை. இடம்
10: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:06. இந்த நேரத்தில் நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம்.
11: முச்சத்தில் இன்று

0: ஏய், வேலையெல்லாம் நல்லபடியா நடக்கட்டப்பா. நாள் இல்ல, ஏ பேப்பரை அடுக்க கூடியவன ஒழுங்கா அடுக்க சொல்லு. ஒவ்வொரு பேப்பரா வச்சு மடக்கு. எவ்வளவு பேர் வருவா பக்தர்கள், அவ்வளவு பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது பேப்பர்களை வேஸ்ட் ஆகாதீங்கப்பா. ஏ நீ என்னம்மா ஜெயிட்டு இருக்க, வரக்கூடியவங்க எவ்வளவு கூட்டம் கூடுது பாரு. அவங்க அந்த போர்டை படிச்சு பாக்கிறதுக்குள்ள குடுக்கணும்மா, சுட சுட குடம்மா, ஊத்தி குடம்மா. ஊத்தி
1: கொடுத்தா
0: போவாங்க, பக்குவமா குடுக்கணும்.
1: இடம் கூட இல்ல. அதுல வந்து யார் இப்போ ஒரு கடைய போட்டுட்டு இருக்கான்னு தெரியலையே. போகக்கூடியவங்க எல்லாம் ஈ முக்கிய மாதிரி கூட்டம் கூட்டமா போய் என்னமா குடிச்சுட்டு போறாங்க கப்புல வாங்கி. இருந்தாலும் இந்த மாதிரியான முற்போக்கு சிந்தனைகள் எல்லாம் நம்ம அண்ணனுக்கு தானே வரும். புதுசா யாரும் உதயம் ஆயிட்டு அவங்களா தெரியலையே. வா சீக்கிரமா சீக்கிரமா போ.
0: ஏ என்னடே சூடுபடுத்தடே, குடிச்சிட்டு போகக்கூடியவங்க எல்லாம் போகும்போதே அவள சூடு இல்லன்னு சொல்லிட்டு போறா. சுக்க கொஞ்சம் தட்டி போடமா, விறகு எடுத்து வையப்பா, நாலு விறகு எடுத்து வச்சு சூடாக்கு, துண்டா வெட்டி வைடே.
1: நம்ம அண்ணனுக்கு சத்த மாதிரி
0: துள்ளி எடுத்து வை. ஏ தம்பி என்னப்பா, சுசீந்திரன் கோயிலுக்கு வந்தியாப்பா?
1: ஏய் போட பார்த்தா சுக்கு பால் இலவசமாக வழங்கப்படும். ஏ என்னென்ன இதெல்லாம் மூட?
0: என்ன மூடையா, அந்த பக்கம் திரும்பி பாரு.
1: இது என்னன்னு, உங்க தங்கச்சிமார்கள் ஒரு 20-25 பேர் இருப்பாங்க போலுக்கு, வரிசை கட்டி இருந்து என்னென்ன பார்சல் போட்டுட்டு இருக்காங்க.
0: வரக்கூடிய பக்தர்களுக்கு உடல் ரீதியா அவங்க வலுவாகுற மாதிரி தானிய வகைகளை அங்க பாரு. தானியங்கள் அப்படின்னு பாக்கும் போது தம்பி என்னெல்லாம் தானியம் தெரியுமா?
1: ஏனே எனக்கு என்னன்னே தெரியும், சொல்லுங்கண்ணே. நானும் நாலு பேருக்கு சொல்லுவோம்ல.
0: தானிய வகைகள் அப்படிங்கிற அடிப்படையில குண்டக்கடலை, நிலக்கடலை, மொச்சை, காணம், சிறுபயறு, உளுந்து, அப்புறம் சிறுதானியங்கள்.

0: அப்படிங்கிற அடிப்படையில கேழ்வரகு, கம்பு, சாமை, பனிவரகு, சோளம், குதிரைவாலி, திணை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு ஒரு பார்சல் அட்டு போட சொல்லிருக்கா. 10 ரூபாய்க்கு கொடுக்க போறா.
1: ஏய், எங்க அண்ணனை பாரம்மா, அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய மனசு. மத்திய அரசு திட்டத்தை பரவலாக்கணும் அப்படிங்கறதுல எவ்வளவு முனைப்பா இருக்காரு பாரு. ஏமா, இங்க பாரம்மா, போட பாரம்மா, சிறுதானிய பதார்த்தங்களை உண்போம், சிறப்புற வாழ்வோம், எப்படி எழுதி வச்சிருக்காரு பாத்தியம்மா. அண்ணன் சொன்ன சிறுதானியங்களை பார்த்தா உத்தேசமா கடையில போய் வாங்கணும்னா 300-400 ரூபாய் மதிக்கத்தக்க பொருட்களை 10 ரூபாய்க்கு கொடுக்கறேன்னு சொல்றாரு பாருமா.
0: தம்பி, இப்ப புரியுதா அண்ணன் என்ன காரணத்தினால கழிக்கெல்லாம் வச்சு எடுத்து பக்குவமா கடையை கட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கறது?
1: ஏனே, உங்க அனுபவம் அப்படிங்கறது உங்க வியாபார நுணுக்கத்துல தெளிவா புரியுதுன்னே. ஏனே, உங்களுக்கு இந்த பொட்டலம் போட்டு

0: பதார்த்தங்களை உண்போம், சிறப்புற வாழ்வோம். எப்படி எழுதி வச்சிருக்காரு பாத்தியாமா? அண்ணன் சொன்ன சிறுதானியங்களை பார்த்தா உத்தேசமா கடையில போய் வாங்கணும்னா 300-400 ரூபாய் மதிக்கத்தக்க பொருட்களை 10 ரூபாய்க்கு கொடுக்கறேன்னு சொல்றாரு பாருமா.
1: தம்பி இப்ப புரியுதா அண்ணன் என்ன காரணத்தினால கழிக்கெல்லாம் வச்சு எடுத்து பக்குவமா கடையை கட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கறது?
0: ஏனே உங்க அனுபவம் அப்படிங்கறது உங்க வியாபார நுணுக்கத்துல தெளிவா புரியுதுன்னே. ஏனே உங்களுக்கு இந்த பொட்டலம் போட்டு மக்களுக்கு கொடுக்கறதுல அடியனுடைய உதவி ஏதாவது தேவைப்பட்டா காலையிலே வந்து உங்களுக்காக உதவி பண்றதுக்கு தயாரா இருக்கும்னே.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 10:02 சவாலை சமாளி கேம் ஷோ இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: நேரம் இப்பொழுது காலை 7:11. நேர்களை இந்த நேரத்தில் நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம்.
3: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
4: டம் டம் டம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
5: இந்த கலக்கலான ப்ரோக்ராம சூப்பரா கொண்டு போகிறதுக்காக ஒரு கியூட்டான குட்டி மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன?
6: அபிதரன்.
5: அபிதரன், எங்க இருந்து வரீங்க?
6: அங்க
5: இருந்து வரீங்களா? யார் உங்களை கூட்டு வந்தாங்க? அவங்க பேரு சொல்லுங்க. சரி, அப்படியா?
6: தம்பி.
5: தம்பி பேர் நமக்குலே? சரி, உங்களுக்கு உங்க தம்பி எவ்வளவு பிடிக்கும்? நிறைய பிடிக்குமா? என்ன படிக்கிறீங்க நீங்க? சரி, அங்கன்வாடியில உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற டீச்சரோட பேர்
6: என்ன?
5: பாலா டீச்சர். இன்னைக்கு ப்ரோக்ராம்ல சொல்றதுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க? தமிழ் மாதங்களை சொல்ல போறீங்களா? சொல்லுங்க, கேக்கலாம்.
6: அழகா
5: தமிழ் மாதங்களை சொல்லிட்டீங்க. அடுத்து என்ன சொல்ல போறீங்க?

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: மணி வாத்து,
1: சின்ன மணி வாத்து. வாத்து எப்படி நடக்கும்?
0: பேக்
1: பேக் பேக் பேக் சொல்லுமா? சரி, நம்ம அபிதரன் வந்து பெரிய பையனா வளர்ந்த அப்புறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர்.
1: டாக்டர் ஆக போறீங்களா? எதனால உங்களுக்கு இந்த
0: ஆசை?
1: எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றதுக்காக வேண்டிய நம்ம செல்ல குட்டி அபிதரன் வந்து டாக்டர் ஆக போறாங்க. நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல டாக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
0: தேங்க் யூ. பொண்ணு குட்டி, வயசுக்கார பொண்ணு குட்டி, கருப்பு நீன பொண்ணு குட்டி, கண்ணி உடுத்த பொண்ணு குட்டி, பாலி குடிச்சுரோ வாய்ந்தேல் குடிச்சுருமா.
1: காலைல அபிதரன் சாப்பிட்டு வந்தீங்களா? என்ன
0: சாப்பிட்டீங்க?
1: தோசை சாப்பிட்டீங்களா? சரி, உங்க அம்மா சமைக்கிறது ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன சொல்லுவீங்க?
0: சப்பாத்தி.
1: சப்பாத்தி பிடிக்குமா? சரி, ரொம்ப அழகா நிகழ்ச்சியில கலந்துட்டு பேசிருக்கீங்க. நன்றி.
0: தேங்க்யூ.
1: நாளைக்கு இன்னும் ஒரு

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ருமேனியா சென்றுள்ள அவர் புக்காரெஸ்ட் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கல்வியே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி என்று குறிப்பிட்டார். கல்வி சமத்துவத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவும் ருமேனியாவும் நீண்டகாலமாக நல்லுறவை பேணி வருவதாகவும் தமக்கு வழங்கப்பட்ட கௌரவ பட்டத்தை 140 கோடி இந்தியர்களுக்கு அர்ப்பணிப்பதாக அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பையும் கூட்டு ஆராய்ச்சியையும் மேற்கொள்ள அதிக வாய்ப்புகள் உள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு கூறினார். அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்று ஒன்றை அவர் நட்டார். பின்னர் ருமானியா பிரதமர் திரு இலி பொலாஜோனை அவர் சந்தித்து பேசினார். வர்த்தகம், முதலீடு, பசுமை எரிசக்தி, போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் ருமானியாவுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து அவருடன் திருமதி திரௌபதி முர்மு ஆலோசனை நடத்தினார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ரசாயன பூங்காக்கள் நவீன வசதிகளுடன் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இவை முதலீடுகளை அதிகரித்து இறக்குமதியை குறைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ரசாயன பூங்காக்கள் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் பல்லாரி, குண்டக்கல் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்தும் அமைச்சரவையின் முடிவு போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இது சுற்றுலா தலங்களுக்கான இணைப்பை மேம்படுத்துவதுடன் பொருளாதார வாய்ப்புகளையும் அதிகரிக்கும் என்று திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாமை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் அவை நடவடிக்கைகள் குறித்து புதிய உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும். மாநிலங்களவை துணைத்தலைவர் திரு ஹரிவன்ஸ், ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் இந்த 2 நாள் முகாமின் பல்வேறு அமைப்புகளில் உரையாற்றவுள்ளனர். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. அவர்களில் சில அதிகாரிகள்

0: மீது சட்டரீதியான மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே வினாத்தாள் விவகாரம் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இன்று மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய திரு நித்யானந்த் ராய், பேரிடர் மேலாண்மையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பேரிடர் குறித்த எச்சரிக்கை தகவல்களை முன்கூட்டியே வழங்கும் நடைமுறையை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். பேரிடர் மேலாண்மையில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 10 அம்ச தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் நாட்டில் பேரிடர் மேலாண்மையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக திரு நித்யானந்த் ராய் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஐநா சர்வதேச வர்த்தக சட்ட ஆணையத்தின் 60வது ஆண்டு நிறைவு விழாவில் அவர் பேசினார். இந்த ஆணையத்தில் தொடர்ந்து இந்தியா உறுப்பினராக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பல்வேறு நிலைகளில் சர்வதேச வர்த்தக சட்டங்களின் பரிணாம வளர்ச்சிக்கு இந்தியா முக்கிய பங்காற்றியுள்ளதாக அவர் கூறினார். தொழில்நுட்ப மாற்றங்கள், டிஜிட்டல் வர்த்தகம், புதிய முதலீட்டு நடைமுறைகள் ஆகியவற்றிற்கு ஏற்ப சர்வதேச சட்டங்களில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் பயணமாக இன்று ஜம்மு காஷ்மீர் செல்கிறார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி நாளை அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க உள்ளார். டிராஸில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்த உள்ளார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீநகரில் ராணுவ உயரதிகாரிகளுடன் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்க உள்ளார். ஹரியானா மாநிலத்தில் காற்று மாசை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக சண்டிகரில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், காற்று மாசை கட்டுப்படுத்துவதில் பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று தெரிவித்தார். அரசும் மக்களும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இதில் வெற்றியடைய முடியும் என்று திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். இக்கூட்டத்தில் ஹரியானா மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழகத்தின் தூத்துக்குடியில் கடலோர காவல்படை சார்பில் சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை நேற்று நடைபெற்றது. இதில் பல்வேறு அமைப்புகள் இணைந்து இந்த ஒத்திகையை வெற்றிகரமாக மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் நேற்று காலை முதல் மாலை வரை நடைபெற்ற ஒத்திகையில் வணிக கப்பல் ஒன்றை மர்ம நபர்கள் கடத்துவது போலவும் அவர்களை பாதுகாப்படையினர் எவ்வாறு எதிர்கொண்டு மீட்பது என்பது போலவும் மாதிரி பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. கப்பலை கடத்தியதாக கருதப்பட்ட இந்திய கடலோர காவற்படையைச் சேர்ந்த 4 நபர்களை பாதுகாப்பு படையினர் திறம்பட சுற்றி வளைத்து பிடித்தனர். கப்பலை முழுமையாக தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஒத்திகையை திட்டமிட்டபடி நிறைவு செய்தனர். இந்த ஒத்திகை நடவடிக்கையில் கடலோர பாதுகாப்பு குழும காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்புப்படை, தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, இந்திய கடலோர காவல்படை, துறைமுக பாதுகாப்புப்படை, மருத்துவ குழு, தமிழ்நாடு காவல்துறை, கமாண்டப்படை, உளவுத்துறை, வெடிகுண்டு கண்டறியும் மற்றும் அகற்றும் பிரிவு மற்றும் சைவ பிரிவு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இணைந்து இந்த ஒத்திகையை நடத்தினர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவின் பல்வேறு இடங்களில் கனமழை தொடர்ந்து நீடித்து வருகிறது. வடக்கு குஜராத் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சூரத், வல்சாத் ஆகிய மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் ராணுவத்தினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அகமதாபாத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் நேரில் ஆய்வு செய்தார். குஜராத்தில் மழை வெள்ளத்தால் 38,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் பல்கர் மாவட்டத்தில்

0: தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60 அதிகரித்துள்ளது. மீட்புப் பணிகள் குறித்து கவுஹாத்தியில் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா ஆய்வு மேற்கொண்டார். மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழு இன்று ஆய்வு செய்ய உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குஜராத், மகாராஷ்டிரா, ஒடிசா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் இன்றும் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இதன் மூலம் இப்போட்டியில் இந்தியாவிற்கு 1வது பதக்கம் கிடைத்துள்ளது. இதில் நைஜீரிய வீரர் ரில்வான் தங்கப்பதக்கமும் இங்கிலாந்து வீரர் மேத்யூ வெள்ளிப்பதக்கமும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் செண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: கனிவான காலை வேளையில் கதிரவனின் ஒளிக்கீற்று இனிதான பொழுதனை இயம்பிட ரம்யமான காலை பொழுதில் ஆனந்தமாய் கேட்டுட்டிருக்கோம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை 7:25. நேர்களை நமது பண்பலையில் விளம்பரங்களை தொடர்ந்து சேவை செய்திகள் கேட்கலாம்.
2: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
3: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
2: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
4: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
3: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
4: 4233066.
5: சூப்பர் கே சின்னதுரை என்கோ ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
6: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28 தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 முதல் 4 வரை. இடம்
7: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
8: ஆடினாலே ஆஃபர் தான், அதுவும் நம்ம டிஜிமார்ட்னா சொல்ல வேணும். டிஜிமார்ட்டில் பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர். எல்இடி ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, கிச்சன் அப்ளைன்சஸ் அப் டு 70% வரை தள்ளுபடி. மொபைல் லேப்டாப்களுக்கு சிறப்பு தள்ளுபடி. இசிஎம்ஐ மற்றும் அட்டகாசமான பரிசுகள். உங்கள் மனம் கவர்ந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் வாங்க நம்ம டிஜிமார்ட்டுக்கு வாங்க. இடம் ஆப்போசிட் ஸ்டேடியம், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
9: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
10: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
9: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
10: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
1: சேவை செய்திகள் கேட்கலாம். அதங்கோடு காட்டுவிளை ஐயா வைகுண்டர் தர்மபதி அகிலத்திரட்டு அம்மானை திரையேடு வாசிப்பு இந்திர வாகன பவனி திருநாளில் இன்று முற்பகல் 11:30 பணிவிடை பால் நியமித்தல் உச்சிப்படிப்பு தவணப்பால் தர்மம், பிற்பகல் 3 பணிவிடை, மாலை 4 அகிலத்திரட்டு அம்மானை திரையேடு வாசிப்பு, 7:30 உகப்பிருக்கு. குமரி கலைக்கழகத்தின் 40 ஆண்டு மாவட்ட கலை போட்டிகள் இம்மாதம் 27 தேதி வரை நாகர்கோவில் ராமவர்மபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெறுகிறது. மாணவ மாணவிகளுக்கான பல்வேறு போட்டிகளில் இன்று காலை மாறுவேட போட்டியும் மதியம் வாய்ப்பாட்டு போட்டியும் நடைபெறவுள்ளன.
10: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் வட்டம் வெள்ளிச்சந்தை ஆ வருவாய் கிராமத்திற்குட்பட்ட பகுதிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களின் மக்கள் தொடர்பு முகாமிற்கான முன்னோடி மனுக்கள் பெறும் நிகழ்ச்சி வருகிற 29ஆம் தேதி அன்று வெள்ளிச்சந்தை ஸ்ரீ பத்மநாபா திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெறவுள்ளது. மேலும் மாவட்ட ஆட்சியரின் மக்கள் தொடர்பு முகாம் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி அன்று அதே திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சிகளில் கன்னியாகுமரி மாவட்ட சமூக பாதுகாப்பு திட்ட தனி துணை ஆட்சியர், மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர், நாகர்கோவில் வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோரால் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை முன்னோடி மனுக்கள் பெறப்பட உள்ளது. எனவே வெள்ளிச்சந்தை ஆ வருவாய் கிராமத்திற்குட்பட்ட பொதுமக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறார்.
11: சேவை செய்திகள் கேட்டோம்.

0: நேர்வழி நமது பண்பலை நூற்றொன்றில் இப்போது நாம் கேட்கலாம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: காலை வணக்கம் வாரு மந்திரியாரே, உம்மை எதிர்பார்த்துதான் காத்திருக்கிறேன்.
1: என்ன எதிர்பார்த்தீர்களாம் அண்ணா? அப்படியானால் எனக்கு ஏதாவது வேலை வைத்திருப்பார். வேற என்ன வைத்திருப்பார்?
2: என்ன மந்திரியாரே யோசனை?
1: மன்னா, தாங்கள் எல்லென்றால் என்னையாக வேலை செய்ய காத்திருக்கிறேன் அண்ணா.
2: ராஜாதி ராஜ துதிப்பாடும் துதிப்பாடிகள் எங்கே?
1: மன்னா, அவர்கள் லீவில் ஊருக்கு போயிருக்கிறார்கள் அண்ணா.
2: அப்படியெனில் வேறு ஏதாவது ஏற்பாடு செய்திருக்க வேண்டாமா?
1: இதோ ஏற்பாடு செய்துவிட்டேன். கோரஸ் பாடும் குழுவினர் எங்கே இருக்கிறீர்கள்? வந்து தொலையுங்கள்.
3: I am on.

0: மந்திரியாரே, இந்த கோரசின் பின்னணியில் எனது காலனியில் இருந்து தீப்பொறி பறக்க அரசவைக்கு நான் நடந்து வந்த எனது ராஜநடை எப்படி இருந்தது?
1: ஐயோ, அந்த காலனியில் இருந்து தீப்பொறி பறப்பதற்கு நேற்று இரவு முழுவதும் தீக்குச்சிகளை ஒட்டியதே நமது வீரர்கள் தானே. ஏதோ இவர் காலனி தேய்த்து நடந்ததில் தீப்பொறி பறந்தது மாதிரியே ஒரு பில்டப் கொடுத்தது. ஆனால் பறக்க சூப்பராக இருந்தது.
0: எனக்கு நெருப்பு நடனம் பார்க்க வேண்டும். அதை ஏற்பாடு செய்யுங்கள்.
1: நெருப்பு நடனமா மன்னா? தாங்கள் கேட்ட பாம்பு நடனம் ஏற்கனவே லைன் அப்பில் இருக்கிறது மன்னா. அதையே இன்னும் பார்க்க முடியவில்லை. இதில் இவர்களை வேறு ஏற்பாடு செய்ய வேண்டுமா? நடன குழுவினர் வந்தால் இவர் பேரணும் தருவதில்லை, பின்னர் அவர்கள் எப்படி வருவார்கள்?
0: என்ன மந்திரியாரே யோசனை?
1: நடன குழுவினர் வர சற்று காலதாமதம் ஆகும்.
0: அதுவரை நான் என்ன செய்வது?
1: நெருப்பு நடனம் ஆடுவதற்கு சில பிரத்யேக விஷயங்களை அந்த காலத்தில் செய்து வைத்திருந்தனராம். அதை பற்றி கூறுகிறேன், கேட்கிறீர்களா மன்னா?
0: அப்படியா, கூறுங்கள், கேட்போம்.
1: மன்னா, பழங்காலங்களில் பாறை இடுக்குகளில் தீக்களி என்று ஒன்று இருந்திருக்கிறது.
0: தீக்களி என்றால்
1: அதை தீக்களி மண் என்று கூட சொல்லலாம். இந்த தீக்களி மண்ணை எடுத்து தங்கள் உடலில் பூசிக்கொண்டு நெருப்பு நடனம் அல்ல மன்னா, நெருப்புக்குள் நின்றே நடனமாடி இருக்கிறார்கள்.
0: என்ன மந்திரியாரை கூறுகிறீர், அது எப்படி சாத்தியமாகும்?
1: மன்னா, அந்த தீக்களி மண்ணை பூசிக்கொண்டு நெருப்புக்குள் நின்று ஆடினால் ஒரு நொடி பொழுதும் உடலுக்குள் நெருப்பை அனுமதிக்காதாம். அதனால் உடலை நெருப்பு எந்த வகையிலும் சுட்டுவிடாதாம். அந்த காலத்தில் நாகக்கொடியினர் மட்டுமே இந்த வகை தீக்களி மண்ணை உடலில் பூசிக்கொண்டு நெருப்பு நடனம் ஆடி இருக்கிறார்கள்.
0: அப்படியா மந்திரியாரே? அப்படியெனில் அந்த தீக்களி மண்ணை நாமும் ஆர்டர் செய்து வாங்கி விடுவோம்.
1: ஏன் மன்னா? நமது அரசவையில் நடன மங்கைகளுடன் தாங்கள் நெருப்பு நடனம் ஆட போகிறீர்கள்.
0: மந்திரியாரே, மெதுவாக பேசும், மெதுவாக பேசும்.
1: ஏன் மன்னா?
0: நீர் கூறியது ராஜமாதாவின்

0: காதுகளில் விழுந்து தொலைத்தால் அதுவே போதும். மந்திரியாரே, நான் தீக்களி மண்ணை ஆர்டர் செய்ய கூறியது நடனமாட அல்ல.
1: பின் எதற்காக மன்னா தீக்களி மண்ணை கேட்டீர்கள்?
0: இந்த 73 எலிகேசி மன்னருக்கு கவச உடைகள் வாங்கும் லிஸ்டில் இந்த தீக்களி மண்ணையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வந்தேன்.
1: கவச உடைக்கு பதில் தீக்களி மண்ணா? புரியவில்லையே.
0: நெருப்பால் கூட இந்த மன்னரை ஒன்றும் செய்ய முடியாது. நெருப்பினால் வீழ்த்த முடியாத மன்னர் 73 எலிகேசி என்று இந்த வரலாறு என்னை பற்றி பேச வேண்டாமா மந்திரியாரே? சரி, இந்த கோரஸ் பாடும் குழுவினரை வந்து கோரஸ் பாட சொல்லுங்கள். நான் தீப்பொறி பறக்க நடந்து செல்ல வேண்டும்.
1: இதில் பெருமை பீத்தல் வேறு.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

இனிமான காலை பொழுதில் நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றில் ஆரம்பமாயாச்சு தென்குமரி தேனலை. புத்தொண்டன் காலை பொழுதில் மனதிற்கு இனிமையான பாடல்களுடன் சுவையான தகவல்கள், பொதுறிவு வினாவிடை, தேதியும் செய்தியும், செய்தி சுருக்கம், நம்முடைய மாவட்டத்தில் இன்னைக்கிற்குரிய காய்கறி மற்றும் பழங்களுடைய விலை விவரம், நெல் விலை விவரம் அப்படின்னு சொல்லிட்டு சுவையான பல் சுவை தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இன்றைய தென்குமரி தேனலையில். தென்குமரி தேனலையில் இப்போ இன்றைய பொதுறிவு கேள்விக்கான நேரம். இப்ப நாம இன்றைய பொதுறிவு கேள்வியை தெரிஞ்சுக்கலாமா? பள்ளிகளில் AI கற்பிக்க தனி பாடம் கொண்டு வந்துள்ள மாநிலம் எது? கேள்வி மீண்டும் ஒருமுறை. பள்ளிகளில் AI கற்பிக்க தனி பாடத்தை கொண்டு வந்துள்ள மாநிலம் எது? இதுக்கான விடையை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எந்திரன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. AR ரகுமான் அவங்களுடைய இசையமைப்பில் யோகி கீர்த்தி சகாதியா ஸ்வேதா மோகன் இவங்களுடைய குரல்களில் மதன் கார்கியின் வரிகளில் ரோபோ திரைப்பட அந்த எந்திரன் திரைப்பட பாடலை நம்ம கேட்டுடலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றின் தென்குமரி தேனலை.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சரக்கோடு,
6: நாகர்கோவில். GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
8: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
9: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4,000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி EMI ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
8: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
9: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
10: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
11: காற்று சுகந்தமாய் வருடும் ரம்யமான காலை பொழுதில் நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து நாம கேட்டு இருக்கோம் தென்குமரி தேனலை. நேர்களை, தென்குமரி தேனலையில இப்போ இன்றைய பொது அறிவு கேள்விக்கான நேரம். அந்த கேள்வியை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, இப்ப அதுக்கான விடையை பகிர்ந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கேள்வியை ஒரு முறை ஞாபகப்படுத்திடலாமே. பள்ளிகளில் AI கற்பிக்க தனி பாடமாக கொண்டு வந்துள்ள முதல் மாநிலம் எது? இதற்கான விடை பஞ்சாப் மாநிலம். நம்முடைய இந்திய நாட்டில் முதல் முறையா பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பள்ளிகளில் AI தொழில்நுட்பத்தை கற்பிக்கிறதுக்காக தனி பாடம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள மாணவ மாணவிகளுக்கு AI பாடத்தை கற்பிக்கிறதா அந்த மாநில அமைச்சர் சொல்லியிருக்காங்க. இதன்படி பார்த்தோம் அப்படின்னா, நாட்டில் தனி பாடமாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ கற்றுக் கொடுக்கக்கூடிய மாநிலம் அப்படிங்கிற தனி பெருமை சிறப்பினை வந்து பஞ்சாப் மாநிலம் பெற்றிருக்கு. சரி, இன்றைய பொது அறிவு கேள்வியையும் பதிலையும் மீண்டும் ஒரு முறை தெரிஞ்சுக்கலாமா? பள்ளிகளில் AI பாடத்தை கற்பிக்க தனி பாடமாக கொண்டு வந்துள்ள முதல் மாநிலம் எது? இதற்கான விடை பஞ்சாப் மாநிலம். இன்றைய தென்குமரி தினலையில் பொது அறிவு கேள்வியும் பதிலையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நேரம் காலை 7:45 ஆகியாச்சு. இந்த நேரத்தில் இப்ப நாம கேட்கலாம்
12: தேதியும் செய்தியும்.
13: இன்று July 25
12: இந்திய எழுத்தாளர் எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பிட் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
13: July 28 இதே நாளில் பிறந்த எட்வர்ட் அவர்கள் ஓர் ஆங்கிலோ இந்திய வேட்டைக்காரர், கண்காணிப்பாளர், இயற்கை ஆர்வலர் மற்றும் எழுத்தாளர் ஆவார்.
12: இயற்கையை பேணுவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த இவர் புலிகள் மற்றும் சிறுத்தை புலிகள் பற்றிய இவரது நூல்களுக்காக பெரும் புகழ் பெற்றவர் ஆவார்.
13: மேன் ஈட்டர்ஸ் ஆஃப் குமாவோ, தி மேன் ஈட்டிங் லெப்பர்ட் ஆஃப் ருத்ரப்ரயாக் போன்றவை இவர் எழுதிய பிரபலமான நூல்களுள் சிலவாகும்.
12: இவரை பெருமைப்படுத்தும் விதமாக நம் நாட்டின் முதல் தேசிய பூங்காவிற்கு ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா என இவரது பெயரே சூட்டப்பட்டுள்ளது.
13: த தமிழக கர்நாடக இசைப்பாடகர் செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
12: 1908 இதே நாளில் பிறந்த இவர் செம்மங்குடி மாமா என அன்போடு அழைக்கப்பட்டவர் ஆவார்.
13: தனது முதல் இசை நிகழ்ச்சியை 1926 கும்பகோணத்தில் அரங்கேற்றிய இவர் திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு இசை கல்லூரியின் முதல்வராக 23 பதவி வகித்தார்.
12: சென்னையில் உள்ள அகில இந்திய வானொலி நிலையத்தில் கர்நாடக இசை பிரிவிற்கு உரிய தலைமை தயாரிப்பாளராக 1957 முதல் 1960 வரை பணிபுரிந்துள்ளார்.
13: தனது 92 வயது வரை மேடைகளில் பாடியுள்ள இவர் சங்கீத கலாநிதி விருது, சங்கீத நாடக அகாடமி விருது, பத்மபூஷன் விருது, பத்ம விபூஷன் விருது என பல விருதுகளை பெற்றுள்ளார்.
12: புகழ்பெற்ற திரைப்படங்களை இயக்கிய இயக்குநரும் நடிகரும் தயாரிப்பாளருமான மகேந்திரன் அவர்கள் 1939 இதே நாளில் பிறந்தார். மென்மையான உணர்வுகள் இழையோடும் ஆழமான கதைக்காகவும் அழகுணர்ச்சி மிகுந்த காட்சி அமைப்புகளுக்காகவும் இவரது திரைப்படங்கள் பெரும் புகழ் பெற்றவை ஆகும்.
13: முள்ளும் மலரும், உதிரி பூக்கள், நெஞ்சத்தை கிள்ளாதே போன்றவை இவர் இயக்கிய பிரபலமான திரைப்படங்களுள் சிலவாகும்.
14: செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா.
12: மின்சார தந்தியின் முதலாவது வணிக ரீதியான பயன்பாடு 1837 இதே நாளில் லண்டனில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது.
13: நூடுல்ஸ், அசைவ உணவுகள், பிரியாணி, ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளில் பயன்படுத்தப்படும் மோனோசோடியம் குளுட்டமேட் என்னும் வேதியியல் பெயர் கொண்ட அஜினமோட்டோ 1920 இதே நாளில் டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது.
12: லூயிஸ் ஜாய் பிரவுன் 1978 இதே நாளில் IVF முறையில் பிறந்த முதலாவது பெண் குழந்தை ஆவார்.
13: ரஷ்ய விண்வெளி வீராங்கனை சிவத்லானா சவீத்ஸ்கயா அவர்கள் 1984 இதே நாளில் விண்ணில் நடந்த முதலாவது பெண் என்ற பெருமையை பெற்றார். இவர் விண்வெளி நிலையத்திற்கு வெளியே 3:35 நின்றிருந்தார்.
12: 2007 இதே நாளில் பிரதீபா பாட்டீல் அவர்கள் இந்தியாவின் முதலாவது பெண் குடியரசுத் தலைவர் ஆனார்.
13: தமிழறிஞர் ரா இளங்குமரன் அவர்கள் நினைவு தினம் இன்று.
12: தமிழாசிரியராக மட்டுமல்லாமல் நூலாசிரியர், பாவலர், பதிப்பாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர், இதழாசிரியர், உரையாளர் என பல பணிகளையும் மேற்கொண்ட ரா இளங்குமரன் அவர்கள் சொற்பொழிவாற்றும் திறனும் பாடல் இயற்றும் திறனும் பெற்றிருந்தார்.
13: இவர் இயற்றிய குண்டலகேசி எனும் காவியம் 1958 மதுரையில் அரங்கேற்றப்பட்டது.
12: திருக்குறள் கட்டுரை தொகுப்பு, எங்கும் பொழியும் இன்பத்தமிழ் போன்ற பல நூல்களை எழுதியுள்ள இவர் 2021 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
13: காதலிக்க நேரமில்லை, இதய கமலம், அதே கண்கள், ஊமை விழிகள் போன்ற திரைப்படங்களில் நடித்த நடிகர் ரவிச்சந்திரன் அவர்கள் 2011 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
15: முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
16: என்னடி எங்க வரணும்
17: அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல 1 பவுன் நகை எடுத்தேன்.
16: ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்கக்கா.
17: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
16: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கக்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
17: வா வா, சீக்கிரம் போகலாம்.
18: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
19: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
11: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
20: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
21: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
22: ஓம் சாந்தி. பாரதத்தின் புகழ்பெற்ற 12 ஜோதிலிங்க தரிசனம் காண அன்புடன் அழைக்கிறோம். இடம் காசி விஸ்வநாதர் சிவன் கோயில், மேல சங்கரன்குழி, கன்னியாகுமரி மாவட்டம். துவக்க விழா 24 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு 4 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். அனுமதி இலவசம். அமைப்பாளர்கள் பிரம்மகுமாரிகள்.
11: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலை சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
23: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
24: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
23: போன் 233-066.
25: திருநெல்வேலி.
26: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
27: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
26: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
19: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
11: நேர்களை நமது பண்பலையின் தென்குமரி தேனலையில் இப்போ நாம வந்து காவிய தலைவன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிடலாம். பா விஜயின் வரிகளில் ஹரிச்சரன், ஷாஷா திருப்பதி உங்களுடைய குரல்களில், ஏ ஆர் ரகுமானின் இசையமைப்பில் பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலை.

0: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 4 மணி வரை. இடம்
1: செயின்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்தியம் மருத்துவமனையில் ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைட்டிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்தியம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
5: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
4: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
6: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் குளச்சல் எஸ் மகேஸ்வரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். அமுத சுரபி, வேளாண் பொறியியல் துறையின் திட்டங்கள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெற்பயிரில் ஊட்டச்சத்து மேலாண்மை, திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.
7: இன்னைக்கு நம்ம குமரி பண்பலை 101 இடம்பெறக்கூடிய ஒரு சில நேரலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக நாங்கள் ஞாபகப்படுத்திடுறோம். இன்னைக்கு காலையில 10:02 சவாலி சமாளி கேம் ஷோ உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. 11:02 ஏக்சூரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, எனது தன்னம்பிக்கையை கண்டு நானே வியப்புற்ற நேரம். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தனித்திறமை டேலண்ட பார்த்து நான் என்கிட்ட இப்படி ஒரு தனித்திறன் இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்பட்ட தருணம் என்ன அப்படிங்கறத யோசிச்சு வச்சுக்கோங்க. ரெடியா சொல்லிடலாம். இன்று முற்பகல் 11:02 குழந்தைகளே, உங்களுக்காக கூட ஒரு சூப்பரான நிகழ்ச்சி இருக்குது. இன்று இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி இருக்குது. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கேற்று நேர்களை நீங்கள் சிறப்பிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலை.
8: நேரம் காலை 8 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
9: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழிற்பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமையைச் சேர்ந்த 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார். ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1,244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் பாராவலு தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். மஸ்கட்டில் நடைபெற்று வரும் ஆசிய சப் ஜூனியர் ஐவர் ஹாக்கி போட்டியின் இந்தியா 7-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானையும் 10-1 என்ற கோல் கணக்கில் ஓமனையும் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
10: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101. பொழுதில் ரசனைக்கு விருந்தாய் ரசிக்கும் பாடல்களுடன் பல் சுவை கருத்துக்களும் கலந்து வர சந்தோஷமா நாம கேட்டு இருக்கோம். நம்ம குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலை. நேரம் இப்பொழுது காலையில 8:03 ஆகியாச்சு. விளம்பரங்களை தொடர்ந்து இன்னைக்கு நாகர்கோவில் உழவர் சந்தையில் இன்றைய காய்கறி விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம்.
11: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
12: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
13: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
14: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
15: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
16: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
17: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
16: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
17: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28 செவ்வாய்க்கிழமை காலை 9:00 முதல் 4:00 வரை. இடம்
1: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
10: நேரம் இப்பொழுது காலையில 8:04 ஆகியாச்சு. நேயர்களே, நம்ம குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலிகள். இப்போது நாம் வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரம் என்னென்னு தெரிஞ்சுக்க போறோம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 65 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 50 ரூபாய், நாட்டு தக்காளி 25 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 65 ரூபாய், நாடன் மிளகாய் 90 ரூபாய், சீனிய வரைக்காய் 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 80 ரூபாய், இஞ்சி ஒரு கிலோ 250 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி 48 ரூபாய், கேரட் 100 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 70 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 55 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றிற்கு 80 ரூபாய், பூசணி 15 ரூபாய், தடியங்காய் 35 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 45 ரூபாய், பீன்ஸ் 95 ரூபாய், சவுச்சவ் 150 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், நாடன் மாங்காய் 1 கிலோ 45 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 50 ரூபாய், எலுமிச்சை 85 ரூபாய், நார்த்தங்காய் காலிஃபிளவர் 1 கிலோ தலா 60 ரூபாய் விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. தேங்காய் குடுமியுடன் 53 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 55 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 70 ரூபாய், புதினா 80 ரூபாய், பால் சேம்பு 85 ரூபாய், வழுதலங்காய் 65 ரூபாய், கோவைக்காய் 58 ரூபாய், சுரைக்காய் 22 ரூபாய், காராமணி 50 ரூபாய், ஒட்டு மாங்காய் 40 ரூபாய், நூல்கோல் 75 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 150 ரூபாய், நேந்திரன் வாழைப்பழம் 56 ரூபாய், பப்பாளி பழம் 30 ரூபாய், அன்னாசி பழம் 50 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய் விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. இனி அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம் தெரிஞ்சுக்கலாம்.
7: திருப்பதி சார மூன்று நெல் ரகம் அரசு கொள்முதல் நிலையங்களின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு 2,500 ரூபாயும் உள்ளூர் கொள்முதல் நிலையங்களின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு 1,700 ரூபாய் விலையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி நமது மாவட்டத்தின் முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தெரிஞ்சிக்கலாம். இன்றைய காலை நிலவரப்படி பேச்சிப்பாறை அணை 30.61 அடி, பெருஞ்சாணி அணை 62.65 அடி, சிற்றார் அணை 1 12.27 அடி, சிற்றார் அணை 2 12.36 அடி, பொய்கை அணை 15.7 அடி, மாம்பழத்துறையாறு அணை 35.68 அடியாக உள்ளது. அணைகளின் நீர்மட்ட விவரம் தெரிஞ்சுக்கிட்டோம்.
18: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமையன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யா மருத்துவமனை, நாகர்கோவில்.
19: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே? இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
20: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
19: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
18: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமையன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
21: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
22: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
23: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
22: போன் 233-066.

ஆகாஷ்வாணியில் நாகர்கோவில். குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 8:30 சர்ம ரோக நிவாரணி சாய்ப்பால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 10:02 சவாலே சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். நேர்களின் நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றின்

தென்குமரி பண்பலை நூற்றொன்றின் தென்குமரி தேனிலையில் இனி நாம கேட்கலாம். சந்தோஷ் நாராயணனின் இசையமைப்பில் பிரதீப் குமார் குரலில் கபிலனின் வரிகளில் மதராஸ் திரைப்படத்திலிருந்து பாடலை.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல்.

0: be to hold third round of talks today. President Draupadi Murmu conferred Doctor Honoris Causa in Romania for a distinguished public service. New Delhi strongly condemns attack on commercial vessel in the Black Sea, claiming life of an Indian seafarer. Heavy rainfall expected in parts of Gujarat, Konkan, Goa and Odisha. And in the Commonwealth Games, Jhandu Kumar clinches bronze medal for India in the men's heavyweight para powerlifting. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை 8:30. நேர்களை இனிமையான இந்த காலை பொழுதில் நம்ம குமரி பண்பலை 101 இப்போது நாம் கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சொரியா திறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்.
6: அது ஒரு புகைவண்டி நிலையம். அங்க ஒருத்தர் காலார நடந்து வந்துகிட்டு இருந்தார். அவர் தன்னுடைய வீட்டில் உட்காந்து ரொம்ப நேரம் எழுதுவார். எழுதுகிற நேரம் போக மற்ற நேரங்களில் தம்முடைய சொந்த வயல்களில் வேலை பார்ப்பார். அது முடிஞ்சதும் என்ன பண்ணுவார்னா பக்கத்தில் இருக்கிற புகைவண்டி நிலையத்துக்கு போவார். அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே காலார நடந்து வருவார். இது அவருடைய அன்றாட வழக்கம். அன்றைக்கும் அது மாதிரி தான் அவர் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் அங்கே நடை மேடையில் ஒரு அம்மையார் நின்றுட்டு இருக்கிறாங்க. இவரை கண்டதும் கையை தட்டி கூப்பிட்டாங்க. இங்கே கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னாங்க. இவர் போனார், என்னங்கன்னு விசாரித்தார். அந்த அம்மையார் விவரம் சொன்னார். ஐயா, நானும் என்னுடைய வீட்டுக்காரரும் இங்கே வந்தோம். அதுவும் நிற்கிதே அந்த ரயிலில் ஏறி ஊருக்கு போகணும். என்னுடைய வீட்டுக்காரர் அதுவும் அந்த உணவு விடுதிக்கு போயிருக்கார், இன்னும் வரலை. அவர் வர்றதுக்குள்ளே ரயில் புறப்பட்டுரும் போல இருக்கு. நீங்கள் ஓடி போய் அவரை அழைச்சிக்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரின்னார் இவர். உடனே அந்த அம்மா தன்னுடைய கணவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற அடையாளங்களை கொஞ்சம் சொல்லி அனுப்புனாங்க. போய் தேடிகிட்டு இருக்க வேண்டாமேங்கிறதுக்காக, பார்க்குறதுக்கு எப்படி இருப்பார், இந்த மாதிரி ஆடை அணிஞ்சிருப்பார் அப்படின்னு விவரமாக சொன்னாங்க. அதை அவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். நீங்கள் போய் அழைச்சிட்டு வாங்க, வந்த உடனே உங்களுக்கு உண்டான கூலியையும் கையோடு கொடுத்து விட்றேன் அப்படின்னாங்க அந்த அம்மா. இவர் போனார். அந்த அம்மா சொன்ன அடையாளங்களை வச்சு அவர் வீட்டுக்காரரை கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டார். கூட்டிகிட்டு வந்து அந்த அம்மாக்கிட்ட ஒப்படைச்சார். உடனே அவரும் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அவருக்கான கூலி பணத்தையும் கொடுத்தாங்க. அவரும் எதுவும் மறுப்பு சொல்லாமல் அதை வாங்கிக்கிட்டார். வாங்கிக்கிட்டு திரும்பினார். அந்த சமயத்தில் எதிரில் வந்த ஒருத்தர் அவர் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிட்டார். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது இவங்க காதில் விழுந்தது. அப்போ தான் இவங்களுக்கு அது புரிஞ்சுது. இவங்கக்கிட்ட கூலி வாங்கினவர் யாருன்னா அவர் தான் பேரறிஞர் லியோ டால்ஸ்டாய் அப்படிங்கிறது புரிஞ்சுது. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத வச்சு ரஷ்ய நாட்டின் மிகப்பெரிய ஞானி லியோ டால்ஸ்டாய், சோவியத் நாட்டின் ஈடு இணையற்ற இலக்கிய மேதை. இது தெரிஞ்ச உடனே அந்த அம்மா அவர்கிட்ட ஓடினாங்க. ஐயா, உங்களுக்காக நான் கூலி கொடுத்தேன், நான் பெரிய தவறு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. பரவாயில்ல, ஆனால் நீங்கள் எனக்கு கொடுத்த கூலி பணத்தை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா, அது வந்து நான் உழைச்சி பெற்ற தொகை அப்படின்னார். யாருக்குமே அதிக மகிழ்ச்சியை தரக்கூடிய பணம் எதுன்னு கேட்டால் அது அவங்க உழைப்புக்கு ஊதியமாக கிடைக்கிற பணம் தான். நம்ம ஆட்கள் சில பேருக்கு உழைக்காமல் கிடைக்கிற தீய வழியில் வருகிற பணம் கூட மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒரு பெரிய தொழிற்சாலை, அதோட முதலாளி கடுமையான ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருந்தார். அது என்ன கட்டுப்பாடுனா, இந்த தொழிற்சாலைக்கு உள்ள யாரும் சிகரெட்டு பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஒரு நாள் அந்த முதலாளி தன்னுடைய தொழிற்சாலையை சுற்றி பார்த்துக்கிட்டு வரார். அப்போது ஒரு இளைஞன் உள்ளே சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தான். அதை பார்த்து விடுறார். அவ்வளோதான், அவருக்கு கோபம் வந்துட்டது. உடனே உதவியாளரை கூப்பிட்டார். அதோ பாரு, அந்த சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறானே, அவன் கணக்கை முடித்து வெளியில் அனுப்பி வச்சிரு அப்படின்னு உத்தரவு போட்டார். அது பிரகாரம் உடனே அவனை அழைச்சிட்டு போய் கணக்கு பார்த்து சம்பளம் பாக்கி அப்புறம் உதவித்தொகை எல்லாத்தையும் மொத்தமாக கையில் கொடுத்து வெளியில் அனுப்பி வச்சுட்டாங்க. அவன் பணத்தோடு வெளியில் வந்தான். ஏதோ யோசனை பண்ணபடியே நின்றுக்கிட்டு இருந்தான் அவன். என்னப்பா யோசிக்கிற அப்படின்னாரு எதிரில் வந்தவர். இவன் சொன்னான், ஒன்றும் இல்லை.

0: என்னோட நண்பன் ஒருத்தனை பார்க்கறதுக்காக உள்ளே போனேன். பேர் என்னன்னு கேட்டுவிட்டு ஒரு 50,000 ரூபா பணத்தையும் கொடுத்து வெளியில் அனுப்பி வச்சுட்டாங்க. அதுதான் ஏன்னு புரியல, யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நானா இவன். அதனால் நாம் வந்து உழைச்சி சம்பாதிக்கிற பணம் தான் உயர்வு, சும்மா வர்ற பணம்லாம் மகிழ்ச்சியை தராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட ஞானி ரஷ்ய மேதை, அவர் பாருங்கள் அந்த பணத்தை, வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன்னுட்டார். ஏன்னா அது உழைத்து பெற்ற தொகை, அதை நான் வந்து கொடுக்க மாட்டேன்னார். அதனால் நமக்கு வந்து செல்வம் சேர்க்கறது பெருசு இல்லை, அந்த சேருகிற செல்வம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும். அதுக்கு என்ன வழின்னா நாம் வந்து உழைத்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத அதிலிருந்து புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால் உழைப்போம் உயர்வோம், இதுதான் வெற்றியின் ரகசியம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியில் எம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை 8:36. நேர்களை இந்த நேரத்தில் நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம்.
4: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
5: குட் மார்னிங் நேயர்களே,
4: நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ். தமிழ்ல இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை ஓதம். ஓதம் அப்படின்னா கடல் அலை. இத பத்தி ஒரு உதாரண வாக்கியம் இப்ப பாக்கலாம்.
6: பௌர்ணமி நாட்களில் கடலில் ஓதம் அதிகமாக இருக்கும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டனர். இதுல ஓதம் அப்படிங்கறது கடலுடைய அலையை குறிக்குது.
5: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். This is the first time honey, we're getting
6: together. Oh, baby, I feel so good. இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய இங்கிலீஷ் வேர்ட் பெட்ரிகார், PETRICHOR. பெட்ரிகார் அப்படின்னா மண் வாசனை. மழை பெஞ்சதும் நம்ம பூமியில ஒரு வாசம் வரும் இல்லையா, அதைத்தான் நம்ம வந்து பெட்ரிகார் அப்படின்னு சொல்றோம்.
4: வறண்ட பூமியில் முதல் மழை துளி விழுந்த போது மண் வாசனை காற்றில் நிறைந்தது அப்படின்னு சொல்லணும்னா, தி பிளசன்ட் ஸ்மெல் ஆஃப் பெட்ரிகார் ஃபில்ட் த ஏர் ஆஸ் த ஃபர்ஸ்ட் டிராப்ஸ் ஆஃப் ரெயின் ஹிட் த ட்ரை எர்த் அப்படின்னு நாம சொல்லலாம். நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ் இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நமக்கு ரொம்பவே தேவையான ஒரு விஷயத்தை பத்தி நாம டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம வீட்டுல வந்து நம்ம மாவு வகைகள் எல்லாம் வாங்கியோ இல்ல நம்ம வீட்டுல திரிச்சோ அதை வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு வைப்போம். ஆனா என்னதான் நம்ம பக்குவமா அப்படி வச்சிருந்தா கூட அதுலயும் வண்டு வரும் சம்டைம்ஸ் இல்லையா. என்னடா இதுக்கு மேல நம்ம இதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது, இதுலயும் வண்டு எல்லாம் வருதே அப்படின்னு நம்ம யோசிப்போம். சோ இந்த வண்டு எல்லாம் வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அதை சால்வ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா
6: இந்த வண்டுகள்லாம் ஏன் வருது தெரியுமா? வண்டுகள் வெளியில இருந்து உள்ள போகலங்க, அது ஏற்கனவே மாவுக்குள்ளேயே தான் இருக்கு. நாம கோதுமையோ இல்ல கம்பையோ இல்ல சோளத்தையோ கடையில இருந்து வாங்கும் போதே வண்டுகள் அதுல கண்ணுக்கு தெரியாத மிக நுண்ணிய முட்டைகளை இட்டு இருக்கும். நாம என்னதான் அதை வாங்கி சுத்தமா கழுவி காய வச்சு அப்புறமா அதை திரிச்சாலும் அந்த கண்ணுக்கு தெரியாத முட்டைகள் போகவே போகாது. அதை கொண்டு போய் நாம மிஷின்ல கொடுத்து திரிக்கிறப்ப கூட அந்த முட்டைகள் சில சமயம் அழியாம தப்பிச்சிரும்.
4: மிஷின்ல திரிச்சிட்டு வந்த மாவை நாம அப்படியே டப்பால கொட்டி டைட்டா மூடி வைக்கும் போது அந்த மாவோட இயற்கையான ஒரு சூடு இருக்கும் இல்லையா, மெஷின்ல திரிச்சிட்டு வந்த மாவோட சூடு. அந்த சூடும் இந்த டப்பால இருக்கக்கூடிய சின்ன ஈரப்பதமும் உள்ளேயே அப்படி லாக் ஆயிடுறதுனால இது வந்து அந்த முட்டைகள் பொரிஞ்சு நல்லா வண்டா வளர்றதுக்கான ஒரு சூப்பரான ஒரு இன்குபேஷன் சூழலை இது வந்து உருவாக்கி கொடுக்குது. சோ இத தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, மில்லுல இருந்து திரிச்சிட்டு வந்த உடனே அதை ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டுறாம அந்த மாவை நல்லா தரையில விரிச்சு ஆற வச்சுட்டு ஒரு 4 நாள் அப்படி ஃப்ரீசர்ல கூட வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த எக் எல்லாம் அந்த முட்டைகள் எல்லாம் அழிஞ்சிடும், வண்டும் வளராது வராது.
5: இன்னைக்கு புதுசா நாம 3 விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
4: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

0: இது நம்ம குமரி பண்பலை நூற்றொன்று. நேரம் இப்பொழுது காலையில 8:40 ஆகியாச்சு. நேர்களை இப்போது நமது பண்பலையில் நாம் கேட்கலாம்.
1: குமரி பண்பலை 101 கே எக்ஸ்பிரஸ்.
0: இப்போது முதல் காலை 9 வரை நம்ம குமரி பண்பலை நூற்றொண்டின் கே கே எக்ஸ்பிரஸ் இதில் சூப்பர் ஹிட் திரைசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில இப்போ நாம வந்து தங்க் லைஃப் திரைப்படத்திற்காக கமலஹாசன் வரிகளில் வைஷாலி, சமந்த், சக்தி ஸ்ரீகோபாலன், ஆர் கே ஆதித்யா இவங்களுடைய குரல்களில் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில் பாடல் இதோ.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலே சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்த் அன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். நேர்களை நம்ம குமரி பண்பலை 101 கே எக்ஸ்பிரஸ், இதில் சூப்பர் ஹிட் திரைசை பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா கேட்கலாம். வெண்ணிதயாள், சுனிதி சௌகான் குரல்களில், அனிருத் ரவிச்சந்தர் இசையமைப்பில், யுகபாரதியின் வரிகளில், மான் கராத்தே திரைப்படத்திலிருந்து இதோ பாடல்.

0: அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
3: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: நேர்களை, உங்களுக்காக நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றுல இன்னைக்கு இடம்பெறக்கூடிய நேரலை நிகழ்ச்சிகளை ஞாபகப்படுத்திடுறோம். இன்னைக்கு காலையில 10:02 சவாலை சமாளி கேம் ஷோ நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நேர்களை நீங்கள் சிறப்பிக்கலாம். முற்பகல் 11:02 ஏக்சூர் குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்களுக்கு நேரலையில ஒரு தலைப்பு கொடுத்திருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா, எனது தன்னம்பிக்கையை கண்டு நானே வியப்புற்ற நேரம் அப்படிங்கறதுதான் உங்களுக்கான தலைப்பு.

சிறுவர்களை உங்களுக்காக இன்று இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி காத்திருக்கு. நிகழ்ச்சியில கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், உங்களுடைய தனித்திறன் எதை இருந்தாலும் அதை வெளிப்படுத்தலாம். என்னென்ன நிகழ்ச்சிகள் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா இன்னைக்கு இரவு 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி இருக்குது. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடல்களை பங்கேற்று கேட்டு ரசிக்கலாம். சரி, எல்லா லைவ் ஷோ பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சியில என்னென்ன நிகழ்ச்சியில நம்ம பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே நம்ம ரெடியாகிடலாம். அந்தந்த நேரங்கள்ல பங்கேற்று அசத்தலாம். நம்ம நிகழ்ச்சியில இனி விவேக்கின் வரிகளில் சந்தோஷ் நாராயணன் இவங்களுடைய குரல்களில் சந்தோஷ் நாராயணனுடைய இசையமைப்பில் ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வாழ்ந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலை 120 கே கே எக்ஸ்பிரஸ்.

0: இதுவரை நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து கே கே எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஹிட் திரை இசை பாடல்களை கேட்டோம்.
1: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
2: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக
1: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
2: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
1: சனிக்கிழமை தோறும்
2: காலை மணி 10:30
1: உங்கள் குமரி பண்பலை 101
2: கடிதம் வரையலாம்,
1: கருத்துக்களை வடிவம் மாறாது
2: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
1: அலைபேசி எண்
2: 944-243-0243.
1: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
2: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
1: காத்திருக்கிறோம்.
2: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
0: இன்று காலை 10:30 கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று பகல் 12:50 நம்ம குமரி பண்பலை 101 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் வேர்ல்ட் ட்ரௌனிங் பிரிவென்ஷன் டே குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் சிந்தியா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்களை பெறலாமே. இன்று பகல் 1:10 தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் கல்வெட்டுக்கள் உரை சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் வி. நந்தினி அவர்கள்.

பிற்பகல் 2:15 உலக நீரில் மூழ்கும் தடுப்பு தினம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேர்முகத்தில் பங்கேற்கிறாங்க. மேலமணக்குடி முதலுதவி விரிவுரையாளர், பேரிடர் மேலாண்மை முதன்மை பயிற்றுநர் இ பிளைட் சுதர் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வினாத்தாள் முறைகேடுகளை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்த தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமையைச் சேர்ந்த 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார். ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலுத்துக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: குட் மார்னிங் கன்னியாகுமரி. சிலுவென்று பூங்காற்று மூங்கிலில் மோத வாசனை பாட்டொன்று கேளு கண்ணம்மா. வாசந்தம் வாழ்வில் பொங்கும் நேரம் 9:02.

வணக்கம் அண்ட் வெல்கம் டு குமரி எஃப்எம் 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 உங்களோடு இணைவது நான் ஆர்ஜே டி ஜெபின் நிக்ஸ்லின்.

சூப்பரா வீக்கெண்டா கொண்டாடிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்க ஃப்ரீயா அப்படின்னு ஒரு ட்ரிப் போயிட்டு வருவோமா? அடா, உங்க குமரி பண்பலை 101 இது இசை பயணம். குமரி பண்பலை 101 பல தேசங்களின் இசையோடு இணைவோம். இது குமரி பண்பலை 101 பன்மொழி பாடல்கள்.

பன்மொழி பாடல்களில் முதலில் வருவது ஷாப்பிங் மால் எனும் திரைப்பட பாடல். தெலுங்கு மொழியில் இருந்து ஜி வி பிரகாஷ், விஜய் ஆண்டனி இசையில் ராக்கி கன்ஷிகா குரலில் வருகிறது. கேட்டு ரசிக்கலாம்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம்.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
3: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
4: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு. காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி EMI ஆஃபர். சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
3: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
4: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
5: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ஈஸி EMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
7: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
6: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
8: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
9: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
10: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
11: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
12: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
3: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
12: போன் 233-066.
13: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 பன்மொழி பாடல்களில். பன்மொழி பாடல்கள் வரிசையில் இனி கன்னட மொழி பாடல். கம்மிழுகா திரைப்படத்திலிருந்து சிவபிரசாத் இசையில் சித்தார்த்தா பெல்மெனோ குரலில் பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

0: ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 4 மணி வரை. இடம்
4: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலை சமாளி கேம் ஷோ இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார வாசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வாசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
7: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
8: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம்,
9: களைஞ்சிரும்ல. நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகும்ப முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
8: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
10: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
8: போவியா? காலையிலே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
9: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
10: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
6: நேரம் இப்போது 9:19. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பன்மொழி பாடல்கள்.

பன்மொழி பாடல்களில் தொடர்வது மலையாள மொழியிலிருந்து பிரேமம் திரைப்பட பாடல். ராஜேஷ் முருகேசன் இசையில் வினீத் ஸ்ரீனிவாசன் குரலில் பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யா மருத்துவமனை, நாகர்கோவில்.
0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலை சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
3: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
4: ஏட்டய்யா, என்ன கேஸ் ஏட்டய்யா?
5: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போத மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
6: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
7: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
8: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

நம்பிக்கை விதைத்த மனதில் வெற்றி மலர்கள் என்றும் பூக்கும். ஆம் நேயர்களே, நம்பிக்கை எப்போதும் இருந்தா நம்ம வெற்றி பெறலாம். இதை பத்தி தான் இன்றைய லைவ்ல பேச போறோம். அடாமங்க இன்னும் முற்பகல் 11:02 எச் சூரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நேரலை உங்களுக்காக வலம் வர காத்திருக்கிறது. எனது தன்னம்பிக்கையை கண்டு நானே வியப்புற்ற நேரம். அது எந்த நேரம் அப்படின்னு நீங்க எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்கலாம் 04652 அப்படிங்கிற கோட் நம்பரை பயன்படுத்தி 26020240 என்ற 2907722 என்ற தொலைபேசி எண்ணிலோ அல்லது 8903257039 என்ற அலைபேசி எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறோம். இது பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்களை நிறைவு செய்ய வருவது ஜீம்ஸ் எனும் ஹிந்தி மொழி திரைப்பட பாடல். ஏ ஆர் ரஹ்மான் இசையில், ஹவிதா கிருஷ்ணமூர்த்தி குரலில்.

0: பன்மொழி பாடல்களின் இசை பயணம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஆம் நேர்களே, நிறைவு பெறுகிறது பன்மொழி பாடல்கள்.
1: அம்மா போல பக்குமான பண்பிலை, இது உங்கள் குமரி பண்பிலை 101.
0: இது எங்களை இசையால் இணைக்கும் நேரம் 9:30. உறவு வளரும் பாதையில் நாளும் நம்மை இட்டு செல்லும் இது குமரி பண்பலை 101, ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வினாத்தாள் முறைகேடுகளை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி.

0: தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமையைச் சேர்ந்த 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வினாத்தாள் முறைகேடு விவகாரம் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இன்று 3வது சுற்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இதுவரை 26,000 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் திரு கமலேஷ் பஸ்வான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார். தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1260 கிலோ புகையிலை பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மோசமான வானிலை காரணமாக கடந்த 6 நாட்களாக தடைப்பட்டிருந்த அமர்நாத் புனித யாத்திரை இன்று மீண்டும் தொடங்கியது. காமன்வெல்த் பாரா வலுத்துக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜிண்டுகுமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வணக்கம் கன்னியாகுமரி, இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
2: நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாம். நேரம் காலை 10:03.
1: ஆரம்பமாகிறது சவாலை சமாளி கேம் ஷோ.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
7: தட்ஸ் ரைட்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
7: தட்ஸ் ரைட்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
7: தட்ஸ் ரைட்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்க சனிக்கிழமையே சூப்பராக குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு சவாலி சமாளி கேம் ஷோ.
2: ஹாய் கே கே மக்களே, மற்றும் உலகமெங்கும் நமது குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் நட்புகள் அனைவருக்கும் சூப்பரான சனிக்கிழமை காலை வணக்கம். சவாலி சமாளி கேம் ஷோல உங்ககிட்ட பேச விளையாட சைன் இன் பண்றோம்.
1: ஆர்ஜே டி ஜெபின் மிக்ஸ்லிங்,
2: ஆர்ஜே டி லிஜு.
9: வெல்கம் டு தி கிளப்.
2: சரி, சவாலி சமாளி கேம் ஷோல வந்து முக்கியமான ரூல்ஸ் 3 இருக்கு, அதை வந்து டக்குன்னு சொல்லிடுவோமா?
1: கண்டிப்பா, ரூல்ஸோட இன்றைய ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றோம். முதல் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, மாதம் 1 முறை மட்டுமே ஒரு நேயர் கலந்து கொள்ள முடியும். இது எதற்காகனா எல்லா நேயர்களுக்கும்

0: வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும்ங்கிற காரணத்துக்காக இந்த ரூல்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்றோம். செகண்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க போன்ல பேசும்போது ஸ்பீக்கர் இல்லாம பேசணும், உங்க வானொலி அளவை நீங்க கம்மி பண்ணிட்டு தான் பேசணும். அப்பதான் நீங்க பேசுறது உலகம் எங்கும் சூப்பரா கேட்கும், உங்கள் குரல் சூப்பரா ஒலிக்க இந்த டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரூல்ஸா தேர்ட் ரூல்ஸ் என்னன்னா, இந்த ரெண்டு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க, அதுதான் தேர்ட் ரூல்ஸ்.
1: அப்படி இல்லை, இன்னொரு ரூல் இருக்கு. என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள வந்துட்டு கேம்குள்ள வந்துட்டு அந்த ரூல் என்ன இது இப்படியோ, இதை ரெண்டாவது தடவை சொல்லுங்க மூணாவது தடவை சொல்லுங்க அப்படின்லாம் கேட்டீங்கன்னா நீங்க ஆட்டத்திலிருந்து அவுட்டுங்க.
0: கண்டிப்பா ஒரு சான்ஸ் வழங்கப்படும், மூன்றாவது சான்ஸ் வழங்கப்பட மாட்டாங்க.
1: ரூல்ஸ் வந்து கண்டிப்பா உள்ள வந்து கேட்கக்கூடாது. சரி, இந்த கேம் ஷோல வந்து நீங்க கால் பண்ணி விளையாடணும் அப்படின்னா கால் பண்ண வேண்டிய நம்ம எஃப்எம் நம்பர்ஸ் வந்து கண்டிப்பா சொல்லணும்ல.
0: வாங்க விளையாடலாம் நம்ம கேம் ஷோல. உங்களுக்காக மூணு ரவுண்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. அதுல முதல் ரவுண்ட் என்ன அப்படின்னா, திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுனா நீங்க அவுட் ஆயிருங்க. ஆமாங்க, சம் செட்டா பொறுக்கதுனா பெயர்கள் நாங்க சொல்லிட்டே வருவோம், நீங்களும் சொல்லிட்டே வரணும். ஒரு இடத்துல நாங்க சொன்ன பொருள் இல்லைன்னா பெயரை திரும்ப சொல்லுவோம், நீங்க அப்போ திரும்ப சொல்லாம ரிப்பீட் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லி சொல்லி நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க வின் ஆகி போறீங்க செகண்ட் ரவுண்ட். தனியே தனித்தனியா, அப்படி தனியெல்லாம் விட்டுற மாட்டோங்க. நாலு ஆப்ஷன்ஸ் கொடுப்போம், அதுல ஒன்று தனித்திருக்கும். அது எது, ஏன் அப்படிங்கிற ரீசனோட நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க அப்படியே போகலாம் நம்ம ஃபைனல் ரவுண்ட்.
2: உங்களுக்கு கதவை தொடறேன்னா மாட்டேன்.
0: அருமையான ரவுண்ட், அட்டகாசமான ரவுண்ட், சங்கிலி பொங்கலி கதவை துற. இதுல உங்களுக்காக 10 மிஸ்டரி பாக்ஸஸ் வெயிட்டிங்ல இருக்கும். நீங்க 10க்குள்ள நம்பர் ஒன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் செலக்ட் பண்ணி ஜி பூம்பா அப்படிங்கிற மேஜிக்கல் வேர்ட் சொன்னீங்கன்னா அந்த பாக்ஸ் ஓபன் ஆகும். அதுல வர டாஸ்க் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஸ் நீங்க தான் மாஸ்.
1: சரி, இப்போ நேர்கள் வந்து வந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிக்கலாமா?
0: கண்டிப்பா, நம்ம நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வரும் முதல் நேர் யார் இங்க இருந்து? வணக்கம்
1: சவாலி சமாளி.
3: வணக்கம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்.
0: ஓகே, முதல் ரவுண்ட் பேரலாமா?
3: ஓலமே.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் காந்தாரி,
3: காந்தாரி,
0: பீமன்,
3: பீமன்,
0: சகாதேவன்,
3: சகாதேவன்,
0: திரௌபதி,
3: திரௌபதி,
0: கர்ணன்,
3: கர்ணன்,
0: பீஷ்மர்,
3: பீஷ்மர்,
0: காந்தாரி,
3: ரிப்பீட்,
0: சகுனி,
3: சகுனி,
0: பீமன்,
3: ரிப்பீட்,
0: காந்தாரி,
3: ரிப்பீட்,
0: திரௌபதி,
3: ரிப்பீட்.
0: வின் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
1: என்னங்க சவுண்டே காணோம்,
0: அவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க அப்படின்னு
3: நினைக்கிறேன்.
0: ரெண்டு ஓவர்லாப் கூட அமைதியா இருந்தேன். சரி, ஓகே, செகண்ட் ரவுண்டுக்கு போயிடலாமா?
1: உங்களுக்கான வார்த்தைகள் ரொம்ப ஈஸி தாங்க. தொல்காப்பியம், அணி இலக்கணம், யாப்பு இலக்கணம், சொல் இலக்கணம்.
3: தொல்காப்பியம்.
1: என்னங்கம்மா?
3: தொல்காப்பியம்.
1: தொல்காப்பியம். சரி, ஏன், என்ன காரணம்?
3: இலக்கணத்துடைய ஐந்து வகைகள்ல ஒரு வகை, மற்ற மூன்று இது தொல்காப்பியம். அது ஒரு நூல்,
1: இலக்கண நூல். சரியான விடைய சொல்லி மூன்றாவது ரவுண்டுக்கு போறீங்க.
0: வாழ்த்துக்கள், முதல் நேரா வந்து நீங்க தேர்ட் ரவுண்ட் போறீங்க. உங்களுக்காக இன்றைக்கு 10 பாக்ஸஸும் வெயிட்டிங்ல இருக்கு. எந்த பாக்ஸ் இன்னைக்கு அடிச்சு தூக்க போறோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு ஜீபூமா மேஜிக்கல் வேர்ட் சொல்லிடலாம்.
3: என்ன
0: இருக்குன்னு பாக்குறதுக்காக நீங்க இப்ப சொல்லலாம் மேஜிக்கல் வேர்ட்.
1: என்ன வருது?
4: ஆரம்பிச்சாண்டா.
0: நாங்க ஆர்ஜேஸ் ஒரு பாடலை பிளே பண்ணுவோம், அந்த பாடல் ஒரு இடத்துல டக்கு நின்றும், அந்த இடத்த நீங்க புடிச்சு அப்படியே பாடணும்.
1: அதுதான கேம் ஷோ. சரி, உங்களுக்கான பாடல் வருது, இதுதான் உங்களுக்கான க்வெஸ்சன்.

வாழ்த்துக்கள்.

0: சந்திக்கலாம்.
1: பரவாயில்லங்க, ஃபர்ஸ்ட் லிசனரே வந்து வின் பண்ணது நமக்கே சந்தோஷமா உற்சாகமா இருக்கு.
0: எல்லாரும் வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட அடுத்த நேரம் சந்திக்கும் நேரம் இது. வணக்கம் குமரி பண்பலை, சவாலி சமாளி கேம் ஷோ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
2: அனுகிரகா,
0: இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: பாலப்பழம்.
0: பாலப்பழத்துல இருந்து அனுகிரகா பேசுறீங்க. டவர் உள்ள இடத்துல இருந்து பேசலாமா? ஓகே, உங்களுக்காக வர முதல் ரவுண்ட்ல என்ன வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: சரி, உங்களுக்கான வார்த்தைகள் அன்னம்,
2: அன்னம்,
1: ஆந்தை,
2: ஆசை,
1: ஆந்தை,
2: ஆந்தை,
1: ஆந்தை,
2: ரிபீட்,
1: கிளி,
2: கிளி,
1: கழுகு,
2: கழுகு,
1: சேவல்,
2: சேவல்,
1: அன்னம்,
2: ரிபீட்,
1: ஆந்தை,
2: ரிபீட்,
1: தேன்சிட்டு,
2: தேன்சிட்டு,
1: பென் குயின்,
2: பென் குயின்.
1: அவ்வளவுதான்டா, ஜெயிச்சிட்டீங்க. சூப்பர் சூப்பர், அப்படியே போறீங்க செகண்ட் ரவுண்ட் தனியே தன்னந்தனியே.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் என்னன்னு சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. வயலின், மிருதங்கம், கிட்டார், வீணை.
1: எல்லாம் என்னடா அது, இதெல்லாம் என்ன?
0: உங்களுக்காக வருது இசை கருவிகள், வருது எது டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லிருங்க. வயலின், மிருதங்கம், கிட்டார், வீணை.
1: நாலு வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான், ஆனா அதுல ஒண்ணு மட்டும் டிஃபரெண்டா இருக்கு,
0: அது எது? க்ளூ கூட தந்துட்டோம் பிரியங்கா. அனுகிரகா,
1: என்னடா
0: என்னமா?
2: வீணை.
0: ஏன் வீணை?
2: மிருதங்கம்.
0: ஏன் வீணைன்னு கேட்டா மிருதங்கம் போகுது, ஏன் மிருதங்கம்? சரி, அதுக்கான ரீசனா சொல்லுங்க. ஏன் அப்படிங்கிற ரீசன் சொன்னாதானே நீங்க வின் பண்ண முடியும். மிருதங்கம்னு ஏன் கெஸ் பண்றீங்க, அதையா சொல்லுங்க. அப்போ நாங்க கரெக்டா கண்டுபிடிச்சிடறோம்.
1: நல்ல
0: முயற்சி அனுகிரகா, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி
1: நன்றி.
0: ஆனா வந்து செகண்ட் சொன்ன ஆன்சர் கரெக்ட் தான், மிருதங்கம் அப்படிங்கறது கரெக்ட் தான். அது வந்து தோல் இசைக்கறி, மற்ற மூன்றும் நரம்பு மூலமா நம்ம இசைக்கிறது.
1: ஆனாலும் இது கேம் ஷோ இல்லையா, அதாவது ஒரு பதில் தான் தரணும், ஒரு ரீசன் தான் தரணும் அப்படிங்கறதுனால நம்ம அது எல்லாருக்குமே பொருந்தும் இந்த ரூல் அப்படிங்கறதுனால ஒரே மாதிரி வைக்கிறோம். சரிங்களா,
0: குமரி பண்பலை 101.1 கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் சவாலி சமாளி கேம் ஷோ. மீண்டும் தொடரலாம் விளம்பரத்தை தொடர்ந்து.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
6: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
4: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
7: மாமா, என்னாச்சு?
8: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
7: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
9: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
10: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
11: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
10: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
11: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
12: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக்

0: மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: குமரி மக்களின் ஃபேவரட் ஸ்டோர் டிஜி மார்ட் ஃபர்னிச்சரின் மிக பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர். மர பீரோ, ஸ்டீல் பீரோ, டைனிங் டேபிள், வார்ட்ரோப்ஸ், ஆஃபீஸ் டேபிள் அண்ட் சேர்ஸ், எல்லா விதமான ஃபர்னிச்சர் கலெக்ஷன்ஸ்களும் அப் டு 50% டிஸ்கவுண்ட்ல கொடுக்கறாங்க. மேட்ரஸ், டெக்கர்ஸ், கிளாக் ஐட்டம்ஸ் அப் டு 30% டிஸ்கவுண்ட் வரை கொடுக்கறாங்க. அட்டகாசமான பரிசுகள், இஎம்ஐ அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ். டிஜி மார்ட் ஃபர்னிச்சர் அண்ட் டெக்கர்ஸ், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
3: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
4: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
3: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
5: ஏஎம்பி ஃபர்னிச்சர்ஸ், ஏஎம்பி ஃபர்னிச்சர்ஸ்.
6: புதுமையான மாடல்களில் சோபா செட்கள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான ஃபர்னிச்சர்களுக்கும்
7: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
8: வணக்கம்
9: சொல்லும் குட்டி நேயர், யார் இங்க இருந்து?
8: கஜிகா
9: முதல்வன் தெரியலாமா?
8: போகலாம்.
10: சரி, உங்களுக்கான வார்த்தைகள் மான், வரிக்குதிரை,
8: வரிக்குதிரை,
10: காண்டாமிருகம்,
8: காண்டாமிருகம்,
10: கலைமான்,
8: கலைமான்,
10: குதிரை,
8: குதிரை,
10: மான்,
8: ரிப்பீட்,
10: ஒட்டகச்சிவிங்கி,
8: ஒட்டகச்சிவிங்கி,
10: குதிரை,
8: ரிப்பீட்,
10: ஓநாய்,
8: ஓநாய்,
10: சிறுத்தை,
8: சிறுத்தை,
10: வரிக்குதிரை,
8: ரிப்பீட்.
10: சூப்பருங்க. அப்படியே போறீங்க செகண்ட் ரவுண்டுக்கு.
9: ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா?
8: ஓகே.
9: பேனா கத்தி, சுருள் கத்தி, வாள், பீரங்கி. இதுல எது தனித்திருக்கு? ஒரு கப்பட சொல்றோம், கேட்டுக்கோங்க. பேனா கத்தி, சுருள் கத்தி, வாள், பீரங்கி.
10: வாழ்த்துக்கள். அப்போ என்ன பண்ணிடலாம்,
9: சொல்லுங்க. யார் இந்த பதில் சொல்லி தந்தாங்க உங்களுக்கு?
10: சொன்னீங்க. சரி, ஓகே. அப்போ பட்டுக்குள்ள நம்பர் சொல்லிட்டீங்க, அப்போ மேஜிக்கல் வார்டு சொல்லுங்க, அப்பதானே பாக்ஸ் ஓபன் ஆகும். சொல்லுங்க மேஜிக்கல் வார்டு சொல்லுங்க.
9: திரந்திரு சிசை.
10: ஓகே, இவங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பாக்கலாம்.
9: எடுத்து வச்சிருக்கோம், அது சினிமா திரைப்பட படங்கள்ல வரது. சரி, ஓகேவா?
10: அதை கேட்டுட்டு அது எந்த மூவி அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும்.
9: ஒரு திரைப்பட டைலாக் வருது, அதை கேட்டு எந்த படம் அப்படிங்கறது நீங்க கரெக்டா சொல்லணும். உங்களுக்கான முதல் டைலாக்
10: எல்லாமே பிரபலமான டைலாக் தான். சரியா? நம்ம டயலாக் சொல்ல போறோம் இல்லையா? என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனது. ஐயோ, பக்கத்துல வந்துட்டாங்களே, ஆனா இன்னும் முடியலையே. என்னங்க இப்படி கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? ஆமாங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களே.
11: பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார்.
9: ஆமா, எல்லாம் அஜித் மூவி தானே அப்படினு.
10: ஆமா, இன்னும் ஒரு ஒரு ட்ரை கூட பண்ணலாமே.
8: ஓகே ஓகே.
9: சரி ஓகே, உங்களுக்கு இன்னொரு க்வெஸ்சன் கேக்குறோம், அதுலயும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா வின்னர் அனௌன்ஸ்.

0: போலாமா அடுத்தது? என்ன என்ன அப்படிங்கறதுக்குள்ள நீங்க சொல்லுங்க பாப்போம்.
1: சரி ஓகே, நான் சொல்றேன், கரெக்டா கேட்டு சொல்லிருங்க. கட்ட துறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறது அவனுக்கு வேலையா போச்சு.
0: என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே,
1: தெரிஞ்ச டைலாக்கா இருக்கு
0: இல்லீங்களே.
1: சரி ஓகே கஜிகா, நல்ல முயற்சி, மீண்டும் சந்திக்கலாம், நன்றி.
2: நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில், தரமான மருத்துவ சேவைக்கு
3: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
2: போன் 233-066. நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்தியம் மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோஸ்கேன், ஹெப்பாடைட்டிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்தியம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
7: ஆடினா ஆஃபர் கே சின்னதுரைனா சூப்பர். கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
8: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 4 மணி வரை. இடம்
9: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
10: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: சவாலை சமாளி கேம் ஷோட நிறைவான நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம், யாரை பேசுறீங்க? அவங்களையும் கட்டடிச்சு அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் சவாலை சமாளி.
6: வணக்கம்.
4: யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
6: ஜெய்ஷ்னா புத்தேரியில இருந்து பேசுறேன்.
4: ஜெய்ஷ்னா, விளையாடிடலாமா?
6: ஓகே,
4: உங்களுக்கான வார்த்தைகள் இலக்கியம்,
6: இலக்கியம்,
4: காப்பியம்,
6: காப்பியம்,
4: உரைநடை, உரைநடை,
6: உரைநடை,
4: இலக்கியம்,
6: ரிபீட்,
4: இலக்கியம்,
6: ரிபீட்,
4: புதினம்,
6: புதினம்,
4: சிறுகதை,
6: சிறுகதை,
4: உரைநடை,
6: ரிபீட்,
4: காப்பியம்,
6: காப்பிய, ரிபீட்,
4: காப்பியம்,
6: ரிபீட்,
4: நாடகம்,
6: நாடகம்,
4: கட்டுரை,
6: கட்டுரை.
4: வாழ்த்துக்கள். ஓகே, செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்காக என்னெல்லாம்

0: வார்த்தைகள் இருக்கு தெரிஞ்சுக்கலாம்.
1: உங்களுக்கான வார்த்தைகள் இது திரைப்பட துறையை சேர்ந்தவங்க, சரியா? திரைப்பட துறையும் இலக்கிய துறையும் சேர்ந்தவங்க. நா முத்துக்குமார், வாலி, ராஜேஷ்குமார், கண்ணதாசன். என்னமா
2: கண்ணதாசன்?
1: இல்லைங்களே இல்லைங்களே. சரி பரவாயில்ல, நல்லா முயற்சி, அடுத்த முறை ட்ரை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.
0: ஓகே, நம்ம சொன்ன மாதிரி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். குமரி பண்பலை நூற்றுல இன்னைக்கு நேயர்கள் வந்து சவாலை சமாளி கேம் ஷோ அட்டகாசமா விளையாண்டாங்க. அதுல இன்றைக்கு ஒரு வெற்றியாளர் இருக்கிறார். அது யார் அப்படின்னா, காட்பாடியில இருந்து சந்திரசேகர்.
1: ஆமா, அவருக்கு கைத்தட்டங்கள் கொடுத்துடலாம்.
0: அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில ஒரு சாங் வரப்போகுது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: எண்ட் ஆஃப் த கேம் ஷோ சவாலே சிமாளிக்கு வந்தாச்சு. எல்லாரும் ஜாலியா வீக்கெண்ட என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த சனிக்கிழமை சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்றோம்.
0: ஆர்ஜே டிஜெபி மிக்ஸ்லி,
1: ஆர்ஜே ஜெயிலிஜோ. இப்போ உங்களுக்கான சாங் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் குமரி எஃப்எம் 101.

0: நிறைவேறுகிறது சவாலி சமாளி கேம் ஷோ.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்,
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
5: தட்ஸ் ரைட்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்,
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
5: தட்ஸ் ரைட்.
7: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101,
8: புது காலம்
7: குமரி எஃப்எம் 101.
0: எண்ணங்களால் மனங்களில் வர்ணம் சேர்க்கும் நேரம் 10:30. மலர்ந்த பூவினை நாடும் பண்டாய் மனம் நாடும் தேடும், இது குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். வார்த்தை மலையாய் மனதை நனைக்க வருகின்றது.
1: கடிதமும் கருத்தும், நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்கள். வணக்கம் நேயர்களே, நம்ம குமரி பண்பலை 101 ஒலிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு நேயர்கள் தங்களோட என்ன கருத்துக்களை வண்ண மடல்களா எழுதி நமக்காக அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதங்களை இப்ப வாசிக்க கேட்கலாம். இரணியல் பழனியாண்டி பிள்ளை இந்த நேரின் கடிதங்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல்ல நம்ம படிக்க போறோம். இவர் இம்மாதம் 9 காலை மணி 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் மனமது செம்மையானால் எனும் தலைப்பில் என் மீனாட்சி அவர்களின் சிற்றுரை கேட்டேன், சிறப்பாக இருந்தது. 10 காலை மணி 7:05 மகாத்மா காந்தியின் சத்திய சோதனையில் காந்தியின் வாழ்வில் நடந்த சில விஷயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் இன்றைய குறுஞ்செய்தியில் இம்மாதம் 10 நாம் காரில் செல்லும் போது சீட் பெல்டை கண்டிப்பாக போட வேண்டும் எனவும், 13 இன்றைய குறுஞ்செய்தியில் தங்கமீன் கோல்டு ஃபிஷ் குறித்தும் மன்னரும் மந்திரியாரும் உரையாடிய விதம் மிக மிக அருமை. தினமும் காலை மணி 8:30 வலம் வரும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவலில், இம்மாதம் 10 ஞானிகள் பொருட்களை ரசிப்பார்கள், ஆனால் அதன் மீது பற்று வைக்க மாட்டார்கள். உலகத்தில் எல்லா ஆசைகளையும் துறந்து இறைவனை தன் மனதில் நினைத்து வாழ்வார்கள் எனவும், 12 நம் அன்றாட வாழ்க்கையில் பலவற்றை மறந்துவிட்டோம். வாழ்க்கை என்பது நுட்பமானது, அந்த நுட்பத்தை நன்றாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்றும், 13 வாழ்க்கையில் முன்னேற கனவு காண வேண்டும் என்று தெரிவித்த விதம் பாராட்டுக்குரியது. மேலும் இம்மாதம் 10 காலை மணி 10:03 இளஞ்சாரல், இதில் வேற்றுக்கிரக பயணம் பற்றி மாணவிகள் சொன்ன கருத்துக்கள் யாவும் பயனுள்ளதாக இருந்தன. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் தொகுத்து தந்த GM தர்ஷினிக்கும், நிகழ்ச்சி பொறுப்பாளர் நவரத்னா அவர்களுக்கும் பண்பலை 101 வாழ்த்துக்கள் பல. 12 காலை மணி 10:02 இளைய பாரதம், இதில் சாதிக்க பிறந்தோர் வரிசையில் புகைப்பட கலைஞர் எம் நிதின் ஆன்ஜோ அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன், புகைப்படம் எடுப்பதன் நுணுக்கங்கள் குறித்து தெளிவாக எடுத்துரைத்தார். மேலும் நினைவூட்டுவோம் நடப்பு நிகழ்வுகள் யாவும் சிறப்பாக இருந்தன. நிகழ்ச்சி நல்ல வண்ணம் தொகுத்து வழங்கியற்றி அனுஷா சாஜி அவர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள் பல. 14 காலை மணி 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள், இதில் வடக்கன் குளம் எம் மாணிக்கம் அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன், சுவாரஸ்யமானதாக இருந்தது நிகழ்ச்சி. உடன் உரையாடி நல்ல கேள்விகளை கேட்ட என் சுதானந்தி அவர்களுக்கும் பண்பலை 101 மனமார்ந்த வாழ்த்துக்கள். 11 பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் நீரிழிவு நோய் குறித்து விரிவான தகவல்களை எடுத்துரைத்த விதம் பயனுள்ளதாக இருந்தது. 13 நலமாய் வாழ்வோம், இதில் கர்ப்ப காலத்தில் தாய்க்கு அயன், கால்சியம், போலிக் ஆசிட் போன்றவை எந்த அளவு தேவை என்பதை தெளிவாக எடுத்துரைத்த விதம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. பாராட்டுக்கள். தினமும் பகல் 1 வலம் வரும் செய்தி தெரியுமாவில் இம்மாதம் 11 உலக மக்கள் தொகை குறித்தும், 13 சமூக விழிப்புணர்வும் நமது பொறுப்பும் குறித்து நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. 12 பகல் 1:10 பூவையர் பூங்கா, இதில் பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் தடகள வீராங்கனை காரவிளை டி மனோரஞ்சனி அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன், தன்னம்பிக்கையே வாழ்வில் முன்னேற சிறந்த ஒரு வழி என்பதை தெளிவாக எடுத்துரைத்தார். பாராட்டுக்கள். இம்மாதம் 9 பிற்பகல் மணி 3:02 தேனிய நேரம், சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் இயற்பியல் படிப்பும் எதிர்கால வாய்ப்பும் குறித்து லக்ஷ்மிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் டி சுதன் அவர்களுடன் சந்திப்பு நிகழ்ச்சி கேட்டேன், சிறப்பாக இருந்தது. 13 பிற்பகல் மணி 3:02 தேனிய நேரம் குமரி களஞ்சியம், இதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மலைகளை பற்றி விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள முடிந்தது. குறிப்பாக மருந்துவாழ் மலை, மாறாமலை, வேலிமலை, பொதிகை மலை, மகேந்திரகிரி மலை என நிறைய விஷயங்களை அறிந்து கொண்டோம். பாராட்டுக்கள். 11 இரவு மணி 8:30 இலக்கிய சோலையில் இலக்கிய சுடரில் இலக்கியங்களில் புலவரும் புறவலரும் எனும் தலைப்பில் முனிவர் டி மெர்லின் மினி அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன், சிறப்பாக இருந்தது. தேனமுது தொடரில் படைப்பாளர் உஷாதேவி அவர்களுடன் சந்திப்பு தகவல்கள் யாவும் மிக மிக அருமை. நிகழ்ச்சி நல்ல வண்ணம் தொகுத்து தந்த RR குமுதினிக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள் பல அப்படின்னு எழுதியிருக்காங்க. மதுரை மணிநகரத்திலிருந்து சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, மித்திரன், அக்ஷய் மீனாட்சி, இந்த நேயர்களின் கடிதம் இம்மாதம் 12 முற்பகல் மணி 11:02 பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி கேட்டு அருமையாக இருந்தது. நடப்பு நிகழ்வுகள் யாவும் அருமை. நிகழ்ச்சி பயன் தரும் வகையில் அமைந்திருந்தது. பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இனி செட்டியார் மடம் சி மணிகண்டன் இந்த

நேயரின் கடிதங்கள். இம்மாதம் 13ஆம் தேதி காலை தேதியும் செய்தியும் கேட்டேன். அன்றைய நாளின் சிறப்புகளை அறிந்து கொள்ள முடிந்தது. அன்றைய தினம் இரவு நிலா முற்றத்தில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் சூப்பராக இருந்தன. 15ஆம் தேதி முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் சிறப்பாக இருந்தன. அன்றைய தினம் இரவு பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் குழந்தைகள் பங்கேற்று பாடல், கதை, கவிதை என அசத்திவிட்டார்கள். மேலும் அன்றைய தினம் இரவு 8:30 திரைக்களஞ்சியம், இதில் திட்டுவிளை சாஃபி அவர்களின் தேர்வாக வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை, இணைப்புறையும் சிறப்பாக இருந்தது. 16ஆம் தேதி காலை முற்றத்தில் என்று இதில் அலைபேசி குறித்து அண்ணன் தம்பி உரையாடல் சிறப்பாக இருந்தது. 17ஆம் தேதி பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் தேவையானவற்றை பேசுவது குறித்து தோழியர் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை. அன்றிரவு 8:30 திரைக்களஞ்சியம், இதில் இசை வைத்து வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் சிறப்பாக இருந்தன. 18ஆம் தேதி பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் சின்ன சின்ன ஆசை குறித்து நேயர்கள் பங்கேற்று பேசிய விதம் சுறுசுறுப்பாகவும் கலகலப்பாகவும் இருந்தது. பிற்பகல் 3:02 தேனீர் நேரம் திரைக்களஞ்சியம், இதில் துவரங்காடு முத்து ஆசாரி அவர்களின் கைவண்ணத்தில் உலகம் எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை, இணைப்புறையும் சூப்பராக இருந்தது. பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இனி சூரப்பழத்தில் இருந்து டென்ஸ்ரீ கர்ணதாஸ். இந்த நேயரின் கடிதங்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1:10 ஹாய் சிநேகிதியே எனும் நேரலை நிகழ்ச்சியில் கொடுக்கப்படும் தலைப்புகள் அனைத்தும் கவித்துவமாகவும் சிந்தனைகளை தூண்டுவதாகவும் உள்ளது. நல்ல தலைப்புகளை எங்களுக்கு தந்து எங்களை பேச வைத்து அழகு பார்க்கும் பண்பலைக்கு பாராட்டுக்கள். இம்மாதம் 13ஆம் தேதி குமரி பண்பலையுடன் நேரலையில் நீங்கள் வாழ்வில் பெற்ற முதல் வெற்றி எனும் தலைப்பில் நேயர்கள் பங்கேற்று பேசிய விதம் அருமையாக இருந்தது. மேலும் அன்று மதியம் வானொலியும் வானொலி மூலம் நான் பெற்ற அனுபவங்களும் எனும் தலைப்பில் ஹாய் சிநேகிதியே நிகழ்ச்சியில் நம் பெண்மணிகள் பேசியது அருமையாகவும் இனிமையாகவும் இருந்தது. 15ஆம் தேதி காலை 11:00 பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் அரசு தொடக்கப்பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்டு இறைவணக்கம் பாடல், கதை, கவிதை, விடுகதை என அசத்திவிட்டார்கள். மழலை குரலில் நிகழ்ச்சியை கேட்டபோது மனதிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. 16ஆம் தேதி பிற்பகல் 3:00 தேனி நேரம் சந்திப்போம் சிந்திப்போம், இதில் செம்பன் விளை கவிஞர் எம் சத்யநேசன் அவர்களுடன் சந்திப்பு தகவல்கள் யாவும் மிக மிக அருமை. இன்னும் 1 மணி நேரம் கூட பேசக்கூடாதா என தோன்றியது. நல்ல கேள்விகளை கேட்ட அறிவிப்பாளர் ஒய் கிருபா கணேஷ் அவர்களுக்கும் பண்பலை 101 வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இனி நாகர்கோவில் நம்பியடை தெருவிலிருந்து எஸ் மந்திரமூர்த்தி. இந்த நேரில் கடிதங்கள். இந்தியாவின் சோலார் மின் உற்பத்தியில் தமிழகம் 4வது இடம் வகிக்கின்றது. உலக கோப்பை வில்வித்தை போட்டி துருக்கியில் நடைபெற்றது. இது போன்ற அருமையான தகவல்களையும் செய்திகளையும் விளக்கி கூறி படிப்பும் பணியும் நிகழ்ச்சி ஜூலை 13ஆம் நாள் முற்பகல் நிகழ்ச்சியை பயனுள்ளதாக ஆக்கியது. கானம் பாடும் வானம் பாடிகளின் வர்ணனை. திருக்குறளை கற்று அதன்படி ஒழுக இன்னொரு பிறவியில் நான் தமிழராக பிறக்க வேண்டும் என்று மகாத்மாவின் பொன்மொழிகளை நினைவூட்டல், இன்னும் பக்தி பாடல்கள், அரும்புகளின் குறும்புகள், முற்றத்தில் என்று தென்குமரி தேனலை, பொது அறிவு கேள்விகள் பதில்கள் எல்லாமே சபாஷ் போட வைத்தது. ஜூலை 15ஆம் நாள் காலை பொழுதை ரம்யமாக்கி புத்துணர் ஊட்டியது. சின்ன சின்ன விஷயங்கள், சிந்திக்க வைத்த விஷயங்கள் என்ற தலைப்புக்கேற்றவாறு ஜூலை 16ஆம் நாள் ஹாய் சிநேகிதியே நேரலையில் தோழியர் பங்கேற்று பரிமாறிக்கொண்ட தகவல்கள் சிந்திக்க மட்டுமல்ல சிரிக்கவும் வைத்தது. பண்பலை 101 ஆர்ஜேவுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பகிர்ந்து உண்பான் பெரிது வாழ்வான் என்பதை மையப்படுத்தி தன் குட்டி தோழி பகிர்ந்தளித்த உணவின் பெருமையை எடுத்துரைத்து ஜூலை 17ஆம் நாள் இரவு முதலில் வந்த பட்டாம்பூச்சி நிகழ்ச்சி முழுவதையும் அமர்க்களப்படுத்திவிட்டு சென்றது. குட்டி தேவதைக்கும் 101 ஆர்ஜேவுக்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள். என்னே தத்துவார்த்தமான கானங்கள், அதிலிருந்து பொருள் சுமந்த வித்தியாச வினோதங்களை பட்டியலிட்டு விளக்கம் கூறிய ஆர்ஜேவின் தோரணையான வர்ணனை. ஆக ஜூலை 18ஆம் நாள் பிற்பகல் தேனீர் நேர திரைக்களஞ்சியம் மனதை விட்டு அகலாமல் இருக்க பாடல்களை தேர்வு செய்த நேயருக்கும் அருமையான இணைப்புரை வழங்கிய ஆர்ஜேக்கும் வாழ்த்துக்கள் பல. ஆடி மாதம் கொழுக்கட்டை சீசன். இதுபோன்ற ஜூலை 20ஆம் நாள் அழகிய மண்டபம் மிதுன் எனும் குட்டிச் செல்லம் கொழுக்கட்டையுடன் பாடலை தொடங்கி காவலர் ஆகப் போகிறேன் என்று முடித்த அரும்புகளின் குறும்புகள் நிகழ்ச்சி மகிழ்வூட்டியது. நன்றி. மலையால் நீரை தேக்க இயலாது, ஆனால் ஏரியால் தேக்க முடியும். இங்கனம் பற்பல ஓமானங்களை உணர்த்தி சென்றது. ஜூலை 21ஆம் நாள் எனத்தானும் நல்லவை கேட்க பாராட்டுக்குரியதே அப்படின்னு எழுதியிருக்காங்க. இனி திங்கள் நகர் வீணியான பிரகாசம். இந்த நேரின் கடிதங்கள். இம்மாதம் 13ஆம் தேதி இரவு உழவர் உலகம், இதில் கொக்கோ சாகுபடி அனுபவம் குறித்து உன்னங்குளம்

மாலதி ராஜேந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன். நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்தது. 14ஆம் தேதி தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவலில், மனம் தூய்மையாக இருந்தால் எந்த இடரும் வராது என்பதற்கு ஆன்மீக கருத்துள்ள பஞ்ச பாண்டவர் கிருஷ்ணர் தர்மர் இரவு காவல் புரிந்த நிகழ்வில் நடைபெற்ற உரையாடலை தகவலாக கூறியது நன்று. 15ஆம் தேதி காலை முற்றத்தில் இன்று இதில் அண்ணன் தம்பி உரையாடல் வாயிலாக பிரதமரின் பயிர் பாதுகாப்பு திட்டம் குறித்து தெளிவாக அறிந்து கொள்ள முடிந்தது. அன்றைய தினம் காலை அரும்புகளின் குறும்புகள், இதில் பங்கேற்ற குழந்தை தன்னுடைய அமுத மொழியில் தன்னுடைய குடும்ப உறுப்பினர் பெயர்களை கூறியதோடு திருக்குறளில் 10 பாடல்களையும் தங்குதடையின்றி இனிய குரலில் கூறிய விதம் சிறப்பு. இறுதியாக படித்து என்னவாக வேண்டும் என கேட்டதற்கு மருத்துவராக வேண்டும் என சொன்ன விதம் சிறப்பு. அன்றிரவு 8:30 திரைக்களஞ்சியம், இதில் திட்டுவிளை சாஃபி அவர்களின் தேர்வாக மனசு எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் சிறப்பாக இருந்தன. நல்ல முறையில் இணைப்புரை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளர் ஜமுனா பெனட் அவர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுகள். 16ஆம் தேதி பிற்பகல் 3:00 தேநீர் நேரம், சந்திப்போம் சிந்திப்போம். இதில் செம்பன் விளை பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் படைப்பாளர் எம் சத்யநேசன் அவர்களுடன் சந்திப்பு நிகழ்ச்சி கேட்டேன். அவரது ஆரம்ப கால கல்வி நிலை குறித்தும் இந்திய மாணவர்களின் படிப்பில் உள்ள வேறுபாடுகளையும் கோடிட்டு கூறிய விதம் சிறப்பு. மாணவர்கள் பெற்றோர்கள் பொறுப்புகளை நினைவூட்டிய விதமும் அருமை. நிகழ்ச்சி மனதிற்கு நிறைவாக இருந்தது, பாராட்டுகள். 17ஆம் தேதி காலை இலக்கியம் பேசுவோம், இதில் புறநானூற்றில் பெண்பார் புலவர் எனும் தலைப்பில் ரவிச்சந்திரன் அவர்கள் பல பொதுவான கேள்விகளை கேட்க ஜே ஜோதி புஷ்பம் அவர்களின் பதில் நிறைவாக இருந்தது. 18ஆம் தேதி பகல் 1:10 பெருமைமிகு பாரதம், இதில் இந்தியாவின் சிறப்புமிக்க கடற்கரை சுற்றுலா இடம் கோவா குறித்து உரை சித்திரம் கேட்டேன், சிறப்பாக இருந்தது. 18ஆம் தேதி பிற்பகல் 3:00 தேனிய நேரம் திரைக்களஞ்சியம், இதில் துவரங்காடு முத்து ஆசாரி அவர்களின் தேர்வாக உலகம் எனும் தலைப்பில் பலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. நல்ல முறையில் இணைப்புரை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்த முத்து ஆனந்தி அவர்களுக்கும் பண்பலை 101 மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இனி சென்னை பாரி நகரிலிருந்து எம் சுபா, இந்த நேரின் கடிதம். இம்மாதம் 14ஆம் தேதி காலை 10:20 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்று குரலையும் பொருளையும் சொன்ன விதம் மிக மிக அருமை, பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இனி பழவூர் நல்ல பெருமாள் ஆசாரி, இந்த நேயரின் கடிதம். இம்மாதம் 14ஆம் தேதி காலை 10:20 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி கேட்டேன், நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது, பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை பாராட்டியிருக்கும் மற்றும் ஒரு நேயர் சக்தி கார்டன் சரஸ்வதி. அடுத்ததா கவர்குளம் தேரிவிளை எஸ் கனகராஜ், இந்த நேயரின் கடிதம். இம்மாதம் 16ஆம் தேதி காலை 11:50 கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி கேட்டேன், மிக அமைதியாக நிகழ்ச்சியை மிக திறமையாக நடத்திய அறிவிப்பாளர்களுக்கு முதலில் பாராட்டுக்கள். மாணவிகளுக்கு புது புது விளையாட்டுகளை அறிமுகப்படுத்தி நேயர்களும் ரசிக்கும் விதத்தில் நிகழ்ச்சி அமைந்திருந்தது. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் திறமைகளை வெளிக்கொணர்ந்த அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரி மாணவர்களுக்கும் நிகழ்ச்சி திறம்பட நெறிப்படுத்திய அறிவிப்பாளர்கள் ஜெபின் நெக்ஸ்லி, முத்து ஆனந்தி இருவருக்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இனி அகஸ்தீஸ்வரத்திலிருந்து சி பால்மணி, இந்த நேயரின் கடிதம். இம்மாதம் 18ஆம் தேதி பகல் 1:00 செய்தி தெரியுமா நிகழ்ச்சியை கேட்டு நினைவில் ஜூலை மாதம் 18ஆம் தேதி உலக புகழ்பெற்ற நெல்சன் மண்டேலா அவர்களின் பிறந்த தினம் மற்றும் மனிதநேயம் சமத்துவத்துக்கான நாளாகும். தினம் 67 நிமிடங்கள், ஒவ்வொருவரும் மனித இனத்தின் மகிழ்வுக்காக சேவையாற்றி செலவிடலாம் என்ற உயர்வான கருத்து மிகவும் உயர்வானதே. மேலும் அன்றிரவு 8:30 இலக்கிய சோலையில் இலக்கிய சுடரில் கவியரசு கண்ணதாசனின் தனி கவிதைகளில் இறையியல் சிந்தனைகள் எனும் தலைப்பில் பேராசிரியர் ப. ஆனந்த விநாயகி அவர்கள் ஆற்றிய இலக்கிய உரையில் இறை உணர்வு மேலோங்கி நிற்பது கண்ணன் மீது கொண்ட பாசமோ என்று கவி பேரரசின் கவிதைகளை இலக்கிய நயம்பட எடுத்துரைத்தது பாராட்டுக்குரியது. காற்றலை வழி காவியமாய் வழங்கிய குமரி பண்பலை 101 மனமார்ந்த பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க.

0: இனி வாட்ஸ்அப் மூலமாக வந்திருக்கும் கருத்துக்கள்.
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, இம்மாதம் 17 பிற்பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே, நேரலை நிகழ்ச்சியில் எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும், பேச்சை தவிர்ப்பது எப்படி என்கிற கருத்துக்களை வலியுறுத்தி சகோதரிகள் அருமையாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர் பிருந்தாஜி அவர்களுக்கும் பந்தலை 101 வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அனைதினம் 20:30 வலம் வந்த திரைக்களஞ்சியம், இதில் இரணியல் பழனியடி பிள்ளை அவர்களின் தேர்வாக இசை எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. நல்ல முறையில் இணைப்புரை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளர் பிரேமா நாகராஜன் அவர்களுக்கும் பண்பலை 101 வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். 18 பிற்பகல் 3:02 தேனி நேரம் திரைக்களஞ்சியம், இதில் துவரங்காடு முத்து ஆசாரி அவர்களின் தேர்வாக உலகம் எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. இணைப்புரையும் சூப்பராக இருந்தது, பாராட்டுக்கள். 21 முற்பகல் 11:02 ஆடி செவ்வாயை முன்னிட்டு தாளக்குடி அவ்வையாரம்மன் கோவில் சிறப்பு பற்றியும் கோவில் பூஜா விதிகள் பற்றியும் பக்தர்களுடன் கலந்து கொண்டு அவரவர் நேர்ச்சி வழிபாடு பற்றியும் அருமையாக தெரிவிக்கப்பட்டன. கோவில் வளாகத்தில் இருந்து அவ்வையாரம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கும் விதமாக நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளர்கள் ஐ மணிகண்ட பிரபு, வதனஸ்ரீ பரமேஷ் இருவருக்கும் பண்பலை 101 வாழ்த்துக்கள் பல. 22 காலை 13:00 வலம் வந்த வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்வு என்கிற புத்தகத்தின் கருத்துக்களை வாசித்த விதம் அருமை. நிகழ்ச்சியின் கருத்துக்கேற்ப சிறு சிறு கதைகளையும் கூறி நகைச்சுவையோடு சிறப்பித்த அறிவிப்பாளர்கள் கலிமகள் பாலசுப்ரமணியம், வதனஸ்ரீ பரமேஷ் இருவருக்கும் பண்பலை 101 வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அன்றைய தினம் முற்பகல் 11:08 வலம் வந்த பேசுங்க மக்களை பேசுங்க சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் ஈத்தாமொழி புதூர் அரசு தொடக்கப்பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்டு அவரவர் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். இறைவணக்கம், பாடல், கதை, திருக்குறள், சிறப்பான தகவல்கள் போன்றவற்றை வெளிப்படுத்தி நிகழ்ச்சி சிறப்பித்தார்கள். அன்று பிற்பகல் 3:02 தேனிய நேரம் வெள்ளித்திரையில் இயக்குநர் ஸ்ரீதர் அவர்களை பற்றிய தகவல்களும் அவர் இயக்கிய படங்களிலிருந்து வலம் வந்த பாடல்களும் அருமையாக இருந்தன. நிகழ்ச்சியை நல்லவண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர் சுப்புலட்சுமி அவர்களுக்கும் பண்பலை 101 வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அன்றைய தினம் 20:30 திரைக்களஞ்சியம், இதில் மரம் எனும் தலைப்பில் மீனாட்சிபுரம் பாலசுப்ரமணியன் அவர்களின் தேர்வாக வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. இணைப்புறையும் சூப்பராக இருந்தது, பாராட்டுகள். குளச்சல் பிரசாந்த், இம்மாதம் 18 அன்று காலை 9:30 கான கைரளி நிகழ்ச்சியில் வலம் வந்த மலையாள திரைப்பட பாடல்களும் அதற்கான இணைப்புறையும் சூப்பராக இருந்தது. மேலும் அதே தினம் காலை 10:30 கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சியில் நேயர்களின் கடிதங்களை மிக தெளிவாக வாசித்த அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101 பாராட்டுகள். 19 முற்பகல் 11:10 பொது அறிவு நேரலை நிகழ்ச்சியில் வலம் வந்த கேள்வி பதில்களும் அதற்கான கூடுதல் விளக்கங்களும் பயனுள்ளதாக இருந்தன. நேயர்களோடு கலகலப்பாக உரையாடி நிகழ்ச்சியை சூப்பராக கொண்டு சென்ற அறிவி

தயாரிப்பாளர்கள் ஸ்ரீ நிருத்யா ரீப்திகா இருவருக்கும் பண்பலை 101 மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். 20 முற்பகல் மணி 11:10 பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சியில் பண்பலையில் ஒலித்த முன்னிசையை கேட்ட மறுகணமே அந்த பாடல்களை நேயர்கள் கண்டுபிடித்து பாடிய விதம் சூப்பர். நேயர்களை உற்சாகப்படுத்தி நிகழ்ச்சியை நல்ல முறையில் வழிநடத்திய அறிவிப்பாளர் ஆதினி ராஜேஷ் அவர்களுக்கும் பண்பலை 101 மனமார்ந்த வாழ்த்துக்கள். 21 காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் நேயர்கள் 4 சுற்றுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பாக பேசி அசத்திவிட்டார்கள். எளிமையான குறிப்புகளை வழங்கி நிகழ்ச்சியை சூப்பராக கொண்டு சென்ற அறிவிப்பாளர் டி செல்வராணி கலைமணி அவர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். மேலும் அன்றைய தினம் பிற்பகல் மணி 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் உடலுக்கு வலுவான உன்னத உணவுகள் எனும் தலைப்பில் நேயர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவ கருத்துக்கள் யாவும் அருமையிலும் அருமை. மேலும் அன்றைய தின பிற்பகல் மணி 3:02 தேநீர் நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சியில் பல பயனுள்ள தகவல்களை மிக தெளிவான விளக்கங்களுடன் அறிந்து கொண்டோம். நிகழ்ச்சி சூப்பராக கொண்டு சென்ற அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். 22 காலை மணி 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பல கருத்துக்களை மனதில் பதியுமாறு வாசித்த விதம் மிக மிக அருமை. மேலும் அன்றைய தினம் முற்பகல் மணி 11:02 பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் மாணவ செல்வங்கள் இறைவணக்கம் திருக்குறள் பழமொழி பாட்டு என்று அசத்திவிட்டார்கள். பள்ளி வளாகத்திலிருந்து நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு சென்ற அறிவிப்பாளர்கள் வைக்ருபா கணேஷ் எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன் இருவருக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். மேலும் அன்றைய தின பிற்பகல் மணி 3:02 தேநீர் நேரம் வெள்ளித்திரையில் திரைப்பட இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களோடு இடையிடையே வலம் வந்த பாடல்களும் சூப்பராக இருந்தன. மிக தெளிவான இணைப்புரையோடு நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் மெருகேற்றிய அறிவிப்பாளர் ஆசிரியர் சுப்புலட்சுமி அவர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். துவரங்காடு முத்து ஆசாரி இம்மாதம் 18 காலை தங்களது வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகள் குறித்து நேர்கள் பங்கேற்று சிறப்பாக பேசினார்கள். நேர்களோடு கலகலப்பாக உரையாடி நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர் ஜே லிஜு அவர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். 19 காலை முற்றத்தில் இன்று இதில் உலக உணவு தினம் குறித்து அண்ணனும் தம்பியும் உரையாடிய விதம் மிக மிக அருமை. அன்று பிற்பகல் மணி 3:02 தேநீர் நேரம் நேரலையில் உங்களை மகிழ்விக்கும் சின்ன சின்ன செயல் இது குறித்து நேயர்கள் பங்கேற்று பேசிய விதம் சிறப்பாக இருந்தது. 20 காலை தேதியும் செய்தியும் கேட்டேன் அன்றைய நாளின் சிறப்புகளை அறிந்து கொள்ள முடிந்தது. அன்றைய தினம் தென்குமரி தேனலையில் இடம்பெற்ற பொது அறிவு கேள்வியும் பயனுள்ளதாக இருந்தது. 21 காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை. 22 முற்பகல் மணி 11:08 பேசுங்க மக்களை பேசுங்க சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் ஈத்தாமொழி புதூர் அரசு தொடக்கப்பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்டு இறைவணக்கம் பாடல் திருக்குறள் கதை கவிதை பழமொழிகள் என அசத்திவிட்டார்கள். 23 காலை தேதியும் செய்தியும் கேட்டேன் அன்றைய நாளின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள முடிந்தது. அன்றைய தினம் இன்றைய குறுஞ்செய்தியில் அந்தரத்தில் தொங்கும் வீடு பற்றி மன்னரும் மந்திரியாரும் உரையாடிய விதம் மிக மிக அருமை. குளச்சல் அபிஷா இம்மாதம் 19 பிற்பகல் மணி 3:02 தேநீர் நேரம் நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் அன்றாட வாழ்வில் மட்டற்ற மகிழ்ச்சியை தரும் சிறு சிறு விஷயங்கள் எனும் தலைப்பில் நேயர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவ கருத்துக்கள் யாவும் அருமையிலும் அருமை. 20 காலை மணி 10:02 படிப்பும் பணியும் நிகழ்ச்சியில் வலம் வந்த வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்கள் யாவும் பயனுள்ளவையே வாழ்த்துக்கள். மேலும் அன்றைய தினம் முற்பகல் மணி 11:10 பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி கேட்டேன் நேர்கள் முன்னிசையை கேட்டு விரைவாக பாடல்களை கண்டுபிடித்து கூறியதோடு விருப்ப பாடலையும் பாடி அசத்திவிட்டார்கள். 21 காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் அனைத்து சுற்றுகளிலும் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை. மேலும் அதே தினம் பிற்பகல் மணி 3:02 தேநீர் நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு மறுகணமே நேர்கள் வந்து பதில் கூறிய விதம் பாராட்டுக்குரியது. 22 காலை மணி 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் வாழ்க்கைக்கு அவசியமான பல கருத்துக்களை வாசித்து சுவாசித்தோம். அன்றைய தினம் முற்பகல் மணி 11:35 குமரி பண்பலையுடன் நேரலையில் நேயர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் யாவும் அருமையிலும் அருமை பாராட்டுக்கள். புதுக்குடியிருப்பு ஏ கலீல் ரஹ்மான் இம்மாதம் 18 காலை மணி 10:02 சவாலி சமாளி நேரலை நிகழ்ச்சியில் நேயர்கள் 3 சுற்றுகளிலும் அருமையாக கலந்து கொண்டு அசத்திவிட்டார்கள். இந்த நிகழ்ச்சியை மிகவும் சூப்பராக கலகலப்பாக கொண்டு சென்ற அறிவிப்பாளர்கள் ஜபின் எக்ஸலின் ஜே லிஜு இருவருக்கும் பண்பலை 101 நன்றிகளும் பாராட்டுகளும். மேலும் அன்றைய தினம் முற்பகல் மணி 11:10 குமரி பண்பலையுடன் நேரலையில் செல்ல பிராணிகள் வளர்ப்பில் இருக்கும் சந்தோஷங்களும் மற்றும் சவால்களும் எனும் நேரலையில் பல நேயர்கள் கலந்து கொண்டு மிகவும் அற்புதமாக பேசினார்கள். மேலும் அன்றைய தினம் பிற்பகல் மணி 3:02 தேனி

0: இந்நேரம் திரைக்களஞ்சியம். இதில் துவரங்காடு முத்து ஆசாரி அவர்களின் தேர்வாக உலகம் எனும் தலைப்பில் வரும் அந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. இணைப்புறையும் சூப்பராக இருந்தது. 19ஆம் தேதி பிற்பகல் 3:00 தேனி நேரம் நேரலையில் உங்கள் வாழ்வில் சின்ன சின்ன சந்தோஷம் எனும் தலைப்பில் பல நேயர்களும் பங்கேற்று பல அற்புதமான கருத்துக்களை சொல்லி அசத்தினார்கள். 21ஆம் தேதி காலை திருக்குறள் சொல்லாடல் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் 3 சுற்றுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பாக பேசி அசத்திவிட்டார்கள். 22ஆம் தேதி காலை 12:00 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் நல்ல புத்தகத்திலிருந்து அருமையான கருத்துக்கள் கிடைத்தன. சிறு குறு கதைகளை சொல்லி விளக்கிய விதமும் அற்புதம். அன்றைய தினம் முற்பகல் 11:35 குமரி பண்பலையுடன் நேரலையில் குடும்பத்தில் உரையாடுதல் அவசியம் எனும் தலைப்பில் நேயர்கள் பலரும் பல அற்புதமான கருத்துக்களை சொல்லி அசத்தினார்கள். உண்மையிலேயே இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி. பாராட்டுகள். நாகர்கோவில் கோபால் கான கைரளி நிகழ்ச்சியில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் மிக மிக அருமை. பாராட்டுகள். நிகழ்ச்சி பற்றிய உங்களின் கருத்துக்களை கடிதம் மூலமாக அனுப்பி வரும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.
1: மிக்க நன்றி நேயர்களே.
0: உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை அனுப்ப
1: 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யலாம்.
0: நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி:
1: நிலைய இயக்குநர், கடிதமும் கருத்தும் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், கோணம், நாகர்கோவில் 4.
0: அடுத்த வாரமும் உங்கள் கடிதங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா. நேயர்கள், இதுவரை கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
5: வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யம் மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோஸ்கேன், ஹெப்படைட்டிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
4: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
6: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM க்கான அட்மிஷன் நடக்குது.
7: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
6: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
8: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
9: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
8: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திடுச்சு.
9: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
8: புரியுது. இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
10: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
11: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
12: தொடர்ந்து செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
13: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெண்கல பதக்கம் வென்ற இந்தியாவின் ஜண்டுகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ரசாயன உற்பத்தியை அதிகரிக்க உதவிடும் என்று ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். ரயில்வே கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு

0: கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கல்வித்துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செர்பியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் சோனமுத்தம் மஸ்கர் மற்றும் இளவேனில் வாலறிவன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கனடாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபன் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் ஒற்றையர் பிரிவில் அரையிறுதிக்கும் நிக்கி கல்யாந்தா புனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா ஐசாரோ இணை இறுதியாட்டத்திற்கும் முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது முற்பகல் 11:03. நேயர்களே, நமது பண்பலையில் இப்போது நாம் ஏக்சூர் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி நகர்கோவில் வானொலியில் எம் குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது முற்பகல் 11:09. நேர்களை உங்களுக்காக நம்ம குமரி பண்பலை 101 இன்னைக்கு சாயங்காலம் இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பை இப்ப தெரிஞ்சுக்கலாம். இன்று மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களை தொடர்ந்து வானிலை அறிக்கை. அதனை அடுத்து உலக நீரில் மூழ்கும் தடுப்பு தினம் சிற்றுரை. அதனை அடுத்து பழமொழியும் புதிய சிந்தனையும் வழங்குகிறார் செம்பன்புள்ளை கவிஞர் எம் சத்யநேசன் அவர்கள். இதனை அடுத்து எஸ் எம் எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியின் நம்ம குமரி பண்பலை 101 இடம்பெறுதுங்க. சரி, இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடல் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா அந்த எஸ் எம் எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்கு விருப்பமுள்ள அந்த நேயர்கள் குறுஞ்செய்தியை இப்போதே அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 94 95 96 32 10. என்ன பண்ணணும் அப்படின்னா NGL ஸ்பேஸ் உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இந்த விவரங்களுடன் 94 95 96 32 10 இந்த அலைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியை அனுப்பி இன்னைக்கு சாயங்காலம் எஸ் எம் எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை நம்ம குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம்.

முதல் 12 மணி வரை நம்ம குமரி பண்பலை நூற்றுல உங்களோட பங்களிப்போட நம்ம சந்தோஷமா கேட்டு ரசிக்க போறோம், பங்கேற்றும் சிறப்பிக்க போறோம் குமரி பண்பலையுடன் நேரலை. இன்றைய குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில எனது தன்னம்பிக்கையை கண்டு நானே வியப்புற்ற நேரம் அப்படிங்கிற தலைப்புல நேயர்கள் பங்கேற்று பேசலாம். என்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உணர்வும் அதுக்கான

0: ஆசிரியருக்கு அழைக்க வேண்டிய பண்பலையின் தொலைபேசி எண்களை உங்களுக்காக ஞாபகப்படுத்திடுறோம். 260 240 மற்றும் ஒரு எண் 290 722. முன் இணைப்பு எண் 0465 2. சரி, இப்ப நம்ம நேரடிய நிகழ்ச்சிக்கு போயிடலாம். நம்மோட பேசுறதுக்கு நேயர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. வருக, வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுக்கோடி இருப்பு கண்ணில் ரகுமான்.
0: வணக்கம் ஐயா, உற்சாகமா வரவேற்பு சொல்லியாச்சு. வணக்கம் உங்களுக்கு.
1: எனது தன்னம்பிக்கையை கண்டு நானே வியந்துகிறேன்.
0: ஆமா,
1: ஒரு அருமையான தலைப்பு. ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னம்பிக்கை தாம யானைக்கு துண்டிக்க மாதிரி ஒரு பலம் உள்ளது. அந்த தன்னம்பிக்கையில நான் வந்து, எனக்கு படிப்பறிவு ரொம்ப குறவுமா,
0: சரி,
1: நான் வந்து ரொம்ப படிப்புல ரொம்ப மெச்சினவன் இல்ல. ஆனாலும் இந்த குமரி பண்பலையில இந்த கவிதை வருது பாத்தீங்களா, இந்த கவிதையை கேட்டு கேட்டு போக கவிதை இப்படித்தானா அங்கிற மாதிரி ஒரு எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்து, நான் கிட்டத்தட்ட ஒரு 100 கவிதைக்கு மேல எழுதி குமரி பண்பலைக்கு வேற வானொலிக்கு எல்லாம் அனுப்பியிருக்கலாமா.
0: ஓ சரி சரி.
1: ஆமா, அதாவது இதுதான் கவிதைங்கறத நமக்கு முத முத தெரியல. சும்மா சாட்ட எழுதி பார்த்தா பரவாயில்ல, வர வர திருந்திட்டே வருது. அதாவது செந்தமிழும் நாப்பழக்கம்,
0: சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: சின்ன சின்னதா எழுதி இப்ப ஒரு தலைப்பை தந்தா ஒரு 10 நிமிஷத்துல ஒரு கவிதை எழுதி முடிக்கிற அளவுக்கு எனக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு.
0: அப்ப உங்களுடைய கவிதைகளை புரட்டி பார்க்கும்போது, நம்முடைய பண்பலைக்காக வேண்டி எழுதணும், இப்ப இவ்வளவு தூரம் நம்ம வந்து டெவலப் ஆயிருக்கோம் அப்படிங்கிற அந்த வளர்ச்சியை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வியப்புற்ற தருணம் அதுன்னு சொல்றீங்க.
1: உண்மைதான், அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை இருக்கு. அந்த தன்னம்பிக்கையை வளர்த்து நாம எதுல திறமையா இருக்கிறோங்கிறத நம்ம நம்மளே ஒரு யூகம் பண்ணி அதுல முன்னேறியாச்சு.
0: சூப்பர்,
1: அந்த வாழ்க்கைய அவன் முன்னேறலாங்கிறது என்னுடைய கருத்து.
0: கண்டிப்பா அருமையா பகிர்ந்துகிட்டீங்க, நன்றிங்க ஐயா. அதாவது நம்ம வந்து படித்த அந்த ஏட்டு கல்வி அப்படிங்கிறது இருந்தாலும், மனசுல நம்முடைய குமரி பண்பலை நிகழ்ச்சியை கேட்டு கேட்டு அந்த பண்பலைக்காக நிறைய கவிதைகள் எழுதினேன், 100க்கும் மேற்பட்ட கவிதைகள் எழுதியாச்சு. அதை புரட்டி பார்க்கும்போது அதுதான் நான் வியப்புற்ற தருணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேயர் பகிர்ந்திருக்காங்க. நம்மோட இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் என்ன கருத்தை பகிர்ந்துக்க போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கோம், நீங்க நலமா? சரிங்க ஐயா, உங்களுடைய தன்னம்பிக்கையை பார்த்து நீங்க வியப்புற்ற தரணும்னா எதை சொல்லுவீங்க?
2: அதாவது 30/6/2010 இருந்து நான் நம்ம பண்பலையில் கடிதம் எழுத ஆரம்பிச்சேன்.
0: சரி,
2: அந்த கடிதம் என்னன்னா, ஒவ்வொரு கடிதமும் எழுதி எழுதி வரத்துல கடிதம் அழகா மக்கள் நேயர்லாம் அறிவிப்பா அழகா வாசிப்பான். அதை கேட்ட எனக்கு ஆர்வம் ரொம்ப கூடி போச்சு.
0: சரி,
2: அதாவது சுருக்கமான கடிதத்தின் மேல எது பேரு பைத்தியம், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு விஷயங்களுக்கு மட்டும் கடிதம் ரொம்ப பைத்தியம் ஆகி போச்சு. அந்த பைத்தியத்தின் காரணமாட்டு இன்னைக்கு காலத்தை வரைக்கும் 13812 கவிதை எழுதி முடிச்சாச்சு பண்பலைக்கு.
0: ஓ, கடிதம்
2: 13812 கடிதம்.
0: ஓ சரி, அதெல்லாம் கவுண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க.
2: ஒவ்வொரு நாளும் எழுதிட்டே இருப்பேன், கையும் தெரிஞ்சோம், கைக்கு வேலை வேலை கிடைச்சிட்டு இருக்கோம், மூளைக்கு வேலை பண்பலை கேட்கலாம், நல்ல கேட்கலாம்.
0: சரிங்க,
2: நல்ல நிகழ்ச்சி சொல்லிக்கொண்டே
0: நன்றிங்க. நன்றி நேர்களை, இந்த நிகழ்ச்சிக்கான தலைப்பு, எனது தன்னம்பிக்கையை பார்த்து நானே வியப்புற்ற தருணம். அடடா, என்கிட்ட இப்படி ஒரு தனித்திறன் இருக்கா அப்படிங்கறத நீங்க வெளிப்படுத்திய அந்த தருணம் எது, உங்களை ஆச்சரியப்படுத்திய நீங்களே வியப்பு அடைந்த அந்த தருணம் எது அப்படிங்கறத நீங்க பகிர்ந்துகிட்டே இருக்கீங்க. சரி, அடுத்த நேயர் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: கன்னியாகுமரி.
0: சரிங்க ஐயா.
3: அதாவது என்னுள்ள திறமை எனக்கு தெரியாமல் இருந்தது எப்ப தெரிய வந்தா, சுமார் 1981 டைம்ல.
0: சரி,
3: அப்ப நான் வாரிப கருத்துல இருந்தேன், சின்ன பிள்ளைதான். அப்ப வந்து நான் சென்னைக்கு போனேன், நான் முன்ன பின்ன போய் ஒன்னும் பழக்கம் ஒன்றும் கிடையாது. அப்ப பேருந்து நிலையத்துல போனேன், அங்க அரசு பஸ் எல்லாம் புல்லு, ஒன்னும் இறங்கிடாமும் கிடையாது. அப்புறம் அங்கிருந்து பார்த்தா அப்புறம் தனியார் பஸ்.
0: சரி,

0: சுருக்கமா சொல்லுங்க ஐயா.
1: தனியார் பஸ் போனேன், அங்க போனா எல்லாம் அங்கேயும் இடமே கிடையாது,
0: சரி
1: இடம் கிடையாது அப்படின்ட்டாங்க. ராத்திரி 7:30 என்னுடைய சூழ்நிலையை சொல்லி கடைசியில புரிய வச்சு அவங்க சொன்னாங்க, இந்தாருங்க எல்லாம் சென்னை டிக்கெட் தான், எல்லாம் சென்னையில இறங்கும்,
0: சரிங்க சார், உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்கீங்க, நன்றி. நேர்களில் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் குமரி பண்பலையுடன் நம்முடைய இன்றைய நிகழ்ச்சி. எனது தன்னம்பிக்கையை கண்டு நானே வியப்புற்ற நேரம். அடுத்த நேர சந்திக்க முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். பட்டாளம் அப்படிங்கிற திரைப்படத்தில் இந்த பாடல் வாழ்ந்துகிட்டே இருக்கு. நஜீம் ஜெய்ஷி கிப்ட் உங்களுடைய குரல்களில், யுகபாரதியின் வரிகளில், ஜெய்ஷி கிப்ட் இசையமைப்பில் இதோ பாடல் தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலை நூற்றுண்டின் குமரி பண்பலையுடன் நேரலை.

0: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 4 மணி வரை. இடம்
1: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட
0: மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
6: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
0: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு. காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர். சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
6: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
0: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
9: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
10: நேரம் இப்பொழுது முற்பகல் 11:25 ஆகியாச்சு. நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து குமரி பண்பலையுடன் நாம கேட்டுட்டு இருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியில் எனது தன்னம்பிக்கையை பார்த்து நானே வியப்புற்ற நேரம் அப்படிங்கிற தலைப்புல நம்முடைய நேர்களும் சூப்பரா அவங்களுடைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்மோட இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் சந்திச்சிடலாம். வணக்கம்.
11: வணக்கம் மேடம்.
10: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்களுடைய தன்னம்பிக்கையை பார்த்து நீங்களே ஆச்சரியமுற்ற தருணம்.
11: நான் வந்து கண் பார்வையில்லாதவரால்.
10: சரி.
11: நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 கொள்ளத்துக்கு முன்னாடி சிறு சேவை ஒரு திட்டம் சொந்தமா தொடங்கி வாரத்துக்கு 15 ரூபா ஒரு ஆள், அப்படி 50 வாரம் ஓண பண்டிகைன்னு.
10: சரி.
11: அது வந்து ஓணம் ஆகும்போது இந்த பொருட்களை வாங்கி பார்க்கும் அப்படி தொடர்ந்து ஒரு 20 வருஷம் நடக்கிறது.
10: சரி.
11: அது வந்து 15 ரூபா வாரம் இருந்தது, அப்ப எனக்கு 35 நம்பர் உண்டாயிரு.
10: சரி.
11: இப்ப அது வந்து கிட்டத்தட்ட 400 நம்பர். அது ஒரு வண்டியை போது எனக்கு அப்பையா

0: சரி, முதல்ல சின்னதா ஆரம்பிச்சது இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்க வந்து வளர்ச்சிக்கு வந்திருக்கீங்க. அந்த தன்னம்பிக்கையை பார்க்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற கருத்தை பகிர்ந்திருக்கீங்க. நன்றிங்க ஐயா.
1: நன்றி,
0: சூப்பர். நம்ம உடல் இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் சந்திச்சிடலாம். வணக்கம். ஓகே, சொல்லுங்கம்மா, உங்களுடைய தன்னம்பிக்கையை பார்த்து நீங்க ஆச்சரியமுற்ற தருணம்.
2: தன்னம்பிக்கை என்னன்னா, எனக்கு பிடிவாத குட்டியே சொல்லுவேன், விடாமுயற்சி. அது என்ன, ஒரு பொருள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டே இருப்பேன்.
0: சரி,
2: அது வந்து எந்த தருணம் காத்திருப்பேன். சின்ன வயசுல அப்படிதான், அம்மா அப்பா இருக்கும் போதே வந்து ஒரு பொருள் வேணும்னா பஸ்டே சொல்லி வச்சிருப்பேன். எனக்கு அந்த குறிப்பிட்ட பொருள் வேணும் போது கண்டிப்பா காசு கரெக்டா டைம் சேரும் போது எனக்கு அதை வாங்கி தந்துடணும் அப்படின்னு பிடிவாதமாவே கேட்டுட்டு இருப்பேன்.
0: ஓகே,
2: கடைசியில அதை வந்து கண்டிப்பா நிறைவேற்றிடுவேன். அடுத்து இப்பவும் அதே மாதிரிதான், ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டா அத வந்து பிடிவாதம் பிடிச்சு ஒரு விடாமுயற்சி மாதிரி நினைச்சிட்டு அதை நிறைவேற்றுவேன். அதுதான் எனக்கு, நான் அது ஒரு தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்றேன் எனக்கு.
0: ஓ சரி சரி, ஏதாவது ஒரு ஏம வச்சு இதை நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோடு இருந்துட்டு வாங்கிருப்பீங்க. அப்போ நம்ம நினைச்ச மாதிரி வாங்கிட்டோம் அப்படிங்கறத அந்த யோசிச்சு பாக்குறது தான் உங்களுடைய ஆச்சரியமுற்ற தருணம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்கம்மா.
2: நன்றி.
0: குமரிப்பண்பலையுடன் நேரலை இது. எனது தன்னம்பிக்கையை பார்த்து நானே வியப்புற்ற நேரம் அப்படிங்கிற தலைப்புல நேயர்கள் கருத்துக்களை பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் புன்னை நகர்ல இருந்து பிரமிளா பேசுறேன்.
0: சரிமா, சொல்லுங்க, உங்களுடைய தன்னம்பிக்கையை பார்த்து நீங்களே ஆச்சரியமுற்ற தருணம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
3: என்னுடைய வாழ்க்கையில ஒரு
0: ஹலோ, இணைப்புல இருக்கீங்க? சரி, அவங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாக்குறதே எனக்கு வந்து அதனுடைய வெற்றி அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குற மாதிரி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வந்தாங்க. நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: மணிகண்டம், செட்டியார் மடம்.
0: சரிங்க ஐயா.
4: நம்ம என்னோட கருத்து வந்து குமரிப்பண்பலையில கூட்டு ஒன்றுல வந்து கடிதம் கருத்தும் வாசிக்கும் போது நல்ல பிரமாதமா இருக்கு. ஆனா இந்த கருத்துக்கள் வந்து நம்ம ஒரு வாரமா அந்த நிகழ்ச்சி குமரிப்பண்பலையில கூட்டு ஒன்றியோடு போடுவோம்.
0: சரி,
4: கருத்தை வந்து நான் நல்ல இதா எழுதி என்னுடைய நம்பிக்கை, யாரும் யாரும் குமரிப்பண்பலையில
0: உங்களுடைய கருத்துக்கு நன்றி. நன்றிங்க. ஒவ்வொரு நேயர்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்கள் கூட அவங்களுக்கு ஆச்சரியமா மகிழ்ச்சியை தந்த அந்த கருத்துக்களை வந்து பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. அதுதான் என்னுடைய தன்னம்பிக்கையை பார்த்து நான் வியப்புற்றேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. பாடலுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். ஏ ஆர் ரகுமானின் இசையமைப்பில் விஜயின் வரிகளில், ஏ ஆர் ரகுமான் குழுவினர் குரலில் அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
0: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு

0: சிகிச்சை முகாம், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன், முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில். நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
1: போன் 233-066.
0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-249-98-648. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 044-249-98-648. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

0: நேரம் இப்பொழுது முற்பகல் 11:39 ஆகியாச்சு. நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து நேயர்களோட சூப்பரான பங்களிப்போட குமரி பண்பலையோட நிகழ்ச்சி எனது தன்னம்பிக்கையை கண்டு நானே வியப்புற்ற நேரம் அப்படிங்கிற தலைப்புல நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்மோட இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் சந்திச்சிடலாமே. வணக்கம்.
1: வணக்கம்.
0: அவங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து? ஓகேமா, உங்களுடைய கருத்து என்ன? உங்களுடைய தன்னம்பிக்கையை பார்த்து நீங்களே ஆச்சரியமுற்ற நேரம்னா என்ன சொல்வீங்க?
1: மேம், நாங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சது ஒரு புள்ளியில இருந்து ஆரம்பிச்சோம் மேம். இப்போ எங்க வாழ்க்கையில இல்லாதது எதுவும் இல்லைங்கிற அளவுக்கு எல்லாமே இருக்கு. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாத்தையும் கொண்டு வந்து சமுதாயத்துல ஒரு 4 பேரை போல நம்மளும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டோம். அதுல வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது, புள்ளியில இருந்தோம். ஹீரோ கூட இல்ல, புள்ளியில. இப்போ எங்களுக்கு தேவையானதை நாங்க வச்சிருக்கோம், இருக்கு எங்களுக்கு. அதை கஷ்டப்பட்டு எல்லாம் கொண்டு வந்துட்டோம். அதுக்கு காரணம் முக்கியமா தன்னம்பிக்கை தான். அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க நல்லா பேசுறது அழகா இருக்கு, கேக்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சுட்டுதான் பண்பலையில பேசுறதுக்கே என்ன கூப்பிட்டாங்க. என்ன பேச போறோம், என்னால முடியுமா, என்ன கேள்வி கேட்பாங்க, எதுவுமே இல்லாம, எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லாம, சரி எது கேக்குறாங்களோ அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அந்த நிகழ்ச்சி பூவையர் பூங்கா நிகழ்ச்சியில அது சிறப்பா பண்ணி முடிச்சுட்டு வந்தேன். வெளியே வரும்போது நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுவுமே ரொம்ப சந்தோஷமா இருந்து. நான் டெய்லரிங் ஷாப் வச்சிருக்கேன். இப்போ ஒரு டெய்லர்னா முதலே எல்லா ட்ரெஸ்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்க மாட்டாங்க. குறிப்பிட்ட ஒரு வகையான ட்ரெஸ் மட்டும் 2-3 ட்ரெஸ்ஸை தெரிஞ்சுக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொன்னா கத்துக்கிட்டா அத பண்ணுவாங்க. அது எல்லா டெய்லர்ஸும் அப்படித்தான். அந்த வகையில நானுமே ஒவ்வொரு புது வகையான புது மாடல்ல ட்ரெஸ் வச்சு குடுத்துட்டு அவங்க வந்து போட்டுட்டு வந்தும் சரி, அவங்க போன் பண்ணி அந்த ஃபீட்பேக் சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப நல்லா இருக்கு, கச்சிதமா இருக்கு, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, சூப்பரா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைகள் கேட்கும் போது அப்படியே பூரித்து போயிருவேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த வேலை பாக்குறது தன்னு நம்பிக்கை இருந்தனாலதான், என் மேல எனக்கு நல்லா வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தனாலதான் நம்மளால பண்ண முடியும். நம்பிக்கை இல்லைன்னா பண்ண முடியாது.
0: அப்ப நம்ம வந்து இன்னைக்கு இவ்வளவு நல்லா இருக்கோம் அப்படின்னா, நம்ம கடந்து வந்து இன்னைக்கு இப்படி இருக்கிறோம், முன்னாடி அப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணும்போது நானா இது அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா?
1: அது அது ஒரு வாரத்துல ஒரு நாளாவது நான் என்ன உணர்த்துறேன், நானா பண்ணேன் அப்படின்னு. ரொம்ப வாழ்க்கை ரொம்ப, அதாவது ஒரு இப்படிதான் இருக்கணும் இல்லாம எப்படி இருக்கும், எப்படி ஒரு சுவாரஸ்யமா கொண்டு போயிட்டு இருக்கு.
0: இதே மகிழ்ச்சியும் அந்த சுவாரஸ்யமும் ஒரு என்றைக்கும் உங்க வாழ்க்கையில நிலைத்திருக்கட்டும். நன்றிமா, ரொம்ப அழகா கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி. எனது தன்னம்பிக்கையை கண்டு நானே ஆச்சரியமுற்ற நேரம். அடுத்த நேயர் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
2: மேடம், நான் ஒரு பேட்டரி கடையில பாக்குறேன் மேடம்.
0: முதல்ல உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: குருத்தடி, நான் இருந்து செல்வராணி பேசுறேன்.
0: சரிம்மா, சொல்லுங்க. இப்போ
2: நான் ஒரு பேட்டரி கடையில வேலை பாக்குறேன் மேடம்.
0: சரி,
2: போன புதுசுல வந்து பேட்டரி பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ வந்து நான் வந்து நினைச்சேன், எப்படியாவது இப்படி நம்மளும் ஒரு நாள் பேக்கு தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சி அதை பார்த்து பார்த்து அவங்க எப்படி தைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து நம்மளும் இதை மாதிரி தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானும் பேக்கு நல்லா தைப்பேன் மேடம்.
0: ஓ சரி சரி. அப்போ நம்ம நினைச்சோம் நம்மளால முடியுமானு, ஆனா இப்ப முடிஞ்சிருச்சு. அதை பார்க்கும் போது நான் இப்படி எல்லாம் தைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு.
2: இப்ப பேக் எல்லாம் பாத்துட்டு இவ்வளவு அழகா நம்மளும் பேக் தைக்கிறமே அப்படின்னு நினைச்சிட்டு நானே பெருமைப்பட்டுள்ளேன் மேடம்.
0: ஓகேமா, நன்றிமா, ரொம்ப அழகா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி.
2: நன்றி மேடம்.
0: நம்மோட இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய தன்னம்பிக்கையை பார்த்து நீங்க ஆச்சரியமுற்ற தருணம் எது?
3: அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம மனசு தளர விடாம தருணம் சொன்னா ஒரு விபத்து, அப்போ அந்த சூழ்நிலையெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு
0: நன்றிமா. எந்த விஷயத்தையும் அமைதியா நம்ம அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்காம நம்ம தைரியமா ஒரு பொது இடத்துல நம்ம சொல்லும் போது அதை நினைச்சுப்ப நானா இது பேசினேன் அப்படின்னு சொல்லும் போது அது கூட எனக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை என்கிட்ட இப்படி ஒரு இது இருக்கா அப்படின்னு சொல்லி எட்டி பாக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நம்மளுடைய நேர அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க. சரி, நம்ம நிகழ்ச்சியில இப்ப அடுத்ததா ஒரு பாடல் கேட்டுடலாமே. கே எஸ் சித்ராவின் குரலில் ஹிட்டச் இவங்களுடைய இசையில் பந்தயபுர திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றின் குமரி பண்பலையுடன்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைட்டிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
4: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
5: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
4: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
5: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
4: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
5: தினமும் மாலை 5:02 முல்லைச்சரம்.
4: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
5: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
4: முல்லைச்சரம்.
0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
6: நேரம் இப்பொழுது முற்பகல் 11:52 ஆகியாச்சு. நம்ம குமரி பண்பலை நூற்றுள்ள நேர்களோட பங்களிப்புடன் சூப்பரா போயிட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி இது, குமரி பண்பலையுடன் நேரலை. இன்னை நிகழ்ச்சியில நம்ம நேயர்கள் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, எனது தன்னம்பிக்கையை பார்த்து நானே வியப்புற்ற நேரம் அப்படிங்கிற தலைப்புல தான் நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்மோட இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருக்கீங்களா? சரி, உங்களுடைய தன்னம்பிக்கையை பார்த்து நீங்க ஆச்சரியமுற்ற நேரம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
7: என்னோட குடும்ப சூழ்நிலை தான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான் நாங்க இருந்தோம். நம்பிக்கை தளர விட நிலைமைக்கு வருவோம் அப்படிங்கறத எல்லாமே நல்லா யோசிச்சு

0: ஒவ்வொரு நேரமும் நான் நல்ல நல்ல முடிவுகளை எடுத்து ரெண்டு பிள்ளைங்களையும் வளர்த்து அதோட கல்யாணம் பண்ணி வச்சு இன்னைக்கு ஒரு நல்ல வழிக்கு இருக்கிறதா திரும்பி பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
1: ஓ சரி சரி சரி,
0: நானா இப்படி பண்ணுனே, இப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்கேன்?
1: சரிம்மா, ஓகே. நம்மளுடைய லைஃப்ல நம்ம ஒரு சின்ன நிலைமையில இருந்து இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்தி அந்த பழைய நினைவுகளை நினைச்சு பார்க்கும் போது பரவாயில்ல, நம்ம இது ஒரு சாதனை பண்ணிருக்கோம், நம்ம பிள்ளைங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கறத திரும்பி பார்க்கும் போது உங்களுக்கு தன்னம்பிக்கையா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமிட்ட நேரம் சொல்லிருக்கீங்க. நன்றிமா, நன்றி. நம்மோட இணைப்பில் இணையும் அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பு இருக்கீங்க, பேசலாம். நல்லா இருக்கும், நீங்க நலமா இருக்கீங்களா? உங்க பேர் சொல்லுங்க.
2: என்னோட பேர் ராதா மனோகரன்.
1: சரி, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
2: சிங்கான்கடை.
1: சரிமா, உங்களுடைய தன்னம்பிக்கையை பார்த்து நீங்களே ஆச்சரியமுற்ற நேரம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
2: பழைய காலத்துல கஷ்டமா இருந்தது. பிள்ளைகள் நல்ல பாடத்திட்டு கொடுத்துருது, தன்னம்பிக்கை, நம்மளோட உழைப்பின் காரணமாக எத்தனை இருக்காங்க, ஆச்சரியப்பட்டுட்டே இருக்காங்க. எந்த ஒரு குறையும் கிடையாது. சரிமா,
1: சரிமா, சுருக்கமா அழகா சொன்னீங்க. நன்றிமா, நன்றி,
2: நன்றி.
1: இன்னொரு நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம்மா, இனிப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: ஹலோ, வணக்கம் மேடம், நான் சேலத்துல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: ஓகே ராஜேஸ்வரி அம்மா, சொல்லுங்க, உங்களுடைய தன்னம்பிக்கையை பார்த்து நீங்களே ஆச்சரியமுற்ற நேரம்.
3: என்னுடைய தன் நம்பிக்கை, நான் என்னை கண்டு நான் வியந்த நாட்களும் சொல்லிய நேரத்துல என்னுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் இது.
1: சரி,
3: 3/3/81 எனக்கு ஒரு பெரிய பெரிய அதிர்ச்சி ஆட்டுள்ள நாள்.
1: ஓகே,
3: அதிலிருந்து நான் எப்படி மீண்டு வரையில இருந்தேன், அப்படி இருந்திருந்தானே நான் இப்போது இருக்கிறேன். கூட ஒரு ஆள் எங்கிட்ட கேட்டதுக்கு நான் இப்ப நல்லா இருக்கேன், என் பிள்ளைகள் எல்லாம் நிலைமையா இருக்குன்னு சொல்லி நான் அதுல வந்து நான் ரொம்ப முக்கியம் சந்தோஷம் அடைஞ்ச நாள். நாள் நேற்றுக்கு அப்படி
1: நம்ம வாழ்க்கையில நம்ம கிரிட்டிக்கலான கொஞ்சம் ரொம்ப நெருக்கடியான ஒரு துன்ப நிலை வந்தாலும் அதுல இருந்து நான் மீண்டு வந்தேன், ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கறத நினைச்சு பார்க்கும் போது அதுதான் நீங்க ஆச்சரியமுற்ற நேரம் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறீங்க. நன்றிமா.
3: உணர்வு
1: பூர்வமா ரொம்ப அருமையா பேசுனீங்க. நன்றிமா,
3: நன்றி, நன்றி.

0: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் கொடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100,
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்களை பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப

0: ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: மாலை பொழுது முற்பகல் 11:58 ஆகியாச்சு. நம்ம குமரி பண்பலை மற்றும் குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நேயர்கள் சூப்பரா அவங்களுடைய அனுபவ நிகழ்வுகளை அப்படி யோசிச்சு பார்த்து எங்களுக்கு இந்த விஷயம்தான் இன்னைக்கு எங்களுடைய தன்னம்பிக்கை எங்களுக்கு வியப்பூட்டக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. இணைப்பிகளையும் அடுத்த நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: மேடம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கும். நீங்க நல்லமா இருக்கீங்களா?
1: நன்றி. நான் வந்து பணி செய்யற இடத்துல எல்லா அதிகாரிகளும் உடன் பணியாளர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சி வச்சிருந்தாங்க.
0: சரி,
1: அதுல வந்து நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்து நீராறும் கடந்து பாட்டம் பாட சொல்லி என்ன சொல்லிட்டாங்க மைக்ல
0: வச்சு.
1: ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஆனாலும் ஒரு முயற்சியும் தன்னம்பிக்கை பண்ணேன், நம்ம தமிழ் தாய் வாட்டம் பாடுறதுக்கு நம்ம ஏன் இது பண்ணணும், தைரியமா போவோம் சொல்லி மைக்ல பாடி முடிச்சுட்டோம். வந்து எல்லாரும் பாராட்டினாங்க மேடம்.
0: தன்னம்பிக்கை
1: வளர்த்து
0: அதாவது நம்ம வந்து கோரஸா ஸ்கூல்ல பள்ளி நாட்கள் எல்லாம் வந்து பாடும்போது கூட்டத்தோடு பாடிடுவோம். ஆனா ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வேலைகளுக்கு எல்லாம் போகும்போது திடீர்னால நம்மளை கூப்பிட்டு பாட வைக்கும் போது ஒரு தயக்கம்லாம் இருக்கும். ஐயோ, நம்ம தனியா போய் எப்படி பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த தயக்கத்தெல்லாம் நீக்கிக்கிட்டே என்னால முடியும், நான் அப்பவே இருந்து பாடினது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அப்படி பாடும்போது எல்லாரும் ஆ நீ நல்லா பாடினீங்களே அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரிம்மா, அதை இன்னைக்கு ஞாபகப்படுத்தி சொல்லிருக்கீங்க, உங்களுக்கு இன்னைக்கும் அது மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நன்றிமா. நன்றி. நேர்களை இன்றைய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிறைய நேர்கள் பங்கேற்று குமரி பண்பலை 101 குமரி பண்பலையோட நிகழ்ச்சியில தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி கேட்டோம். எனது தன்னம்பிக்கையை கண்டு நானே வியப்புற்ற நேரம் அப்படிங்கிற தலைப்புல கருத்துக்களை ரொம்ப அருமையா பகிர்ந்துகிட்டாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்துணை நேயர்களுக்கும், நிகழ்ச்சியில் பேசுவதற்கு முயற்சித்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பு நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இதுவரை நிகழ்ச்சியில் உங்களுடன் ஸ்ரீ நிர்த்தியா.
2: மனதின் குரலாக,
3: சிரிப்பின் மகிழ்வாக,
2: ஆனந்தத்தின் நிறைவாக
3: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
2: குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியில் எம் குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது நண்பர்கள் 12:01. நேர்களை நம்ம குமரி பண்பலை 101 விளம்பரங்களை தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம்.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்,
4: 15 மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு,
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
7: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28 செவ்வாய்க்கிழமை காலை 9 முதல் 4 மணி வரை. இடம்
8: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
9: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
10: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
9: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
10: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
11: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. EMI ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான AC, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில்.

0: வாய்ஸ்களுடன்
1: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
0: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
2: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
3: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
4: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
5: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
4: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
6: நேர்களை நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றுல இன்னைக்கு இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் வேர்ல்ட் ட்ரௌனிங் பிரிவென்ஷன் டே குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் சிந்தியா அவர்கள். 12:55 தர இசை, பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா. 1:10 சித்திரம், தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் கல்வெட்டுகள் உரை சித்திரம் கேட்கலாம், எழுதியவர் வி நந்தினி. 1:55 தர இசை, 2:15 உலக நீரில் மூழ்கும் தடுப்பு தினம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேர்முகத்தில் பங்கேற்கிறாங்க மேலமணக்குடி முதலுதவி விரிவுரையாளர், பேரிடர் மேலாண்மை முதன்மை பயிற்றுநர் இ பிளைத் சுதர் அவர்கள். 2:30 நாட்டுப்புற கீதங்கள், டாக்டர் விஜயலட்சுமி, நவநீத கிருஷ்ணன் மற்றும் டி கோட்டை சுவாமி குழுவினர் வழங்கும் கிராமிய கலைச்செல்வம் சக்தி பிறக்குது பாட்டினிலை இசை சித்திரம். 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம், இதில் திரைக்களஞ்சியம் கண் என்னும் தலைப்பில் கல்லுக்கூட்டம் இரா வருவேல் அவர்கள் தொகுத்தனுப்பியுள்ள பாடல்கள் கேட்கலாம். 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து வானிலை அறிக்கை. அதனை அடுத்து உலக நீரில் மூழ்கும் தடுப்பு தினம் சிற்றுரை, பழமொழியும் புதிய சிந்தனையும் வழங்குகிறார் செம்பன் விள்ளை கவிஞர் எம் சத்யநேசன் அவர்கள். அதனை அடுத்து SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி இடம்பெறும். இதுவரை குமரி பண்பலை நூற்றிலிருந்து நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.
7: This is Akashvani, the news read by Anuja Kumar. The Union Cabinet has approved a draft bill to set up fast-track courts and to ensure stricter punishment in cases of paper leaks and exam malpractices. The Cabinet meeting chaired by Prime Minister Narendra Modi at the Parliament House complex approved the draft bill. Sources told Akashvani News that the proposed legislation is expected to be introduced in the Parliament next week. Prime Minister Narendra Modi posted a fresh video message on his Instagram handle last night, thanking everyone for the responses and positive suggestions received to his previous video, where he had announced the government's decision to bring a strict law to punish those involved in paper leaks. In the fresh video message, Mr. Modi said the relations will continue with more bonding.
8: Thank you, friends. Mere jo video post kiya tha. उसको जिस प्रकार से आपने रिस्पॉन्ड किया, सकारात्मक सुझाव दिए, थैंक्स टू एवरीबॉडी, ये आपका प्यार बना रहेगा, हमारा नाता और अधिक सक्रियता से जुड़ता रहेगा.
7: Mr. Modi created a new world record with the most views on a reel in 24 hours, garnering 303 million views as of now. The earlier record was 300 million views. Meanwhile, in a major bid to bring out serious examination reforms, the National Testing Agency NTA has terminated 47 officials from service. This is part of a complete overhaul of the NTA following controversy over paper leaks. Delhi Police has constituted a special task force to investigate offences relating to paper leaks and other examination-related offences under the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. The government will hold another round of discussions with the CJP delegation today on its demands for reforms in the examination system and measures to prevent examination paper leaks. Union Ministers JP Nadda and Dr. Jitendra Singh met the CJP delegation in New Delhi yesterday. Talking to media after the meeting, Mr. Nadda said that

காதிற்கிய பயணம் காற்றலையில் இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது நண்பர்கள் 12:10. நேர்களே, இப்பொழுது முதல் 12:40 வரை நம்ம குமரி பண்பலை 101 நாம கேட்டு ரசிக்கலாம் மனம் நினையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நமது மனதில் நிலைத்த இனிமையான பழைய திரையிசை பாடல்களின் தொகுப்பு இது. வானில் மதியாய், வனத்தில் இனிய மலராய், பாடும் குயிலாய், மங்கை அவளை ஓமித்தனர் நம் கவிஞர்கள். அதையும் தாண்டி மாது அவளின் வதனம், மலர் அரும்பின் புன்னகை என பதுமையை பண்ணிசைக்கின்றார். சொக்கி போன உள்ளத்தில் சுகமாய் வர்ணிக்கின்றார் இனிய பாட்டிசையாய். டி எம் சவுந்தரராஜன், சூலமங்கலம் ராஜலட்சுமி குரல்களில், கே வி மகாதேவனின் இசையமைப்பில் காமு ஷெரீப் வரிகளில், சிவகாமி திரைப்படத்தின் பாடல் இப்போது கேட்டிடலாம்.

0: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில். நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
2: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு. காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி EMI ஆஃபர். சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
1: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
2: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
3: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் குளச்சல் எஸ் மகேஸ்வரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். அமுதசுரபி, வேளாண் பொறியியல் துறையின் திட்டங்கள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெற்பயிரில் ஊட்டச்சத்து மேலாண்மை, திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.

கனிவும் பழகுவதில் பணிவும் கொண்ட பாவை அவள். ஒற்றவரை துறக்க இனிக்கும் மதியாய் வேதனையை மனதில் தாங்கி நிலவிடம் நவிழ்கின்றாள். வெள்ளி பொட்டாய் ஜொலிக்கும் வெண்மதி மனவேதனையை தணிக்குமா என்ன? பி. சுசீலாவின் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையமைப்பில், கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில், பாக்கியலட்சுமி திரைப்படத்திலிருந்து இதோ பாடல்.

நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து மனம் நனையும் மதுரமழை இது தேரல் சுவையில் சாரலிசை கேட்டுட்டு இருக்கோம். காட்சிக்கு எளிமையும் பார்வையில்

0: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில். நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 4 மணி வரை. இடம்
2: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.

வருவது ஏன்? அன்பு கசிந்து கனிவுறும் கண்களின் நளினம் கண்டும் காவியம்மாய் உள்ளம் உவக்கும். காளையர் மனது இதமாய் குதூகலிக்கும். இவர்கள் உள்ளம் பாவையரை காண சொற்கள் இசையோடு பல் சுவையாய் மிளர்கின்றது. டி எம் சவுந்தரராஜன் குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பு, கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் தெய்வமகன் திரைப்படத்தின் பாடல்.

காதல் மலர் கூட்டம் வந்து வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார், யாரோ சொன்னார். காதல் மலர் கூட்டம்

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாடிட வாரா எந்தன் விருந்தா, ஆடை கொஞ்சம் அசைந்தா.

ஜெயந்தி உன்னேனி வண்ணம் செவந்தி, ஜப்பான் ரிட்டன் ஜெயந்தி உன்னேனி வண்ணம் செவந்தி, மெல்ல பேசும் இதழ் பூவிலே தேனை கொஞ்சம் அருந்தி, கூந்தல் தன்னை திருத்தி மீன கூந்தல் தன்னை திருத்தி உன் கொஞ்சம் கண்ணை நடத்தி, நான் அழைப்பேன் என் மனத்தில் ஒரு மனமேடை அமர்த்தி, காதல் மலர் கூட்டம்

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: பிரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும்

டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

நேயர்களின் நம்ம குமரி பன்மலையினுடன் வந்து நாம கேட்டுட்டு இருக்கோம் மனம் நினையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. வாழ்க்கை என்னும் சோலையில் புக நினைக்கும் இளம் உள்ளங்களில் பூத்து குலுங்கும் வண்ண கனவுகளோ ஏராளம். அதிலும் அன்பு இளம் உள்ளம் தனில் கொடியமர வாழ்வு எப்படி இருக்கும்? புதுமலர் பூத்து குலுங்கும் பூங்காவாகவா, பழுத்து குலுங்கும் பழமுதிர் சோலையாகவா தழைத்து கற்பனைகள் நிறைந்து மனம் ஆனந்தத்தில் துள்ளும் தானே? சொற்கள் இணைந்து கவிநயமாக இசை பாடும் துள்ளாத மனமும் துள்ளும் தானே? கல்யாண பரிசு திரைப்படத்தின் பாடல் ஜிக்கியின் குரலில், ஏ எம் ராஜாவின் இசையமைப்பில், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் வரிகளில் இதோ பாடல்.

0: அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
0: போன் 233-066.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
4: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
3: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
5: இசைக்கும் தென்றலுக்கு அசைந்தாடும் மலர் போல் பாவையின் மனம் மகிழ்ச்சியில் துள்ள வந்தவர் யார்? பாதம் சிவந்திட ரம்யமாயாடும் மயில் போல் தோழியர் ஆனந்தமாய் வினவுகின்றனர். பந்தமாய் உறவில் இணைய தன் மனதினை கவர்ந்த உற்றவரை பற்றி தோழியரிடம் பக்குவமாய் பதிலுரைப்பாரா? கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் கே வி மகாதேவனின் இசையமைப்பு, எல்ஆர் ஈஸ்வரி குரலில் வானம் பாடி திரைப்படத்தின் பாடல்.

மலர்களின் மனத்தை நுகர்ந்து தேனீ நாடுவது போல் மங்கையின் மனதில் ஆசை துளிர்விட உள்ளத்தில் துளிர்த்ததோ ஏராளமான எண்ணங்கள். கோடையிலும் கொட்டும் மழையாய் வசந்தத்தை நாடும் ராணி இனிமையாய் இசைக்கும் தேனீயாய் ரீங்காரமிடுகின்றார். உற்றவருக்கு எண்ணத்தை உவந்து உரைக்கின்றாரோ? அவள் ஒரு தொடர்கதை திரைப்பட பாடல். எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பு. பி. சுசீலாவின் குரலில் கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் இதோ பாடல்.

0: நேயர்களே, இதுவரை நமது குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து நம் மனதில் நிலைத்த இனிமையான திரைப்பட பாடல்களின் தொகுப்பினை கேட்டோம். மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. இதுவரை நிகழ்ச்சியில் உங்களுடன் ஸ்ரீநிர்த்தியா. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மாவை இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் வெள்ள பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகள் குறித்து பிரதமரிடம் தாம் எடுத்துரைத்ததாக திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். மழை வெள்ள பாதிப்பால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 14 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 11 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில அரசு கூறியுள்ளது. இதற்கிடையே குஜராத்தில் பெய்த மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மழை பாதிப்பு குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்தர் பட்டேல் தலைமையில் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் காந்திநகரில் நடைபெற்றது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினரின் 32 குழுக்கள் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர்.

மழை தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு குஜராத் அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 3030 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தின் கீழ் சர்வதேச தரத்திலான ரசாயன பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்காக நிதியுதவி மற்றும் வரி சலுகை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்ததோடு மட்டுமின்றி போக்குவரத்து செலவினங்களை குறைக்க உதவிடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராமங்களில் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்கென செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டத்தின் கீழ் 400,000 கூடுதலான தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அசாம், பீகார், ஜார்க்கண்ட், மேற்குவங்கம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் அதிக அளவில் இந்த திட்டத்தின் கீழ் தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டுள்ளார். கார்கில் வெற்றி தின நிகழ்ச்சிகள் இன்று டிராஸில் தொடங்கின. 1999 நடைபெற்ற கார்கில் போரின் வெற்றியை கொண்டாடும் வகையில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. கார்கில் வெற்றி தினம் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அது தொடர்பான நிகழ்ச்சிகள் இன்று தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு இன்று டிராஸில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது. மாநிலங்களவைத் தலைவர் திரு C.P. ராதாகிருஷ்ணன் இதனை தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீரில் மோசமான வானிலை காரணமாக ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. பால்தல் மற்றும் பஹல்காம் வழித்தடங்களில் பலத்த பாதுகாப்புக்கிடையே யாத்திரை தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்முவில் உள்ள பகவதி நகர் யாத்ரி நிவாசிலிருந்து 6,000-க்கும் மேற்பட்டோர் அமர்நாத் யாத்திரை மேற்கொள்வதற்காக புறப்பட்டுச் சென்றதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். ஒடிஷா மாநிலம் பூரி ரத யாத்திரையின் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்தார். இதனையடுத்து இந்த ரத யாத்திரையின் போது உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி அறிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தின் டாட்டியா சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் மற்றும் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா ஆகியோர் பிஜேபி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். காங்கிரஸ் மற்றும் ஆசாத் சமாஜ் கட்சி தலைவர்களும் தங்களது வேட்பாளருக்கு ஆதரவாக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த தொகுதியில் வாக்குப்பதிவு வரும் 30 தேதி நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 3 தேதி மேற்கொள்ளப்படும். ஸ்பெயின் மற்றும் பிரான்சில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசுகள் கூறியுள்ளன. ஸ்பெயினின் மேட்ரிடின் மேற்கு பகுதியில் காட்டுத்தீ காரணமாக 60,000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 30,000-க்கும் மேற்பட்டோர்

0: பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பிரான்சின் ஜிரோன் மற்றும் லான்ஸ் மண்டலங்களில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 140,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த இரு நாடுகளிலும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக நவீன கருவிகளும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். கீவ் நகரில் நடைபெற்ற ட்ரோன் தொழில்நுட்ப கண்காட்சியை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 26 பேர் காயமடைந்தனர். போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் உற்பத்தி பிரிவுகளை குறிவைத்து ரஷ்யா மீது இந்த தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப்பதக்கம் வென்றார். செர்பியாவின் நொவிசாடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-3, 8-11, 11-4, 11-6 என்ற செட் கணக்கில் எகிப்தின் பாப் சமேயை வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபன் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் ஜாதுமணி சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்தியாவின் ஜண்டுகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 3-6, 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரஸ் மார்டினை வென்றார். இப்போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா ஐசாரோ இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 7-6, 11-9 என்ற செட் கணக்கில் நியூசிலாந்தின் ஃபின் ரெனால்ட்ஸ் ஜேம்ஸ் வாட் இணையை வென்றது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-11, 11-5, 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிளேர் பிகார்டை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ரத்து செய்யப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை 6 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: மண்ணின் புகழ் பாடி மக்கள் குரலாகி வண்ண வண்ண தகவல்களுடன் எண்ணத்தில் வேரூந்தி என்றும் உங்களுடன் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நாளும் கேட்போம், நல்லதை கேட்போம்.
2: நலத்தை விதைக்கும் நண்பகல் நேரம் 12:50. இனிமே வாழ்வின் நன்மையாய் குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். புதிய நல வாழ்வின் தொடக்கமாய் ஆரம்பமாகிறது.
3: நலமாய் வாழ்வோம். வேர்ல்ட் ட்ரௌனிங் பிரிவென்ஷன் டே குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சிந்தியா அவர்கள்.
4: இன்றைய தினமாகிய ஜூலை 25 உலக நீரில் மூழ்கி இறத்தல் தடுப்பு தினமாக ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுகிறது. இது ஏப்ரல் 2021 ஐக்கிய நாடுகள் பொது சபை தீர்மானத்தின் மூலம் நிறுவப்பட்டது மற்றும் உலக சுகாதார அமைப்பால் ஒருங்கிணைக்கப்படுகிறது. நீரில் மூழ்கி ஏற்படும் மரணங்களின் ஆழமான மற்றும் தடுக்கக்கூடிய தன்மையை இந்த நாள் எடுத்து காட்டுகிறது. மேலும் அரசாங்கங்கள், சமூகங்கள், சுகாதார

0: இதில் 1 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை தொடர்ந்து மிகவும் பாதிக்கக்கூடியவர்களாக உள்ளனர். இந்த நாளின் நோக்கம் மூழ்கி உயிரிழப்புகளை தடுக்க மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். மூழ்கி உயிரிழப்பதற்கான முக்கிய காரணங்கள் பல உள்ளன. நீச்சல் தெரியாமல் ஆறுகள், குளங்கள், ஏரிகள் அல்லது கடலில் இறங்குவது, குழந்தைகளை நீர்நிலைகளின் அருகே தனியாக விடுவது, பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் படகு பயணம் செய்வது, வெள்ளப்பெருக்கு காலங்களில் அலட்சியமாக நடந்து கொள்வது போன்றவை முக்கிய காரணங்களாகும். இந்த விபத்துக்களை தடுக்க சில எளிய வழிமுறைகளை நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். முதலில், குழந்தைகளை நீர்நிலைகளின் அருகே ஒருபோதும் தனியாக விடக்கூடாது. அனைவரும் நீச்சல் கற்றுக்கொள்ள வேண்டும். படகு அல்லது கப்பலில் பயணம் செய்யும் போது கட்டாயம் உயிர்காக்கும் ஜாக்கெட் அணிய வேண்டும். எச்சரிக்கை பலகைகள் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மதிக்க வேண்டும். வெள்ளம் அல்லது அதிக நீரோட்டம் உள்ள பகுதிகளில் தேவையில்லாமல் செல்லக்கூடாது. அவசர நிலையில் உடனடியாக மீட்பு படையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். ஒரு சிறிய கவனக்குறைவு ஒரு உயிரையே பறிக்கலாம், ஆனால் ஒரு சிறிய விழிப்புணர்வு ஒரு உயிரை காப்பாற்றும். எனவே நீர் பாதுகாப்பு விதிகளை நாம் கடைபிடித்து மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும். நீரை மதிப்போம், பாதுகாப்பை கடைபிடிப்போம், உயிர்களை காப்போம். நன்றி, வணக்கம்.
1: வேர்ல்ட் ட்ரௌனிங் ப்ரிவென்ஷன் டே குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தந்தவர் ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சிந்தியா அவர்கள்.
2: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: பன்னிரண்டு மணி 55 நிமிடத்தில் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரிப்பண்பலையின் 101 நச்சின் ஒரு பாடல் கேட்கலாம். தில் திரைப்படத்திலிருந்து ஆரியமதி வரிகளில் வித்யாசாகர் இசையில் மாணிக்க விநாயகம் பாடிய பாடல்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
2: சிந்தனை தெளியும் நேரம் ஒரு மணி. நித்தம் நித்தம் புத்தம் புது செய்தி தரும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேர்களே, இது உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லும் நேரம். ஆரம்பமாகிறது செய்தி தெரியுமா? விளம்பரங்களை தொடர்ந்து வருவது செய்தி தெரியுமா?
0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா.

0: இலவசம் முன்பதிவு அவசியம். 9488230666 சத்யம் மருத்துவமனை நாகர்கோவில்.
1: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
2: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
3: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
4: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
5: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
4: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 4 மணி வரை. இடம்
6: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
8: மாமா, என்னாச்சு?
9: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
8: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
10: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
11: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
12: நேர்களே, இன்றைய செய்தி தெரியுமா? இன்று வேர்ல்ட் ட்ரவுனிங் பிரிவென்ஷன் டே. உலக தத்தளிப்பு மற்றும் நீரில் மூழ்கி இறப்பதை தடுக்கும் தினம். இத்தினம் ஆண்டுதோறும் ஜூலை மாதம்

0: ஏற்படும் மரணங்களில் நீரில் மூழ்கி இறப்பது ஒரு முக்கிய காரணியாக உள்ளது. குறிப்பாக 1 முதல் 24 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். முறையான விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மூலம் வரும் 2035 நீரில் மூழ்கி ஏற்படும் மரணங்களை 35% குறைக்க உலக சுகாதார நிறுவனம் இலக்கு நிர்ணயித்துள்ளது. 2026 கருப்பொருள் யுனைட் டு டேன் தி டை, அதாவது ஒன்றிணைவோம் மூழ்கி உயிரிழப்புகளை தடுக்க முன்வருவோம். கூடுதல் செய்தியை தெரிந்து கொள்வோம் விளம்பரங்களை தொடர்ந்து.
1: புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
2: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
3: ஆமா போட்டிருக்காங்க. வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு. காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி EMI ஆஃபர். சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
2: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
3: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

சரி, இனி நாம் என்னென்ன நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளலாம் நீரில் மூழ்காமல் இருக்க அப்படின்னு தெரிந்து கொள்ளலாமா? குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே அடிப்படை நீச்சல் பயிற்சிகளையும் தண்ணீரில் எப்படி பாதுகாப்பாக இருப்பது என்பதையும் கற்றுக் கொடுக்கலாம். நம் வீட்டு தோப்பு கிணறுகள், குட்டைகள் மற்றும் தண்ணீர் தொட்டிகளை சுற்றி பாதுகாப்பு சுவர் அல்லது வேலிகள் அமைக்கலாம். நீரில் மூழ்கியவர்களை காப்பாற்றும் முறைகள் மற்றும் CPR போன்ற முதலுதவி பயிற்சிகளை கற்றுக்கொள்ளலாம்.

0: கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யம் மருத்துவமனையில் ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில். நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: இலவச அவசர உதவியங்கள் 108 101 112 10 93. இந்த எண்களை நீங்கள் அவசர உதவிக்காக அழைக்கலாம். ஆழம் தெரியாமல் காலை விட வேண்டாம் எதிலும். இன்று வேர்ல்ட் ட்ரௌனிங் பிரிவென்ஷன் டே பற்றிய செய்தி தெரிந்து கொண்டோம். தொடர்வது சித்திரம் சென்னை அஞ்சல்.
2: பெருமை மிகு பாரதம். தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் கல்வெட்டுகள் சித்திரம். எழுதியவர் வி நந்தினி.
3: இந்தியாவின் மாபெரும் கலை சின்னமாகவும் தமிழ் கட்டிடக்கலையின் பெருமித அடையாளமாகவும் தஞ்சை பெரிய கோயில் விளங்குகிறது. தஞ்சை பெரிய கோயில் என்றும் ராஜராஜேஸ்வரம் என்றும் அழைக்கப்படும் இந்த கோவில் வடமொழியில் பிரகதீஸ்வரர் ஆலயம் என அழைக்கப்படுகிறது. தஞ்சை சிறிய கோட்டை வளாகத்திற்குள் சிவகங்கை குளம் பூங்கா அருகே இந்த கோயில் உள்ளது. தென்புற அகழி சென்ற நூற்றாண்டில் வெட்டப்பெற்ற புது ஆற்றுடன், அதாவது கல்லணை கால்வாயுடன் இணைந்து திகழ்கின்றது.
2: பெரிய கோயில் அமைந்திருக்கும் தஞ்சையே தனிச்சிறப்பு கொண்டதுதான் என்பதை சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. சோழர்களின் தலைநகராக திகழ்ந்த தஞ்சை கலை, கட்டிடக்கலை, சமயங்களின் மையமாக விளங்கியது. சோழ நாடு என்றும் சோழ மண்டலம் என்றும் அழைக்கப்பெற்ற ஒரு பரந்த நாட்டின் தலைநகரமாக விளங்கிய ஊரே தஞ்சையாகும். தன் செய் என்பதே தஞ்சை, அதாவது குளிர்ந்த நிலப்பரப்பு என்பதே இதன் பொருள்.
3: தஞ்சை கோயில் அமைந்த வரலாறும் அதன் அமைப்பும் பல்வேறு சுவாரஸ்யங்களை உள்ளடக்கிய பெட்டகம். கோயிலில் இருந்து கிடைக்கப்பெற்ற கல்வெட்டுகள் கூறும் தகவல்கள் ஓர் கோயிலுக்கானது என்று மட்டும் சுருங்கச் சொல்லிவிட முடியாது. அது அன்றைய தமிழகத்தின் ஆட்சி நிர்வாகம், பொருளாதார நிலை, கலைகள், நிதி நிர்வாகம் என பல்வேறு தகவல்களை உள்ளடக்கியவை. இக்கோவிலின் கல்வெட்டுகள் கூறும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பு இதனை கட்டிய சோழ பெருமன்னன் ராஜராஜ சோழன் குறித்தும் கோயிலின் வரலாறு குறித்தும் சில தகவல்களை தெரிந்து கொள்வது அவசியமாகிறது.
2: ராஜராஜ சோழன் கிபி 985 தன் சிறிய தந்தை மதுராந்தக உத்தம சோழர் மறைந்த பிறகு சோழ பேரரசராக மணிமுடி சூடினார் ராஜராஜ சோழன். சைவ சமயத்தின் மீதான பற்றின் காரணமாக சிவபாத சேகரன் என பட்டம் சூடிக்கொண்டார். ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்தில் கட்டடக்கலை மற்றும் சைவம் மட்டுமல்லாது பல்வேறு சமயங்களும் வளர்ந்து தழைத்தது என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர்.
3: கிபி 985 முடிசூடிய இந்த மன்னன் 1012

0: ராஜராஜ சோழன் கிபி 985 தன் சிறிய தந்தை மதுராந்தக உத்தம சோழர் மறைந்த பிறகு சோழ பேரரசராக மணிமுடி சூடினார் ராஜராஜ சோழன். சைவ சமயத்தின் மீதான பற்றின் காரணமாக சிவபாத சேகரன் என பட்டம் சூடிக்கொண்டார். ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்தில் கட்டடக்கலை மற்றும் சைவம் மட்டுமல்லாது பல்வேறு சமயங்களும் வளர்ந்து தழைத்தது என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர்.
1: கிபி 985 முடிசூடிய இந்த மன்னன் 1012 தன் மகன் ராஜேந்திர சோழனுக்கு முடிசூடிவிட்டு 1014 மறைந்தான். ஆனாலும் ராஜராஜ சோழன் எடுப்பித்த தஞ்சை பெரிய கோயில் 1000 ஆண்டுகளை கடந்தும் அவரின் புகழை பறைசாற்றி நிற்கிறது. தமிழகம், இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதிலுமிருந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வண்ணம் பல ஆச்சரியங்களை தாங்கி நிற்கிறது.
0: கோயிலின் வரலாறும் அமைப்பும். தஞ்சை பெரிய கோயில் குறித்து பல புத்தகங்கள் வெளியாகியுள்ளன. முக்கியமாக வரலாற்று ஆய்வாளர் இந்த கோயில் குறித்து தன் புத்தகத்தில் மிக விரிவாகவே பதிவு செய்துள்ளார். கோயிலின் அமைப்பு குறித்து அவர் வழங்கியுள்ள சில முக்கியமான தகவல்களை காணலாம். காஞ்சி மாநகரில் ராஜசிம்ம பல்லவனால் கட்டப்பெற்ற கைலாசநாதர் கோயிலின் பேரழகில் ராஜராஜன் பெரிதும் மயங்கி அக்கோயிலை கச்சிப்பேட்டு பெரிய தளி என்று போற்றி மகிழ்ந்தான். இக்கோயில் அவனது உள்ளத்தில் ஓர் எழுச்சியை தூண்டியதாகவும் அதன் விளைவாகவே தஞ்சையில் ராஜராஜேச்சரம் எனும் பெருங்கோயில் எழுந்ததாகவும் கூறப்படுகிறது.
1: ராஜராஜனின் 25 ஆண்டின் 275 நாளில் இந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டது. கோயிலின் கோட்டைக்கு 2 வகையான சுற்றுச்சுவர்கள் கொத்தளங்களோடு உள்ளன. இந்த அகழி, கோட்டை ஆகியவை தஞ்சை நாயக்க மன்னன் செவ்வப்ப நாயக்கரால் கிபி 16 நூற்றாண்டில் கட்டப்பட்டது. கிழக்கு வாயிலாக திகழும் கோட்டை சுவர் வாயிலும் அதன் வளைவு மண்டபத்தில் காணப்படும் சுதை சிற்பங்களும் தஞ்சை மராட்டிய மன்னர்களால் அமையப்பெற்றவையாகும்.
0: இவ்வாயிலை அடுத்து 5 அடுக்குகளுடன் கேரளாந்தகன் திருவாயில் எனப்படும் கோபுரமும் தொடர்ந்து 3 அடுக்குகளுடன் ராஜராஜன் திருவாயிலும் உள்ளன. இக்கோயில் உள்ள கோபுரங்களில் உயரமானது கேரளாந்தகன் திருவாயில். இதன் வாயிலில் நிறுத்தப்பெற்றுள்ள 2 நிலைக்கால்கள் அதிசயத்தக்க சிறப்பு வாய்ந்தவையாகும். 4 அடி நீளம், 3 அடி அகலம், 40 அடி உயரத்துடன் ஒரே கல்லிலான இந்த 2 நிலைக்கால்களும் தஞ்சாவூரிலிருந்து வரப்பெற்று இங்கு நிறுத்தப்பெற்றுள்ளது வியப்பை அளிக்கிறது. கோபுரத்தில் காணப்பெறும் சுதை உருவங்களில் சோழர் கால சிற்பங்கள் பல உள்ளன. மற்றவை பிற்கால திருப்பணிகளின் போது புதுப்பிக்க பெற்றவை. இவற்றுள் குறிப்பிடத்தக்க சோழர் கால சுதை உருவம் மகா சதாசிவமூர்த்தியின் உருவாகும். 5 தலைகள் 10 கரங்களுடன் பத்மாசனத்தில் அமர்ந்துள்ள இவ்வுருவம் ஓர் அரிய சிற்பமாகும்.
1: ராஜராஜன் கிபி 988 கேரள மன்னன் பாஸ்கர ரவிவர்மனுடன் போர் தொடுத்து வெற்றி பெற்றதன் நினைவாகச் சூடிய கேரளாந்தகன் என்ற விருது பெயரினையே இக்கோபுரத்திற்கு சூட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். ராஜராஜன் வாயிலோடு திகழும் மதிலின் உட்புறம் 4 திசைகளிலும் காணப்படும் சுற்று மண்டபத்தினை இக்கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் திருச்சுற்று மாளிகை என்று குறிப்பிடுகின்றன. ராஜராஜன் இந்த கோயிலை கட்டும்போது இத்திருச்சுற்று மண்டபத்தை தன் சேனாதிபதி கிருஷ்ணன் ராமன் எனும் மும்முடி சோழ பிரம்மராயன் என்பவரை கட்டுமாறு ஆணையிட அதன்படி கட்டியது என்ற தகவல் இம்மண்டபத்தில் 3 இடங்களில் பொறிக்கப்பெற்றுள்ளது.
0: ஸ்ரீவிமானத்தின் கருவறையோடு அர்த்தமண்டபம், மகாமண்டபம் ஆகியவை இணைந்துள்ளன. அர்த்த மண்டபத்தின் தென்புறத்திலும் வடபுறத்திலும் வாயில்களும் படிக்கட்டுகளும் உள்ளன. தென்புற வாயிற்படிகளை ஒட்டிய பகுதியில் திரிபுர அசுரர்களுடைய கதை தொகுதி, கிராதார்ச்சுனர் கதை, கங்காதரன் மூர்த்தி ஆகிய சிற்பங்கள் உள்ளன. அதேபோன்று வடபுறம் தக்கனது வேள்வி சின்னங்களும் சண்டீசர் கதையும் உள்ளன.

0: தென்புற நிலைவாயிலின் மேல் விக்ரமசோழன் திருவாயில் என்ற பெயர் கல்வெட்டாக காணப்பெறுகின்றது.
1: உள் மதிலில் இவ்வாயிலைத் தவிர தென்புறம் இரண்டும் மேற்கில் ஒன்றும் வடபுறம் ஒன்றுமாக நான்கு வாசல்கள் உள்ளன. உள் மதிலுடன் இணைந்து திருச்சுற்று மாளிகை எனும் சுற்று மண்டபமும் பரிவார ஆலயங்களும் உள்ளன. 212 அடி உயரமுடைய ஸ்ரீ விமானம் மண்டபங்களோடு பெருங்கோவிலாக காட்சி தருகிறது.

0: இக்கோயில் 750 அடி நீளமும் 250 அடி அகலமும் உடைய நீண்ட சதுர வடிவிலான மைதானம் குறுக்கே கட்டப்பட்டுள்ள சுவரால் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. இச்சுவரின் மீது தாழ்ந்த அழகிய கோபுரம் உள்ளது. வெளி மைதானத்தை விட உள் மைதானம் இரண்டு மடங்காக உள்ளது. உள் மைதானத்தின் மேற்கு பாதியில் முக்கிய கோயில் அமைந்துள்ளது. அதன் கண் 100 அடி சதுரத்திலான விமானம் 200 அடி உயரத்திற்கு கட்டப்பட்டு கம்பீரமாக நிற்கிறது.
1: விமானத்தின் கீழ் கருவூலத்தை சுற்றியுள்ள கருங்கல்லால் ஆன சுவர்கள் மெல்லிய சுண்ணாம்பு பூச்சின் மீது வண்ணமும் பூசப்பட்டு உள்ளன. நன்கு அமைக்கப்பட்ட அடித்தளம், ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட நந்தி, சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கும் முறை, அழகுபடுத்தப்பட்ட விமானம் என தென்னிந்திய கலையில் இவற்றுக்கு ஈடான கட்டிடக்கலை வேறு எங்கும் இல்லை என்ற பெருமை தஞ்சை பெரிய கோயிலுக்கு உண்டு என பெருமிதம் கொள்கிறார் வரலாற்று ஆய்வாளர் கே ஏ நீலகண்ட சாஸ்திரி.
0: இக்கோயிலில் விநாயகர், கருவூரார் சன்னதி, முருகன் கோவில், மல்லப்ப நாயக்கர் மண்டபம், சண்டேஸ்வரர் கோவில், அம்மன் கோவில், மூர்த்தி அம்மன் மண்டபம் ஆகியன உள்ளன. தவிர சோழர் கால ஓவியங்கள், நாயக்கர் கால ஓவியங்கள், மராட்டியர் கால ஓவியங்களும் நிறைந்து கிடக்கின்றன. இந்த கோயில் குறித்த இன்னும் நுணுக்கமான தகவல்களை சோழர்கள் எனும் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கே ஏ நீலகண்ட சாஸ்திரி, அதாவது இக்கோயில் கட்டப்படுவதற்கான நிதி எப்படி வரப்பெற்றது, அந்த நிதி எப்படி நிர்வகிக்கப்பெற்றது என்பதையெல்லாம் அப்புத்தகத்தில் விளக்கியுள்ளார்.
1: இக்கோவில் விமானத்தின் உச்சியை அழகுபடுத்த இம்மன்னன் ஒரு செப்பு கவசத்தை அளித்தார். கோயிலுக்கான நிதி பற்றி குறிப்பிடும் கே ஏ நீலகண்ட சாஸ்திரி, இக்கோவிலுக்கான செலவின் ஒரு பகுதி கைப்பற்றப்பட்ட நாடுகளிடமிருந்து பெறப்பட்டது. இந்த கோவிலுக்கு தேவைப்பட்ட ஆட்களையும் பொருட்களையும் வழங்குவதில் ஒவ்வொரு ஆண்டும் நாட்டின் மற்ற பகுதியில் இருந்த கிராமங்கள் தொடர்ந்து பங்கேற்றன. கோவில் அருகே இருந்தவர்கள் பக்தர்களாலும் மன்னர்களாலும் அதிகாரிகளாலும் இக்கோவிலுக்கு பணமாக வழங்கப்பட்ட அறக்கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அதற்காக ஆண்டுதோறும் வட்டியை பணமாகவோ அல்லது வேறு ஏதேனும் வகையிலோ செலுத்தி வந்தனர் என குறிப்பிட்டுள்ளார்.
0: தான் எடுப்பித்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு தன் தமக்கை குந்தவை கொடுத்தவற்றை நடுவிமானத்தின் கல் மீதுதான் கொடுத்தவற்றை பற்றி வரைந்துள்ள இடத்திற்கு அருகே வரைய செய்ததோடு தன் மனைவியரும் அதிகாரிகளும் கொடுத்தவற்றை சுற்றியுள்ள பிறைகளிலுள்ள தூண்களிலும் பொறிக்கச் செய்தார் ராஜராஜன். ராஜராஜ சோழன் கோவிலுக்கு வழங்கியவை தஞ்சை பெரிய கோயிலே அக்காலத்து கோயில்களுள் செல்வத்தால் முதலிடம் வகித்தது. ராஜராஜன் அதனுடைய 29 ஆட்சி ஆண்டளவில் இக்கோயிலுக்கு ஏராளமான தங்கமும் விலைமதிக்க முடியாத அளவு அணிகலன்களும் நகைகளும் பாத்திரங்களும் வழங்கியிருந்தார்.
1: இவற்றில் பெரும்பகுதி போர்களில் அவனுக்கு வந்து சேர்ந்த செல்வம் என கூறுகிறார் நீலகண்ட சாஸ்திரி. தன்னுடைய புத்தகத்தில் கிடைக்கும் கணக்குகளின்படி தங்கத்தின் அளவு 41,500 கழஞ்சு, ஒரு கழஞ்சு 70 குண்டுமணி என்று கணக்கிட்டால் இதன் எடை 500 பவுண்ட் ஆகும். அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட நகைகளின் மதிப்பு 10,200 காசும், அதாவது 5,100 பொற்காசுகளுக்கு சமமானது. வெள்ளி அணிகலன்கள் பாத்திரங்கள் 50,650 கழஞ்சு அல்லது 600 பவுண்ட் எடை கொண்டவை. இலங்கை உட்பட அவனுடைய ஆட்சி எங்கும் அவன் பல கிராமங்களை இந்த கோவிலுக்கு வழங்கியிருந்தான். அவற்றிலிருந்து ஆண்டுதோறும் 116,000 களம் நெல் கிடைத்தது. இதிலிருந்து அப்போதைய விலைப்படி 58 காசும் ரொக்க வருவாயாக 1,100 காசும் கிடைத்தது என குறிப்பிட்டுள்ளார். இவை தவிர 400 பணிப்பெண்கள் வரவழைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு கொடுக்கப்பட்டது என்றும் குறிப்பிடுகிறார். அதாவது பங்கு என்பது ஒரு வீடு ஓராண்டுக்கு 100 கலம் நெல் விளையக்கூடிய ஒரு வேலி நிலமும் சேர்த்தது. இதுபோல மேலும் 180 பங்குகள் 212 ஆடவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தன. இந்த 212 பேர் நடன ஆசிரியர்கள், இசைவாணர்கள், தவில் வித்வான்கள், தையற்காரர், பொற்கொள்ளர், கணக்கர்கள் ஆகியோர். இவருள் ஆரியம் பாடியவர் 3, தமிழ் பாடியவர் 4. அக்மார்க்கம் என்றும் தேசி என்றும் பிற இடங்களில் சொல்லப்பட்டிருக்கும் இசை வகைகளை இவை

0: குவிக்கக்கூடும் என கூறுகிறார் நீலகண்ட சாஸ்திரி.
1: இசைவாத்தியங்கள் ஒலிக்க திருப்பதிகங்கள் பாட 50 பேர் கொண்ட இசைக்குழுவும் இருந்தது. யாராவது இறந்தால் அல்லது உறவினர் இல்லாத நிலையில் வெளியூருக்கு குடிபெயர்ந்து சென்று விட்டால் காலி இடத்திற்கு வேறு ஆட்களை சேர்த்துக் கொள்ளும் உரிமையை இந்த குழு பெற்றிருந்தது. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் 3 குறுணி நெல் கொடுக்கப்பட்டு வந்தது என சோழர்கள் புத்தகத்தில் விரிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. தவிர ராஜராஜனின் சகோதரி 10,000 கழஞ்சி எடையுள்ள தங்கத்தையும் 18,000 கழஞ்சு மதிப்புள்ள வெள்ளி பாத்திரங்களையும் இந்த கோயிலுக்கு குந்தவை வழங்கியிருக்கிறார். அரசிகள், உயரதிகாரிகள், படைத்தலைவர்கள் இன்னும் ஏனையோரும் எவ்வளவோ நன்கொடைகள் கொடுத்திருப்பதை கோயில் சுவர்களும் தூண்களும் சொல்கின்றன. கோயிலுக்கு சொந்தமான 10,000 காசுகளும் ஏராளமான கிராம சபைகளும் 100-12 என்ற வட்டி விகிதப்படி கடனாக வழங்கப்பட்டு கடன் தொகை ரொக்கமாகவோ நெல்லாகவோ வசூலிக்கப்பட்டது. சூடம், ஏலக்காய் விதைகள், கசகசா வேர் மற்றும் சண்பக மொக்கு முதலியன வழங்க இவ்வாறு ரொக்கம் கொடுத்து பலர் அறக்கட்டளைகளை ஏற்படுத்தியுள்ளனர்.
0: பல புராணக்கதைகள் முதலியவற்றை விளக்கும் திருமேனிகளும் இக்கோவிலில் உள்ளன. நிலங்களுக்கு உடைமை, வேலை கொடுப்பது, பொருட்களை உபயோகிப்பது, சேமிப்பு நிறுவனமாக வங்கி போல நடந்து கொள்வது, பள்ளிக்கூடமாகவும் அரும் பொருட்காட்சி கூடமாகவும் இருப்பது, வைத்திய வசதி செய்து கொடுப்பது, நாடக மேடையாக இருப்பது, தர்மத்தோடு கலந்த நாகரிக வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா கலைகளுக்கும் ஆதரவு கொடுத்து சமூகத்தில் சிறப்பிடம் பெற்று விளங்கியது ஆகிய ஒவ்வொரு கட்டத்திலும் இடைக்காலத்தில் இந்திய கோவில்களுக்கு இணையாக சமமாக மனித சமுதாய வரலாற்றில் எதையும் சொல்லுவதற்கோ ஒப்புக்கொள்வதற்கோ இல்லை என கோவில் மட்டுமல்லாது அது சார்ந்து நடந்த நிர்வாகத்தின் சிறப்பையும் விளக்குகிறார்.
1: இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை சார்பில் எழுதப்பட்டுள்ள தென்னிந்திய கல்வெட்டுகள் குறித்த புத்தகங்கள் மற்றும் தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள கல்வெட்டு குறித்த புத்தகங்களின்படி கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலின் கதாநாயகன் வல்லவரையன் வந்தியத்தேவன் பெயர் தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டில் உள்ளது. அருள்மொழிவர்மரின் பெயர் கல்வெட்டில் அருமொழி என்று உள்ளது. அதேபோன்று தமிழ்நாடு அரசின் தொல்பொருள் ஆய்வுத்துறை இக்கோயிலில் கண்டெடுக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகளில் உள்ளவை என்ன என்பது குறித்து 1969 ஆண்டிலேயே புத்தகம் வெளியிட்டுள்ளது. தொல்பொருள் ஆய்வுத்துறையின் அப்போது இயக்குனர் இரா நாகசாமி அதை தொகுத்தார்.
0: அப்புத்தகத்தில் இக்கோவில் கல்வெட்டுகளில் சில வழக்கொழிந்த சொற்களை காண்கிறோம். வரியில்லாத நிலம், இறையிலி நிலம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருவகை மரக்காலை ஆடவல்லான் என குறிப்பிடப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த புத்தகத்தில் தஞ்சை பெருவுடையார் கோவில் கல்வெட்டுகள் முதன்முதலில் சென்னை மாநில கல்வெட்டு ஆய்வாளராக பணிபுரிந்த ஹூல்ஷ் என்பவரால் கிபி 1891 பதிப்பிக்கப்பெற்றன. தென்னிந்திய கல்வெட்டுகள் 2 தொகுதியில் 4 பாகங்களாக இவை அச்சிடப்பட்டன. ஆனால் அந்த புத்தகம் இப்போது கிடைக்கப்படவில்லை. அதேபோன்று இப்புத்தகத்தின் 2 பாகத்தில் ராஜராஜனின் தமக்கை குந்தவையாரும் பெண்டுகளும் கொடுத்த பொருட்கள் குறித்த கல்வெட்டுகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன.
1: பேரரசு அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகள் சில சமயம் அரசர்களே கோயில் விவகாரங்களை துருவி பார்த்து அலசி ஆராய்ந்து சோதனை செய்தனர் என்ற விவரங்கள் கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன. இதிலிருந்து சமுதாய வாழ்வில் கோயில்கள் பெற்றிருந்த இடத்தை சோழ பேரரசு நன்கு உணர்ந்து அதன் நிர்வாகத்தை கண்ணை காக்கும் இமை போல காத்து பொறுப்புடனும் நிதானத்துடனும் நடந்து கொண்டது என்பது தெளிவாகவும் ஐயப்பாட்டுக்கு இடமில்லாமலும் தெரிகிறது. கோயிலில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் கூறும் தகவல்களை தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள ராஜேந்திர சோழன் காலத்தை சேர்ந்த 3 கல்வெட்டுகள், ராஜராஜன் எடுத்த மகாமேரு விடங்கர் என்ற செப்புத் திருமேனி பற்றி கூறுகின்றன. இக்குறிப்பு கொண்டு அது சோமாஸ்கந்த திருமேனியாக இருக்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் கருதினர். அதன்பின் வேறொரு சமயத்தில் அக்கோயிலின் தூண் ஒன்றில் ஒரு கல்வெட்டு இருப்பது கண்டறியப்பட்டது. அது மகாமேரு விடங்கமூர்த்தியின் வடிவமைப்பு எவ்வாறு திகழ்ந்தது என்பதை துல்லியமான அளவுகோளுடன் விவரிப்பதாகும். மாமன்னன் ராஜராஜனால் பொறிக்கப்பெற்ற அக்கல்வெட்டு அத்திருமேனியின் வடிவம் பற்றி இப்படி கூறுகிறது.
0: செம்பில் வடிக்கப்பெற்ற மகாமேரு பர்வதம் மூன்று சிகரங்களுடன் திகழ்வதாகவும், அதன் இரண்டு சிகரங்களில் சூரிய சந்திரர் வடிவங்களும், பர்வதத்தின் மத்தியில் உள்ள ஆசனத்தின் மேல் மகாமேரு விடங்கர் நான்கு திருக்கரத்தோடு அமர்ந்திருக்க, அருகே உமாமகேஸ்வரியின் திருவுருவம் உள்ளதாகவும், இவர்களுக்கு அருகாக நான்கு கரத்தோடு கணபதி பிள்ளையாரும் இரண்டு கரத்தோடு சுப்பிரமணிய பிள்ளையாரும் இருப்பதாகவும் அக்கல்வெட்டு கூறுகின்றது. ஈசனுக்கு அருகாக விருட்சம் ஒன்றும், கந்தனுக்கு அருகே ஒரு விரலரை உயரமுடைய செடி ஒன்று உள்ளதாகவும் கூறுகின்றது. ஆசனத்தருகே இடவம் படுத்திருக்க உமைக்கருகே குரளி ஒருத்தி நிற்பதாகவும் குறிப்பிடுகிறது.
1: இக்கோயிலில் சுமார் 100 கல்வெட்டுகள் இதுவரை படியெடுக்க பெற்றுள்ளன. ராஜராஜ சோழன் காலம் முதல் சரபோஜி மன்னர் காலம் வரையாக இக்கல்வெட்டுகள் உள்ளன. இவை தவிர பிற இடங்களிலிருந்து இங்கு வந்து சேர்ந்த துண்டு கல்வெட்டுகளும் உள்ளன. அவற்றில் ஒரு கல்வெட்டில் நந்திவர்ம பல்லவனின் பெயர் காணப்படுகிறது. திருமகள் போல என தொடங்கும் ராஜராஜனின் மெய்கீர்த்தியோடுதான் அவரின் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. முதல் கல்வெட்டில் ராஜராஜ சோழன் தான் எடுத்த இந்த கற்கோவிலுக்கு தானும் தன் தமக்கையாரும் தன் மனைவியும் கொடுத்ததை கல்லில் வெட்டுமாறு ஆணையிட்டதை பதிவு செய்துள்ளான்.
0: அனைத்து கல்வெட்டுகளையும் தொகுத்து நோக்கும் போது பல செய்திகளை நம்மால் அறிய முடிவதாக குறிப்பிடும் குடவாயில் பாலசுப்பிரமணியன் விரிவான தகவல்களை வழங்கியுள்ளார். இக்கோவிலின் நிர்வாக அரங்காவலராக விளங்கியவர் பொய்கை நாடு கிழவன் ஆதித்தன் சூரியனான தென்னவன் மூவேந்த வேளான். ராஜராஜனின் ராஜகுருவாக விளங்கியவர் ஈசான சிவபண்டிதர். இக்கோயிலின் தலைமை அர்ச்சகராக திகழ்ந்தவர் பவனபிடாரன். இக்கோயிலில் கல்வெட்டுகளை வெட்டிய அலுவலர் பாலூர் கிழவன்.
1: இக்கோயிலை கட்டிய தலைமைச் சிற்பி வீரசோழன் குஞ்சரமல்லனான ராஜராஜ பெருந்தச்சன், அவரது உதவியாளர்கள் மதுராந்தகனான நித்த வினோத பெருந்தச்சனும் இரத்திச் சடையனான கண்டராதித்த பெருந்தச்சன் என்ற இரண்டு தச்சர்களும் குஞ்சரமல்லனின் பெரும் பணிக்கு துணை நின்றவர்கள் ஆவர். ராஜராஜனின் பட்டத்தரசி லோகமாதேவியை தவிர அவரின் மனைவியர்கள் பலரும் தஞ்சை கோவிலுக்கு பெரும் தொண்டாற்றியுள்ளனர். இக்கோயிலில் தேவாரம் பாட 50 பிடாரர்களும் ஆடல் புரிய 400 ஆடல் மகளிரும் நியமிக்கப் பெற்றிருந்தனர். இவர்களுக்கு வீடும் பொருளும் நெல்லும் அளிக்கப் பெற்றது. இக்கோயிலில் பணிபுரிந்த பணியாளர்களின் எண்ணிக்கை 1500 மேலாகும். மாமன்னன், அவரது தேவியர்கள், தமக்கையார், உயர் அலுவலர்கள் போன்ற அனைவரும் 100 மேற்பட்ட செப்பு திருமேனிகளை செய்தளித்திருந்தனர். இக்கோயிலுக்கு சொந்தமாக தமிழகம் மட்டுமன்றி இலங்கை, கேரளம், கர்நாடகம், ஆந்திரம் ஆகிய பிற இடங்களிலும் நிலங்கள் இருந்தன. அதன் வருவாய் ஆண்டுதோறும் இங்கு வந்து சேர்ந்தது. இக்கணக்குகள் துல்லியமாக பதிவு பெற்றுள்ளன. இக்கோயிலில் திருவிளக்குகள் எரிவதற்காக வைக்கப்பெற்ற முதலீடுகளான கால்நடை செல்வங்களால் சோழமண்டலம் முழுவதும் பல ஆட்டுப்பண்ணைகளும் மாட்டுப்பண்ணைகளும் தொடர்ந்து செயல்பட்டன.
0: மாமன்னன், அவனது தேவியர்கள், தமக்கையார், உயர் அலுவலர்கள் போன்ற அனைவரும் 100 மேற்பட்ட செப்பு திருமேனிகளை செய்தளித்திருந்தனர். இக்கோவிலில் நிலையாக இயங்கிய இரண்டு கருவூலங்கள் மன்னனிடமிருந்தும் மக்களிடமிருந்தும் பொருட்களை முதலீடாக பெற்று 12.5% வட்டி விகிதத்தில் வணிகர்களுக்கும் ஊர் சபைகளுக்கும் தனியார்களுக்கும் கடனளித்து பொது வங்கியாக செயல்பட்டது. மன்னனாலும் மக்களாலும் அளிக்கப்பட்ட பல கோடிக்கணக்கான பொன் ரத்தன நகைகள், தங்க வெள்ளி பாத்திரங்கள் முதலிய அனைத்தும் முறையாக எடை, மதிப்பு ஆகிய துல்லியமான கணக்குகளோடு பதிவு செய்யப்பட்டு காக்கப்பெற்றது.
1: இக்கோயிலுக்கு சொந்தமாக தமிழகம் மட்டுமன்றி இலங்கை, கேரளம், கர்நாடகம், ஆந்திரம் ஆகிய பிற இடங்களிலும் நிலங்கள் இருந்தன. அதன் வருவாய் ஆண்டுதோறும் இங்கு வந்து சேர்ந்தது. இக்கணக்குகள் துல்லியமாக பதிவு பெற்றுள்ளன. இக்கோயிலில் திருவிளக்குகள் எரிவதற்காக வைக்கப்பெற்ற முதல்

0: முதலீடுகளான கால்நடை செல்வங்களால் சோழமண்டலம் முழுவதும் பல ஆட்டுப்பண்ணைகளும் மாட்டுப்பண்ணைகளும் தொடர்ந்து செயல்பட்டன.
1: போர் வெற்றியால் கிடைத்த பெரும் செல்வங்கள் அனைத்தும் இறைவனுக்கே அளிக்கப்பட்டன. கவின் கலைகள் அனைத்தும் மன்னனுக்கு அர்ப்பணிக்கப்படாமல் கோயிலில் இறைவனுக்கே அர்ப்பணிக்கப்பட்டன. அதனால்தான் கலைகளின் வளர்ச்சி இமயமளவு உயர்ந்திருந்தது. கலைஞர்கள் தனி மனிதனின் விருப்பு வெறுப்புகளுக்கு ஆட்படாமல் தங்கள் கலையை பூரணமாக ஆர்ப்பணித்தனர். கோவில் ஊழியர்களுக்கு அனைத்து சலுகைகளும் அளிக்கப்பட்டிருந்தன. கோவில் பணியாளர்களுக்கு முடிதிருத்தும் நாவிதனுக்கு கூட ராஜராஜ பெரும் நாவிதன் என்று தனது பெயரையே பட்டமாக அளித்து சிறப்பித்த ராஜராஜனின் மாண்பு நிகரற்றது.
0: தஞ்சை நகரில் இருந்த கோயில்கள், வீதிகள், பேரங்காடிகள், அரண்மனை ஆகியவை பற்றிய குறிப்புகளும் சோழர் கல்வெட்டுகளில் உள்ளன. பின்வந்த விஜயநகர மன்னர், நாயக்கர்கள், மராட்டிய சாசனங்களும் அவர்கால அறக்கொடைகள் பற்றியும் அவை விவரிக்கின்றன. சரபோஜி மன்னர் செய்த திருப்பணிகள் பற்றியும் 108 லிங்கம் பிரதிஷ்டை செய்தது, மராட்டிய வம்ச வரலாறு எழுதியது ஆகியவை பற்றியும் இக்கல்வெட்டுகளில் செய்திகளாக உள்ளன.
1: இந்த கோயிலில் உள்ள ராஜேந்திர சோழன் கல்வெட்டு ஸ்ரீ ராஜராஜ ஈஸ்வரமுடையார் கோவில் என்று குறிப்பிடுகிறது. ராஜராஜேஸ்வரம் என்ற பெயர்தான் இலக்கணப்படி சரியாக இருந்தாலும் கல்வெட்டுகளில் ராஜராஜேஸ்வரம் என்றே ராஜராஜன் குறிப்பிடுகிறார். பாண்டிய குலாசனி வளநாட்டு தஞ்சாவூர் கூற்று இக்கற்கோயிலை எடுப்பித்தேன் என ராஜராஜனே கல்வெட்டுகளில் கூறுவதை காணலாம்.
0: தட்சிணமேறு என்ற பெயரில் மாமன்னன் ராஜராஜன் எடுத்த தஞ்சை பெரிய கோயிலின் ஸ்ரீவிமானத்தின் மேல் செப்புத்தகடுகளை போர்த்தி அதன் மேல் பொன் சுருக்கினான் என தஞ்சை கோவிலின் மற்றொரு கல்வெட்டு குறிக்கின்றது. இதற்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட மற்றொரு கல்வெட்டு 12 அடி உயரமுடைய கலசத்திற்கு ராஜராஜன் எவ்வளவு செம்பும் பொன்னும் கொடுத்தான் என்பதை விவரிக்கிறது. ஆனால் இந்த கல்வெட்டு 216 அடி உயரமுள்ள ஸ்ரீவிமானம் முழுவதும் பொன் பூச பெற்ற தகடுகளால் அணி செய்ய பெற்று திகழ்ந்தது என்பதை அறிய முடிகிறது. இது தற்போது மியான்மர் நாட்டு யான்கான் சிவடகான் புத்தர் கோவில் எவ்வாறு பொற்தகடுகளால் விளங்குகின்றதோ அதை போன்றதாகும்.
1: சிவபெருமான் உரைகின்ற மேரு பர்வதம் எவ்வாறு பொன்மலையாக விளங்குகிறதோ அதே போன்று தட்சிணாமேருவாம் தஞ்சை கோயிலும் பொன்மலையாக விளங்கியுள்ளது. ராஜராஜ சோழன் ஸ்ரீ விமானத்தின் மேல் மேய்ந்த பொன் பிற்காலப்படை எடுப்புகளின் போது சூறையாடப் பெற்றதால் இன்று நாம் அக்காட்சியை காண இயலவில்லை. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய மண்ணில் திகழ்ந்த ஒரே பொற்கோவில் தஞ்சை பெரிய கோயில்தான் என்பது வரலாற்று உண்மை என கூறுகிறார் குடவாயில் பாலசுப்பிரமணியன்.
0: எந்த ஒரு அலங்கார வார்த்தைகளும் இல்லாமல் தன்னுடைய உண்மையான சாதனைகளையே மெய்கீர்த்தி என பெயரிட்டு அது கல்வெட்டாக பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டுகளின் வாயிலாக இந்த கோவிலை கோயிலாக மட்டுமின்றி வரலாற்று நூலாக அதை கருதலாம் எனவும் கூறப்படுகிறது. ஏனெனில் இந்த கல்வெட்டுகள் கோயில் பற்றிய தகவல்களை மட்டுமன்றி நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் வழங்குகின்றன. அங்கு பயன்படுத்தப்பட்டிருந்த பொருட்கள் பணிபுரிந்தவர்களின் வரலாறும் கூட இதில் காண கிடைக்கிறது.
1: தமிழர்களின் அறுபெரும் பொக்கிஷமாகவும் பெருமையாகவும் விளங்கும் தஞ்சை பெரிய கோயில் 1000 அல்ல, இன்னும் 1000 ஆண்டுகள் தாண்டியும் புகழ் மாலையை சூடி நிற்கும்.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் கல்வெட்டுகள் சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் வி. நந்தினி. குரல் வண்ணம் விஜய், எம். சித்ராதேவி. அமைப்பில் உதவி ஆர். முருகன்.

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற படம் ராஜராஜ சோழன். பாடலை பாடியோர் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டி ஆர் மகாலிங்கம், எஸ் வரலட்சுமி. வானொலி நாடக விழா 2026.
1: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில்
0: ஜூலை 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 மணிக்கு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளியின் படைப்பாக தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம்.
1: ஜூலை 27 தேதி திங்கட்கிழமை ஆகாஷ்வாணி மதுரையின் படைப்பில் மாயத்தூண்டில் நாடகம்.
0: ஜூலை 28 தேதி செவ்வாய்க்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் படைப்பாக அவளா சொன்னாள் நாடகம்.
1: ஜூலை 29 தேதி புதன்கிழமை இரவு 8:30 க்கு

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் படைப்பாக மௌன விரதம் நாடகம்
1: ஜூலை 30ஆம் தேதி வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னமன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
0: வானொலி நாடக விழாவில் நிறைவாக ஜூலை 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில். இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்.
1: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக ஜூலை 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜூலை 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை.
0: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் 8:30 கேட்டு மகிழலாம். நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: சில நொடிகளில் மாநில செய்தி அறிக்கை. திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு புதுடெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணாக்கருடன் மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்ள உள்ளது. நாடாளுமன்றத்தில் செலவிடப்படும் ஒவ்வொரு மணித்துளியும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழக திருக்கோவில்களில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் சிறப்பாக பராமரிக்கப்படுவதன் அவசியத்தை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக இந்த தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சிஜேபி மாணவ பிரதிநிதிகளுடன் மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தைகளை இன்று புதுடெல்லியில் மேற்கொள்ள உள்ளது. தேர்வு முறையில் சீர்திருத்தங்கள் மற்றும் வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான சிஜேபியின் கோரிக்கை குறித்து இதில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பிற்பகல் 3:30 நடைபெறும் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, டாக்டர் ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். முன்னதாக நேற்று இவ்விரு அமைச்சர்களும் இம்மாணவ பிரதிநிதி குழுவினரிடம் புதுடெல்லியில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, இந்த கூட்டத்தில் மாணவர்கள் தேர்வு முறை சீர்திருத்தங்கள் குறித்து பல்வேறு கோரிக்கைகள் வைத்ததாக குறிப்பிட்டார். டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெறும் போராட்டத்திற்கு ஆதரவாக 30,000 ராணுவ வீரர்கள் ராஜினாமா செய்துள்ளதாக முப்படை தளபதி ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் தவறானவை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த தவறான காணொலியை நாட்டு மக்கள் நம்ப வேண்டாம் என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது. இதேபோல் நாடாளுமன்றத்திற்கு வெளியே தாம் பேசியதாக சமூக ஊடகங்களில் பரவும் வதந்திகளுக்கு மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கண்டனம் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறியுள்ள அவர், இது தொடர்பாக கடும் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஒருங்கிணைந்த நியாயமான சமூகத்தை நிலைநாட்ட கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ருமேனியா புச்சாரஸ் பல்கலைக்கழகத்தின் கௌரவ டாக்டர் பட்டத்தை இன்று பெற்றுக்கொண்டார்.

0: அவர் 140 கோடி இந்தியர்களுக்கு இவ்விருதை அர்ப்பணிப்பதாக குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் மக்கள் தொடர்பு மேலும் வலுப்பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர், செயற்கை நுண்ணறிவு, விரைவான தொழில்நுட்ப மாற்றங்கள் நிகழும் இச்சூழலில் கருணை, கலாச்சார மரபுகளுடன் கூடிய நல்லறிவை பல்கலைக்கழகங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பொது சேவை, கல்வி வளர்ச்சிக்கான பங்களிப்பு, சமூக ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட செயல்பாடுகளை பாராட்டி குடியரசுத் தலைவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுடெல்லியில் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமன உறுப்பினர்களுக்கான பயிற்சி நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர், விவாதங்களும் வாக்குவாதங்களும் திடமான முடிவை நோக்கியே இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஆரோக்கியமான விவாதங்கள் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக எடுத்துரைத்த அவர், ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு தேச நலனுக்கு உகந்ததாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டினார். உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தின் உயர்ந்த மதிப்பீடுகளை கடைபிடித்து விதிகளையும் நடைமுறைகளையும் மதித்து கேள்வி நேரத்தையும் பூஜ்ய நேரத்தையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர், ஆகவே மக்களுடன் நெருங்கி இருக்க அவர்கள் முயல வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த எழுச்சிமிகு கிராமங்கள் இயக்கத்தின் கீழ் நாளை இளைஞர்களுடன் காணொலி மூலம் கலந்துரையாடுகிறார். அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களிலிருந்து 400க்கும் மேற்பட்ட இளையோர் இதில் பங்கேற்கின்றனர். 2 கட்டங்களாக நடைபெறும் எழுச்சிமிகு கிராம இயக்கத்தின் கீழ் 74 கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். தேசிய அளவிலான இணையதள வினாடி வினா போட்டியின் மூலம் இம்மாணாக்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தூய்மை பாரதம், மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு, இளைஞர் கூட்டமைப்பு மாநாடுகள், கலாச்சார பரிவர்த்தனை திட்டங்கள், மரம் நடும் இயக்கம், மாதிரி பஞ்சாயத்து கலந்துரையாடல்கள் போன்ற நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இளைஞர்களின் பங்களிப்பு உறுதி செய்யப்படுகிறது. நாட்டின் எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களை தேசத்தின் முதல் கிராமங்களாக கருதி அங்கு வசிப்பவர்களை வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இணைப்பதற்கான பிரதமரின் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் எழுச்சிமிகு கிராம மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மை ஜிஓவி இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகிறது. தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். கிளாஸ்கோவில் நடைபெறும் 23வது காமன்வெல்த் பாரா ஆடவர் பழுதூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜண்டுகுமார் வெண்கல பதக்கம் வென்றதை அடுத்து பிரதமர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக திருக்கோவில்களில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் சிறப்பாக பராமரிக்கப்படுவதன் அவசியத்தை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில்களில் நிதி முறைகேடுகள் மற்றும் தவறுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்க சீரான தரிசன ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகங்கள் எடுக்கவும் அவர் அறிவுறுத்தினார். கோவில் நிலம், சொத்து மீது ஆக்கிரமிப்பு, சட்டவிரோத பெயர் மாற்றம் அல்லது உரிமம் கோரும் முயற்சிகள் எதுவும் அனுமதிக்கப்படாது என்றும் எடுத்துரைத்தார். கோவில் தொடர்பான வழக்குகள் விசாரணைக்கு வர இருந்தால் 2 நாட்களுக்கு முன்னரே அமைச்சர்கள் மற்றும் ஆணையருக்கு அனைத்து விவரங்களும் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். நீலகிரி மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு தடையற்ற பால் விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இம்மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை இல்லாததால் இயற்கை தீவனங்கள் குறைந்ததை அடுத்து பால் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. நாளொன்றுக்கு 8,000 லிட்டர் வரை இருந்த பால் கொள்முதல் தற்போது 5,000

0: லிட்டராக குறைந்ததால் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கூடுதல் பால் கொள்முதல் செய்யப்படுவதாக ஆவின் நிர்வாகம் கூறியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் பழங்குடியின மக்களுக்கான பிரதமரின் வீட்டுவசதி திட்டங்களின் கீழ் 111 கோடி ரூபாய் மதிப்பில் 2184 வீடுகள் கட்டப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் வீடுகள் விரைவில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: பிரதம மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி மகா அபியான் திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் 2184 வீடுகள் கட்டித்தர ரூபாய் 111 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு விழுப்புரம், காணை, செஞ்சி உள்ளிட்ட 13 ஒன்றியங்களில் உள்ள ஊராட்சிகளில் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு தற்பொழுது வரை 1731 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 453 வீடுகள் கட்டும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விரைவில் இந்த வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறக்கப்பட்டது. வலது இடது கால்வாய்கள் மூலம் தண்ணீர் திறக்கப்படுவதால் ஒசூர் சூளகிரி வட்டத்தை சேர்ந்த 8000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. 120 நாட்களுக்கு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தண்ணீரினை சிக்கனமாக பயன்படுத்தி கூடுதல் மகசூல் பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். ஓசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 20 மேற்பட்ட கிராமங்களில் உள்ள 8000 ஏக்கர் விளைநிலங்கள் இதன் மூலமாக பாசன வசதி பெறுகின்றது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை நெல் பயிர்களில் மஞ்சள் நோய் தாக்குதல் அதிகரித்ததால் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேட்டூர் அணை திறக்கப்படாததால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக டெல்டா பாசன விவசாயிகள் சங்க தலைவர் திரு அன்பழகன் தெரிவிக்கிறார்.
3: மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த வருஷம் குறுவை வந்து 95,000 ஏக்கர் வந்து நாங்கள் நட்டிருக்கோம். ஜூன் மாசம் 12 திறக்கக்கூடிய மேட்டூர் டேம் திறக்கல. அதுக்கு வந்து இயற்கை ஒத்துழைக்காத மழை இல்ல, வெயில் கடுமையான வெயில் இல்ல, இந்த நட்டு நடுவுகள் எல்லாம் வந்து மஞ்சள் நோய் தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மஞ்சள் நோய்க்கு வந்து பல பிராசம் நாங்க வந்து மருந்து அடிச்சிருக்கோம். அந்த மருந்து கேட்கல, எங்களுக்கு மன உடைச்சல் தான் ஆயிருக்கு.
0: தூத்துக்குடி இனிகோ நகர் கடற்கரை பகுதி வழியாக இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று மாலை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற கணக்கில் தற்போது முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு புதுடெல்லியில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணாக்கருடன் 3வது சுற்று பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறது. நாடாளுமன்றத்தில் செலவிடப்படும் ஒவ்வொரு மணித்துளியும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருக்கோவில்களில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் சிறப்பாக பராமரிக்கப்படுவதன் அவசியத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் வலியுறுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. ஒரு மணி 55 நிமிடத்தில் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 அழகான ஒரு பாடல் கேட்கலாம். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து.

0: begin at 4:30 p.m. in the afternoon. The visitors took 1-0 lead in the game after a dominant 7-wicket win in the opening match on Thursday. In squash, India's Anahat Singh created history by reaching the women's singles final of the World Junior Championships after defeating Egypt's Barb Same 3-1 in the semi-final at Ontario in Canada. The 18-year-old became the second Indian player to enter the final of the prestigious junior tournament after veteran Joshna Chinnappa achieved the feat in 2005. Anahat will now face Egypt's Rukaiya Salem in the title clash at the same venue tonight. The match is expected to begin at around 10:30 p.m. Indian Standard Time. India opened its medal tally at the 2026 Commonwealth Games in Glasgow last night after a para-athlete, Jhandu Kumar, clenched the bronze medal in the men's heavyweight para-powerlifting. Prime Minister Narendra Modi congratulated the para-athlete on the feat. And now, before we end the bulletin, the headlines once again. Flood situation in Assam remains critical as death toll reaches 61. Over 1 lakh people take shelter in relief camps. Prime Minister Narendra Modi assures all possible assistance. Rescue and relief operations in full swing in rain-hit Gujarat. Over 40,000 people evacuated. Sri Amarnath Yatra and Sri Mata Vaishno Devi Yatra in Jammu and Kashmir resume after remaining suspended for 6 days due to inclement weather. Government to hold third round of talks with CJP delegation on exam reforms and paper leak prevention measures this afternoon. Madhya Pradesh High Court designates 4 special fast-track courts for trial of cases relating to paper leak and related irregularities. And in men's cricket, India to take on hosts Zimbabwe in second T20 at Harare this afternoon. And with that, we end the midday news.
1: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: மனமகிழும் நேரம் 2:15. பாலை நிலத்தில் சோலை நிழலென நாளும் நம்மோடு குமரி பண்பலை 101. குமரி பண்பலை இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இப்போது கேட்கலாம்
4: Drowning Prevention Day. உலக நீரில் மூழ்கும் தடுப்பு தினம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வழங்குகிறார் முதலுதவி விரிவுரையாளர், பேரிடர் மேலாண்மை முதன்மை பயிற்றுனர் மேலமணக்குடி இ பிளைத் சுதர் அவர்கள்.
5: வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துட்டீங்கன்னா சுற்றுலா தலங்கள் ஜாஸ்தியா இருக்கு, அதிகமான பகுதிகள் இருக்கு. எந்த இடத்துல பார்த்தாலுமே குளங்கள் இருக்கு, ஆறுகள் இருக்கு, அது மட்டும் கிடையாது குளம் குட்டைகள் இருக்கு, ட்ரைனேஜஸ் நிறைய ஓடைகள் அதிகமாக சேர்ந்து போயிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களிலும் சரி மழை காலங்களிலும் சரி மக்கள் அதிகமாக எதை நாடி இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நிறைய மக்கள் அது ஒரு சில மக்கள் சொல்ல முடியாது, பல மக்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சிறு குழந்தைகள், சிறு குழந்தைகள்லாம் 15 வயசு 14 வயசு அந்த வயசில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா உடனே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நேராக போய் குளிக்கணும், குளிச்சுட்டு வந்துடும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு குளங்களையும் சரி ஆறுகளையும் சரி அதில் ஆழத்தை அறியாமல் அதில் குளிக்கிறதுக்காக சென்று விடுகிறார்கள். இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஆகாய தாமரைகள் ஜாஸ்தியாக இருக்கும், நீரோட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த ஓடைகள் ஜாஸ்தியாக இருக்கும், குளத்திலேருந்து வெளியே வர வடிகால் தடுப்பணைகள் இருக்குல்ல, தடுப்பணைகள் மூலமாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேகமாக தண்ணி வெளியே போயிட்டே இருக்கும். அந்த இடத்த அறியாமல் அதில் குதிக்கிறது, குதிச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறோம், அந்த இடத்துல அடிபடுறது, அந்த இடத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ள மாட்டிக்கிறாங்க. சில இடங்களில் ஆழங்கள் தெரியாது வேக குதிப்பாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நம்ம குமரி மாவட்டத்தில். பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கம் பார்த்தீங்கன்னா போர்டே போட்டிருப்பாங்க இந்த இடத்துல குளிக்கக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. அதனால என்னென்னு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் கொஞ்சம் வெளியே தலை போயிட்டாங்கன்னா போதும் உடனே அதில் போய் குளிக்க போயிடுறாங்க. இந்த மாதிரி தவறுகள் நிறைய நடந்துட்டே இருக்கு, இதனால பார்த்தீங்கன்னா உயிரிழப்புகள் அதிகமாக வந்துட்டே இருக்கு. இது இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா மழை இல்லாத காலங்களில் பார்த்தீங்கன்னா ஹீட் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க விடுறாங்க. மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணீர் தேக்கம் ஜாஸ்தியாக இருக்கும், குளங்கள்லையும் சரி ஆறுகளையும் தண்ணி ஜாஸ்தியாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குளிக்க போகும் அப்படின்னு குளிக்க போயிடுறாங்க. இதெல்லாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாளடைவில் பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தனை போக்கு வந்துடுது, மக்கள் மனசுல ஒரு மெத்தனை போக்கு வந்துடுது. முதல்ல போகும்போது மனம் ரீதியாக பாத்தீங்க அப்படின்னா தைரியமா குளிக்கணும், சேஃபா குளிக்கணும், எந்த இடத்துல குளிக்க கூடாது அப்படின்னா மைண்ட்ல ஒரு எண்ணெய் ஓட்டம் ஓடிட்டு தான் இருக்கும். ஆனா தண்ணீரை பார்த்ததும் மக்களுக்கு ஒரு ஆனந்தம் வந்துடுது. இந்த ஆனந்தத்துல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆபத்தான பகுதிகளில் மாட்டி உயிர் இழக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள்.

0: கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் பாதுகாப்பா இருப்போம். நம்மளுடைய பாதுகாப்பு நம்ம கையில தான் இருக்கு. வரட்டு தைரியம் வந்துடும். அந்த தைரியம் எல்லாம் வந்து எப்போதுமே உங்களுக்கு கை கொடுக்காது. சில நேரங்களில் கை கொடுக்கும், ஆனால் எப்போதுமே அது கை கொடுக்காது. தண்ணீர்ல நீங்க குளிக்க போகும்போது கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். சில பகுதிகளில் பாம்புடைய அதிகம் தொந்தரவு ஜாஸ்தியா இருக்கும், கடித்தா கூட ஆபத்தா முடியும். அதனால தேவையில்லாத பகுதிகளில் மாட்டிக்க கூடாது. குளங்கள் ஆழத்தை தெரிஞ்சு இறங்க வேண்டும். பக்கத்தில் ஒரு ஆள் ஹெல்ப்பு கூப்பிட்டு போங்க. குளிக்க போகும்போது சரி, கூட ஒரு ஆள் போங்க, ரெண்டு தனியாக போகாதுங்க. பெரிய ஆட்கள்னா பிரச்சனை கிடையாது, நீச்சல் தெரிஞ்சவங்க பிரச்சனை கிடையாது. நீச்சல் தெரியாதவர்கள் எப்போதுமே ஒரு ஆளை சப்போர்ட்டு கூட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு எனக்கு தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா அது சூழ்நிலை மாறிவிடும். போனதுக்கப்புறம் சிச்சுவேஷன் இப்படி மாறுது நமக்கு தெரியாது. ஸோ எப்போதுமே உயிரை மாய்க்கிறது நமக்கு வேலை கிடையாது. உயிரை நம்ம எப்போதுமே பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் இருக்குது. ஸோ அதனால் பொதுமக்களாகிய நாம் எப்போதுமே தைரியமாகவும் எப்போதுமே நம்ம வாழ்க்கையை நம்ம கூட சேர்ந்து வாழ்ற மக்களையும் நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய சிச்சுவேஷன்ல நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அதனால பாதுகாப்பு இருப்போம், வாழ்க்கையை வாழ்வதற்கு. ரொம்ப நன்றி.
1: எச்சரிக்கையே உயிரை காக்கும் முதல் கவசம் என்பதை நினைவில் கொள்வோம். நீரை பாதுகாப்பாக பயன்படுத்துவோம். நம்மையும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் பாதுகாப்போம். இதுவரை உலக நீரில் மூழ்கும் தடுப்பு தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் முதலுதவி விரிவுரையாளர், பேரிடர் மேலாண்மை முதன்மை பயிற்றுனர், மேலமணக்குடி இ. பிளைத் சுதர் அவர்கள்.

0: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 4 மணி வரை. இடம்
1: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: நாகர்கோவில் மற்றும்
4: வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைட்டிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
7: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
6: Phone 233-066.
8: மற்றும்
9: நாகர்கோவில்.
10: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
11: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
10: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
12: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது. நாட்டுப்புற கீதங்கள்.
13: கிராமிய பாடல்கள் இனிமையானவை, எளிமையானவை, எழுதப்படாதவை. நாவில் பிறந்து செவிகளில் உலவி காற்றில் மிதந்து கருத்தில் இனிப்பவை. கிராமிய பாடல்களின் வரிசையில் இன்று ஒலிக்களஞ்சியத்திலிருந்து டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் மற்றும் டி கோட்டைசாமி குழுவினரின் கிராமிய பாடல்களை ஒலிபரப்ப கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் கண்ணனூர் மாரியம்மனை கரகம் எடுத்து வழிபடுவோம். வாருங்கள் நேயர்களே.

அட எல்லாம் கிடக்கட்டும் வாங்க ரெண்டு இளசு வெத்தல தாங்க, எல்லாம் கிடக்கட்டும் வாங்க ரெண்டு இளசு வெத்தல தாங்க. எதுக்கு ஐயா கடகண்ணில இருக்குது ஒரு சாயம், சாயம் வாங்கி வையி நான் தச்சு தரேன் வையி, சாட வெசுற சனங்கள கண்ட சரணம் மட்டுமே வையி. வெங்கல சுட்டியில வாங்கி வச்சேன் தேங்காண்ண சிங்கார.

ஒரு சாயம் சாயம் வாங்கி வையி நான் தச்சு தரேன் பையின் சாதவே சிறு சனங்க.

0: பையி நான் கத்து தரேன் பையி, சாடவே சிறு சனங்கள கண்ட தரணம் ஒட்டுமே பையி.
1: தொடர்வது மானா மதுர பிள்ளைய கேலி செய்கிறான். பதிலுக்கு இவள் என்ன பாடுகிறாள்? பாடல் கேலி பாடல் வகையைச் சார்ந்தது.

மாமரத்து சோலைக்குள்ளே மாமரத்து சோலைக்குள்ளே மாடு மேய்க்க சின்ன புள்ளே மாமரத்து சோலைக்குள்ளே மாடு மேய்க்க சின்ன புள்ளே அத்தை மக பாட்டை கேட்க அருகில் நீயும் வாடிய முள்ளே அத்தை மக பாட்டை

அடி புது வருஷம் பிறக்குது, நம்ம புது வாழ்வும் தொடங்குது. புன்னகையில் நமது உள்ள பூரிப்பையே அடையுது, புன்னகையில் நமது

தொடர்வது ரோட்டோரம் வீட்டுக்காரி ரோசாப்பூ சேலக்காரி. நான் நிக்கட்டுமா போகட்டுமா சொல்லு என கேட்கிறாள் இவள்.

நிக்கட்டுமா போகட்டுமா, முறைச்சு நிக்கும் முறை பொண்ணு தொட்டா காக்கட்டு விடுமா, நான் உன்ன கொஞ்சம் தொட்டா காக்கட்டு விடுமா. ஓட்டோர வீட்டுக்காரி ரோசா பூ சேரக்காரி, நிக்கட்டுமா போகட்டுமா நிக்கட்டுமா போகட்டுமா, முறைச்சு நிக்கும் முறை பொண்ணு தொட்டா காக்கட்டு விடுமா, நான் உன்ன கொஞ்சம்

வேதனையப்பு வச்சா வேம்பு கொலையடிச்சார், நாம் பிறந்த வேளாங்கோலம் கம்மாக்கிலே மாறி யாத்தா வாராளுன்னு மண்டி இட்டு ஜனங்கணிக்குதான். அதுக்குள்ளே கொஞ்சம் பேசுனா காதப்பா போகுமா, மண்டி இட்டு ஜனங்கணிக்குதான் அதுக்குள்ளே.

0: நாட்டுப்புற பாடல்கள் என்றாலே அத்தை மகளும் மாமன் மகளும் செய்யும் கிண்டலுக்கும் கேலிக்கும் அளவே இல்லை. அந்த வகையில் ஒத்தையிலே போகும் மாமன் மகளை கேலி செய்கிறான் இவன்.
1: ஒத்தையில பொறிகளையே அத்தமக புள்ளே, ஒத்தையிலே ஒத்தையிலே ஒத்தையில பொறியலை.

சர்கையினால் பட்டெடுத்து இந்த மருகனமே தந்திடவாம், சர்கையினால் பட்டெடுத்து இந்த மருகனமே தந்திடவாம், உனக்கு சங்கடமா இருந்ததினா சாமி கதை சாத்திடவாம், சங்கடமா இருந்ததினா மாரியம்மே சாமி கதை சாத்திடவாம், ஒத்தையிலே ஒத்தையிலே.

மந்தார பொழுதிலே மலர் நல்ல வேலையிலே சஞ்சலங்கள் தீர்த்து வைக்கும் சமயபுரம் வாசலிலே சஞ்சலங்கள் தீர்த்து வைக்கும் சமயபுரம் வாசலிலே ஒத்தையிலே ஒத்தையிலே

நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் மற்றும் டி கோட்டைசாமி குழுவினரின் கிராமிய பாடல்களை ஒளிக்களஞ்சியத்திலிருந்து ஒளிபரப்ப கேட்டீர்கள். நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோஸ்கேன், ஹெப்படைட்டிஸ் வேக்சின்.

0: கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249684458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442849684458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேர்களே, இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம் உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்றைக்கு என்ன தலைப்பு, யார் தொகுத்தனுப்பியிருக்காங்க, இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். இன்று பிற்பகல் 3:02. தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழை அளவுகள்: காசிமேடு 6 சென்டிமீட்டர், தண்டையார்பேட்டை பாரிஸ் செங்கல்லாம் 4 சென்டிமீட்டர், பேசின் பாலம் சேடி மருத்துவமனை ஆவடி வில்லிவாக்கம் இங்கெல்லாம் 3 சென்டிமீட்டர், ஜெயா பொறியியல் கல்லூரி குளத்தூர் புழல் ஏஆர்ஜி, பெரம்பூர் சென்னை ஆட்சியர் அலுவலகம், கொரட்டூர் அம்பத்தூர் மணலி இங்கெல்லாம் 2 சென்டிமீட்டர், பெரம்பூர் செங்குன்றம் சோழிங்கநல்லூர் திருவற்றியூர் மாதவரம் சோலையார் பாரூட் சின்னக்கல்லார் கொரட்டூர் சோழவரம் அரக்கோணம் அண்ணாநகர் மேற்கு அயப்பாக்கம் நெற்குன்றம் உட்பிரையர் எஸ்டேட் செருமுள்ளி நடுவட்டம் இங்கெல்லாம் 1 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம்: கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் இயல்பை ஒட்டியும் காணப்பட்டது. அதிக அளவு வெப்பநிலையான 41 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.8 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 11.4 டிகிரி செல்சியஸ். 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல் குறித்த தகவல்: கடலூர் கரூர் நாமக்கல் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் கணிசமாக அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கணிசமாக குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. 25ஆம் தேதி, அதாவது இன்று, தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை 26ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 27ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றோடு லேசானது முதல் மிதமான

0: மழை பெய்ய வாய்ப்புண்டு. 28 முதல் 30 தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 31 தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யலாம். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 24 மணி நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல். இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, என்றாலும் சற்று உயரக்கூடும். 26 தேதி முதல் 29 தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. மத்திய வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் சொல்லப்பட்ட கடல் பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாகவும், இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு நிமிடமும் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பயன்படுத்தப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மக்களவை முன்னாள் தலைவர் சோம்நாத் சாட்டர்ஜியின் பிறந்த தினத்தையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அவரது படத்திற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கேரள மாநிலம் விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து கேட்வே ஏற்றுமதி இறக்குமதி பணிகளை மேற்கொள்ள சுரங்கத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினர். மாணவர்களை நற்பண்பு உடையவர்களாக உருவாக்குவது ஆசிரியர்களின் தலையாய பணி என்று பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல கூடுதல் தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் நீண்டகாலமாக தாக்கல் செய்யப்படாமல் இருந்த தலைமை தணிக்கை அதிகாரியின் 28 அறிக்கைகளை அம்மாநில அரசு இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து முதல்போக பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதன் மூலம் ஓசூர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள சுமார் 8000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்யக்கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள குஜராத், டாமன், தாத்ரா மற்றும் நாகர்ஹவேலி உள்ளிட்ட இடங்களில் சிக்கி தவித்த 170 பேரை கடலோர காவல்படை பத்திரமாக மீட்டுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தப்பான் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஜிம்பாப்வே இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: தேமதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனை வைப்பது குமரி பண்பலை 101.
3: மனம் புத்துணர்ச்சி பெறும் நேரம் 3:03.

சென்னையிலிருந்து இமயம் வரை ஒழிக்கும் இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. ஆரம்பமாகிறது தேநீர் நேரம் திரை களஞ்சியம். இன்று திரைக்களஞ்சியத்தில்

நேர்களே, இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் கண் எனும் தலைப்பில் கள்ளுக்கூட்டம் ரா வருவேல் எனும் நேயர் தொகுத்து அனுப்பிய பாடல்களோடு நம் இணைப்புறையும் சேர்ந்து வருகின்றது. கேட்டு ரசியுங்கள். என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு இது ஐயன் வள்ளுவனின் மொழி.

எண்களும் எழுத்துக்களும் மனித வாழ்க்கைக்கு கண்கள் போன்றவை. இவை இரண்டும் இருந்தால்தான் உலகை சரியாக அறிந்து முன்னேற முடியும். சோ, மனித வாழ்வுக்கு கண்கள் இன்றியமையாதது, மனித வளர்ச்சிக்கு கல்வி இன்றியமையாதது. இந்த சிந்தனையோட அப்படியே இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு போகலாமா?

கண் உலகின் உயிர்களுக்கு இன்றியமையாத ஒரு உறுப்பு. இந்த கண்ணை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களோடு பாடல்களும் வருகிறது. கேட்டு ரசியுங்கள் இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் முதலில் வருவது பலே பாண்டியா திரைப்பட பாடல்.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
2: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28 தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 முதல் 4 வரை. இடம்
3: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
4: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
2: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி EMI ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
4: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
2: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
5: மூன்று 3:10 ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திரைக்களஞ்சியம் கண் எனும் தலைப்பில். கண்ணின் பகுதிகள் என்னலாம் அப்படின்னு தெரியுமா? கண்ணில் பார்வை நரம்பு, விழித்திரை, மஞ்சட்புள்ளி, மையக்குழி, பார்வை தட்டு, விழித்திரை குருதி கண்கள், தாங்கு நான், விழி வெண்படலம், வில்லை, கண்ணாடியுடனீர், பளிங்கு கால்வாய், விழி பின்னரை, விழி முன்னரை, கருவிழி படலம், கண்மணி, விழி நடுப்படலம், கதிராளி, பிசிருடல், குளர்படலம் என்று பல பகுதிகள் காணப்படுகிறது. மனித விழி அமைப்பு பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபட்டு காணப்படுகிறதாம். இந்த தகவலோட அப்படி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? பாரதி விலாஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: ஓம் சாந்தி. பாரதத்தின் புகழ்பெற்ற 12 ஜோதிலிங்க தரிசனம் காண அன்புடன் அழைக்கிறோம். இடம் காசி விஸ்வநாதர் சிவன் கோயில், மேல சங்கரன்குழி, கன்னியாகுமரி மாவட்டம். துவக்க விழா 24 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு 4 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். அனுமதி இலவசம். அமைப்பாளர்கள் பிரம்மகுமாரிகள்.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
5: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

நேரம் இப்போது 3:18. ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறோம். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் குமரி பண்பலை 101 திரைக்களஞ்சியம். இன்று கள்ளுக்கூட்டம் ரா வருவேல் எனும் நேயரின் தொகுப்பாக வந்திருப்பது கண்.

கண்கள் பற்றி நம்ம தகவல் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இனி கண்ணின் அமைப்பு பத்தி தெரிஞ்சுப்போமா? நம்மளோட கண் வந்து கார்னியா, கருவிழி, விழித்துளை, லென்ஸ், விழித்திரை, பார்வை நரம்புகளை கொண்ட அமைப்பாக காணப்படுகிறது. இந்த முழு அமைப்பும் ஒன்று சேரதான் நமது பார்வை தெளிவாக தெரிகிறது. நாம எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கறத தெரிஞ்சு

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி.

0: தூத்துக்குடி.
1: அடி கண்ணாத்தா பொன்னாத்தா செல்லாத்தா எல்லாம் வாங்கடி.
2: என்னடி எங்க வரணும்? அக்கா, திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா. ஆமா, செய்கூலி எவ்வளவு? ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கக்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
3: வா வா, சீக்கிரம் போகலாம்.
4: கமலா ஜுவல்லர் திங்கள் சந்தை.
5: குமரி மக்களின் ஃபேவரட் ஸ்டோர் டிஜி மார்ட் பர்னிச்சர். மிக பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர். மர பீரோ, ஸ்டீல் பீரோ, டைனிங் டேபிள், வார்ட்ரோப்ஸ், ஆபீஸ் டேபிள் அண்ட் சேர்ஸ், எல்லா விதமான பர்னிச்சர் கலெக்ஷன்ஸ்களும் அப் டு 50% டிஸ்கவுண்ட்ல கொடுக்கறாங்க. மேட்ரஸ், டெக்கர்ஸ், கிளாக் ஐட்டம்ஸ் அப் டு 30% டிஸ்கவுண்ட் வரை கொடுக்கறாங்க. அட்டகாசமான பரிசுகள், இஎம்ஐ அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ். டிஜி மார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர்ஸ், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட், தக்கலை.
6: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
7: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
6: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
8: நேர்களே, நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:25 உழவர் உலகம். இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் குளச்சல் எஸ் மகேஸ்வரன் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, வேளாண் பொறியியல் துறையின் திட்டங்கள் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். நெல் பயிரில் ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே, இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில். ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறோம். திரைக்களஞ்சியம் இன்றைக்கு அழகா கண்ணினும் தலைப்பில் பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அது கூட சுவாரஸ்யமான தகவலையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த பாடல் கேட்க முன்னாடி சொல்லியிருந்தோம், நம்ம எப்படி பார்க்கிறோம் தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அது ஒரு ப்ராசஸ் நடக்குது. எப்படின்னு தெரிஞ்சுப்போமா? நாம பார்க்கும் பொழுது அந்த பொருளோ எல்லா ஏதாவது திங்ஸோ நம்ம பார்க்கும்போது அதிலிருந்து வரும் ஒளி கார்னியா வழியாக நுழைகிறது. நுழைந்து விழித்தூகளை வழியாக லென்ஸை அடைந்து விழித்திரையில் ஒளி குவிக்கப்படுகிறது. இந்த குவிக்கப்பட்டு விழித்திரை ஒளியை மின் சமிஞ்சைகளாக மாற்றி பார்வை நரம்பு வழியாக மூளைக்கு அனுப்புகிறது. இதனால் மூளை புரிந்து கொள்கிறது, நாம இந்த பொருளை தான் பார்க்கிறோம் அப்படிங்கிற விஷுவலை கொண்டு வருது. நம்ம ஆல்ரெடி கண்ணின் அமைப்பு சொல்லிருந்தோம்ல, கார்னியா, கருவிழி, விழித்துளை, லென்ஸ், விழித்திரை, பார்வை நரம்பு. இது ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு வேலை நடக்குது. சரி, ஓகே, இப்ப அப்படியே பாடல் கேட்டுடலாமா? மன்னாதி மன்னன் திரைப்பட பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
8: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
9: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
10: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
9: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
10: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
11: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
12: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
11: போன் 233-066.
13: வாசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று.
14: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
15: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
14: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
15: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
14: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
15: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
14: வாசிப்பை சுவாசிப்போம்.

நேரம் இப்போது பிற்பகல் 3:33. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்று கள்ளுக்கூட்டம் ரா வரவேல் எனும் நேயர் தோத்தனுப்பிய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கண் எனும் தலைப்பில்

கண்ணின் அமைப்பு, அதன் பகுதிகள், அது எப்படி நம்ம கண்ணால பார்க்கிறோம் அப்படிங்கிற தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இனி கண்ணை பற்றிய சுவாரஸ்யமான தகவல் தெரிந்து கொள்வோமா? மனித கண்களால் சுமார் 1 கோடி நிற வேறுபாடுகளை உணர முடியுமா? 1-2 இல்லைங்க, 1 கோடி நிறங்களை நம்ம கண்டறிந்து கொள்ளலாம். மனித கண்கள் ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக 15 முதல் 20 முறை இமைக்கப்படுகிறதாம்.

நீங்க என்னைக்காவது கவுண்ட் பண்ணிருக்கீங்களா நம்ம ஒரு நிமிஷத்துல எத்தனை தடவை இமைக்கிறோம் அப்படின்னு? சரி, நீ ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறமா உங்களுக்கு தெரியுமா, நம்ம கண்களை இயக்க 6 தசைகள் இணைந்து செயல்படுகிறதாம். பாத்துக்கோங்க, ஒரு பார்வைக்காக எத்தனை தசைகள், 6 தசைகள் இணைந்து செயல்படுகிறது. சூப்பரா இருக்குல்ல இந்த தகவல் எல்லாம். இப்ப அப்படியே ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா, தொழிலாளி திரைப்படத்திலிருந்து?

0: சென்னை திருநெல்வேலி
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிர

0: விழா உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யம் மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோஸ்கேன், ஹெப்படைட்டிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
2: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
3: ஆமாம் மன்னா.
2: யானைப்படைகள்
3: தயார் மன்னா.
2: குதிரைப்படைகள்
3: கிளம்பிவிட்டது மன்னா.
2: சரி, புறப்படுவோம்.
4: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் அன்றா நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
4: அது வந்து மன்னா.
2: சரி, புறப்படுவோம், வாரும்.
4: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
2: வாள் எதற்கு?
4: போருக்கு.
2: போருக்கு செல்வது யார்?
4: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
2: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
4: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
2: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
4: இன்றைய குறுஞ்செய்தி.
2: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
5: நேரம் இப்போது 3:41. குமரி பண்பலை 101 திரைக்களஞ்சியம். இன்று கண்ணெனும் தலைப்பில் பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம், தகவல்களும் தெரிந்து கொண்டிருக்கிறோம்.

இனி கண்ணின் முக்கியமான பணிகள் என்னெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவோமா? கண்கள் ஒளியை உணர்கின்றன, நிறங்களை வேறுபடுத்தி காட்டுகின்றன, தூரத்தை கணிக்கின்றன, அசைவை கண்டறிகின்றன, முகங்களை அடையாளம் காணுகின்றன, சுற்றுப்புறத்தை புரிந்து கொள்கின்றன. இப்படி பல்வேறு முக்கிய பணிகளை கண்கள் செய்கின்றன. கண்கள் கண்டிப்பா எல்லா உயிரினங்களுக்கும் மிகவும் முக்கியமான ஒன்றுதானே? சரி, ஓகே, இப்ப ஒரு பாடல் கேட்டுடலாமா? பாண்டித்துரை திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

0: பலே பலே பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்கள பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்களை பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

நேர்களே, நம்ம ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 வண்ண சிறகுகள் விரிந்திடும் நேரம் இன்றிரவு 8:05. ஆம் நேர்களே, இன்றிரவு 8:05 வலம் வருகிறது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. நேரலையில் உங்க வீட்டு சின்ன சிட்டுகள் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்கலாம். 04652 அப்படிங்கிற நமது குமரியின் முன்னெடுப்பினை பயன்படுத்தி 26020 என்ற எண்ணிலோ அல்லது 29072 என்ற எண்ணிலோ நீங்கள் டயல் செய்யலாம். அல்லது உங்களுக்காக ஒரு மொபைல் நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க, 8903257039. இந்த எண்களில் அழைத்து உங்கள் வீட்டு சின்னஞ்சிறு சிட்டுக்களை உலகமறிய பேச வையுங்கள். அவர்களது திறமைகள் வானமெங்கும் வட்டமிடட்டும்.

நேரம் இப்போது 3:50. குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம் இன்று கண் எனும் தலைப்பில் கள்ளுக்கூட்டம் ராவ் அறிவியல் எனும் நேர்த்து தனிப்பிய பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன.

கண்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம்? வாருங்கள் தெரிந்து கொள்வோம். சத்தான உணவு முறைகளை கையாளலாம். கணினி மொபைல் பயன்படுத்தும் போது 20-20-20 விதி ஒன்றை நீங்கள் கடைபிடிக்கலாம். அது என்ன 20-20-20 விதி? ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கும் 20 அடி தூரத்தில் உள்ள பொருளை 20 வினாடிகள் பார்த்தல். ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கும் 20 அடி தூரத்தில் உள்ள பொருளை 20 வினாடிகள் நாம பார்க்கணும். அதுதான் 20-20-20 விதி. போதுமான தூக்கம் நமது கண்களுக்கும் நமது உடலுக்கும் நாம் கொடுக்க வேண்டும். வெயில் தூசி பாதுகாப்பிற்காக நாம் கண்ணாடி அணியலாம். முறையான கண் பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும். நல்ல வெளிச்சத்தில் நாம் எப்போதுமே படிக்க வேண்டும், எழுத வேண்டும். கண்களை எப்படி பாதுகாக்கணும்னு அப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வாருங்க இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம். கருப்பு பணம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் இப்போது 3:55 ஆகிறது. நாம நிகழ்ச்சியோட எண்ட் பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ ஒரு கவிதை கேட்டுடலாமா? கண்கள் இரண்டும் கண்ணாடி அல்ல, கண்கள் இரண்டும் கண்ணாடி அல்ல, இதயத்தின் கதவை திறக்கும் சாவி. வார்த்தைகள் சொல்லாத கதைகளையும் ஒரே பார்வையில் சொல்லிடும் அதிசயம் கண்கள். புதிய பறவை பாடலோடு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம். பாடல் இது வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

ஃபைனலி ஒரு மோட்டிவேஷன் லைன்ஸோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வோமா? கண்ணில்லை என்றால் நிறம் பார்க்க முடியாது. அந்த நிறம் பார்க்கும் நம் கண்களை நம்மால் நேரடியாக பார்க்க முடியாது. இந்த லைன்ஸை புரிந்து கொண்டால் வாழ்க்கை என்றும் மகிழ்ச்சி தான். நிறைவு பெறுகிறது இன்றைய தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் கள்ளுக்கூட்டம் ரா வருவேல் எனும் நேயரின் தெரிவாக கண் எனும் தலைப்பில் பாடல்கள் கேட்டு ரசித்தோம்.

நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு நான் ஆர்ஜிடி ஜெபின் நிக்ஸ்லின். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா ருமேனியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு நிமிடமும் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பயன்படுத்தப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாகவும் இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வணிகர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெமசானி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் இன்று நடைபெற்றது. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்யக்கோரி ராமேஸ்வர மீனவர்கள் இன்று ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள குஜராத், டாமன், தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி உள்ளிட்ட இடங்களில் சிக்கி தவித்த 170 பேரை கடலோர காவல்படை பத்திரமாக மீட்டுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபான் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அக்குல்லா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஜிம்பாப்வே இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: இனிய மாலை பொழுதில் காற்றலைகளில் உங்களுடன் நட்பாய் குமரி எஃப்எம் 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 4:30. இப்போது கேட்போம்,
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வ அபியான் திட்டம் பற்றி பார்க்கலாம். பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வ அபியான் பிரதம மந்திரியின் பாதுகாப்பான மகப்பேறு திட்டமானது கருவுற்ற தாய்மார்களின் ஆரோக்கியத்தையும் பிரசவத்திற்கு முந்தைய காலத்தின் பராமரிப்பையும் உறுதி செய்யும் திட்டம். அதன்படி ஒவ்வொரு மாதமும் 9ஆம் தேதி சிறப்பு மருத்துவ முகாம்களிலோ மகப்பேறு மருத்துவமனைகளிலோ தாய்மார்களின் உடல்நலம் பரிசோதிக்கப்பட்டு தேவையான மருத்துவ ஆலோசனைகள் மருத்துவர்களால் வழங்கப்படுகின்றன. 2016ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட இந்த திட்டத்தில் பெண்களுக்கு தேவைப்படும் கர்ப்பகால மருத்துவ உதவிகள் வழங்கப்படுகின்றன. இதன் காரணமாக தாய்மார்கள் தங்களுக்கு தேவையான 3, 6, 9 மாத காலத்திற்குள் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த முகாம்கள் வார இறுதி நாள்களில் அல்லாமல் பணி நாள்களில்

0: மட்டுமே நடத்தப்படுகின்றன. இதனால் கருவுற்ற பெண்களுக்கு முழுமையான மருத்துவ பரிசோதனைக்காக வசதி கிடைக்கிறது. ஆரம்ப சுகாதார மையங்கள், சமுதாய மருத்துவ மையங்கள், ஊரக மருத்துவமனைகள், துணை மாவட்ட மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவமனைகள், மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள், நகர்ப்புற மருத்துவமனைகள், பேறுகால விடுதிகள் போன்ற இடங்களில் இந்த திட்டம் நடத்தப்படுகிறது. மத்திய சுகாதார மற்றும் குடும்பநல அமைச்சகத்தால் இந்த திட்டம் நடத்தப்படுகிறது. கருவுற்ற தாய்மார்களுக்கு முழுமையான இலவச மருத்துவ சேவை வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம். இந்த திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை மருத்துவ அதிகாரிகள் கிராமங்கள் தோறும் ஏற்படுத்தி வருகின்றனர். கருவில் உள்ள சிசுவின் ஆரோக்கியம், நலன் என அனைத்தும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அந்தந்த தாய்மார்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள், உணவு முறைகள், மருத்துவ தேவைகள் என அனைத்தும் எடுத்துரைக்கப்படுகின்றன. இந்த திட்டத்தில் தனியார் மருத்துவ நிறுவனங்களும் பங்கு கொள்ள ஊக்குவிக்கப்படுகின்றன. இந்த சுகாதார விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் தன்னார்வலர்கள் கலந்து கொள்ளவும் பங்கு கொண்டு பணியாற்றவும் வரவேற்கப்படுகிறார்கள். இந்த திட்டம் குறித்த விவரங்களை அறியவும் பதிவு செய்து கொள்ளவும் 1800 180 114 என்ற இலவச எண்ணை அழைக்கலாம். இந்த திட்டம் குறித்த விவரங்கள், செயல்பாடுகள், சாதனைகள் போன்றவற்றை அறிய www.pmsma.nhp.gov.in என்ற இணையதளத்தை அணுகலாம். மகப்பேறு காலத்தில் நிகழும் மரணங்களை தடுப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். பொருளாதார பிரச்சினைகளால் மகப்பேறு காலத்தில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் மருத்துவ சேவைகளை பெற இயலாமல் போய்விடுவதால் மகப்பேறு சமயத்தில் மரணங்களும் கருவிலேயே சிசுக்கள் இறக்க நேரிடுவது தொடர்கதையாக இருந்து வந்தது. இதனை தடுத்து மகளிர், சிசுக்கள் ஆகியோரின் நலன் காக்க இந்த திட்டம் பேருதவி புரிகிறது. இந்த திட்டம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினை சேர்ந்த மக்களும் தரமான மருத்துவ சேவைகளை பெற வழி செய்துள்ளது. மத்திய அரசின் இந்த திட்டத்தில் இணைந்துள்ள மாநிலங்கள் தங்கள் தேவைகளுக்கேற்ப அதனை வடிவமைத்துக் கொள்ளவும் புதுமைகள் செய்திடவும் உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன. கர்ப்பகாலம் மட்டுமின்றி பிரசவ காலம், குழந்தை பிறப்பிற்கு பிறகும் இந்த மருத்துவ சேவைகளை அந்தந்த தாய்மார்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இந்த பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வ அபியான் திட்டத்தின் கூடுதல் வசதி. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வ அபியான் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: பழமொழியும் புதிய சிந்தனையும் வழங்குகிறார் செம்பொன் விலை கவிஞர் எம் சத்யநேசன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். உண்டி சுருங்குதல் பெண்டிர் கழகு, அதாவது இது ஒரு பழமொழி. இது ஔவையார் கூற்று. இதை தமிழ் கூறும் நல்லுலகம் பழமொழியாக பாவிப்பதும் உண்டு. இந்த பழமொழிக்கு நேரடி பொருளை நாம் நோக்குவோமாயின் பெண்கள் குறைவாக உண்ண வேண்டும், அப்பொழுதுதான் அவர்கள் உடல் கட்டுக்கோப்பாக மிக அழகாக தோன்றும். இது ஒரு வகையில் பெண்களுக்கு சாதமான பழமொழி போல் தோன்றினாலும் பெண்கள் அதிகம் சாப்பிடக்கூடாது, குறைவாக சாப்பிட வேண்டும் என பெண்களுக்கு எதிரான பழமொழி போல சிலர் கருதுவர். இவர் கூற்றின் உட்கருத்தும் பெண்களுக்கு குறைவாக சாப்பிட வேண்டும், அதுதான் அவர்களுக்கு நல்லது, அவர்கள் அழகிற்கும் நல்லது என்பார்கள். உண்டி என்றால் உண்ணுகின்ற உணவு மட்டுமல்ல, உண்ணுதல் என்ற சொல்லுக்கு நுகர்தல், அனுபவித்தல், பயன்படுத்துதல், கொள்ளுதல் என்ற பொருள் உண்டு. எனவே உண்டி சுருங்குதல் என்றால் சிக்கனமாக பொருள்களை நுகர்தல் அல்லது பயன்படுத்துதல் என்று கொள்ளலாம். அதுபோல பேராசையை குறைத்து கொள்ள வேண்டும். அளவறிந்து வாழாதன் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றிக் கெடும். வரவுக்கு மிஞ்சிய செலவு செய்து இடர்பட்டு உழல்வோரை பற்றி பின்வரும் பாடல் விளக்குகிறது. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகட்டு, போன திசை எல்லோருக்கும் கலனாய், ஏழ்பிறப்பும் தீயனாய், நல்லவர்க்கும் புலனாம் நாடு. அளவுக்கு அதிகமாக தட்டுமுட்டு சாமான், ஆடை அணிகலன்கள் போன்றவற்றை சக்திக்கு மேற்பட்டு வாங்கி வீட்டிலே வீணை அடைத்து வைத்து இடர்படும் மங்கையரை இவ்வையம் நன்கறியும். நிறைந்த செல்வத்தை எப்படியாவது பெற்று உயர்ந்த பட்டாடைகளும் விலையுயர்ந்த மாணிக்கங்களும் அணிந்து நாவிற்கினிய பண்டங்களை முப்பொழுதும் விழாப்புடைக்க தின்று யாரும் நிகரின்றி மாட மாளிகையில் யாம் வாழ வேண்டும், பிறர் எப்படியானாலும் எனக்கு ஆக வேண்டியதென்ன என்று இப்படியெல்லாம் வீணாக எண்ணங்களை எண்ணாமல் பெண்கள் தமது விருப்பத்தை அடக்க வேண்டும்.
1: பழமொழியும் புதிய சிந்தனையும் வழங்குகிறார் செம்பொன் விலை கவிஞர் எம் சத்யநேசன் அவர்கள்.
2: நுகரப்படுகின்ற பொருள்கள்

0: மட்டுக்கு அடங்காமல் செல்லும் அவாவை சுருக்குதலே பெண்பாளருக்கு பெரும் சிறப்பாகும் என்பதை உணர்த்தற்காகவே இப்பழமொழி தோன்றியது. உண்டி சுருங்குதல் பெண்டிற்கழகு என்று அருள் செய்திருக்கின்றார். இப்பெருமையை அறியாதவர்கள் உணவை குறைத்து சாப்பிடுதலே பெண் மக்களுக்கு அழகாகும் என்று கூறுவர். அது பொருந்தாது. மாறாக பெண்களுக்கு அழகு என்பது அளவுக்கு தக்கபடி நுகர்பொருளை வாங்குவதும் பேராசையை விட்டு விடுவதும் இருப்பதைக் கொண்டு சிறப்புடன் வாழ்வதுமே ஆகும். நேயர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன்.
1: இதுவரை கேட்டது பழமொழியும் புதிய சிந்தனையும். வழங்கியவர் செம்பொன்விளை கவிஞர் எம். சத்யநேசன் அவர்கள்.
2: உலக நீரில் மூழ்கும் தடுப்பு நாள்
3: சிற்றுரை கேட்கலாம்.
4: நீரில் மூழ்கி இறத்தல் என்பது உலக அளவில் தற்செயலான மரணங்களுக்கு ஒன்றான முக்கிய காரணம். கிராமப்புறங்களில் உள்ள குழந்தைகளும் இளம் பருவத்தினரும் விகிதாசார முறையில் பாதிக்கப்படுவதால் 2035 ஆண்டிற்குள் உலகளாவிய நீரில் மூழ்கி இறக்கும் மரணங்களை தடுக்கும் விதமாக குறைப்பதற்கான நடவடிக்கையின் முக்கியத்துவத்தை இந்த ஆண்டின் முன்னெடுப்பாக எடுத்து காட்டுகிறது. நீரில் மூழ்குவதை தடுப்பதற்கான முக்கிய உத்திகள், அதாவது நீச்சல் கற்றுக்கொள்ளுதல் தான். ஆறுகளிலோ குளங்களிலோ நீச்சல் தெரியாமல் இறங்கி அந்த இடத்தில் அணுகுவது ஒரு தவறான செயலாகும். முடிந்தவரை ஆழமான பகுதிகளுக்கு செல்லாமல் இருத்தது, நீச்சல் தெரியாமல் நீராடுவதற்கு இறங்கும் போது கவனத்துடன் செயல்பட வேண்டும், நீச்சல் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த போன்ற மரணங்களை இருந்து நம்மை காத்துக் கொள்ளலாம். பொதுவாக குழந்தைகள் தண்ணீரில் குளிக்கின்ற நேரத்தில் மிகுந்த கண்காணிப்புடனும் கவனத்துடன் செயல்பட வேண்டும். படகுகளிலோ கடலிலோ பயணம் செய்யும் போது அதற்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துதல், தனிநபர் மிதக்கும் சாதனங்கள் PFD என்று சொல்லக்கூடிய அந்த ஆடைகளை அணிந்து கொண்டு அந்த பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சுகாதார நிறுவனம் நமக்கு அறிவுறுத்தல் செய்கிறது. இந்த நாளில் நீரில் மூழ்கி உயிரிழந்தவர்களை நினைவு கூறவும், நீரிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் உள்ள பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்கவும் ஆண்டுதோறும் ஜூலை 25 நாளன்று அனுசரிக்கப்படும் ஒரு உலகளாவிய நிகழ்வாகும். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் தீர்மானத்தின் மூலம் உலக நீரில் மூழ்கி இறத்தல் தடுப்பு தினம் அறிவிக்கப்பட்டது. அந்த தீர்மானம் ஐநா அமைப்புகளுக்குள் நீரில் மூழ்கி இறத்தல் தடுப்பு நடவடிக்கைகளை ஒன்றிணைக்குமாறு உலக சுகாதார அமைப்பை அழைத்து, இந்நாளின் முக்கியத்துவமாக நீரில் மூழ்கி இறத்தல் என்பது ஒரு பெரும் சுகாதார பிரச்சினை, கடந்த 10 பெரும்பாலும் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளில் 25 லட்சத்திற்கும் அதிகமான இறப்புகளுக்கு காரணமாகி உள்ளது. நீரில் மூழ்கி இறப்பதால் ஏற்படும் மனித, சமூக மற்றும் பொருளாதார இழப்புகள் தாங்க முடியாத அளவுக்கு அதிகம். உலக அளவில் தற்செயலான விபத்துகளால் ஏற்படும் மரணங்களில் நீரில் மூழ்கி இறத்தல் என்பது 3வது முக்கிய காரணமாக அமைகிறது. இது காயம் தொடர்பான மொத்த மரணங்களில் 7 விழுக்காடு காரணமாக அமைகிறது. சிறுமிகளை விட சிறுவர்கள் நீரில் மூழ்கும் அபாயம் அதிகம் உள்ளது. தெரியாத இடங்களில் ஆற்றிலோ குளத்திலோ கடலிலோ குளிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது தன்னை அறியாமலே ஒரு ஆர்வ மிகுதியால் இறங்கி குளிப்பதால் நீச்சல் தெரியாத நேரங்களில் நமக்கு அந்த விபத்து நேர்ந்து விடுகிறது. நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் நீரில் மூழ்கி இறக்கும் விகிதம் அதிகமாக உள்ளது. தேசிய குற்றப்பதிவு பணியகத்தின் தகவல் படி 2021 இந்தியாவில் 36,362 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக பதிவாகியுள்ளது. இதில் குழந்தைகள் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடியவர்களாக உள்ளனர். இதற்கான விழிப்புணர்ச்சியாக நீச்சல் கற்றுக்கொள்ளுதல் என்பது இந்த நாளினுடைய ஒரு முக்கியத்துவமாக அமைகிறது. நீரில் மூழ்குதல் என்பது ஆறுகளிலோ குளங்களிலோ மூழ்குவது இல்லாமல் பேரிடர் காலங்களில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படும் போது திடீரென்று ஏற்படுகின்ற அதிபயங்கரமான வெள்ள அபாயங்களில் சிக்குவதும் நீரில் மூழ்கி இறத்தலாக கணக்கிடப்படுகிறது. வெள்ளம், புயல், படகு விபத்துகள், மேற்பார்வையின்மை, பாதுகாப்பற்ற நீர் ஆதாரங்கள் அல்லது பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் போன்ற காரணங்களால் இந்த மரணங்கள் ஏற்படலாம் என்று தகவல் ஆணையம் அறிவிக்கிறது. மது அருந்துதல் பகுத்தறியும் திறனை குறைப்பதோடு நீரில் மூழ்கி இறப்பதற்கான வாய்ப்பையும் அதிகரிக்கிறது. மது அருந்துவிட்டு கடலிலோ ஆற்றிலோ குளிக்கும் போது நீரில் மூழ்கி மரணங்களை தடுப்பதற்கு நம்மிடம் முதலில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டால் நீரில் மூழ்கி இறத்தல் தொடர்பான மரணங்களை தடுக்க இயலும். நீர் மூழ்கி இறத்தல் மரணங்களை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீர்நிலைகளை, குளங்களை சுற்றி தடுப்புகள் அமைக்கலாம். அந்த இடங்களில் ஆழமான பகுதி என்று பதாகைகள் வைக்கலாம். இறந்துவிட்டால் தவறி காப்பாற்றும் போது அவர்களுக்கு CPR என்ற இதய நுரையீரல், புத்துயிரூட்டல், வாய்வழி சுவாசம் போன்ற பயிற்சிகளை அளிப்பதற்கு தெரிந்திருக்க வேண்டும். மீட்பு படையினருக்கு உடனடியாக தகவல் தெரிவித்துவிட்டு அந்த உயிர்களை காப்பாற்றுவதற்கு நம்மளால் முடிந்த முயற்சியை எடுத்துக்கொள்ளலாம். பாதுகாப்பு நடவடிக்கைகளை சரியாக மேற்கொள்ளாமல் இருப்பதால் இந்த அளவு மரணங்கள் அதிக அளவில் நிகழ்கின்றன.
2: உலக நீரில் மூழ்கும் தடுப்பு நாள் பற்றிய தகவல்களை எழுதி வழங்கியவர் RJ கண்ணன்.
3: நேரம் 4:14:40. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரில் இப்போது ஆரம்பமாவது எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடலை 5 மணி வரை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில வந்து உங்களோட பாடல் வலம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்போது குறுஞ்செய்தியை அனுப்பலாம். குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 94 95 96 32 10 9495963210 இந்த நம்பருக்கு தான் நீங்கள் மெசேஜ் அனுப்பணும். NGL ஸ்பேஸ் விட்டுட்டு

5 மணி வரை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் வந்து உங்களோட பாடல் வலம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்போது குறுஞ்செய்தியை அனுப்பலாம். குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 94 95 96 32 10, 9495963210 இந்த நம்பருக்கு தான் நீங்கள் மெசேஜ் அனுப்பணும். NGL ஸ்பேஸ் விட்டுட்டு உங்களோட பேர், ஊர், என்ன பாடல் உங்களுக்கு பிடிக்கும், அந்த பாடல் வந்து எந்த திரைப்படத்தில் இருந்து அப்படிங்கிற விஷயத்தையும் எழுதிக்கோங்க. டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. 9495963210 இந்த அலைபேசி எண்ணுக்கு அனுப்பி வச்சிங்க அப்படின்னா 5 மணிக்குள் உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். குமரி பண்பலை 101.7.

சரி, நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதாக செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்க போகிறோம். இளையராஜா இசையில் வாலியின் வரிகளில் மனோ எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் லீபுரம் பி பொன்குமார்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: படப்படக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
2: பண்பலை 101
1: நம் வீட்டு செல்ல சீட்டுகளின் குரல்கள்
2: தினந்தோறும் இரவு 8:05
1: பட்டாம் பூச்சிகள்.
2: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

நேரம் 4:22. இது எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. குமரி பான்மொழி 101.1 கேட்டுட்டே இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்பப்படலும் வலம் வரணும்னு நினைச்சிங்களா? 94 95 96 3210 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்ஜிஎல் ஸ்பேஸ் விட்டு உங்க பேரு, ஊரு, என்ன பாடல் பிடிக்கும், அந்த பாடல் வந்து எந்த திரைப்படத்துல இருக்கு அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் எங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில வந்து உங்களோட விருப்ப பாடலை குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா இசையமைத்த ஒரு பாடல். இளையராஜாவும் சித்ராவும் பாடியிருக்காங்க கரகட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை தன்னோட விருப்ப பாடலாக கேட்டிருக்கும் நேயர் தீட்டுவிளை ஷாபி.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக. ஆவாரம் பூ திரைப்பட பாடலை கேட்கலாம். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க நாகர்கோவிலிருந்து மணி, நாகராஜன், முருகன், இந்திரன். இந்த நேரலின் விருப்பமாக எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் குமரி பண்பலை 101.

பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் குளச்சல் எஸ் மகேஸ்வரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். அமுதசுரபி வேளாண் பொறியியல் துறையின் திட்டங்கள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெற்பயிரில் ஊட்டச்சத்து மேலாண்மை, திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக சுங்கான் கடையிலிருந்து சங்கரி, மோனிஷா, அனுஷா இந்த நேர்களை விரும்பி கேட்டிருக்காங்க. தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்தில் ஒரு அழகான பாடலை. இந்த பாடலை பாடியிருப்பது

நேர்களை, இன்று 8:30 இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இலக்கிய சுடர் ஆழ்வார் அருள் அமுதம் உரை வழங்குகிறார் தமிழ்துறை இணை பேராசிரியர் ப. ஆனந்த விநாயகி அவர்கள். தேனமுது தொடர் படைப்பாளர் அமுதா ஆர்த்தி அவர்களுடன் நேர்முகம் அகன இடம்பெற கேட்கலாம். எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. குமரி பண்பலை 101 நம்ம நிகழ்ச்சி நடத்ததாக இரணியல் பழனியாண்டி பிள்ளை. இந்த நேயரின் விருப்பமாக வண்ணக்கிளி திரைப்பட பாடல்.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சுங்கான் கடையிலிருந்து ஷீலா நாகேந்திரன் ஸ்ரீகுட்டி இந்த நேரம் விரும்பி கேட்டிருக்காங்க. நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்பட பாடல் பி. சுஷீலா பாடியிருக்காங்க. கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில்.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் நீங்கள் விருப்பப்பட்டு அனுப்பிய பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். நிகழ்ச்சியில் நேர்களே, நாளை மாலை 4-2 எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னா, உங்களோட பாடல் வலம் வரணும்னு விரும்புனீங்கன்னா, அலைபேசி எண் இதுதான், 9442-4-3-0-2-4-3. இந்த எண்களில் தான் மெசேஜ் அனுப்பணும். இதே ஃபார்மெட் தான் உங்கள் பேர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், அதற்கு எல்லாம் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ஜிஎல் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பி உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நாளை மாலை எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நம்பர் மீண்டும் உங்கள் ஞாபகத்துக்காக, 9442-4-3-0-2-4-3. காற்றலையில் உங்களோடு ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சில நொடிகளில் வருவது செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா ருமேனியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு நிமிடமும் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பயன்படுத்தப்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாகவும் இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வணிகர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெமசானி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தலின்போது தாவேகா அளித்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் இன்று நடைபெற்றது. காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஹராரேயில் நடைபெற்று வரும் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 6 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 53 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: மாலை பொழுதில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 5:03. ஆரம்பமாவது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். கோபம் வருவது இயல்பானதுதான், ஆனால் அதில் நீடித்து இருப்பது தவறான விஷயம். வந்த கோபத்தை கனப்பொழுதில் மாற்றி மனதை இயல்பு நிலைக்கு கொண்டு வர தெரிந்தவர்கள்தான் புத்திசாலிகள். இங்கே இந்த மங்கையின் கோபத்தை மாற்ற இவர் படும் பாடு இவர் பாடும் பாடலாக கேட்போம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் பூவா தலையா திரைப்படத்திற்காக.

கண்டேன் இடிமழை மின்னல் கோபத்தில் கண்டேன். சரியோ தவறோ குறையோ

பிடிப்பு வெறுப்பு உன்னாகி பெண்ணானதோ போடத்துன்னால் போட்டுக்கிறே பொறுவரை கன்னத்திலே பொன்னழகே பெண்ணழகே போவதெங்கே கோபத்திலே போடத்துன்னால் போட்டுக்கிறே பொறுவரை கன்னத்திலே போடத்துன்னா

0: பூவத்தலைய திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், ஏ எல் ராகவன் மனோரமா பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில். வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமையன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
0: அன்பின் வெளிப்பாடு வார்த்தைகளாக உதிக்கும், அதுவும் கற்பனை கலந்து. ஆனால் இங்கே பாவையின் விழிகளில் வழியே இவரின் பார்வை என்றல்லவா பாடுகிறார். இவரது கற்பனை என்னை நாமும் கேட்போமா? சங்கர் கணேஷ் இசையில் புலமைப்பித்தன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா பாடிய நான் ஏன் பிறந்தேன் திரைப்பட பாடல் முள்ளச்சிறந்த நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லேப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால

0: சீக்கிரமா ரெக்கவரி ஆகலாம்.
1: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: எப்பா ஹெல்மெட் மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
3: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
4: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
3: கரெக்ட் தான், அண்ணன் தான்.

0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: முன்னிச்சரம் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. குமரி பண்பலை 101, நேரம் 5:16. சில பாடல்கள் அதிகம் கேட்காதவையாகவும் வேறுபட்ட ரசனையாகவும் வரிகளோடும் அமைந்திருக்கும் இல்லையா? அப்படியான பாடல் தான் இது. மலேசிய வாசுதேவன் வாணி ஜெயராம் குரல்கள்ல, முத்து பாரதியோட வரிகள்ல, சங்கர் கணேஷ் இசையில வெளிவந்த அருமையான பாடல் இது. சின்ன சின்ன வீடு கட்டி திரைப்படத்துக்காக கேட்போம்.

நேயர்கள், இன்று 8:30 இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இலக்கிய சுடர் ஆழ்வார் அருள் அமுதம் உரை வழங்குகிறார் தமிழ்துறை இணை பேராசிரியர் ஆனந்த விநாயகி அவர்கள். தேனமுது தொடர் படிப்பாளர் அமுதா ஆர்த்தி அவர்களுடன் நேர்முகம் ஆகியன இடம்பெறும். நேரம் 5:21 ஆயிட்டிருக்கு. முல்லைச்சரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, குமரி பண்பலை 101. சரி, உங்க விருப்ப பாடல எப்ப கேட்கறது அப்படின்னா, இன்று 9:15 பவனி வரும் குமரிதலா நிகழ்ச்சி இருக்கு, அந்த நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கலாம். மனநாளை எதிர்பார்த்து காத்திருக்கும் உள்ளங்கள், மனமாலை தோல் சேரும் நாள் வரை ஏனோ இவர்களில் நொடிகளும் நகர மறுக்கிறது. டி ராஜேந்தர் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல். வரிகள் டி ராஜேந்தர். பூக்களை பறிக்காதீர்கள் திரைப்பட பாடல்.

0: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
1: இயற்கையின் ரசிப்பில் எப்போதுமே மகிழ்ச்சிதான். மனமும் மகிழ்ச்சியில் குதிக்க வார்த்தைகளும் இனிமையாகி போனது இவர் பாடலில். மனோ குரலில் இளையராஜா இசையில் எங்க தம்பி திரைப்பட பாடல், வாலியின் வரிகளில்.

நேரம் 5:32 மேடம். இது ஆகாஷ்வாணியின் குமரி பண்பலை 101 நாகர்கோவில் வானொலி நிலையம். முழுச்சிற நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. கண்ணமைக்கும் போது ஏற்படும் ஓசையை எப்போதாவது கேட்டிருக்கிறீர்களா? இப்போதான் யோசிக்கிறீங்க, கண்ணமைக்கும் போது ஓசையை கேட்குதா அப்படின்னு இல்லையா? சரி, மங்கையவளின் விழிகள் மூடி திறக்கும் ஓசை இங்கே மன்னவன் காதினில் சங்கீதமாய். பழனி பாரதியின் வரிகளில் சிற்பியின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடிய பூச்சுடவா திரைப்பட பாடல் முழுச்சிற நிகழ்ச்சியில்.

0: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. காதலில் அகப்பட்டால் கண்ணீரும் தித்திப்பாகுமா, இவர் இன்னும் அதிக கற்பனைக்கே போய்விட்டார். பாதம் பட்ட இடத்தில் பூக்கள் கூட மலருமா, இப்படி அழகிய வரிகளை எழுதி பாடலுக்கு மெருகூட்டிய கவிஞர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க, யுக பாரதி சுசீந்திரன், இசை யுவன் சங்கர் ராஜா, குரல்கள் யுவன் சங்கர் ராஜா, தன்வி. நான் மகா நல்ல திரைப்படத்திற்காக

தூண்டில் மீனாய் மனம் துள்ளும் நிலை என்ன? காற்றில் பஞ்சாக மிதக்கும் இவன் மனம். காரணம் என்ன? கார்த்திக் பாடிய பாடல் வைரமுத்து வரிகளில், ஏ ஆர் ரகுமான் இசையில், ராவணன் திரைப்பட பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக.

மனமும் பறவையாய் பறக்க, இதழ்களும் மெல்லன சிரிக்க, இதனினும் இனிமை வேறென்ன வேண்டும்? விக்னேஷிவன் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பூமியுடன் சேர்ந்து பாடிய பாடல் லைக் திரைப்படத்துக்காக.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து
1: உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.

0: மாலை வேளையில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரிப்பான்பலை 101 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 6 மணி. இனி நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். அதற்கு முன்பாக விளம்பரங்கள்.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடித்திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே. இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
2: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
3: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
4: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
5: முதலில் இன்று இனி ஒரு பிரபாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் ரவிச்சந்திரன். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் குளச்சல் எஸ் மகேஸ்வரன் அவர்கள். அமுத சுரபி வேளாண் பொறியியல் துறையின் திட்டங்கள் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். நெல் பயிரில் ஊட்டச்சத்து மேலாண்மை தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். எட்டு மணிக்கு செய்தியிற்கு 8:05 பட்டாம்பூச்சிகள், சிறுவர் நேரலை நிகழ்ச்சி, 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம், 8:30 இலக்கிய சோலை, இலக்கிய சுடர், ஆழ்வார் அருள் அமுதம் உரை வழங்குகிறார் தமிழ்துறை இணை பேராசிரியர் ப ஆனந்த விநாயகி அவர்கள். தேனமுது தொடர் படைப்பாளர் அமுதா ஆர்த்தி அவர்களுடன் நேர்முகம் ஆகியன இடம்பெறும். 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி, 10:00 அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் அதிதி பானர்ஜி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 11:00 மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரையிசை. நாளை காலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம்.
6: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
7: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
6: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
5: இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 10:55 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் நாட்டு மக்களுடன் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் 8:00 மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிலை, 6:10 இணைத்தான நல்லவி கேட்க, 6:15 குரல் அமுதன், தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:00 வட்டார செய்திகள் முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேநிலை பொது அறிவு வினாவிடை தேதியும் சேதியும், 8:02 வடசேரி உழவர்ச்சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட நிலவரம் அறியலாம். எட்டு கார்கில் வெற்றி தினம் சிறப்பு நேர்காணல். பங்கு பெறுபவர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் எம் இந்திரபாலன் அவர்கள், உடன் உரையாடுபவர் பி சரவணன். நிகழ்ச்சி நிலைகேட்டீர்கள், தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி தி நியூஸ் ரெட் பை வால்சா வில்லியம்ஸ். The CJP has withdrawn its agitation after the government agreed to its demands. Union ministers JP Nadda and Dr. G.

0: முன்னோடி மனுக்கள் பெறும் நிகழ்ச்சி வருகின்ற 29ஆம் தேதி புதன்கிழமையன்று வெள்ளிச்சந்தை ஸ்ரீ பத்மநாபா திருவண்ண மண்டபத்தில் வைத்து நடைபெற உள்ளது. மேலும் மாவட்ட ஆட்சியரின் மக்கள் தொடர்பு முகாம் August 13 வியாழக்கிழமையன்று நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துணை ஆட்சியர், மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர், நாகர்கோவில் வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோரால் காலை 10 மணி முதல் பகல் 1 மணி வரை முன்னோடி மனுக்கள் பெறப்பட உள்ளது. எனவே வெள்ளிச்சந்தை வருவாய் கிராமத்திற்குட்பட்ட பொதுமக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். பொது இ சேவை மையங்களில் பொதுமக்கள் தரும் ஆவணங்களை சரியாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். தவறாக பதிவேற்றம் செய்யும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட அகஸ்தீஸ்வரம், தோவாளை, கல்குளம், விளவங்கோடு, திருவட்டார் மற்றும் கிள்ளியூர் ஆகிய 6 வட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் அரசு மற்றும் அரசு அனுமதி பெற்ற தனியார் பொது இ சேவை மையங்கள் இயங்கி வருகின்றன. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி பொதுமக்களுக்கு தேவையான அரசு சேவைகளை அவர்களின் இருப்பிடத்திற்கு அருகிலேயே எளிய முறையில் வழங்குவதற்காக பொது இ சேவை மையங்கள் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அரசு அலுவலகங்களுக்கு அலைவதை குறைத்து இடைத்தரகர்கள் இல்லாத வெளிப்படையான சேவையை வழங்குவதே இம்மையங்களின் முதன்மை நோக்கமாகும். குறிப்பாக வருவாய்த்துறை வாயிலாக வழங்கப்படும் சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், பிறப்பிட சான்றிதழ் மற்றும் வாரிசு சான்றிதழ் உள்ளிட்ட வகையான சான்றிதழ்கள், மின்சார கட்டணம், ஆதார் சேவைகளான புதிய ஆதார் கார்டுக்கு பதிவு செய்தல், பயோமெட்ரிக் புதுப்பித்தல், பெயர், முகவரி, பிறந்த தேதி மற்றும் கைபேசி எண் மாற்றம் செய்தல், பட்டா மாறுதல்கள், ஓய்வூதியங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள், திருமண நிதியுதவி திட்டங்கள், புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தல், குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்கல் மற்றும் முகவரி மாற்றம் செய்தல், வேலைவாய்ப்பு அலுவலக பதிவுகள், 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மற்றும் பட்டப்படிப்புகளை முடித்த மாணவர்கள் தங்களது கல்வி தகுதியை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தல், புதுப்பித்தல் மற்றும் கூடுதல் தகுதிகளை சேர்த்தல், புதிய வாக்காளர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பித்தல் மற்றும் திருத்தங்கள் மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளுக்கு விண்ணப்பிக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு பொது இ சேவை மையங்களில் சான்றிதழ் பெற வரும் பொதுமக்கள் விண்ணப்பிக்கும் போது அவர்கள் தரும் ஆவணங்களை உரிய முறையில் சரிபார்த்து அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் தகவல்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அவ்வாறு அல்லாமல் ஆவணங்களில் உள்ள தகவல்கள் தவறாக பதிவேற்றம் செய்யப்பட்டால் அதனால் பொதுமக்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் நிலை ஏற்பட்டால் இ சேவை மையங்கள் மீது தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இ சேவை மையங்களில் வழங்கப்படும் அனைத்து சேவைகளுக்கும் தமிழ்நாடு அரசால் நிர்ணயிக்கப்பட்ட 60 ரூபாய் மட்டுமே வசூலிக்க வேண்டும். நிர்ணயிக்கப்பட்ட கட்டண விவரங்கள் அனைத்து மையங்களின் தகவல் பலகையிலும் ஒட்டப்பட வேண்டும். அனைத்து இ சேவை மையங்களிலும் குடிநீர், கழிப்பறை வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் இருக்க வேண்டும். குறிப்பாக சேவை மையத்திற்கு வரும் பொதுமக்கள் அனைவரிடமும் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். பொதுமக்கள் தங்களுக்கு அருகிலுள்ள அரசு இ சேவை மையங்களை அணுகி கால விரயமும் பண விரயமும் இன்றி அரசின் சேவைகளை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் இணைந்து நடத்தும் நிதி ஆப்கே நிகத் 2.0 மற்றும் சுவிதா சமாகம் எனும் குறைதீர்ப்பு முகாம் இம்மாதம் 27ஆம் தேதி என்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நாகர்கோவில் கோட்டார் ரயில் நிலையம் அருகே ரயில்வே சுகாதார பிரிவிற்கு அருகில் ரயில்வே இன்ஸ்டிடியூட்டில் வைத்து நடைபெற உள்ளது. புதிய இபிஎஃப் திட்டம், விஸ்வாஸ் திட்டம், பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு ஊக்கத்திட்டம், புதிய சைட்ஸ் செயல்பாடுகள், இன்னும் 3 மாதங்களில் 58 வயதை அடையும் உறுப்பினர்கள் ஓய்வூதிய ஆவணங்களை சமர்ப்பிப்பது தொடர்பான சந்தேகங்களை வைப்பு நிதி உங்கள் அருகில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம்.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: நேரம் 6:15.

0: இனி மெல்லிசை கேட்கலாம். அதற்கு முன்பாக விளம்பரங்கள்.
1: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 4 மணி வரை. இடம்
2: செயின்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
3: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
6: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
5: போன் 233-066.
7: தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
8: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
9: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
10: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
9: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
10: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
11: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
12: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
1: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
0: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
1: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
2: ஓம் சாந்தி. பாரதத்தின் புகழ்பெற்ற 12 ஜோதிலிங்க தரிசனம் காண அன்புடன் அழைக்கிறோம். இடம் காசி விஸ்வநாதர் சிவன் கோயில், மேல சங்கரன்குழி, கன்னியாகுமரி மாவட்டம். துவக்க விழா 24 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு 4 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். அனுமதி இலவசம். அமைப்பாளர்கள் பிரம்மகுமாரிகள்.
3: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
6: ஆடினாலே ஆஃபர் தான், அதுவும் நம்ம டிஜிமார்ட்னா சொல்ல வேணும். டிஜிமார்ட்டின் பிரம்மாண்டமான ஆடி ஆஃபர், எல்இடி ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, கிச்சன் அப்ளைன்சஸ் அப் டு 70% வரை தள்ளுபடி, மொபைல் லேப்டாப்களுக்கு சிறப்பு தள்ளுபடி, இசிஎம்ஐ மற்றும் அட்டகாசமான பரிசுகள். உங்கள் மனம் கவர்ந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் வாங்க நம்ம டிஜிமார்ட்டுக்கு வாங்க. இடம் ஆப்போசிட் ஸ்டேடியம், நாகர்கோவில் மற்றும் பேலஸ் ரோட்டக்கலை.
7: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
8: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
7: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
9: என்னடி எங்க வரணும்?
10: அக்கா, திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல 1 பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்கக்கா.
9: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
10: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கக்கா. ஞாயிற்று

0: வியாழக்கிழமை கடல் லீவு.
1: வா வா, சீக்கிரம் போகலாம்.
2: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

0: எத்தனை எத்தனை தடியடியை தாங்கின.
1: மெல்லிசை கேட்டீர்கள். இனி விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.

ஆசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம் ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர் மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தில்லியில் நடத்தி வந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டு

0: விளையாட்டுப் போட்டியில் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் மூன்றாவது கட்டமாக நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சிஜேபி பிரதிநிதிகள் இதனை அறிவித்தனர். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அளித்துள்ள உறுதியை ஏற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, நீட் தேர்வு காரணமாக உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இம்முடிவை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வந்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் தேச விரோத சக்திகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதை தடுக்கும் நோக்கிலும் தாம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வின் வினாத்தாள் வெளியானதை அடுத்து அந்த தேர்வை உடனடியாக ரத்து செய்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ச. ராமதாசுவுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திரு ராமதாஸ் நீண்ட ஆயுளுடனும் உடல் நலத்துடனும் சமூகப்பணி ஆற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். திரு ராமதாசுக்கு முதலமைச்சர் திரு விஜயும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மின் கட்டண கணக்கீட்டில் ஏற்பட்டுள்ள தவறுகள் சரி செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் தவறானது என்று கூறினார்.
1: நிறைய இடத்துல வந்து மின் கட்டணம் உயர்வு அப்படின்னு சொல்றாங்க, எங்கே உயரல, 200 யூனிட் இப்படி அப்படியேதான் இருக்கு. அது இல்லாமல் ஒரு சில இடங்களில் அவங்க வந்து ரீடிங் அதிகமா வந்திருக்காங்க, அதெல்லாம் வேலிடேட் பண்ணி பார்த்தாலும் சென்னையில ஒரு சில இடங்கள்ல வந்து அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. அங்க வேலிடேட் பண்ணி பார்த்ததால் அந்த மாதிரி இல்லை. அவங்களுக்கும் நேரடியா போய் எனக்கு வீடியோ ஆதாரத்தோட என்ன கொடுத்துருக்காங்க வேலிடேட் பண்ணி. ஒரு சில இடங்களில் அந்த ரீடிங் எடுக்கிறப்ப நடந்த தவறுகள் அதையும் வந்து இப்ப சிஸ்டம்லயே சரி பண்ண சொல்லிருக்கு. எந்த இடத்துலயும் வந்து மின் கட்டணம் உயரவில்லை. நிறைய இடத்துல சமூக வலைகளில் தவறான தகவல் வந்திருக்கு. அங்கெல்லாம் நேரடியாக ஆய்வுகள் மேற்கொண்டு என்ன வீடியோ ஆதாரத்தோட நம்மளுடைய மின்வாரி அதிகாரிகள் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி இல்லை, நிறைய தவறான தகவல் பரப்பிட்டு வருது. 200 யூனிட் ஃப்ரீங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. நிறைய இடத்துல ஹைப் அதிகமா வந்திருக்குன்னு சொல்றாங்க, அதை நம்ம அங்கங்க வேலிடேட் பண்ணி பார்த்ததுல அந்த மாதிரி எந்த இடத்துலயும் தவறுகள். சில இடங்கள்ல ரீடிங்ல இருக்கிற பிரச்சனைகள் இருந்தால் அதையும் சரி செய்யவும் நடவடிக்கை இருக்கும்.
0: தேர்தலின் போது தாவேக்கா அளித்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கி பேசிய அவர், மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை அமைச்சர்களிடமோ அல்லது மாவட்ட ஆட்சியரிடமோ தெரிவித்தால் உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு தென்னரசு தெரிவித்தார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி போன்ற தமிழகத்தின் தலையாய பிரச்சினைகளில் அனைத்துக் கட்சிகளின் ஆலோசனைகளையும் விவசாய சங்கங்களின் கருத்துகளையும் பெற்ற பின்பு அதற்கேற்ப தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். காவிரி நீர் உரிமை பங்கீட்டில் தமிழகத்தின் சட்டப்பூர்வமான உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றும், இதற்கு இப்பிரச்சினைகளை முழு அளவில் புரிந்து கொண்டு செயல்பாடுகளை தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரி நீரை தர கர்நாடகம் மறுத்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு, சட்ட மீறல் என்றும், மேகதாது அணை கட்ட முயற்சிப்பது உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிரானது என்று புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தமது அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில்

0: வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று தொடங்கியது. இதில் 174 வகையான பாரம்பரிய நெல் வகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று நடைபெற்றது. இன்று காலை மாட்டுவண்டி ஊர்வலத்துடன் துவங்கி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் திரளான விவசாயிகள் பங்கேற்றுள்ளனர். கண்காட்சியில் 174 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. நெல் திருவிழாவின் முக்கிய நோக்கமாக இயற்கை பாரம்பரிய நெல் ரகங்களை பங்கேற்றுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் தலா 2 கிலோ இலவசமாக வழங்கப்பட்டு அவற்றை சாகுபடி செய்து அடுத்த ஆண்டு அதே விவசாய 4 கிலோவாக திருப்பி அளிக்க உள்ளனர். பாரம்பரிய நெல் ரகங்கள், பாரம்பரிய விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு இந்நிகழ்ச்சியில் விளக்கப்படுகிறது. திருத்துறைப்பூண்டியில் இருந்து ஆர் விஜயகுமார்.
1: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வரும் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மேற்கொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும், கடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார். கோவை மாநகராட்சியில் சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கம், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளிட்டவற்றை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் இன்று நடைபெற்றது. திருச்சி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ரமேஷ் ஆட்சியர் திரு பிரதீப் தயாளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண்மை இயக்குநர் திரு ஜெயசீலன் இன்று ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாநகராட்சியில் தெரு நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகளை ஆட்சியர் வந்தனா கார்க் நேரில் பார்வையிட்டார். மதுரையில் நடைபெற்ற தூய்மை பணியாளர்களுக்கான அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட முகாமை மாநகராட்சி ஆணையர் திரு கௌரவ்குமார் இன்று ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள இந்திய தகவல் தொழில்நுட்ப வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி நிறுவனத்தின் 14வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் அவர் கனடாவின் கியோமா அல் அகமதியை வென்றார். ஆசிய இளையோர் ஐவர் மகளிர் ஹாக்கிப் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. மஸ்கட்டில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தில்லியில் நடத்தி வந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

மாலை மயங்கும் நேரத்தில் இதயத்தின் நாதமாய் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 6:40. நிகழ்ச்சியினை திரை இசை கேட்கலாம். நம் நிகழ்ச்சியில் முதலாவதாக வைரமுத்து வரிகளில் A.R. ரஹ்மான் இசையில் ஸ்ரீனிவாஸ் சாதனா சர்க்கம் பாடிய பார்த்தாலே பரவசம் திரைப்பட பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி, காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்து மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில் பேசுங்க மக்களே, பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
4: திரைசீல் அடுத்ததாக கேட்போம். ஹரிஹரன் சுஜாதா பாடிய பாடல், பரத்வாஜ் இசையில், பூவேலி திரைப்படத்திற்காக.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: வாசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று.
4: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
5: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
4: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
5: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
4: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
5: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
4: வாசிப்பை சுவாசிப்போம்.
3: ஒரே ஓர் நாள் உன்னை மாற்று, உன்னை உனக்கே வேறாய் காட்டு.
6: திரை இசையில் அடுத்ததாக சங்கர் மகாதேவன் பாடிய பாடல் மௌனம் பேசியதை திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையில் சிநேகன் வரிகளில்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
1: இனிய திரை இசை பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 7 மணி. ஆரம்பமாவது இன்னிசை நேரம். நேர்களை இன்றைய இன்னிசை நேரம் நிகழ்ச்சியில் வாணி ஜெயராம் பாடிய பாடல்களை கேட்கலாம். அதற்கு முன்பாக விளம்பரங்கள் கேட்கலாம்.
2: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.

கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.

மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

நேர்களை, இன்றைய இன்னிசை நேரம் நிகழ்ச்சியில் வாணி ஜெயராம் பாடிய பாடல்களை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள்.

0: என் ரவிச்சந்திரன்.
1: ஆன்மீக நகரமான திருவண்ணாமலைக்கு வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக அதிக அளவிலான தங்கும் விடுதிகளையும் உணவகங்களையும் ஏற்படுத்துவதால் சுற்றுலா வளர்ச்சி பெற்று வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் பொருளாதாரம் மேம்படும் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் சு நாச்சிப்பட்டில் தனியார் தங்கும் விடுதியை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர்,
2: திருவண்ணாமலை எந்த அளவுக்கு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். வெளி மாநிலங்களிலிருந்து அதிகமான பக்தர்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்தும் அதிகமான பக்தர்கள் வந்து

0: இருந்த அளவுக்கு நம்முடைய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் வர்றாங்க. அந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக அவர்களுக்கு வர தங்கு வசதி, அவர்களுக்கு சரியான உணவு, இதெல்லாம் இன்றைக்கு திருவண்ணாமலையில் அதிகமாக தேவைப்படுது.
1: திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையின் மூலம் செயல்படுத்தும் அனைத்து வளர்ச்சி திட்டப் பணிகள் முன்னேற்றம் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையின் மூலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செயல்படுத்தும் விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்தும், ஊரக வீடுகள் வழங்கும் திட்டம், ஏரிகள் புனரமைப்பு திட்டம், அனைத்து கிராம அண்ணா முதலமைச்சர் திட்டம், வளர்ச்சியடைந்த ஜல்ஜீவன் மிஷன் திட்டம், தூய்மை பாரத இயக்கம், பாரத பிரதமரின் குடியிருப்பு திட்டம், பள்ளிகள் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு திட்டம், பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு திட்டம், அங்கன்வாடி மற்றும் பல்வி கட்டிடங்கள் கட்டுமானம் ஆகிய திட்டங்கள் முன்னேற்றம் குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் குடிநீர் திட்டப்பணிகள் மற்றும் சாலை பணிகள் பொதுமக்கள் பாதிப்பு ஏற்படாத வகையில் பணிகளை விரைந்து முடிக்க பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசு அலுவலருக்கு அறிவுறுத்தினார். திருவண்ணாமலை மாநகராட்சி பகுதியில் உள்ள திருநாய்க்களுக்கு வெறிநோய் ரேபிஸ் தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று காலை திருநாய்க்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகளும் தடுப்பூசி முகாமின் செயல்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்து தடுப்பூசி பணிகளை விரைவாகவும் முழுமையாகவும் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சியின் சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் மற்றும் பாலின இறப்பு விகிதம் குறைந்த வட்டாரங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் துஞ்சாபுரத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார் கலந்து கொண்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்துணவு பெட்டகங்களையும் சிறந்த ஊராட்சிகளுக்கு விருதுகளையும் வழங்கினார். அப்போது பேசிய வந்தனா கார், பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டமானது குறைந்து வரும் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும், பெண் குழந்தைகளின் பாலின சமநிலையை மேம்படுத்திடவும், பெண் குழந்தைகளை பாதுகாத்திடவும், பெண் குழந்தைகளின் கல்வி கற்பதை உறுதி செய்திடவும், அவர்களின் உயர்கல்வி மூலம் முன்னேற்ற பாதைக்கு வழிவகுக்க உதவிடவும் வகையில் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றார். மேலும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு 1098 என்ற உதவி எண்ணை பயன்படுத்தி புகார் அளிக்கலாம் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சரின் கீழ் இயங்கும் மத்திய தகவல் தொடர்பகத்தின் வேலூர் கலா அலுவலகத்தின் சார்பில் அரசு மக்கள் நல திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் ஜவாது மலையில் உள்ள மார்க்கனூரில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பாரத பிரதமரின் மக்கள் வங்கி திட்டம், போதைப் பொருள் ஒழிப்பு பாரத இயக்கம், ஜி ராம்ஜி திட்டம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், பெண் குழந்தைகளை காப்போம் ஆகிய குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தலைமை உரையாற்றிய மத்திய மக்கள் தொடர்பகத்தின் உதவி இயக்குனர் பால நாகேந்திரன் பேசுகையில், போதை இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், போதை கலாச்சாரத்திலிருந்து மாணவர்களை சட்டத்தின் மூலம் தண்டிப்பதை விட அறிவுரைகளை வழங்கி நல்வழிப்படுத்த வேண்டும், பெற்றோர்கள் மாணவர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை உணர்த்தி கல்வி கற்பிக்க வேண்டும், கல்வி ஒன்றுதான் உயர்த்தும், வருங்கால சமுதாயத்தில் கல்வி அவசியமானது என்றார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவாதுமலையில் 26வது கோடை விழா நிறைவு விழா ஜம்னாமுத்தூரில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் வந்தனா கார்க் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கலசப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக சட்டமன்ற கொறடாவுமான அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு கண்காட்சியர்கள் அமைத்த சிறந்த அரங்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இதில் முதல் பரிசு ஊரக வளர்ச்சித்துறைக்கும், இரண்டாம் பரிசு நெடுஞ்சாலைத்துறைக்கும், மூன்றாம் பரிசு தோட்டக்கலைத்துறைக்கும் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் கூட்டரங்கில் நடைபெற்ற மாவட்ட ஈரநிலை மேலாண்மை குழு உறுப்பினருக்கான பயிலரங்கம் இதில் ஈரநிலை பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை விதி 2017 கீழ் ஈரநிலைகளுக்கான அறிவிப்பு வெளியிடுதல், செயல்முறை அடங்கிய நடைமுறைகள் ஆவணப்படுத்துதல் மற்றும் சட்ட ரீதியான தேவைகள் குறித்து மாவட்ட ஈரநிலை மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு மாநில ஈரநிலை பாதுகாப்பு ஆணையத்தின் நிபுணர்கள் எடுத்துரைத்தனர்.
2: திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கினார் என் ரவிச்சந்திரன். இனி தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சார்நாத்தில் உள்ள புத்தர் கோவிலை உலக பாரம்பரிய

சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. ஹரரையில் நடைபெற்று வரும் இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ரொமானிய தலைநகர் புகாரெஸ்டில் இந்திய வம்சாவளியினரிடையே கலந்து

0: நடப்பு ஆண்டு கையெழுத்திடப்பட்ட இந்தியா ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் ரொமானியா உள்ளிட்ட ஐரோப்பிய யூனியன் உறுப்பு நாடுகளுடனான வர்த்தகம் மேம்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ரொமானியா நாட்டின் வளர்ச்சியில் இந்திய ஆராய்ச்சியாளர்கள், தொழில் முனைவோர்கள், சுகாதார பணியாளர்கள், மாணவர்களின் பங்கு முக்கியமானது என்று திருமதி திரௌபதி முர்மு கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சிங்கப்பூர் சட்ட அமைச்சர் எட்வின் டாங்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சட்ட ரீதியான ஒத்துழைப்பு குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு அர்ஜுன்ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வணிகர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெம்மசாமி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திரப்பிரதேச தலைநகர் அமராவதியில் இது தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகையிலை வணிகர்களுடன் ஆலோசனைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறினார். முன்னதாக ஆந்திரப்பிரதேசத்தில் புகையிலை விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மத்திய வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் திரு நிதின்குமார் யாதவ் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர். இக்கூட்டத்தில் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடனுதவி, ஊக்கத்தொகை, இழப்பீடு உள்ளிட்டவை குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. மத்திய மாநில அரசு புகையிலை வாரியம், வணிகர்கள், விவசாயிகள் ஒருங்கிணைந்து விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பயிற்சி முகாமில் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடத்துவதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். கேள்வி நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று உறுப்பினர்களை அவர் கேட்டுக் கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்ற போதிலும் பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அவர்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ், மாநிலங்களவை தலைமைச் செயலர் திரு பி சி மோடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேச மாநிலம் சார்நாத்தில் உள்ள புத்தர் கோவிலை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது பெருமை சேர்ப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சார்நாத் புத்தருடன் இணைந்த புனித இடம் என்று கூறியுள்ளார். உலகளாவிய சுற்றுலா பயணிகள் சார்நாத் வருவதற்கு இது வழிவகை செய்யும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய கலாச்சார பாரம்பரியத்திற்கு இது ஒரு மைல்கல் என்று கூறியுள்ளார். சார்நாத் அமைதி, ஞானம், இரக்கத்தின் எடுத்துக்காட்டாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் சார்நாத் இடம்பெற்றுள்ளது நாட்டுக்கு பெருமை சேர்ப்பதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் 3வது கட்டமாக நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சிஜேபி பிரதிநிதிகள் இதனை தெரிவித்தனர். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அளித்துள்ள உறுதியை ஏற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, நீட் தேர்வு காரணமாக பாதிக்கப்பட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இம்முடிவை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் நீண்ட நாட்களாக

0: நடைபெற்று வந்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டத்தின் கீழ் ஆந்திர பிரதேசத்துக்கு 100 பேருந்துகள் கிடைத்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விசாகப்பட்டினம் மாவட்டம் சிமாபுரி மின்சார பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அம்மாநில அமைச்சர் திரு ராம்பிரசாத் ரெட்டி, முதற்கட்டமாக 750 பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மின்சார பேருந்துகள் விஜயவாடா, திருப்பதி, ராஜமந்திரி, குண்டூர் உள்ளிட்ட நகரங்களில் இயக்கப்படப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசின் உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். கேரளம் மாநிலம் விழிஞ்சம் சர்வதேச துறைமுகத்தில் முழுவீச்சில் ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு சுங்கத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி சரக்கு பெட்டகத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் அடுத்த மாதம் 18 தேதி தொடங்கி வைக்கிறார். இதனையடுத்து விழிஞ்சம் துறைமுகம் சரக்குகளை கையாளும் துறைமுகமாக மேம்படுத்தப்பட உள்ளது. கேரளாவின் பொருளாதாரம் மட்டுமின்றி நாட்டின் கடல்சார் வர்த்தகம் மேம்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெளிநாடுகளில் இருந்து கடத்தி வரப்பட்ட 27 கிலோ தங்கத்தை மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் மும்பையில் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எத்தியோப்பியாவின் ஆடிஸ் அபாபாவிலிருந்து மும்பை வந்த 6 பயணிகளிடமிருந்து 12 கிலோ எடையுள்ள தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் பிரம்மபுத்ரா மெயில் ரயிலில் பயணம் செய்த ஒரு பெண் பயணிடமிருந்து 5 கிலோ எடையுள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்திய போது பங்களாதேஷ் வழியாக இந்த தங்கத்தை கடத்தி வந்ததாக ஒப்புக்கொண்டார். மும்பை, கொல்கத்தா, கொச்சி, குவஹாத்தி ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது தங்க கடத்தல் தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். அசாமில் மழை வெள்ளம் காரணமாக 100,000+ மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். சிவ்சாகர், ஜோர்ஹாட் மாவட்டங்களில் உள்ள நிவாரண முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே குஜராத் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 170 பேரை இந்திய கடலோர காவல்படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். கடந்த புதன்கிழமையிலிருந்து பெய்து வரும் தொடர் கனமழையால் தெற்கு குஜராத், டாமன் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நேற்று முன்தினம் மழை வெள்ளம் சூழ்ந்த வெல்ஸ்பன் தொழில் வளாகத்தில் சிக்கிய 60 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இப்பகுதியில் சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. இதனையடுத்து 220 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் ஜிம்பாப்வே சற்று முன்வரை 8 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 64 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ரொமானியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 ஒலிபரப்பாகிறது. இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சார்நாத்தில் உள்ள புத்தர் கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. ஹராரையில் நடைபெற்று வரும் 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 220 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101, நேரம் 7:25:30. ஆரம்பமாவது உழவர் உலகம் நிகழ்ச்சி. முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், கேட்பதற்கு முன்பாக விளம்பரங்கள்.
2: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
3: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். நெற்பயிரில் துத்தநாகத்தின் அவசியம் குறித்த அறிவிப்பு. தற்போது தோவாளி வட்டாரத்தில் நெற்பயிரில் பரவலாக துத்தநாக பற்றாக்குறை காணப்படுகிறது. நெல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்துகளில் துத்தநாகம் மிக முக்கியமானது. இலைகளில் பச்சையம் உற்பத்தி மற்றும் ஒளிச்சேர்க்கையை ஊக்குவிக்கிறது. தூர்விடுதலையும் கதிர்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்கிறது. நெல்லில் துத்தநாக குறைபாடு ஏற்பட்டால் பயிரின் அடி இலைகளின் நடு நரம்பு பகுதி வெளுத்து காணப்படும். அடியிலைகளில் பழுப்பு நிற திட்டுகள் ஏற்பட்டு

மழை அளவு சுருங்கிவிடும். பயிர் வளர்ச்சி குறைந்து பதர்போல் காட்சியளிக்கும். பொது பரிந்துரையாக ஏக்கருக்கு 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 20 கிலோ மணலுடன் அல்லது மக்கிய தொழு உரத்துடன் கலந்து அடி உரமாக இட வேண்டும். தவறும் பட்சத்தில் நடவு செய்த 30 முதல் 45 நாட்களுக்குள், அதாவது முன்பருவ வளர்ச்சி காலத்தில் 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 20 கிலோ மணலுடன் கலந்து இட வேண்டும். அல்லது 1 கிலோ துத்தநாக சல்பேட்டை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து நடவு செய்து 30 முதல் 45 நாட்களுக்குள் இலை மீது தெளிக்கலாம். இலை வழியாக தெளிக்கும் போது காலை அல்லது மாலை நேரத்தில் ஈரப்பதம் இருக்கும்போது தெளிக்க வேண்டும். இலையில் கலவை எளிதாக ஒட்டிக்கொள்ள கஞ்சியை கலந்து தெளிக்கலாம். வேளாண் விரிவாக்க மையங்களில் விற்பனை செய்யப்படும் நெல் நுண்ணூட்ட கலவையை ஏக்கருக்கு 5 கிலோ என்ற அளவில் 20 கிலோ மணலுடன் கலந்து நெல் வயலில் இடுவதன் மூலம் துத்தநாக குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம்.

வேளாண் அறிவுரைகள். நடவு செய்யப்பட்ட பழவகை மரங்கள், மரவாசனை பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர்ப்பாய்ச்சவும். காய்க்கும் தென்னை மரங்களுக்கு 6 மாதங்களுக்கு ஒருமுறை. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தென்னை டானிக் மரம் ஒன்றுக்கு 200 மில்லி வீதம் வேர் வழியாக அளிக்கவும். மரவள்ளியில் மாவுப்பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த மீன் அமில சோப்பை 1 லிட்டர் தண்ணீரில் 25 கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும். போரேட் குருணை மருந்தினை மல்லிகை செடியின் பூக்கும் பருவத்தில் செடி ஒன்றுக்கு 10 கிராம் என்ற அளவில் செடிகளின் வேர்பகுதியில் தூவி நீர் பாய்ச்சி வரும்போது நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். நெல்லில் இலை சிலந்தி தாக்குதல் தென்பட்டால் புரோபர்கேட் 2 மில்லி அல்லது ஸ்பைரோமெசிபெட் 0.6 வீதம் கலந்து தெளிக்கவும். மிளகு நாற்றங்காலில் வேர் அழுகல் நோய் தாக்காதவாறு முன்கூட்டியே மெட்டாக்சில் மற்றும் மாங்குசுப் மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் வீதம் கலந்து தெளிக்கலாம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: கேட்டு இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் குளச்சல் எஸ் மகேஸ்வரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். அமுத சுரபி வேளாண் பொறியியல் துறையின் திட்டங்கள் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். நெற்பயிரில் ஊட்டச்சத்து மேலாண்மை. திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
2: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
3: விவசாயம் என்பது வெறும் தொழில் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. இயற்கை விவசாயம் மூலம் நில வளத்தை பாதுகாத்து ஆரோக்கியமான நஞ்சில்லாத உணவை உற்பத்தி செய்வதன் மூலம் நாம் நோய் நொடி இல்லாமல் வாழலாமே.
2: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
1: இப்பொழுது கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் குளச்சல் எஸ் மகேஸ்வரன் அவர்கள்.
4: ஐயா வணக்கம்.
5: வணக்கம் ஐயா. வணக்கம்
4: ஐயா. விவசாயத்தை பொறுத்தளவு பார்க்கும்போது எந்த மாதிரி விவசாயங்கள் வந்து நீங்க செய்யறீங்க?
5: நம்மளை பொறுத்தளவுல பசுமாடு இருக்கு, அப்போ உடாரே வந்து ஆடு வச்சிருக்கோம், பின்ன கொஞ்சம் தெங்கந்தோப்பு.

0: இருக்கு, வாழை வச்சிருக்கோம், வினக்கோழி, அந்த மாதிரி நம்ம வீட்டு தேவைக்கான காரியங்கள் எல்லாம் நம்ம சொந்தமா செய்துட்டு இருக்கோம்.
1: விவசாயம் சேரிங்க, அதே போல பார்க்கும் போது நீங்க கால்நடைகளும் வச்சிருக்கீங்க.
0: ஏன்னா இதோட உரம் காரியங்கள் எல்லாம் நம்ம வெளியே நம்ம தேவைக்கு போக மிச்சத்தை வெளியே கொடுத்துக்கிறதுக்காக.
1: இப்ப இந்த கால்நடைகளை பொறுத்தவரை பார்க்கும் போது இது வந்து எத்தனை வருடத்து அனுபவங்கள் இருக்கும்?
0: எங்கள் தாத்தா காலத்திலே இருக்கு. தாத்தா உழவு மாடு வச்சிருந்தாரு, வண்டி மாடு வச்சிருந்தாங்க, அப்புறம் அப்போ போய் பசுமாடு வீட்டில் உண்டு. அப்புறம் சின்ன வயசுலேருந்தே நமக்கு அதில் அனுபவம் தான். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்தாலும் நமக்கு வந்து மாடு பத்திட்டு போகிறதும் கொண்டு வரதும் கழுவ போகிறதும் இந்த மாதிரி பழக்கம் சின்ன வயசுலேருந்தே இருந்ததுனால அது நமக்கு பெரிய கஷ்டமா தெரியல.
1: அப்போ கால்நடைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து அந்த
0: அனுபவம் இருக்கு.
1: இப்போ தொழுப்பரப்பெல்லாம் வந்து பார்க்கும்போது எப்படி வச்சிருக்கீங்க?
0: தொழுப்பரப்பெல்லாம் வந்து ஒரு நேரத்துக்கு 10 மாடு உள்ளே ஷெட்லேயே விட்டுக்கலாம். அந்த மாதிரி பெரிய ஷெட்டாக தான் போட்டிருக்கோம், நல்ல காற்று ஓட்டமாக வச்சிருக்கோம். அதனால வெயில் மழை எதுவுமே தாங்க பிடிக்கிற அளவில் நம்ம பெர்மனண்டாக பணம் செலவு பண்ணி நல்லபடியாக வச்சுருக்கோம்.
1: இப்போ அந்த தொழு பரப்பை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுடைய தாத்தா அப்பா காலங்களில் இருக்கிற அந்த தொழு பரப்பா, இல்லை வந்து நீங்கள் புது தொழு பரப்பை மாற்றி அமைச்சு நீங்கள் பண்ணி?
0: அவங்க எல்லாமே சின்னதாக வச்சுருந்தாங்க ஏழ்மையான முறையில். நாம் இப்போ அப்படி இல்லை, நல்லபடியாக வச்சுருக்கோம். லைட்டு கரண்ட் எல்லாம் அந்த காலத்தில் இல்லை. நாம் இப்போ ஃபேனு லைட் எல்லாம் கொடுத்து நல்லபடியாக வச்சுருக்கோம்.
1: இப்போ அந்த கால்நடைகள் வளர்க்குறேன்னு பார்க்கும்போது இப்போ வந்து வீடோட பகுதியில் வச்சுருக்கீங்களா, தனிப்பட்ட ஒரு பண்ணை மாதிரி வச்சு பார்க்குறீங்களா?
0: வீட்டோட பகுதியில் தான் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம பால் எடுக்கணும், குட்டி போடுற மாடு நமக்கு கண்ணு எதிரே நிற்கணும், ஏதாவது நம்ம அதை பராமரிக்கணும்னு சொன்னால் நம்ம நீங்கி இருந்தால் நமக்கு எந்த காரியத்தையும் நம்ம உடனடியாக போய் பார்க்க முடியாது. வீட்டோட இருந்தோன்னா வீட்டுக்கார அம்மாயும் இருக்கு, நமக்கு வந்து என்ன செய்கிறாங்க, உதவியாக இருக்கும். நம்ம இல்லைன்னா கூட நம்ம பொருள் வந்து பத்திரமா இருக்கிறதுக்காக வீடோட இருக்கிறது நல்லது.
1: இப்போ தற்போதுன்னு பார்க்கும்போது எத்தனை பசுமாடுகள் வர வச்சிருக்கீங்க?
0: பசுமாடு 13 பஸ் வரைக்கும் இருந்துச்சு, இப்போ ஒரு 10 பசுமாடு நல்ல வருமானம் தரக்கூடிய அளவில் இருக்குது. ஒரு 3-4 கண்ணுக்குட்டியாகவும் இளஞ்சனையாகவும் இருக்கு.
1: அது வந்து எந்த மாதிரி இன பசுக்கள் வச்சிருக்கீங்க?
0: முதல்ல வந்து நம்ம கிட்ட நாட்டு பசு தான் இருந்தது, அதை அப்படியே நம்ம ஊசி போட்டு அப்புறம் ஜெர்சி ஆச்சுது. பின்ன இப்போ ஹச்சப்பு குட்டி, அதுல ஜெர்சியில இருந்து ஹச்சப்பு இருக்குது, ஹச்சப்பும் ஜெர்சி மாட்டு வீட்டுல நிக்குது. இப்போ நிக்கிறதெல்லாம் ஹச்சப்பும் ஜெர்சியும் தான்.
1: சரி, இந்த மாதிரி பசுக்களை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்களே பசு குட்டிகள்லேயே விட்டு வளர்த்து அதுலேருந்து எடுத்த அனுபவங்களா, இல்ல வந்து நீங்க வெளி சந்தைகள் ஆகட்டும் ஏதாவது ஒரு வீடுகள் இருந்து வாங்கி விட்ட அனுபவங்கள் இருக்கா?
0: எல்லாமே நம்ம வீட்டில் உள்ளதுதான், வெளியே இருந்து ஒன்றும் வரல, பாரம்பரியமான இதுதான். அதனால் நமக்கு மாட்டில் உள்ள நல்ல கண்ணுக்குட்டி இருந்துச்சுன்னா நம்ம அதை வெளியே விற்கிறதில்லை. நம்முடைய தேவைக்காக நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அது நமக்கு நல்ல வருமானம் தந்துட்டு தான் இருக்கு.
1: இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க, ஏற்கனவே வந்து குட்டியிலேருந்து விட்டு வளர்த்தி அதை வந்து சென்னை ஆக்கி தான் வந்து நீங்கள் அந்த பசுமாடு வந்து பால் கறக்குறீங்கன்னு சொன்னீங்க. இப்போ ஒரு கன்று குட்டி வந்து சென்னைக்கு பருவம் வரும்போது கிட்டத்தட்ட எத்தனை மாதங்கள் வரை ஆகும்?
0: ஒரு 1.5 வயசு வரைக்கும் ஆகும். 18-16 மாசத்துக்கு மேல அது வந்து ஆரோக்கியமா இருந்தா, நம்ம நல்ல பால் கொடுத்து நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல ஆரோக்கியமா இருந்தேன்னு சொன்னா 1.5 வயசுக்குள்ள அது என்ன செஞ்சிடும், அது சேரதுக்குள்ள பருவநிலைக்கு வந்துடும்.
1: சென்னை பருவத்துக்கு இந்த சென்னை பருவத்துக்கு வரவன்னு பார்க்கும் போதும் அதனுடைய அறிகுறி எப்படி உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு?
0: அது வந்து சத்தம் போடும், துள்ளி சாடிட்டு இருக்கும், மாச்சி அடிக்க ஆரம்பிச்சிடும், சில நேரம் சாப்பிட கூட செய்யாது, ரொம்ப அதிகமாக சத்தம் போட ஆரம்பிச்சிடும். நம்ம அந்த பக்கத்திலே கால்நடை ஆஸ்பத்திரி இருக்கிறதுனால அவங்கள வந்தே போட்டுருவாங்க. நாம போகணுங்கிறதுல போய் சொன்னா போதும், நம்ம வீட்டுக்கு வந்து மாட்டுக்கு வந்து சின்ன ஊசி போடணும்னு சொன்னா இருக்கிற நேரத்தை பொறுத்து அவங்க வந்து உடனடியாக செஞ்சு தந்துடுவாங்க.
1: இப்ப இந்த சின்ன ஊசி போடுறன்னு பார்க்கும்போது முதல் டைம்ல வந்து அது சின்ன பிடிக்க வாய்ப்பு இருக்குமா?
0: நம்ம மாடு ஆரோக்கியமா இருந்தது, ஊசி நல்ல ஊசியா இருந்தா ஒரே ஊசியில சேர்ந்துருது. மாடு வந்து ஆரோக்கியம் கம்மியா இருந்தா மட்டும்தான் அது என்ன செய்யுது, இன்னொரு தடவை கூட ட்ரை பண்ண வேண்டியிருக்கு. ஆனா அதிகபட்சம் முதல் ஊசியில சேர்ந்துடும். கண்ணுக்குட்டி நமக்கு தெரியும், 17-18 மாசம் ஆயிடுச்சு, அதனுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து அது கரெக்டா அடிச்சு நம்ம கரெக்டா சேர்த்துட்டா கரெக்டா சேர்ந்துடும்.
1: அப்ப முதல் டைம்ல வந்து நம்ம சின்ன ஊசி போட்டுறோம்னு பார்க்கும்போது அந்த டைம்ல வந்து பசுமாடு வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்ப சென்னை பிடிச்ச பிறகு அதனுடைய அறிகுறி உங்களுக்கு எப்படி தெரிய வாய்ப்பு இருக்கும்?
0: அந்த அதனுடைய ஸ்பீடு வந்து கொஞ்சம் குறையும், அது ரொம்ப வேகமா சாடி ஓடுறது வந்து கொஞ்சம் என்ன செய்யும், குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக குடிக்க ஆரம்பிக்கிறோம். மாடு வந்து என்னைக்கும் சாப்பிட்றத விட அது சின்ன சேர்ந்துச்சுன்னா சாப்பாடு கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடும், அதனுடைய நடவடிக்கை கொஞ்சம் மாறும். மாறும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் அது சேர ஆரம்பிச்சிருச்சுன்னு. அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து இதுக்கு முன்னாடி சேர்றதுக்கு முன்னே கை வச்சோன்னு நம்மளால் காலெடுத்தெல்லாம் அடிக்கும், சேர்ந்ததுக்கப்புறம் காலெடுத்து அடிக்காது, அது கொஞ்சம் சமாதானமான முறைக்கு நிற்க வரும்.
1: அந்த கால்நடைகளுடைய அந்த மாற்றங்களை
0: வச்சு கண்டுபிடிச்சிடலாம், சேர்ந்துருச்சு சேரலன்னு தெரியும். அதை மீறி நமக்கு சந்தேகம் இருந்தால் நம்ம டாக்டரை வந்து கூப்பிட்டு கொண்டு வச்சு பார்த்தோம்.
1: இப்போ நீங்கள் பரிசோதனை கூட பண்ணுறேன்னு சொன்னீங்க, இப்போ பரிசோதனைன்னு பார்க்கும்போது எத்தனை மாதம் கழிஞ்சு நீங்கள் அந்த பரிசோதனையை நீங்கள் பண்ணுறீங்க?
0: ஒரு 2 மாதம், 2 மாதத்துக்குள்ளாடி அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு 40 நாளைக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இங்கே இருந்தாலும் 40 நாள் போக மாட்டோம், ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் தான் போவோம். பார்க்கும்போது நமக்கே சேர்ந்துட்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அவங்கள செக் பண்ண மாட்டோம். சரி, அந்த பக்கம் வந்தாங்கன்னா மாடு சேர்ந்திருக்கான்னு பார்த்துட்டு போங்கன்னா பாத்துடுவாங்க, இல்ல வேற மாட்டுக்கு சின்ன ஊசி போட வரும்போது இதே ஒண்ணு பாத்துட்டு போயிருங்கன்னா சேர்ந்துட்டுனா சேர்ந்துட்டு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம திரும்ப அதுக்கு என்ன செய்வோம், அவங்கள்ட்ட கேட்டு அதுக்கு மருந்து கொடுப்போம், இல்ல நாமளே ஒரு நாட்டு மருந்து கொடுத்துருவோம். கொடுத்துட்டோம்னு சொன்னா அது அடுத்த ஒரு அமாவாசை பௌர்ணமி இந்த ஒரு 10 நாளைக்கு முன்ன கொடுத்துட்டோம்னா அந்த டைம்ல அது என்ன செஞ்சிடும், திரும்ப மருமாச்சி அடிச்சு

0: அடுத்து
1: சென்னை போட்டுருவோம், அது சேர்ந்துடும்.
0: இப்போ வந்து சென்னைக்கு முன்னாடின்னு பார்க்கும்போது ஒரு வகை உணவுகள் வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க, மேய்ச்சல் கட்டிருப்பீங்க. இப்போ சென்னை பிடிச்ச பிறகு நீங்கள் வந்து மேய்ச்சல் கட்டுறதா இந்த மாதிரி உணவுகள் வந்து கொடுக்குறீங்க?
1: சென்னை பிடிச்சிட்டுனாலே நம்ம வந்து ஆகாரத்தை கூட்டம் கொஞ்சம் கூட கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு வந்து குட்டி இருக்கிறதுனால நல்ல ஆரோக்கியமான குட்டி போடணும். திரும்ப நமக்கு அதில் பால் எடுக்கணும் இல்லையா, மாட்டில் ஒன்றும் இல்லைன்னா பால் வராது. அப்போ அதனால நம்ம அதுக்கான ஆகாரங்கள் வந்து நம்ம வந்து என்ன செய்வோம், தேங்காய் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, இது ரெண்டையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அதேமாரி தேவைப்பட்டால் கொஞ்சம் போல குச்சி மிக்சர் வாங்கி போட்டு கொடுத்துருவோம்.
0: இந்த மாதிரி இந்த திட்ட உணவுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க, எந்தெந்த டைம்களில் கொடுக்குறீங்க?
1: அதிகபட்சமாக காலத்தை 7 மணிக்கு முன்ன கொடுத்துருவோம், கட்டியான ஆகாரங்களை. காலையில் 9 சாப்பிட்டு முடிஞ்சு உறங்கி எறும்பிடும் இல்லையா, காலத்தானு அதுக்கு நல்லா கொடுத்த உடனே மிச்சம் வைக்காமல் சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் அது வெளியே எல்லாம் போய் மேய்ச்ச கட்டிட்டு வந்தோம்னு சொன்னா அது உருட்டி போட்டுரும், வேஸ்ட் ஆகிரும். அதனால அதுக்கு என்ன செய்யறது இல்லை, காலத்தை கொடுக்கறத ஸ்ட்ராங்காக கொடுத்துருவோம். அப்புறம் கொஞ்சமாக தேவை இருந்தால் கொடுக்கறதுதான்.
0: இது புல் கொடுக்கறது, வைக்கோல் கொடுக்கறது எல்லாம் பார்க்கும்போது,
1: அது வைக்கோல் சாயங்காலம் கொடுப்போம், பகல் நேரம் புல் கொடுக்கறது. புல் நமக்கு இல்லைன்னா மட்டும்தான் பகலில் வைக்கோல் கொடுக்கறது.
0: இப்போ புல்லுன்னு பார்க்கும்போது வந்து நீங்கள் வந்து வெளி இடங்களில் போய் அந்த புல்லை வந்து அறுவடை பண்ண போகிறோம்.
1: நம்ம சொந்த இடம் கொஞ்சமாக
0: நீங்கள் வச்சுருக்கீங்களா?
1: நம்ம சொந்த இடத்துல கொஞ்சமாக வச்சுருக்கோம், அது போக வெளியே இருந்து எடுத்துக்கும். இன்னும் வெளியே நிறைய கிடக்குது, அதனால இங்கே வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வெட்டிக்கலாம். நம்ம வந்து ஒரு மணிக்கு ஒரு மெனக்கட்டோம்னு சொன்னால் ஒரு 50-60 கிலோ புல் வெட்டிவிடும்.
0: இது இது நீங்கள் அந்த சென்னை பசுகளை வந்து நீங்கள் மேய்ச்சல் கொண்டு போகிறீங்களா?
1: ஒரு 5 மாதம் வரைக்கும் வெளியே கொண்டு போவோம், அதுக்கப்புறம் கொண்டு போக மாட்டோம்.
0: அதுக்கப்புறம் வந்து நீங்க
1: வீட்டுல தான் பராமரிப்பு. ஏன்னா அதை கொண்டு கட்டுற இடத்துல கயிறு தீக்கில விழுந்துடும், இல்ல வேற மாட்டோட சண்டை போட்டுரும், இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு இதாயிச்சு நமக்கு தெரியாது அப்படிங்கறதுக்காக அதுக்கப்புறம் அதை பாதுகாப்பா வைக்கிறதா.
0: இப்ப அந்த குட்டி போடுற பருவம்னு பாக்கும்போது நீங்க எப்படி விழிப்போட இருக்கிறீங்க? இப்போ நீங்க அதுல நாள்கள் அந்த மாதிரி குறிச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல வந்து உங்களுக்கு அதனுடைய அறிகுறி தெரியும்?
1: நாள் குறிச்சு வச்சிருப்போம், அதுக்கு மேல வந்து இந்த அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி இந்த மாதிரி கால கட்டாயங்களை வந்து கொஞ்சம் கவனமா கவனிப்போம். அப்புறம் அந்த மாட்டினுடைய காம்புல வந்து பால் இறங்கி அது மாடு வந்து நமக்கு தெரியும் பால் வந்து விட்டுடுச்சு அப்படின்னு சுருக்க இல்லாம நுமுந்து நிக்கும், ஃபில் ஆயிரும். அப்ப அது இன்னைக்கு குட்டி போட்டுரும், அதுக்கு பின்ன மாச்சு அடிக்கும்.
0: ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அறிகுறி தெரிய வாய்ப்பு இருக்கும்.
1: ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னே தெரிஞ்சிடும் நமக்கு மாடு 2 நாளில் குட்டி போட்டுரும் அப்படிங்கறது. ஓரளவுக்கு நம்ம அதை டெய்லி பார்த்துட்டு இருக்கோம், பல வருஷங்களா பார்த்துட்டு இருக்கோம். அதனால நமக்கு அதனுடைய அறிகுறியை வச்சு இது இன்னைக்கு குட்டி போட்டுரும்னா குட்டி போட்டுரும். கொஞ்சம் டைமிங் தான் வித்தியாசம் இருக்கும், சிலது சாயங்காலம் போட்டுறோம்னு சொல்லுவோம், நைட்டு போட்டுரும், சிலது நைட்டுன்னு சொல்லுவோம் விடிய காலம் போட்டுருக்கோம்.
0: இப்போ நைட்டு போடணும்னு பார்க்கும்போது அந்த டைம்ல நீங்க வெளிப்பட இருப்பீங்களா?
1: அந்த நைட்டு கொஞ்ச நேரம் 1 மணிக்கு ஒரு தடவை செல்ல அலாரம் வச்சு எழுப்பி பார்க்கதுண்டு. அப்படி இல்லைன்னாலும் மாடு என்ன செய்யும், சத்தம் போடும். குட்டி போட்டு முடிஞ்சதும் அது சத்தம் போட ஆரம்பிச்சிடும்.
0: இப்போ அந்த குட்டி போடுற டைம்னு பார்க்கும்போது நீங்க கூட நின்று அதை சப்போர்ட் பண்ணி எடுக்கிறதா, இல்லை அந்த குட்டியை வந்து தானே போட வாய்ப்பு இருக்குமா?
1: அதிகபட்சமா நைட்டு நம்ம காணாமலும் போட்டிருக்கு நிறையா, தானே போட்டுரும். நம்ம பார்த்தா பார்த்து நிக்க மாட்டோம், நம்ம அதுக்கு உதவி பண்ணி துணி எல்லாம் கொண்டு போய் தொடச்சி எடுத்து நம்ம அதை சரி பண்ணி சீக்கிரமா அதை ரிலீவ் பண்ணி கொண்டு வந்துடும். ஏன்னா நமக்கு வந்து நமக்கு அதில் அனுபவம் இருக்கு, ஓரளவுக்கு லேஸ் அது தெரிய ஆரம்பிச்சாலே தூக்கி எடுத்துரும்.
0: அந்த தலையும் முன்னும் காலம்
1: கால் வந்தாலே அப்படியே பிடிச்சு தூக்கி வெளியே கொண்டு வந்துடும்.
0: அப்படி பிடிச்சு நம்ம இழுக்கணுமா இல்ல அதே வெளியே வர வாய்ப்பு இருக்குமா?
1: நம்ம முதல்ல வந்து முத்தெண்ணெய் வச்சிருப்போம், மாடு செனை போட்டுருக்குன்னு சொன்னாலே நம்ம வீட்டில் எப்பவும் முத்தெண்ணெய் இருக்கும் பால் எடுக்கிறதுக்கு. இந்த எண்ணெயை கொஞ்சம் போட்டு கொடுப்போம், போட்டு கொடுத்தோடனே அது ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள அது படுக்க ஆரம்பிச்சிடும். படுத்துட்டு அப்படியே கண்ணு குட்டி லேசா வர ஆரம்பிச்ச உடனே நம்ம லேசா கை கொடுத்து தாங்கிட்டோம், பைய பைய தாங்கிட்டோம், அப்படி தலைப்பகுதி வந்துட்டுனா அதுக்கப்புறம் ஈஸியா வந்துடும் வழியா. தலை வர்றது மட்டும்தான் கொஞ்சம் 10 நிமிஷம் டைம் பிடிக்கும், அதுக்கப்புறம் சீக்கிரம் வந்துடும்.
0: இப்ப குட்டி போட்ட பிறகு உடனே அது வந்து எழும்பி பால் குடிக்குமா?
1: நம்ம வந்து முதல்ல மாடை அதுக்கு கிட்ட விடணும், கிளீன் பண்ணவுக்கு முன்ன மாடை விடணும். அப்பந்தான் அந்த மாடு என்ன செய்யும், அதுக்கு மேல நல்ல ஒரு சிநேகமா இருக்கும். இல்லைன்னு சொன்னா அது என்ன செய்யும், அது என்னதோன்னு சொல்லி அது மாறிடக்கூடாது. அதுக்காக என்ன செய்யறது, மாடை உடனே கயிறு அவுத்துடும், அவுத்த உடனே நாம துடைக்கும் போது அதுவும் கூட சேர்ந்து மாடை சப்போர்ட் பண்ணும், நக்கி எடுத்துரும். ஆனா அதே நேரத்துக்கு நம்ம அதை சப்போர்ட் பண்ணும்போது நமக்கு அது இடிக்கிற மாடா இருந்ததுன்னா நம்ம அதுக்கு பிள்ளைய தொடச்சி எடுத்து பராமரிக்கும் போது அந்த மாடு திரும்ப நம்மளை வந்து மனத்தை பார்த்துட்டு திரும்ப ஒரு காலம் என்ன செய்யாது, இடிக்காது. ஒரு தடவை ஒரு மாடு வந்து குட்டி போடும்போது நம்ம அதுக்கு உதவி பண்ணிட்டோம்னு சொன்னா திரும்ப ஒரு காலத்திலயும் அது நமக்கு என்ன செய்யாது, நம்மளுடைய மனம் வந்து அந்த மாட்டுக்கு பிடிக்கும், பார்த்து வச்சிருக்கும். நம்ம கிட்ட போனாலே அது மனத்திட்டு என்ன செஞ்சிடும், விட்டுடும். புது ஆளுன்னு போனா அது கலையும், நம்ம போனா கலையாது. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு மாடெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு கண்ணு கூட்டி எழும்பதுக்கு முயற்சி பண்ணா எழுப்பி விடுவோம். இல்லைன்னா நாம் என்ன செஞ்சிருவோம், அதை கண்ணுட்டி தூக்கி அதுக்கு அந்த சீம்பாலை கொடுத்துட்டோன்னா ஒரு 2 தடவை தூக்கி கொடுத்துட்டோன்னா அதுக்கு 3வது வாட்டி அதுவே எழுப்பிடும். சீம்பால் குடிச்சா ஒரு 10-15 நிமிஷத்துல கண்ணுட்டி தயாராயிரும், சுத்த ஆரம்பிச்சிடும்.
0: இப்போ அந்த குட்டி போட்டையில இருந்து அந்த பால் கறந்து நீங்க வீடுகளுக்காகட்டும் நீங்க சொசைட்டி கொடுக்கணும் பார்க்கும்போது எத்தனை நாளைக்கு பிறகு நீங்க கொடுக்குறீங்க?
1: 7 நாளைக்கு பிறகு கொடுத்துருவோம். 7வது நாள் பாலை அப்படியே கோயிலுக்கு கொடுத்துருவோம், அதுக்கு பிறகு உள்ள பாலை வந்து வெளியே நம்ம வீட்டில் நம்ம சொந்தத்தில் இருக்கவங்களுக்கு முதல்ல 1 நாளைக்கு நம்ம இல்லை நம்ம டெய்லி வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம வீட்டில் மாடு குட்டி போட்டுச்சுன்னா 1 நாளத்த பாலை அவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம், கொடுத்துப்போம். அவங்களுக்கு நம்ம ஒரு சந்தோஷம், எங்கள் மாடு குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுப்போம், அவங்களுக்கும் அதில் ஒரு சந்தோஷம், பால் தந்தாங்கன்னு ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களா உள்ளதை

0: வாங்கிக்கிட்டு அந்த ஒரு நாளத்த பாலை கழிச்சிட்டு மிச்ச பாலுக்கு காசு கொடுத்துருவாங்க.
1: கொடுக்குறீங்க. இதே இது அந்த கன்றுக்குட்டிக்கு தொடர்ச்சின்னு பார்க்கும்போது எத்தனை மாதங்கள் வரை நீங்கள் கொடுக்குறீங்க?
0: சில கன்றுக்குட்டியெல்லாம் 4 மாதம் 5 மாதம் வரைக்கும் என்ன செய்து குடிக்குது, அது மாடு சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் நிறுத்துறது. ஏன்னா அது இது இடிக்கிறதுல அதுக்கு கருவுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் என்ன செய்யறது இல்லை விடுறது இல்லை. ஏன்னா அந்த மாடு வந்து பால் எப்படினாலும் நாட்டு மாடு பால் அது பிள்ளைக்குன்னு சேர்த்து வைக்கிது. நம்ம அதை விடலைன்னு சொன்னா மாட்டுக்கு நோய் வந்துடும், அதனால மாடை விட்டுரும், கன்றுக்குட்டியை விட்டுடும். பால் எடுத்துட்டு அது கொஞ்சம் இடிச்சு குடிக்கிடுங்கிறதுக்காக விட்டுறது, அதனால அது இடிச்சு குடிக்கும். அது சொன்ன சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு கருவுக்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும் லேசா விட்டுட்டு பிடிச்சு கட்டிடும்.
1: இதே தான் அந்த பசுமாடு வந்து அந்த பாலை வந்து தேக்கி வச்சுட்டு அந்த மடி நோயும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
0: உண்டு.
1: அது எப்படி தெரிய வாய்ப்பு இருக்கும்?
0: மடி நோய் வந்துச்சுன்னு சொன்னா அந்த பால் நம்ம ஒரு நாளை எடுக்கல, இல்ல அந்த மாடு பால் உள்ள இருக்குன்னு சொன்னா அது லேசா சூட ஆரம்பிச்சிடும். மடி வந்து அடுத்து பால் எடுக்க போகும்போது சூடு வெப்பம் கூடும், நம்ம கை வச்சு பார்க்கும்போது தானே செய்வோம்.
1: இது நீங்க மொத்தமா நீங்க அதை அப்படி கறந்து எடுத்துறீங்க, வாய்ப்பு இருக்குமா?
0: கறந்து எடுப்போம், இருந்தாலும் சில நேரம் என்ன செஞ்சிடும், நம்மள தெரியாமலே ஏமாந்துரும். இந்த கண்ணுக்குட்டி
1: குட்டிகளுக்கு வச்சிருக்கோம்,
0: குட்டிகளுக்காக அதை சேர்த்து வச்சிருக்கோம். ஒரு குட்டியை நம்ம விடலன்னா அந்த பால் இறங்கி நிற்கும், அது பிரச்சனை ஆயிரும்.
1: அப்ப வந்து நம்ம அண்ணன் பால் கறந்து எடுத்துடணும், இல்லைன்னா மடிநோயும் வர வாய்ப்பு இருக்கு.
0: கட்டாயம் மாடு வளர்க்கறது நம்ம வந்து நிறைய அதுல வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, அதே சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருந்தாதான் நமக்கு அது என்ன செய்யும், நமக்கும் ஒரு நேரம் போனது மாதிரி இருக்கும். ஆனா அதே நேரத்துக்கு ஒரு சினேகம், நமக்கு அதை காணலனாலும் நமக்கு இப்ப இருக்க முடியாது. நம்ம மாடை கம்ப்ளீட்டா வேண்டாம்னு நினைச்சாலும் இப்ப நம்மளால முடியாது. ஏன்னா அதுக்கு நம்ம அப்படி பார்த்து பார்த்து வந்தோடனே வீட்டுல வந்தோடனே சத்தம் போடும், வண்டி நிறுத்தினா சத்தம் போடும், ஏதாவது ஒரு பொருள் நம்ம கண்ட உடனே அது என்ன செய்ய சத்தம் போடுது. அப்ப அது இல்லைன்னா நமக்கு என்ன செஞ்சிடும், ஒரு என்னதோ நம்ம இழந்தது மாதிரி தான் இருக்கும். அதனால அப்பப்போ சும்மா போய் சுத்தி பாக்குறதா என்ன அதுன்னு சொல்லி பார்த்தாதான் நமக்கும் ஒரு சமாதானம் கிடைக்குது.
1: அடுத்து பார்க்கும்போது குட்டி போட்டு பால் கறந்துட்டு இருப்பீங்க. இப்ப அந்த தாய் பசு பொருத்தவரை பார்க்கும்போது அடுத்த சென்னை பருவத்துன்னு பார்க்கும்போது எத்தனை மாசம் கழிஞ்சு நீங்க சென்னை ஊசி போடுறீங்க?
0: எப்படிதான் 4 மாசத்துக்கு பிறகு, 3 மாசத்துக்கு மேல டாக்டர் சொல்லுவாங்க. ஆனா நாம ஒரு 4 மாசம் வரைக்கும் பால் கிடைக்கட்டுன்னு பாப்போம். சென்னை சேர்ந்துட்டுன்னா பால் என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும் இல்லையா? அதுக்காக நமக்கு ஏதாவது ப்ராஃபிட் வேணும் இல்லையா? அப்ப அதுக்காக ஒரு 4 மாசம் வரைக்கும் பால் எடுக்கதான், அதுக்கு பிறகு அது சத்தம் போட ஆரம்பிக்கும், அதுக்கு பிறகு கொண்டு சேர்க்க
1: ஊசி
0: போட்டீங்க. தெரியும் கரெக்டா இந்த மாட்டினுடைய பால் வந்து நம்ம குடிச்சிட்டே இருக்கிறோம் சொன்னா 5வது மாசம் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு அது வாயில எடுத்த உடனே தெரிஞ்சிடும், மாடு சேர்ந்துருச்சு இனி பாலை நிறுத்தணும் அப்படின்னு.
1: அது வந்து நீங்க கண்டினியூவா நிறுத்துறீங்க, அதை படிப்படியா நீங்க குறைக்கிறது தான்.
0: பொதுவா நம்ம கண்டினியூவா நிறுத்தினாலும் ஒன்றும் ஆகாது, ஏன்னா வயிற்றுல குட்டி இருக்கிறதுனால நம்ம நினைப்போம் அந்த பாலை அப்படி எடுக்கலன்னா அதுக்கு பிரச்சனை வந்துடும்னு. ஆனா குட்டி இருக்கிறதுனால நம்ம நிறுத்தினாலும் ஒன்றும் ஆகாது. ஆனா நாம அப்படி விடமாட்டோம், பயந்துருவோம், என்ன மடி நோய் வந்துருமே அப்படிங்கறதுக்காக பயந்து இன்னைக்கு எடுத்துட்டு சாயங்காலம் எடுக்காம விட்டுடுவோம். மறுநாளத்தைக்கு காலையில எடுப்போம், முதல்ல 2 நேரம் எடுத்ததை 1 நேரம் ஆக்குவோம், அப்புறம் 2 நாளைக்கு ஒருக்கா ஆக்குவோம், அப்புறம் அப்படி வரும்போது அதுவே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும், பின்ன அப்படியே விட்டுடும்.
1: படிப்படியா குறையாம வந்து அப்படி விட்டுருவீங்க. இப்ப நீங்க வந்து கால்நடைகள் வளர்த்துட்டு இருக்கீங்க, இப்ப நீங்க அந்த பசுங்கன்று ஆகட்டும் அந்த காளைக்கன்றுகளை வந்து நீங்க விட்டு வளர்க்கறதா, இல்ல வந்து நீங்க அந்த குட்டிகள் நீங்க விற்பனை செய்யறதானா?
0: குட்டிகளை வந்து நமக்கு நல்ல குட்டியா இருந்தா நாம வளர்த்துருவோம். காளைனால ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ஓடி வளரும்னு தெரிஞ்சுன்னா அதை வளர்த்துருவோம், இல்லைன்னா அதை என்ன செஞ்சிருவோம், ஒரு 10,000 ரூபா ஒரு எஸ்டிமேட்டட் லெவலுக்கு வளர்ந்த ஆரம்பிச்சோன்னா ஒரு வயசுக்குள்ள நம்ம அதை கொடுத்துருவோம், 7-8 மாசம் ஆன உடனே கொடுத்துருவோம். இது நமக்கு போட்டு பிரயோஜனம் இல்லைன்னா நம்ம அதை என்ன செய்ய வேண்டாம், கொடுத்துருவோம். அப்புறம் வாங்கிட்டு போறவங்க சில விரும்பி கேட்பாங்க, சரி ஒரு கண்ணுக்குட்டி தாங்கன்னு கேட்பாங்க, சரி ஓகே என்ன நிக்குது வேணா பாருங்கன்னு சொல்லி பார்த்து என்ன செஞ்சிருவோம், கொடுத்துருவோம். ஆனா நமக்குன்னு ஒரு மனசுல பிடிச்சிட்டுன்னா நம்ம அதை என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம்.
1: இப்ப அந்த காளைகள் வளர்த்தினா கூட வந்து அது என்னுடைய அந்த ஆக்ரோஷ தன்மையை இருக்க வாய்ப்பு இருக்கு.
0: உண்டு, காளை வந்து நம்ம வந்து என்ன செய்ய, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அது கொஞ்சம் பொறுமையா இருக்குது, அப்புறம் 2 வயசு எல்லாம் அதுக்கு வந்துட்டுன்னா அது அதுக்கே வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு கேர்ல நிக்காது, 2 கேர் போடணும். அப்புறம் நம்மளே போகும்போது வரும்போது அதுவே சீர ஆரம்பிக்குது. அப்புறம் அப்படியே அதை நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா போறோம்னா நம்மளே என்ன செஞ்சிடும், அது நம்மளை திரும்ப பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்ப அதனால அதை ஒரு 2 வயசு 2.5 வயசு தான், அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடும், கொடுத்துரும்.
1: கொடுத்துருங்க. இதே பசுங்க என்ன வந்து நீங்க விட்டு சென்னையாக்கி வச்சா
0: நம்ம கிட்டே நிற்கும்.
1: சென்னையாக்கி நீங்க விற்பனை செய்த அனுபவங்கள் இருக்கா?
0: விற்பனைன்னு சொன்னா சென்னையாக்கி வித்தது இல்ல, நம்மகிட்ட கழிப்போம் இல்லையா, 5 குட்டி போட்டுட்டு 6 தடவை ஆய்வு வச்சுன்னு சொன்னா தாய் மாடை கழிப்போம். அப்ப நம்ம மாடு அதுக்குள்ள மாடு பக்குவத்துக்கு எடுத்துட்டு அதை கழிச்சிரும். நம்மகிட்ட 3 கண்ணுக்குட்டி நல்ல கண்ணுக்குட்டியா வந்து சேர்ந்துட்டுன்னு சொன்னா பழைய மாட்டுல ஒன்னா கொடுக்கணும்னா கொடுத்துரும்.
1: இப்ப பராமரிப்பை பொறுத்தவரை சொல்லுங்க, எப்படி பராமரிக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 10 பசுமாடு வச்சிருக்கீங்க, தனிப்பட்ட முறையில நீங்க பராமரிக்கிறதா இல்ல குடும்ப மாட்டு சேர்ந்து பராமரிக்கிறீங்க?
0: நாங்க குடும்பமா தான், நானும் எனக்கு வீட்டுக்காரியம் உண்டு, ரெண்டு பேருமா தான் என்ன செய்யணும், ஒத்தைக்கும் முடியாது. ஏன்னா தண்ணி எல்லாம் அதுக்கு கொடுக்கணும், புண்ணாக்கு எடுத்துட்டு வரணும், நம்ம என்ன செய்யணும், பால் எடுக்க உட்காந்துருப்போம், நமக்கு உதவிக்கு ஆள் வேணும். அப்ப அதனால உதவிக்கு வெளியே ஆளா வச்சுக்கிறது இல்ல, வீட்டுல அவ உதவி பண்ணுவான், அந்த உதவியினால அப்படி எல்லாம் சந்தோஷமா போயிடும்.
1: இப்ப இந்த பால்களை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க வீடுகளுக்கு கொடுக்கறதா இல்ல சொசைட்டிகளுக்கு கொடுக்கறதா?
0: ஒரு நேரத்தை பால் வந்து வீட்டுக்கிட்டே சுத்தி கொடுத்துருவோம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கே கொடுக்க

0: வேண்டி இருக்கு. அவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இனி ஒரு நேரத்தை பாரு, நமக்கு இங்கே தீராது. அப்போ அதனால அதை ஒரு நேரத்தை உள்ளதை பக்கத்தில் வந்து மொத்தமாக ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருவோம். அவங்க மொத்தமாக நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க.
1: வாங்கி அவங்க வந்து
0: அவங்க அங்கே சேல் பண்ணுறாங்க.
1: இப்போ நீங்கள் வெளியில் கொடுக்குற பாலுன்னு பார்க்கும்போது அதனுடைய ரூபாயை பொறுத்தவரை பார்க்கும்போது அன்னன்னைக்கு தருவாங்களா இல்லை வாரம் வாரம் தருவாங்க?
0: அவங்க 10 நாளைக்கு ஒருக்க தருவாங்க. நமக்கு 2 தடவைனா 2 தடவை, 3 தடவைனா 3 தடவை, நம்ம எப்படி தேவை இருக்கோ அந்த பைசா கரெக்டாக கொடுத்துருவாங்க.
1: இது இது வீடுகளில் கொடுக்கணும் பார்க்கும்போது அது எப்படி வாங்குறீங்க? இப்போ மாதம் மாதம் வாங்குறீங்களா இல்லை வாரம் வாரம் வாங்குறீங்க?
0: டெய்லி தரவங்களும் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து டெய்லி வேலைக்கு போகிறோம், கூலி வேலைக்கு போகிறாங்க, அவங்க மொத்தமாக தரதுக்கு அவங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதனால டெய்லி பால் வாங்க வரும்போது காசு தரவங்க இருக்காங்க, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, மாதத்துக்கு ஒரு தடவை தரக்கூடியவங்க இருக்காங்க, சிலர் வந்து சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்கலாம் ஒரு வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கணக்கு தீர்த்துருவாங்க. இந்த மாதிரி அது நம்ம நம்முடைய எப்போ பார்த்தாலும் பணம் வீட்டில் புரண்டுகிட்டே தான் இருக்கும்.
1: இப்போ மாதம் மாதம் வாங்கம்மான்னு பார்க்கும்போது அந்த கால்நடைகளுக்கு தேவையான அந்த தீவனங்களை
0: வாங்குறதுக்கு நம்ம அதில் ஒன்றை விட்டுருவோம். ரெண்டு நேரத்தை பாலில் ஒரு நேரத்துக்குள்ள பால் பைசா நம்ம எதுக்காக விட்டுருவோம்? அதுக்கு சாப்பாட்டுக்காக நம்ம ஒதுக்கிறது, அந்த காசை கை வைக்க மாட்டோம். இந்த காசை நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய தேவைகளை, நித்திய தேவைகளை யார்கிட்டையும் கை கட்டாமல் சரி 50 ரூபா வேணும்னா சாயங்காலம் பால் 1 லிட்டர் பால் யாராவது வாங்கிட்டு போயிட்டு 50 ரூபா வீட்டில் வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி டெய்லி நமக்கு என்ன செய்தோம்? நம்முடைய தேவைகளை நிவர்த்தி பண்ணதுக்கு அது ஒரு சின்ன உதவி.
1: இது இது கால்நடைகளுக்கு வந்து நீங்கள் தடுப்பூசியில் வந்து முறையாட்டு போடுறீங்களா?
0: ஆமாம், அவங்க கவர்மெண்ட்லேயே நம்ம சொல்லுவாங்க, நம்ம போய் கேட்போம். அதுக்கு மாதம் மாதம் வந்து நம்ம இறை மருந்து கொடுப்போம். இந்த கோமாரி நோய் இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்க? வந்தே போட்டுட்டு போயிடும். நம்ம 10 மாடு நிற்கிறதுனால அவங்களுக்கும் தெரியும் இல்லையா, ஒரு தடவை வந்துட்டாங்கன்னு அவங்க கரெக்டாக வந்துடுவாங்க.
1: அவங்க அதுக்கு சொல்லிட்டு ஒரு அட்டையை வச்சுருப்பாங்க, கால் நோய் வால் நோய்க்கான
0: அந்த அட்டையை போட்டு தந்துட்டு போயிருக்காங்க. அதில் வந்து ஃபில் பண்ணிட்டு போயிருவாங்க. நம்மகிட்ட ஃபோன் நம்பர், ஓடிபி, இப்போ எல்லாமே வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, அவங்களுடைய வேலைக்காக அவங்க நம்மளையும் டிபெண்ட் பண்ணுறாங்க, நமக்கும் தேவை இருக்குது. நம்ம அதனால் அவங்கள என்ன செய்கிறோம் வந்து நம்ம அவங்கள பார்க்குறோம், அவங்கள நமக்குள்ள காரியங்களை செய்து தராங்க.
1: இது இது கால்நடைகளுக்கு வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி போட்ட அனுபவங்கள் இருக்கா?
0: இன்சூரன்ஸ்னு சொல்லும்போது நம்ம இதுக்கு முன்னே ஒருக்கா லோன் வாங்கியிருந்தோம். அந்த லோனுக்கு வந்து அவங்க என்ன செஞ்சுருந்தாங்க, ஒரு டாக்டர் வந்து அது காதில் கடுக்கம் எல்லாம் போட்டு இன்சூரன்ஸ் எல்லாம் போட லோன் கட்டுற வரைக்கும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லை,
1: தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ்
0: முடியாது.
1: இல்லை அது வந்து தினசரி வந்து நமக்கு ஒரு வருமானம்,
0: தினசரி வருமானம்னு சொல்லுறத மாதத்துக்கு நம்மளுடைய செலவு போக ஏதாவது ஒரு மிச்சம் நமக்கு வருது. வரலன்னா நம்ம அதை கண்டினியூ பண்ண முடியாது. ஒன்று, ரெண்டாவது நம்ம ஒரு மாடை வந்து அர்ஜென்ட்டுக்கு ஒரு காளையை கொடுக்குறோம், 40-50 ஆயிரம் ரூபா கையில் வந்துடுது. வருஷத்துக்கு 2 தடவை நம்ம அதனுடைய வேஸ்ட் சாணியை கொடுத்துருவோம், அதில் கொஞ்சம் காசு வந்துடுது. அதை அப்போ அதில் வைக்கோல் அந்த மாதிரி காரியங்களை இறக்கிடுவோம். இந்த மாதிரி பணம் வந்து நம்முடைய தேவைகளை, என்னுடைய தேவைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அது எனக்கு என்னவா இருக்குது, பிரயோஜனமாக இருக்குது.
1: ஒரு கால்நடை வளர்க்கும் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வருமானம் இருக்குன்னு சொல்லலாமா?
0: வருமானம் அதை கரெக்டாக பராமரிக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குது.
1: அப்போ இவ்வளோ நேரம்னு பார்க்கும்போது கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா, நன்றி. வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, நன்றி.
2: இதுவரை கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் குளச்சல் எஸ் மகேஸ்வரன் அவர்கள். உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ்.
3: அமுத சுரபி.
2: இனி வேளாண் பொறியியல் துறையின் திட்டங்கள் உரையாடல் கேட்கலாம்.
4: என்ன தம்பி, தோட்டத்துக்கு வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு தான் தோட்டத்துக்கு வந்து பார்க்கேன். தம்பி, அங்கே ஒரு இடம் வாங்கி போட்டிருந்து அது தரிசாக தான் கிடந்து, அதில் எந்த பயிரும் பண்ண முடியாது, தண்ணீர் தேக்கி வைக்க முடியாது, அப்படி இப்படின்லாம் சொன்னேன். ஆனால் இப்போ பார்த்தா அந்த இடத்த நல்லா தோண்டி நிரப்பி ஆழமாக ஆக்கி அதை சுற்றி வலையெல்லாம் போட்டு வச்சுருக்க. என்னப்பா என்ன பண்ண போகிற, விவசாயத்துக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் ஆழப்படுத்தணும்? அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை தண்ணி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இப்போவே மழை தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கியாப்பா?
1: ஏக்கா, விவசாயத்துக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம தேக்கி வைக்கலாம். அந்த பண்ணை குட்டையில் வந்து நம்ம மீன் குஞ்சுகளை வந்து வாங்கி விட்டு அதிலிருந்து நமக்கு வருமானம் பார்க்கலாம்.
4: தம்பி, நீ சொல்றது கரெக்டு தான், ஆனாலும் பண்ணை குட்டை அமைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட 1 ஏக்கர் நிலம் இருந்தால் தான் அந்த இடத்த ஆழப்படுத்தி அதை ஒரு பெரிய குளமாக்கி பண்ணை குட்டை அமைக்கலாம். ஆனால் நீ இப்படி பண்ணை குட்டை இவ்வளோ தூரம் ஆள் வச்சு அதை ஆழப்படுத்தி பண்ணை குட்டை அமைக்கும் போது அதுக்கு நிறைய ரூபா செலவாகும்ப்பா, கிட்டத்தட்ட 1 லட்சம் கூட வரும்னு வைய. இந்த பணத்துக்கெல்லாம் நீ என்ன பண்ணுவ? உடனடியாக நீ ஆழப்படுத்தி இருக்க மீன் குஞ்சுகளை வாங்கி விடணும், எவ்வளவோ வேலை இருக்கு. இதுக்கு அரசினுடைய திட்டங்கள் ஏதாவது இருக்கா? அதுக்கான மானியங்கள் ஏதாவது பெற்றுதான் இந்த மாதிரி நீ போட்டிருக்கே? எப்படிப்பா?

0: ஏக்கா, மானியம் பெற்று தான் வந்து இந்த திட்டம் மூலம் பயன்படுத்துகிறேன். வேளாண் பொறியியல் துறை திட்டங்கள்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் இருக்குது. பண்ணை குட்டைகள் அமைக்கிறது, வேளாண்மை தொழிலில் வந்து இயந்திரமயமாக்குதல், அந்த இயந்திரங்களை வாங்கிறது, அது மட்டும் இல்லாமல் வந்து விவசாயத்துக்கு தேவையான மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வந்து அமைச்சிருக்காங்க. அது வந்து சோலார் முறையிலே வந்து அமைச்சிருக்காங்க, கரண்ட் முறையில் வந்து அந்த மின் மோட்டார் பம்பு செட்டுகள் அமைச்சு அந்த திட்டங்கள் மூலம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பண்ணை குட்டைகள் அமைச்சு வச்சுருப்பாங்க, அதை வந்து ஆழப்படுத்துறதுக்கும் கூட வந்து அந்த திட்டங்கள் வந்து மாநில அரசாகட்டும் மத்திய அரசு வந்து செயல்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னைக்கு வந்து சூரிய கூடார உலர்த்தின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த சோலார் மூலம் வந்து நம்ம அந்த காயை போட்டு அந்த பொருட்களை வந்து நம்ம வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு போகலாம்க்கா.
1: தம்பி, நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தான். இப்படி நிறைய திட்டங்கள் சொல்ற. இன்னொன்னு வந்து எந்திரமயமாக்கல் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அரசு வந்து சில பல திட்டங்களை விவசாயத்துல கொண்டு வந்திருக்கு. என்னன்னா, சில பல எந்திர கருவிகள் மூலமா நம்மளுடைய ஆள் பற்றாக்குறையை தவிர்க்கும் பொருட்டு எந்திரமயமாக்குதல் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா நிறைய விஷயங்களை மானிய முறையில நம்மளுடைய விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பத்தி தெரியுமாப்பா?
0: ஏக்கா, இப்போ ஒரு காலத்தில் பார்க்கும்போது விவசாயத்துக்கு தேவையான ஆட்கள் பற்றாக்குறை இல்லாம இருந்து, ஆனா இப்போ பார்க்கும்போது ஆள் பற்றாக்குறை வந்து இருந்துட்டு இருக்கனாலேன்னு பார்க்கும்போது விவசாயிகள் இன்னைக்கு வந்து இந்த இயந்திரமயம் ஆகிட்டாங்க. இயந்திரம் மூலம் வந்து நடவு செய்யறாங்க, அதே போல வந்து உழவு செய்யறதுன்னு பார்க்கும்போது டிராக்டர் மூலம் வந்து உழவு செய்யறாங்க. இப்போ இன்னைக்கு வந்து அறுவடைக்கு கூட வந்து இயந்திரமயமாக்கி இன்னைக்கு வந்து அந்த ஆள் பற்றாக்குறையில் இருக்க காரணத்தினாலும் பார்க்கும்போது அரசு வந்து இன்னைக்கு வந்து இயந்திரமயமாக்க திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க.
1: தம்பி, நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தான். நம்முடைய அரசு நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்திருந்தாலும் அந்த திட்டங்களை நம்மளுடைய விவசாயிகள் முழுமையான முறையில அதை கடைபிடிச்சு அந்த உபயோகத்துக்கு அதோடைய பயன்பாட்டை நம்ம தெரிஞ்சு அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கையில் எடுத்து நம்ம விவசாயம் பண்ணும்போது தான் இன்னைக்குள்ள விவசாயம் வந்து உண்மையிலேயே அது வந்து ஒரு சிறந்த விவசாயமா இருக்கும். ஏன்னா அந்த காலத்துல செய்த பாரம்பரிய விஷயங்களை நம்ம இந்த காலத்திலயும் கடைபிடிச்சா இப்ப இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நல்ல ஒரு லாபகரமான வெற்றிகரமான விஷயங்களை நம்ம பண்ணணும்னு நினைச்சா நம்முடைய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் கண்டிப்பா ஒரு பயனுள்ள வகையில அமையும்னு சொல்லலாம்லப்பா.
0: கண்டிப்பா அமையாக்கா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து வன விலங்குகளிடமிருந்து நம்ம பயிரை காக்குறதுக்கு கூட வந்து மின்வேலி அமைப்பும் திட்டம் கூட வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்ப வந்து வன விலங்குகள் வந்து இந்த பயிர்களை வந்து பெரிய சேதத்தை வந்து ஏற்படுத்தும். அப்ப அந்த பயிர்களை சேதப்படுத்தும் பார்க்கும்போது விவசாயிகளுக்கு வந்து பெரிய இழப்பு தான் வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால வந்து மத்திய அரசு ஆகட்டும் மாநில அரசு வந்து இணைந்து அந்த சோலார் மின்வேலி திட்டத்தை அமைச்சு அந்த வன விலங்குகள் வந்து வராதபடி விவசாயிகளின் வந்து வாழ்வாதாரத்தை வந்து பெருக்கிறதுக்கு கூட வந்து இந்த திட்டம் வந்து ஒரு நல்ல திட்டம் கூட சொல்லலாமா?
1: ஆமா தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்துல அந்த மலை ஏரியால இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்கள் ஆகட்டும், அதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற விவசாயிகள் ஆகட்டும், இவங்க எல்லாருக்குமே நீ பயன்படக்கூடிய வகையில அந்த மின் வேலிகள் வந்து அமைக்கக்கூடிய திட்டம் வந்து இன்னைக்கு பயனுள்ளதா தான் இருக்கு. ஏன்னா விவசாயிகள் வந்து அந்த விவசாய நிலத்துல அந்த ஒரு விதை விதைக்கிறதோ உழுது போட்டு அந்த விளைச்சலை எதிர்பார்க்கக்கூடிய சமயத்துல இந்த மாதிரியான வன விலங்குகள் இருக்குல்லப்ப, அந்த வன விலங்குகள் மூலமா வரக்கூடிய அந்த தொல்லைகளை தவிர்க்கிறதுக்கு தான் அந்த மின்வேலி அமைக்கும் திட்டம் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல நடைமுறையில செயல்படுத்தக்கூடிய ஒரு அருமையான திட்டமா இருக்குப்பா.
2: அமுத சிறவி நிகழ்ச்சி கேட்டீர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள்.
3: நெற்பயிரில் ஊட்டச்சத்து மேலாண்மை தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.
4: தற்போது நெற்பயிர் வந்து நம்முடைய மாவட்டத்தில் அதிக அளவில் பயிர் செய்யப்பட்டு வருகிறது. நெற்பயிருக்கு உர நிர்வாகம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா சரியாக உர நிர்வாகம் நம்ம பண்ணலன்னா பூச்சி நோய் தாக்குதல்னாலே பயிர் வந்து பாதிக்கப்பட்டு அதிக செலவாகும் ஒரு நிலை உண்டாகும். குறிப்பாக விவசாயிகள் வந்து ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக முறையை கடைபிடிக்கணும். கோடை பருவத்தில் வந்து பசுந்தாள் உர விதை தக்கை பூண்டை விதைத்து நம்ம வந்து பின்னர் 45 நாள் கழித்து உழவு செய்யும் போது மண்வளம் பேணி காக்கப்படுகிறது. அதோடு இணைந்து உயிர் உரங்களை நம்ம வந்து குறிப்பாக நெற்பயிருக்கு நம்ம வந்து போடணும். அதாவது அசோஸ்பைரலும் பாசோ பாக்டீரியா பொட்டாஷ் சால்பிரைசிங் பாக்டீரியா என்று சொல்லி தலைமணி சாம்பல் சத்துக்கு உயிர் உரங்கள் இருக்கிறது. இந்த உயிர் உரங்களை நம்ம வந்து விதை நேர்த்தி மூலமாக நாற்று நேர்த்தி மூலமாகவும் நெற்பயிருக்கு நிலத்திலே நாம் இடுவதனால வந்து இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்துவது வந்து 25% வரை நாம் வந்து குறைக்கலாம். இதனால வந்து மண் வளமும் பேணி காக்கப்படுகிறது, செலவும் குறையாகிறது, அது மட்டுமல்ல வருமானம் அதிகரிக்கிறது, மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது. எனவே இந்த உயிர் உரங்கள் வந்து நம்ம கட்டாயம் நெற்பயிருக்கு விவசாயிகள் வந்து பயன்படுத்த வேண்டும். ரசாயன உரங்கள்

0: பயன்படுத்துவதை குறைக்க வேண்டும். குறிப்பாக ரசாயன உரங்கள் வந்து நெல் வயலுக்கு நம்ம போடும்போது இலை வண்ண அட்டையை பயன்படுத்தி நம்ம போடணும். இலை வண்ண அட்டையை நம்ம பயன்படுத்தி போடும்போது நம்ம போடணுமா வேண்டாமா என்று சொல்லி சரியாக நிர்ணயம் பண்ணலாம். அதாவது 15, 30, 45 நாட்கள்ல வந்து இந்த நெற்பயிருக்கு உரங்கள் தேவைப்படுகிறது. இலை வண்ண அட்டையை பயன்படுத்தி சில சமயங்களில் நம்ம உரம் போட வேண்டிய அவசியம் இருக்காது. பல விவசாயிகள் வந்து இந்த இள வண்ண அட்டையை பயன்படுத்தி நிறைய பேர் அவங்க அனுபவத்தை சொல்லியிருக்காங்க, நாங்க ஒரு உரம் மேலுரம் போடல, ஆனா வந்து எங்களுக்கு நல்ல மகசூல் கிடைச்சிருக்கிறது, இதனால வந்து எங்களுக்கு செலவு குறைஞ்சி வருமானம் அதிகரிச்சிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. எனவே கட்டாயம் விவசாயிகள் வந்து இள வண்ண அட்டையை நம்ம பயன்படுத்துறோம். அதை வந்து பயன்படுத்த மிக எளிது. வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக பல பயிற்சிகள் கொடுத்திருக்கிறோம். அதன் அடிப்படையில நிறைய விவசாயிகள் பயன்படுத்தி கொண்டு வந்தாங்க. தற்போது வந்து அது கொஞ்சம் பயன்பாடு வந்து குறைந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம்னா பக்கத்து வயல நல்ல பச்சையா இருக்குதுன்னு சொல்லி கண் பார்வையை வைத்து உயரம் இடுவதனால தேவையற்ற செலவு பூச்சி நோய்கள் அதிகரிக்கிற நிலை ஏற்படுகிறது. எனவே நம்ம விவசாயிகள் இலைவண்ண அட்டையை பயன்படுத்தி மேலுரம் போட வேண்டும். மேலும் ஒருங்கிணைந்த உர நிர்வாகத்தை கட்டாயம் பயன்படுத்தணும். இப்ப நம்மளுக்கு கால்நடை மூலமாக இந்த சாணி போன்ற உரங்கள் கிடைக்கல. எனவே நம்ம இந்த பசுந்தால் உர, தக்கை பூண்டு போன்ற பயிர்களை கட்டாயம் நம்ம பயன்படுத்தணும். உயிர் உரங்களை பயன்படுத்தணும். ரசாயன உரங்கள் பயன்பாடு இலைவன் அட்டை மூலமாக குறைக்கப்பதன் மூலமாக நல்ல வருமானம் எடுக்கலாம். நெல் விவசாயம் தொடர்ந்து நல்ல வருமானம் கிடைக்கிற ஒரு பயிராக அமையும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை.
1: அமைப்பில் உதவி டி எட்வின் ஜெயராஜ். அமைப்பு டிஎல் ஜேக்கப்.
2: இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.

நாளை இரவு 7:20 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் எஸ் முருகன் அவர்கள். அமுத சுரபி மிஷன் இந்திர தனுஷ் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நீல பச்சை பாசியின் பயன்பாடு தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகுமார் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் மூன்றாவது கட்டமாக நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிஜேபி பிரதிநிதிகள் இதனை அறிவித்தனர். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அளித்துள்ள உறுதியை ஏற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, நீட் தேர்வு காரணமாக பாதிக்கப்பட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இம்முடிவை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வந்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் தேசவிரோத சக்திகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதை தடுக்கும் நோக்கிலும் தாம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் 3 நடைபெற்ற நீட் தேர்வின் வினாத்தாள் வெளியானதை அடுத்து அந்த தேர்வை உடனடியாக ரத்து செய்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ச. ராமதாசுவுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள

0: பிரிவில் திரு ராமதாஸ் நீண்ட ஆயுளுடனும் உடல் நலத்துடனும் சமூக பணி ஆற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். திரு ராமதாசுக்கு முதலமைச்சர் திரு விஜயும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் தவறானது என்று கூறினார். மின்கட்டண கணக்கீட்டில் ஏற்பட்டுள்ள தவறுகள் சரி செய்யப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். தேர்தலின்போது தாவேக்கா அளித்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கி பேசிய அவர், மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை அமைச்சர்களிடமோ அல்லது மாவட்ட ஆட்சியரிடமோ தெரிவித்தால் உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு தென்னரசு தெரிவித்தார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி போன்ற தமிழகத்தின் தலையாய பிரச்சினைகளில் அனைத்துக் கட்சிகளின் ஆலோசனைகளையும் விவசாய சங்கங்களின் கருத்துகளையும் பெற்ற பின்பு அதற்கேற்ப தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். காவிரி நீர் உரிமை பங்கீட்டில் தமிழகத்தின் சட்டப்பூர்வமான உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றும் இதற்கு இப்பிரச்சினைகளை முழு அளவில் புரிந்து கொண்டு செயல்பாடுகளை தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரி நீரை தர கர்நாடகம் மறுத்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு, சட்ட மீறல் என்றும், மேகதாது அணை கட்ட முயற்சிப்பது உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிரானது என்று புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தமது அறிக்கையில் கூறியுள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். குத்துச்சண்டை பிரிவின் ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் அவர் கனடாவின் கியூமோ அல் அகமதியை வென்றார். ஜிம்பாப்வேவுக்கு எதிரான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 90 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. பின்னர் 220 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி 17.5 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 129 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 8:05 30 நொடி. ஆரம்பமாவது பட்டாம்பூச்சிகள், சிறுவர் நேரலை. சிறுவர் நேர்ல நிகழ்ச்சியில் பங்கேற்க அழையுங்கள். 2602249027222, இணைப்பெண்ணாக 04652, அலைபேசி எண் 8903257309. நம்ம வீட்டு குழந்தைங்களோட திறமையை வெளிப்படுத்தும் அருமையான நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில வந்து சிறுவர்கள், சின்ன குழந்தைங்க என்னென்ன படிச்சிருக்காங்களோ அதை சொல்லலாம். கவிதையாக இருக்கலாம், கட்டுரையாக இருக்கலாம், கட்டுரை மாதிரி பேச்சு வடிவில் சொல்லலாம், திருக்குறள் படிச்ச சொல்லலாம், பாட்டு பாடலாம், இப்படி நிறைய விஷயம் இருக்கு இல்லையா. சரி, நம்ம நிகழ்ச்சியில் முதலில் வரும் பட்டாம்பூச்சி, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: கனிஷ்கா.
1: எந்த ஊரு?
2: ஸ்ரீகிருஷ்ணபுரம்.
1: ஸ்ரீகிருஷ்ணபுரத்துல இருந்து. கனிஷ்காவா தனிஷ்காவா?
2: கனிஷ்கா.
1: தனிஷ்கா, ஓகேம்மா. என்ன படிக்கிறீங்க?
2: சிக்ஸ்த்.
1: சிக்ஸ்த் படிக்கிறீங்களா? இன்னைக்கு நிகழ்ச்சியில முதலாவதாக வந்திருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க?
2: திருக்குறள்.
1: திருக்குறள், எத்தனை திருக்குறள் சொல்ல போறீங்க?
2: ஒரு திருக்குறள் ஒரு

0: ஒரே ஒரே ஒரு திருக்குறளும் அதோட பொருளும் சொல்ல போறீங்க, சொல்லுங்கம்மா. சூப்பரா சொன்னீங்கம்மா, நிகழ்ச்சி பங்கேற்றமைக்கு நன்றி.
1: நன்றி.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
3: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
2: போன் 233-066.
4: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
5: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
0: நேர்களை, நாளை காலை 10:55 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் நாட்டு மக்களுடன் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் 8:00 மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். நேரம் 8:09 ஆயிடுச்சுங்க. பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பறந்து வரக்கூடிய பட்டாம்பூச்சி யாரு?

0: வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்கம்மா.
1: மணக்குடியில்
0: உங்க பேரு? ரேடியோ வால்யூம் வந்து குறைச்சி வைக்க சொல்லுங்க. உங்க பேரை சொல்லுங்க.
1: மணக்குடியில்
0: மணக்குடியிலிருந்து யாரு? ரேடியோ வால்யூம் வந்து கம்மி பண்ணல அப்படின்னா நிச்சயமா நீங்க பேசுறது இங்க கேட்காது, சரியா? கோவில பாட்டு போட்டிருக்காங்களா? சரிம்மா, கொஞ்சம் அந்த சத்தம் கேட்காதவர் பேசுறீங்களா? கொஞ்சம் உள்ளாடி வந்து பேசுறீங்களா? அந்த ரூமுக்குள்ளாடி அந்த மாதிரி பேசுறீங்களா? வீட்டுக்குள்ளாடி வந்து பேசுங்க. சரி, உங்க பேரை சொல்லுங்கம்மா. மணக்குடியில இருந்து யாரு பேசுறீங்க? என்ன பேரை திரும்ப சொல்லுங்க. மணக்குடின்னு சொல்றாங்க, தவிர அந்த பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அவங்க பேர் என்ன? சரி, பேரை சொல்லுங்க. வினேஷ். ஓகேம்மா, என்ன படிக்கிறீங்க? சரி, என்ன சொல்ல போறீங்கம்மா சொல்லுங்க. என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? சொல்லுங்கம்மா. அச்சோ, நீங்க பேசுறது எதுவுமே கேக்கலையேப்பா. தூங்கினதுக்கு முன்னாடி ஏன் குட் நைட் சொல்றாங்கன்னு சொல்றீங்களா? அதுக்கு பிறகு சொல்ல முடியாதுல்ல, அதனால. கரெக்டா? கரெக்ட். வேற வச்சிருக்கீங்களா? கடலையே உப்பு சுவையோட இருக்கு, சொல்லுங்க.
1: என்ன
0: இனிப்பா இருந்தா? ஆஹா, அப்படியா? எறும்பு வந்துருமா? எறும்பு ஈயெல்லாம் வந்துருமா? சரிம்மா, வேற என்ன வச்சிருக்கீங்க? வேற ஜோக் இருக்கா? அவ்வளவுதான். சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
1: நன்றி.
2: ஆடினாலே நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் தானே? இஎம்ஐ ஆஃபரில் குறைந்த முன்பணத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்கள் சுலப மாத தவணை முறையில் குறைந்த விலையில் சிறப்பு பரிசுகளுடன்.
3: இந்த ஆடியை அட்டகாசமாக சுந்தர் ரேடியோஸுடன் கொண்டாடுங்கள்.
2: சுந்தர் ரேடியோஸ், நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவில்.

0: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
0: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
3: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
4: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
7: நாளைக்காலை 8:09 கார்கில் வெற்றி தினம் சிறப்பு நேர்காணல் இடம்பெறும். பங்கு பெறுபவர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் எம் இந்திரபாலன் அவர்கள், உடன் உரையாடுபவர் பி சரவணன். 9:45 மத்திய சட்டம் மற்றும் நிதி அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெறும். 10:02 இளைய பாரதம் நிகழ்ச்சிகள் சாதிக்க பிறந்தோர் வரிசையில் எஸ் ஜே ஹர்ஷினி அவர்களுடைய நேர்முகம், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன இடம்பெறும்.
3: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
8: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 4 மணி வரை. இடம்
9: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
7: நேர்களை இன்றைக்கு பட்டம் பூச்சிகள் சிறுவர் நேரில் நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறுவர்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி. இன்னும் சில நொடிகளில் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் இடம்பெறும்.

0: நேர்களிதுறை நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் கேட்டீர்கள். நேரம் 8:30. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனி கேட்போம் இலக்கிய சோலை. அதற்கு முன்பாக
1: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி நாகர்கோவில்.
2: இலக்கிய சோலையில் இன்று இலக்கிய சுடர், தேனமுது ஆகியன கேட்கலாம்.
3: இன்றைய இலக்கிய சுடரில் ஆழ்வார் அருளமுதம் உரை வழங்குகிறார். தமிழ்துறை இணை பேராசிரியர் ப. ஆனந்த விநாயகி அவர்கள்.
4: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இலக்கிய சுடர் பகுதியில் ஆழ்வார் அருளமுதம் என்னும் தலைப்பில் உரையாட இருக்கின்றேன். ஊர்ல பெரிய மழை பெய்துட்டு இருந்தது. பாட்டி பேத்திய பார்த்து சொன்னாங்க, நீ வீட்ல இருக்கக்கூடிய அண்டாவை எடுத்து வெளியே கொண்டு போய் அப்படின்னு சொன்னாங்க. திரும்பவும் பெருமழை பெய்தது. மழையெல்லாம் நின்ன உடனே பாட்டி வந்து பாத்திரங்களை பாக்குறாங்க. எந்த பாத்திரத்திலையும் தண்ணீர் இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, பேத்தி பாத்திரங்களை எல்லாம் கவிழ்த்தே வச்சிருந்தா. எப்படி கவிழ்ந்த பாத்திரத்தில் நீர் தங்காதோ, அதே போன்று கவிழ்ந்த உள்ளத்திலும் இறை நினைவு தங்குவதில்லை என்று சொல்லுவாங்க. நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் தொண்டு தொட்டு இருந்து வரக்கூடிய ஒரு வழிபாடாக நாம் அறியப்படுவது திருமால் வழிபாடு. மாயோன் மேய காடுரை உலகமும் என்பது தொல்காப்பியருடைய கருத்து. அப்படி தொடர்ந்து வரக்கூடிய ஒரு வழிபாடாக நாம் நம்முடைய வைணவ வழிபாட்டை பார்த்து வருகிறோம், திருமால் வழிபாட்டை பார்த்து வருகிறோம். அந்த திருமால் வழிபாட்டில் ஆழ்ந்து கிடந்ததால் ஆழ்வார்கள் என்று அடியவர்கள் பலரை அழைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவானது. அவர்கள் வைணவ நெறியில் ஆழங்கால் பட்டது மட்டுமன்றி திருமாலினுடைய கல்யாண குணங்களிலே ஆழ்ந்து கிடந்ததாலும் அவர்கள் ஆழ்வார்கள் எனப்பட்டார்கள் என்பதை நாம் அறிகிறோம். அப்படி ஆழங்கால் பட்டு வைணவ நெறியில் உய்வடைந்தவர்களாக 12 ஆழ்வார்களை நாம் பார்க்கிறோம்.

இந்த 12 ஆழ்வார்களை பற்றிய செய்தியை நாம் பார்க்கும் பொழுது, பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், திருமங்கையாழ்வார், திருமழிசையாழ்வார், குலசேகர ஆழ்வார், தொண்டர் அடிப்படி ஆழ்வார், திருப்பானாழ்வார், மதுரகவி ஆழ்வார், நம்மாழ்வார் என்று 12 ஆழ்வார்களை நாம் பார்க்கிறோம். இந்த 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களைத்தான் 10 நூற்றாண்டு நாத முனிகள் என்று சொல்லக்கூடியவங்க. அவங்க யார் அப்படின்னு சொன்னா, காட்டுமன்னார் கோவில்ல பிறந்தவங்க. 9 நூற்றாண்டில் பிறந்து, ஆனால் அவர் 10 நூற்றாண்டில் தான் அந்த 4000 திவ்ய பிரபந்தம் என்று சொல்லக்கூடிய தமிழ் வேதம், திராவிட வேதம் என்றெல்லாம் போற்றக்கூடிய இந்த ஆழ்வார்கள் பாடிய பாடல்களை தொகுத்தார் என்பது நம்முடைய இலக்கிய வரலாற்றின் வழி நமக்கு தெரிய வருகிறது. ஏன் நம்முடைய ஆழ்வார்கள் பாடிய பாடல்களை மட்டும் பாடல்கள் என்று சொல்லாமல் பாசுரம் என்று குறிப்பிடக்கூடிய ஒரு சூழல் உருவானது என்று பார்க்கும் பொழுது, வேற ஒன்னும் இல்ல, ஒரு பசு இருக்குது, அந்த பசு கன்றுக்குட்டி எங்கேயோ நிக்குது, கன்றுக்குட்டி என்ன செய்யுது, மா என்று அழைக்குது. அழைத்த உடனேயே என்னாகும், தாய் பசுவினுடைய மடியில இருந்து அப்படியே பாலமுது சுரக்குது. நம்முடைய தாய்மானவ சுவாமிகள் பாடும்போது, கண்டினுக்கு சேதா கனிந்து இறங்கல் போல் எனக்கு என்று இறங்குவாய் கருணையும் தாய் பராபரமே என்று பாடுவார். ஏனென்றால் அந்த தாய்ப்பசு போன்றவன் இறைவன் என்று அவர் சுற்றுறத நாம பாக்குறோம். அப்ப ஒரு தாய்ப்பசு கன்றுக்குட்டி அழைத்த அளவிலேயே தன்னுடைய மடியிலிருந்து பால் சுரப்பது போல், இறைவனாகிய திருமாலை நினைந்த உடனேயே ஆழ்வார்களுடைய உள்ளத்தில் இருந்து அப்படியே பாடல்கள் சுரந்தன. அதனால்தான் அவர்கள் பாடிய பாடல்களை மட்டும் பாசுரம் என்று அழைக்கக்கூடிய நிலை உருவானது. இப்படி அந்த ஆழ்வார்கள் பாடிய 4000 பாடல்களையும் நம்முடைய ஆதி ஆச்சாரியர் என்று அழைக்கப்படக்கூடிய நாதமுனிகள் தொகுத்து தந்ததனால்தான் இன்று நாம் 4000 திவ்ய பிரபந்தம் என்கின்ற ஒரு வைணவ இலக்கிய வகையை நம்மால் அறிய முடிகிறது, நாம் அறிகிறோம். நம்முடைய ஆழ்வார்களை நாம் பார்க்கும் பொழுது, காலத்தால் இறுதியானவராக ஆனால் சிறப்பால் முதன்மையானவராக இருப்பவர் நமக்கு நம்மாழ்வார். அவருக்கும் நம்முடைய குமரி மாவட்டத்திற்கும் தொடர்பு உண்டு. அவர் பிறந்தது ஆழ்வார் திருநகரி, ஆனால் அவருக்கும் நம்முடைய குமரி மாவட்டத்தில் திருவன்பரிசாரம் என்று சொல்லக்கூடிய திருப்பதி சாரம் அவருடைய தாயார் பிறந்த ஊர். அந்த நம்மாழ்வார் எப்படிப்பட்டவர் என்றால், அவருடைய இயற்பெயர் மாறன், சடகோபன், பராங்குசன், பகுலாபரணன் என்றெல்லாம் அவருக்கு பல பெயர்கள் இருந்தால் கூட, எவ்வாறு அவர் நம்மாழ்வார் என்று அழைக்கப்பட்டார் என்று பார்க்கும் பொழுது, அதற்கு நம்முடைய திருவரங்க கோவில் கல்வெட்டில் ஒரு ஆதாரம் இருக்குது. அதாவது மார்கழி பெருவிழா அங்கே நடந்திருக்குது. அந்த நேரத்துல வேதங்களோடு அவர் பாடிய திருவாய்மொழி என்கின்ற அந்த அமுதத்தையும் சேர்ந்து ஒரு குழுவாக சென்று அங்கே பாடியிருக்கிறார்கள். அப்படி திருவாய்மொழியை ஓதி சேவை செய்ய சென்ற அந்த சடகோபர் குழுவை திருமங்கை மன்னர் வரவேற்றாராம். திருமங்கை மன்னர் வரவேற்று எதிர்கொண்டு நம்முடைய திருவரங்கத்தில் அரங்கப்பெருமான் முன் அழைத்து செல்கின்ற பொழுது, பெருமான் என்ன செய்தாராம், உற்று நோக்கி நம்மாழ்வார் என்று நாமம் சார்த்தி அருளினார் என்று திருவரங்க கோவில் கல்வெட்டு கூறுகிறது. அந்த நம்மாழ்வாரை வேதம் தமிழ் செய்த மாறன் என்று குறிப்பிடுவார்கள். அதோடு எப்படி நாம் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சொல்கிறோமோ, அதே போல திருவாய்மொழிக்கு உருகாதார் ஒருவாய்மொழிக்கும் உருகார் என்ற ஒரு பழமொழியையும் நாம் இன்று பின்பற்றி வருகிறோம். இதுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்மாழ்வார் இறைவன் மேல் கொண்டிருந்த காதல் என்பது அளவிடற்கரியது. அவர் சொல்றாரு, உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாமே கண்ணன் தான் என்று ஒரு உயர்ந்த ஒரு பக்தியோடு அவர் இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இறைவனை பார்த்து சொல்றாரு, பெற்ற தாய் நீயே, பிறப்பித்த தந்தை நீயே, மற்றையார் யாவாரும் நீ பேசில் எட்டேயோ என்று இறைவனை பார்த்து வேண்டுகிறார், முறையிடுகிறார். விடுவேனோ என் விளக்கை, என் ஆவியை நடுவே வந்து உய்ய கொள்கின்ற நாதனை என்று இறைவனை நோக்கி அவர் பாடுகின்ற அந்த அற்புதமான பாடலை பார்க்கின்ற பொழுது, எவ்வளவு இறைவன் மேல் காதலை கொண்டிருந்தார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. அதே போன்று கிபி 9 நூற்றாண்டிலே வாழ்ந்த குலசேகர ஆழ்வார், சேர அரசர், திருவஞ்சை களத்தை ஆட்சி செய்த ஒரு சேர அரசர், ஆனால் செல்வம் பெரியதா அல்லது இறை உணர்வு பெரியதா என்று அவரிடையே எழுந்த அந்த மன மோதலில், இறைவன் மேல் கொண்டிருக்க கூடிய செல்வம்தான், காதல்தான் அந்த பொருள் செல்வத்தை விட அருள் செல்வம்தான் பெரியது என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார். அதனால்தான் அவர் பார்க்கின்ற பொழுது, அவர் இறைவனை நோக்கி பாடுகின்ற பொழுதெல்லாம் ஔவையார் சொல்லுவார் இல்லையா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று. மானிடராக பிறப்பது மிகப்பெரிய பேறு என்றார் ஔவை. ஆனால் இந்த குலசேகர ஆழ்வாருடைய பாடலை நாம பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் கசிந்து விடும். அதாவது அவர் திருவேங்கட மலையில இருக்கக்கூடிய இறைவனை பார்த்து அவர் பாடுகின்ற பாடல்கள், இறைவா நீ குடியிருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் எப்பொழுதும் வாழக்கூடிய ஒரு அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலையில் எனக்கு ஒரு மீனாக பிறக்கின்ற வாய்ப்பு கிடைக்குமா, மரத்திலே வாழக்கூடிய ஒரு பறவையாக வாழ முடியுமா, உன்னை சந்திக்க வருகின்ற, உன்னை பார்த்து வணங்கி தொழ வேண்டும் என்று வரக்கூடிய அடியவர்கள் எல்லாம் நடந்து வரக்கூடிய பாதையாக வாழ்கின்ற பேறு எனக்கு கிடைக்குமா, நிறைவாக கேட்கிறார். இறைவா உன்னுடைய திருவடியின் முன்னால் ஒரு படியாக கிடந்து என்னை மிதித்துக் கொண்டு உன்னை எல்லோரும் வணங்க வர வேண்டும், அந்த பேறு எனக்கு வாய்க்குமா என்று இறைவனை நோக்கி கேட்கிறார். அவர் பாடிய பாடலை பாருங்கள். உனே

என்று மீனாகவோ மரமாகவோ குருவியாகவோ வழியாகவோ படியாகவோ கிடந்து நீ இருக்கக்கூடிய திருமலையில் வாழக்கூடிய பேறு எனக்கு வேண்டும் என்று குலசேகர ஆழ்வார் வேண்டியதை நம்முடைய ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தம் மூலம்தான் நம்மால் அறிய முடிகிறது. அது மட்டுமா, பெரியாழ்வாரை பாருங்கள். எப்படி நாம் திருநாவுக்கரசரை அப்பர் என்று அழைக்கிறோமோ சைவடியார்கள் அதே போன்று 12 ஆழ்வார்களில் பெருமை உடையவர். அதனால் அவரை வந்து பெரியாழ்வார் என்று நாம் அழைக்கிறோம். ஏனென்றால் இறைவனுக்கே மாமனாரானவர். ஆண்டாள் நாச்சியாரை வளர்த்து ஆளாக்கி இறைவனுக்கு கொடுத்தவர் அல்லவா? அதனால் பெரியாழ்வார் என்ற ஒரு திருநாமத்தோடு அவர் வாழ்கிறார். அது மட்டுமல்ல, விஷ்ணு சித்தர், அவருடைய இயற்பெயர் விஷ்ணு சித்தர். ஆனால் அவரை பெரியாழ்வார் என்று நாம் போற்றுகிறோம். அவருடைய பாடல்களை நாம் பார்க்கும் பொழுது அவர் மகளுக்கு மட்டும் தாலாட்டு பாடவில்லை, மகளுக்கு மட்டும் தாலாட்டு பாடவில்லை, மருமகனான திருமாலுக்கும் சேர்த்து தாலாட்டு பாடியதை நாம் அறிகிறோம். உடையார் கனமணியோடு உன் மாதுளம்பூ இடைவிரவி கோத்த எழில் தெழுகினோடு விடையேறு காபாலீசன் வீடு தந்தான் உடையாய் அழேல் தாலேலோ உலகம் அளந்தானே தாலேலோ என்று கண்ணன் அழுகிறாராம், நீ அழாதே என்று அவரை தேற்றுகிறாராம். இப்படி ஒரு சூழலை நமக்கு தந்தவர் நம்முடைய பெரியாழ்வார். அது மட்டுமல்ல, அவர் வளர்த்த ஆண்டாளை நீங்க பாருங்க. தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் அதே போன்று தந்தை இப்படி பாடுகிறார் என்றால் மகள் எப்படி பாடுகிறார்? கண்ணா மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தர் கீழ் மைத்துரன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழின்னு சொல்ற அளவுக்கு ஆண்டாள் முன்னேறு. அது மட்டுமா, நாமெல்லாம் இந்த வாழ்க்கையை விரும்புகின்றவர்கள். பொன் பெரிது, பொருள் பெரிது, இந்த பதவி பெரிது என்றெல்லாம் நாம நினைக்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எட்டைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் என்று போற்றுகிறார். இப்படி ஒரு அருமையான பக்தி உணர்வை நமக்கு ஆழ்வார்கள் தன்னுடைய பாசுரங்களில் தந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் நினைக்கும் பொழுதே மிக மிக பெருமையாக இருக்கிறது. அதோடு திருமங்கை ஆழ்வாரை பற்றி நாம் இந்த இடத்துல பேசியாகணும். ஏன்னு சொன்னா, இறை வழிபாட்டுல நாயக நாயகி பாவம் என்ற ஒரு நிலை உண்டு. அதாவது இறைவனை தலைவனாகவும் நம்மை இறை அடியவர் என்ன நினைப்பாரு, தன்னை தலைவியாக நினைச்சுக்குவாங்க. அப்போ இறைவன் தலைவன், அடியவன் தலைவி, இதுதான் நாயக நாயகி பாவம். இதைத்தான் நாம் பொதுவா அடியார்களுடைய வாழ்க்கையில நம்ம பாக்குறோம். ஆனா திருமங்கை ஆழ்வார் ஒரு வேறுபாடு. என்ன வேறுபாடு அப்படின்னு சொன்னா, இவர் என்ன செய்யறாரு, இறைவனை வந்து பெண்ணாக்கிட்டார், இறைவனை தலைவியாக்குறார், தன்னை தலைவனாக்குகிறார். அந்த காதல் உணர்வை மேம்படுத்துவதற்காக இறைவனை தலைவியாக்கி தன்னை தலைவனாக்கி கொண்டு அவர் பாடக்கூடியது பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய தமிழ் மரபுல மடலேறுதல் என்ற ஒரு செயல் உண்டு. நம்முடைய குமரி மாவட்டத்துல கூட முன்னால எல்லாம் பெரியவங்க சின்ன பிள்ளைங்க ஏதாவது தவறு செய்தா அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, ஏன் இப்படி மடலேறிக்கிட்டே நிக்கிறா அப்படின்னு கேட்பாங்க. இன்றைக்கு அந்த வழக்கெல்லாம் போயிட்டு, ஏன்னா பிள்ளைங்களுக்கே மடலேறுதல்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை ஆயிட்டாங்க. ஆனால் அன்னைக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மடலேறுதல்னா என்னது, அதாவது ஒருவன் வந்து ஒரு பெண் மேல காதல் வைத்திருக்கிறான், அன்பு வைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணை அவன் எப்படியாவது அடையணும். அப்ப அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்யறான், நம்முடைய பனை மரத்துல அந்த கருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த கருக்கை கிழிக்காம அந்த மட்டையில குதிரை செய்வாங்க. அந்த குதிரை செய்து அவன் என்ன செய்வான், அந்த குதிரை மேல ஏறி இருந்துக்குவான். அந்த குதிரையை ஊர்ல உள்ள சிறுவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, தள்ளிக்கிட்டே போவாங்க. அவன் உடம்புல அந்த கருக்கெல்லாம் கிழிச்சு உடம்பெல்லாம் ரத்தம் அடியும். அதை பொருட்படுத்த மாட்டான். கையில வந்து தான் எந்த தலைவி மேல காதல் கொண்டு இருக்கிறானோ அவளுடைய ஓவியத்தை வச்சிருப்பான். இத கொண்டுட்டே அவன் வரும்பொழுது ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பாப்பாங்க, ஓ இந்த பெண்ணுக்காக தான் இவன் மடலேறி இருக்கானா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை அதுக்கு பிறகு திருமணம் செய்யறதுக்கும் யாரும் வரமாட்டாங்க. அப்ப இப்படி மடலேறுதல் ஒரு நிகழ்வு நம்முடைய தொண்டு தொட்டு நம்முடைய தமிழ் மரபுல இருந்ததை நாம பாக்குறோம். இந்த மடலேறுதல் பற்றி தொல்காப்பியர் சொல்லும் பொழுதும் எந்த சூழலிலும் பெண் என்பவள் மடலேற மாட்டாள் அப்படின்னு சொல்றார். ஆனால் ஆண் மடலேறுவான். அப்ப ஆண் மடலேறுகின்ற பொழுது மான

அவமானத்திற்கு எல்லாம் அச்சப்படாமல் எது எப்படியானாலும் பரவாயில்ல, இந்த பெண் மட்டும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆண்மகனை நம்ம மடலேறுதல் மூலமாக நாம அறிகிறோம். அதே நிலைக்கு இந்த திருமங்கை ஆழ்வார் ஆனதை நாம பாக்குறோம். அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த இறைவன் தலைவியாச்சே, இவர் தன்னை தலைவனாக நினைச்சிட்டு இவர் மடலேறாரு, எப்படியாவது அந்த தலைவியை அடையணும் அப்படின்ட்டு. அவருடைய பாடல்களை நாம பார்க்கும் பொழுது, அத்தா அரியே என்று உன்னை அழைக்க, பித்தா என்று பேசுகின்றார் பிறர் என்னை, முத்தே மணி மாணிக்கமே முளைக்கின்ற வித்தே, உன்னை எங்கனம் நான் விடுகேனோ என்று அவர் அழுகிறார் இறைவனை நோக்கி. அப்ப அவங்கதான் வந்து இறைவன் மேல பற்று கொண்டவர்களா? அவர்கள் தான் திருமால் மீது பற்று கொண்டு திருமாலை வழிபட்டவர்களா? அதோட முடிஞ்சு போச்சுதா? இன்றைக்கும் இந்த வழிபாடு தொடர்ந்து வருகிறதே. கடந்த நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மூன்று அறிஞர்கள் ஞானியர்கள் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா மூன்று பேருமே மிகப்பெரிய அமுதத்தை தந்தவர்கள், அருள் அமுதத்தை தந்திருக்கிறார்கள். அவர்கள் மிகப்பெரிய படைப்பாளிகளாக இருந்திருக்கிறார்கள். சமுதாய படைப்புகள் மட்டுமல்லாமல் இறைவனை சார்ந்த அருள் அமுதத்தையும் நமக்கு தந்திருக்கிறார்கள். எனவே இந்த மூன்று பேரையும் நான் கண்டிப்பாக நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது முதல்ல பாரதியார். பாரதியாரை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய மூன்று பெரும் படைப்புகள்ல அவருக்கு பெருமை சேர்த்த படைப்புகளுள் ஒன்று கண்ணன் பாட்டு. இந்த கண்ணன் பாட்டுல தாயாக, தந்தையாக, தோழனாக, அரசனாக, சேவகனாக, குருவாக, சீடனாக, குழந்தையாக, விளையாட்டு பிள்ளையாக, காதலனாக, காதலியாக, காந்தனாக, ஆண்டானாக, குலதெய்வமாக என்று அனைத்து உறவு நிலைகளிலும் கண்ணனை பார்த்தவர் கண்ணன் பாட்டில் நம்முடைய பாட்டுக்கொரு புலவர் பாரதியார். அவர் பாடுவார் பாருங்க, கண்ணன் என் சேவகன் என்ற பகுதியில் சொன்ன

என்றான் என்று கண்ணனை ஒரு சேவகனாக கண்டு ஒரு அமுதத்தை தந்திருக்கிறார் என்றால் அவரை ஆழ்வார் வரிசையில் அடக்க வேண்டியதுதானே நம்முடைய கடமை. அதன் பிறகு கவியரசர் கண்ணதாசன், அவர் என் உயிர் கண்ணா என்று சகலமும் கண்ணனாக கண்டவர். எல்லாமும் கண்ணன் தான், எங்கேயும் கண்ணன் தான், நல்லார்க்கே என்றும் நாயகனே கண்ணன் தான், கண்ணனை நான் நினைக்கின்றேன், கவலையெல்லாம் மறக்கின்றேன் என்று பாடியவர் கவியரசர் கண்ணதாசன். கண்ணன் மேல் அளவில்லாத காதல் கொண்டவர் நம்முடைய கவியரசு கண்ணதாசன். அதுல கூட நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவரே சொல்லியிருக்கிறார். கவியரசு கண்ணதாசனே ஒரு இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்ணனை பற்றி நம்முடைய தாய்மொழியில பாடல்கள் எழுதி இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆசை வந்தது, நான் வந்து சமஸ்கிருத மொழியிலும் கண்ணனை பற்றி நான் பாட வேண்டும் என்று நினைச்சு சமஸ்கிருதம் நான் படிச்சேன், அதன் மூலம் நான் கண்ணனுக்காக ஒரு பாடல் நான் எழுதினேன்னு தான் அவர் எழுதிய பாடலை இப்ப நான் பாடுறேன் பாருங்க. நளி

0: சகம் பதித பாவனம் சுவாமி பக்த சாதகம் என்று இந்த பாடலை அவர் எழுதி தந்திருக்கிறார் கிருஷ்ணகானத்தில். அது மட்டுமல்ல, அவருடைய கடைசி ஆசை எதுவாக இருந்தது என்ற கேள்விக்கு ஐயா ராமகண்ணப்பன் அவர்கள் சொன்னது, அவருடைய ஆசையே பெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய 108 திவ்ய தேசங்களுக்கும் சென்று மங்களா சாசனம் பாட வேண்டும் என்று சொன்னார் அம்மா. அதுதான் அவருக்கு நிறைவேறாத ஆசையாக சென்றது என்று சொன்னார். இப்படி ஆழ்வார்கள் என்பவர்கள் இறைவன் மேல் ஆழ்ந்து கிடந்ததால் தான் ஆழ்வார்கள் எனப்பட்டார்கள் என்று நான் முதல்லேயே சொன்னது போல, இறைவனை மட்டும் அவர்கள் நேசிக்கவில்லை, தமிழையும் நேசித்து தமிழில் இறைவனை பற்றி அமுதம் போன்ற பாக்களை தர வேண்டும் என்ற உத்வேகத்தோடு பாடல் அமுதை தந்தவர்கள். அவர்கள் நின்ற வழியில் இன்று எத்தனையோ அடியவர்கள் இறைவனை நோக்கி பாடல் புனைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம பார்க்கிறோம். இவ்வளவு நேரமும் அந்த ஆழ்வார்கள் அருளி செய்த அந்த 4000 திவ்ய பிரபந்தம் என்கின்ற அந்த அமுதிலிருந்து ஒரு சில அமுத துளிகளை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்திருக்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை இலக்கிய சுடரில் ஆழ்வார் அருளமுதம் கேட்டீர்கள். உரை வழங்கியவர் தமிழ்துறை இணை பேராசிரியர் ப. ஆனந்த விநாயகி அவர்கள்.

0: அடுத்ததாக தேனமுது தொடரில் படைப்பாளர் சி அமுதா ஆர்த்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
1: நேர்களே, இது சென்ற வார நேர்முகத்தின் தொடர்ச்சி. வணக்கம் நேர்களே, நீங்க ஆசைப்பட்டு எழுதின எழுத்துக்களை எல்லாம் யாருக்கிட்ட முதல்ல போய் காமிப்பீங்க? உங்களுக்கு யாரோட அங்கீகாரம் முக்கியமா இருக்கு?
2: ஆசைப்பட்டு எழுதினதா முதல் முறையா நான் வந்து காமிக்கிறது வந்து என்னோட மகள். அவ பேர் தான் ஆர்த்தி, என்னோட பேர் அமுதா. அதனால மகளோட பேரை சேர்த்து தான் அமுதா ஆர்த்தி. அவ படிப்பா, படிச்சு பார்த்துக்கிட்டு சில நேரங்கள்ல அந்த கதைக்கு உள்ளாலே அவ பயணிச்சிடறான். பயணிச்சுக்கிட்டு நிறைய கதைகளை படிச்சுட்டு கண் கலங்கி அப்படியே உட்காந்துருவா. குடு, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பேன். அப்படியே ரொம்ப சோர்வா கையில தருவா. தந்துட்டு முகத்தை பார்த்தா கண்ணு கலங்கி போயிருக்கும். அப்போதான் நினைப்பேன், ஓ, நம்ம அளவு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா சொல்லுவா, நல்லா இருக்குமா அப்படின்னு. அது அவள்கிட்ட ஒரு அங்கீகாரம் கிடைச்சோன்னு. ரெண்டாவதா சொல்ல போனா கவிஞர் ரோசான்றா. படிச்சுட்டு சொல்லுவாங்க, கதை நல்லா இருக்கு, எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியா சொல்லுவாங்க. அவங்க சொல்லும் போது ஒரு உற்சாகம்,
3: ஒரு திருப்தி,
2: இது கதையாயிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து என்னோட தோழி லாவண்யா சுந்தர்ராஜன், அவங்க கிட்டயும் நான் மெயில் மூலமா அனுப்பி கொடுப்பேன். அவங்க பெங்களூர்ல வேலை பார்க்கறாங்க. அவங்க அதை படிப்பாங்க. படிச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நாள் ஒரு நாளையில சொல்லிடுவாங்க. அதுலேயும் நிறைய கதைகளை வந்து பாராட்டி சொல்லியிருக்கிறாங்க, குறைகளையும் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து நம்மளை இன்னும் எழுத்துக்குள்ளால பயணிக்கிறதுக்கான ஒரு ஊன்றுகோல்.
1: நம்ம எப்பவுமே ஒரு அங்கீகாரத்தையும் பாராட்டையும் வெளியே தேடுவோம். ஆனா வந்து உங்களுக்கு அந்த அங்கீகாரமும் பாராட்டும் வீட்லயே கிடைச்சிருக்கு, அதுவும் நீங்கள் பெற்ற பிள்ளைகிட்ட இருந்தே கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப அது வந்து இன்னும் கொஞ்சம் சந்தோஷமான விஷயம்தான். சரி, இப்ப நீங்க சொன்னீங்க உங்களுடைய தோழி வந்து உங்க கதைய வாசிச்சுட்டு நிறை குறைகளை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இதே மாதிரி உங்களுடைய நிறை குறைகளை வாசகர்கள் சொல்லும் போது நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்க?
2: பொதுவா நிறை சொல்லும் போது உற்சாகம் வரதான் செய்யும். ஆனா அந்த உற்சாகத்துல நாம எழுதுறதுதான் பெரிய எழுத்து அப்படிங்கிற அகங்காரம் மட்டும் இல்லாம இருக்கணும். சில வேணும்னே குறை சொல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க. ஆனா அந்த குறையையும் நாம வந்து எப்படி அதுல நாம பார்க்கணும் அப்படிங்கறது, ஒரு நேர்மையான குறையா இருந்தா அத எடுத்துக்கணும். நிச்சயமா குறைய கண்டிப்பா நாம வந்து எடுத்துக்கணும். அவங்க நேர்மை இல்லாம சொன்னாலும் கூட அப்படி இதுல இருக்கா அப்படின்னு. பொதுவாவே நம்ம குழந்தைய நம்ம பெத்தவங்க வந்து குறை சொல்ல மாட்டாங்க, எல்லாம் நல்லாதான் சொல்லுவாங்க. அடுத்தவங்களுக்கு தான் அந்த குழந்தை எப்படிப்பட்டதுங்கிறது, என்ன மாதிரி இருக்குங்கிறது தெரியும். அதனால பொதுவாவே ஒரு படைப்புங்கிறது அவங்க பெற்ற குழந்தை மாதிரி தான். அதை மத்தவங்க பார்க்கும்போது சொல்லும்போது அதை கேட்டுக்கணும். குறைகளை முடிஞ்ச அளவு நிறைகளை கைத்தட்டாட்டு எடுத்துக்கிட்டாலும் குறைகளையும் ஒரு படிக்கட்டா எடுக்கணும்.
1: அழகா சொன்னீங்கம்மா. அதாவது குறைகளும் நம்ம வந்து கையில எடுத்துக்கணும். நிறைகள் சொல்லும் போது எவ்வளவு மனசு சந்தோஷப்படுதோ அதே மாதிரி குறைகளையும் நம்ம ஏத்துக்கணும். அப்பதான் நம்மளோட எழுத்து திருத்தப்படும் அப்படிங்கிற விஷயத்த அழகா சொன்னீங்க. சரி, அடுத்து ஒரு இந்த காலத்துக்கான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப நீங்க மூன்று படைப்புகள் கொடுத்திருக்கீங்க இல்லையா? அந்த மூன்று படைப்புகள்ல இன்னைக்கு இருக்கிற இளைஞர் வட்டத்துல கொடுத்தோம் அப்படின்னா எந்த புத்தகத்தை தேர்வு செஞ்சு படிப்பாங்க?
2: இன்னைக்குள்ள இளைஞர்கள் தேர்வு செஞ்சு படிக்கணும்னா கவிதை புத்தகம் தான். ஏன்னா ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்து அந்த கதைய படிச்சு அதுக்கு ஒருத்தி அப்படி யாருக்கும் நேரம் இல்லை. இனி ஒண்ணு பொறுமை இல்லை அப்படிங்கறது இருக்கு. எல்லா இளைஞர்களையும் சொல்ல முடியாது, வாசிக்கக்கூடிய இளைஞர்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா பெரும்பான்மையான இளைஞர்கள் வாசிக்கிறது கவிதை புத்தகம். என்ன, ஒரு நாலஞ்சு வரியில ஒரு பத்து லைனுக்குள்ளால அதை சொல்லிட்டு கடந்து போயிடுறோம். அதனால அதை ரொம்ப விரும்புறாங்க. எனக்கு என்னோட புத்தகங்களுக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க வந்து நிறைய வாசகர்களா இருக்காங்க. வாசகர்களா இருந்து கால் பண்ணுவாங்க, பேசுவாங்க.
1: என்னதான் நம்ம வந்து எவ்வளவு புத்தகங்கள் எழுதினாலும் நாளைக்கு வந்து ஒரு பெரிய எழுத்தாளரா நீங்க வந்து அங்கீகரிக்கப்பட்டு இந்த உலகத்துக்கே நீங்க தெரிய வந்தாலும் ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் முதல் புத்தகம் அப்படிங்கிறது வந்து ஒரு தலை பிரசவம் மாதிரி தான் இருந்திருக்கும். அப்படி உங்களுடைய முதல் புத்தகமான பருந்து அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு வெளிவரும் போது உங்களுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணாங்க? அது எப்படி வெளிவந்துச்சு? அதுக்கு நீங்க என்ன மாதிரியான மெனக்கடல்கள்லாம் செஞ்சீங்க?
2: முதல் புத்தகம் வந்து பருந்து தொகுப்பு வர்றதுக்கு நிறைய பதிப்பகங்களுக்கு அனுப்பி கொடுத்திருந்தேன். அதாவது இந்த பருந்து தொகுப்பு பொறுத்த மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 8 வருஷ இடைவெளியில தான் அது வந்து ஒரு புத்தகமா ஆயிருக்கு. ஆனா அது புத்தகமா ஆகும் ஆகும் ஆகுங்கிற ஒரு கனவு நமக்குள்ளாலே உருவாகிக்கிட்டே இருக்கும். எப்பண்டா ஒரு புத்தகமா ஆகி அதை வந்து நம்ம கையில எடுந்த அந்த அட்டப்படம், அந்த உள்ளால உள்ள அந்த எழுத்துக்கள், இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நமக்குள்ளாலே ஒரு ஆர்வம், அது

0: புத்தகம் வர்றதுக்கு முன்னாலே நாம மனசுக்குள்ளால அதை புத்தகமாக்கி பார்க்கறது மாதிரியான ஒரு ஃபீலிங். அப்போ இந்த புத்தகத்தை முத முத எனக்கு வந்து புத்தகமாக ஆக்குறதுக்கு எனக்கு உதவி செஞ்சது எழுத்தாளர் ராம் தங்கம். அவர் தான் இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் எதிர் வெளியீட்டில் கொடுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. சொல்லி அவர் தான் இதை வந்து உதவி செஞ்சாங்க. முதல் முறையாக வந்து அந்த அது அச்சில் பார்த்து அந்த புத்தகத்தை வந்து கையில் வாங்கும்போது பொதுவாகவே நமக்கு வந்து புத்தகத்தோட அந்த வாசனை, அது அப்படியே மோந்து பார்க்குற வாசனை சின்ன பிள்ளையிலேருந்தே இருக்கும். அது அப்படியே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு உணர்வு, நம்மளோட புத்தகம் வந்து அவர் குழந்தையோட ஒரு ஸ்பரிசத்தை தொட்டு பார்க்கறது மாதிரியான ஒரு ஃபீலிங் அந்த முதல் புத்தகங்கிறது. அது கிடைச்ச உடனே அவ்வளோ சந்தோஷம் எனக்குள்ளால. அது உதவி செஞ்சவங்களையும் அதை கூடவே நம்ம அதை நினச்சி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து இதை ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பதிப்பகம், நம்மளோட ஒரு எழுத்தை வெளிக்கொண்டு வரதுன்னா அந்த பதிப்பகத்தாருக்கு நான் மிக மிக பெரிய ஒரு நன்றியை நான் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். பொதுவாக நாம் ஒரு புத்தகத்தை கொடுக்கும்போது எழுத்தும் நல்லா இருந்தால் தான் அவங்க போடுவாங்க. அதனால் அவங்க போட்டு இந்த புத்தகத்துக்கு மதிப்பை இன்னும் கூட்டியிருக்காங்க. எதிர் வெளியீடு அவங்க மூலமா நிறைய இடங்களுக்கு அது வந்து தெரிஞ்சிருக்கு. பதிப்பகத்துக்கும் நன்றி.
1: நிகழ்ச்சியுடைய துவக்கத்துல நீங்க எழுதின கவிதை தொகுப்புல இருந்து ஒரு கவிதையை நான் வாசிச்சு காமிச்சேன். அதே மாதிரி நிறைய சிறுகதைகள் எழுதி ரெண்டு படைப்பா கொடுத்திருக்கீங்க. இந்த சிறுகதைகள்லாம் நிறைய வாசகர்கள் வாசிச்சிருப்பாங்க. அந்த வகையில எதை நீங்க மையமா வச்சு சிறுகதைகள்லாம் எழுதியிருக்கிறீங்க?
0: அதிகமாக என்னோட படைப்புகளில் மையம்னு சொன்னால் பெண்களோட வலி, வாழ்வியல் சம்பந்தமான விஷயங்கள் தான் இருக்கு. அதுவும் எளிய மனிதர்கள், வாழ்க்கையோட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியதான ஒரு மனிதர்களை தான் நான் என் கதைக்குள்ளால கதாபாத்திரங்களாட்டு கொண்டு வந்திருக்கிறேன்.
1: அந்த விளிம்பு நிலை மக்கள்லாம் நீங்கள் பார்த்த மக்களா? எப்படி
0: விளிம்பு நிலை மக்கள் வந்து நான் பார்த்த மக்களும் இருக்கிறாங்க. இன்னொன்று என்னோட வாழ்வியல் சார்ந்த விஷயங்களும் அதுக்கு உள்ளால இருக்கு. அதை தான் நான் வந்து கதையாக்கியிருக்கேன். பெண்களோட அந்த வலி இது, அதில் முக்கியமாக எனக்கு வந்து பெண் படைப்பாளர்களோட படைப்புகளை படிக்கிறது ஒரு விருப்பம். அதில் கே.ஆர். மீரா அவங்களோட படைப்புகள் மிகவும் விரும்பி படிப்பேன். அதில் பார்க்கும்போது பெண்களோட ஆண் வந்து ஒரு பெண்ணோட வலியை சொல்றதுக்கும் உணர்ந்து பெண்கள் சொல்றதுக்கும் வேறுபாடு நிறைய உண்டு.
1: ஒரு பெண்ணோட வலி வந்து ஒரு பெண்ணுக்கு தான் எளிமையா புரியும்.
0: பெண் எதுக்கு சிரிக்கிறா, எதுக்கு அழுறா அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அதை வந்து ஒரு ஆண் உணர்ந்து கண்டிப்பாக எழுதிக்கிட முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் சமீபத்தில் வந்து எனக்கு என்னோட படைப்பு இல்லாமல் மற்ற சார்ந்த படைப்புகள்னு சொன்னதான் ஊழின்னு ஒரு கதை. ஊழி கதையோட பேர். அது வந்து பிரிமியா கிராசின் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் அவங்க எழுதியிருந்தாங்க. அந்த கதை அடிக்கடி மழை பெய்யும் போதெல்லாம் எனக்கு மைண்டில் அந்த கதை வந்துடும். ஏன் இந்த கதை இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்ட்டு பார்த்தா அந்த கதையோட வலி, ஒரு வயதான அம்மா அவங்க பாட்டி அவங்க இறந்துடுறாங்க. பெருமழை, வெள்ளப்பெருக்கு, வெளியே போக முடியாது. அவங்கள காப்பாற்றக்கூடிய இடத்துல ஒரு ஊனமுற்ற பெண், அந்த மழை வெள்ளம் அந்த ஒரு போராட்டம், அந்த பெண் அந்த பாட்டியா இறந்துட்டாங்கன்னு தெரியும். இவங்களும் கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்த தான் அடைய போறாங்கங்கிற ஒரு வலியோட அந்த சூழலையும் அந்த நாட்களையும் அவங்க எப்படி கடத்துனாங்க அப்படிங்கிறத அவங்க எழுதியிருப்பாங்க. ரொம்ப நல்ல கதை அது.
1: நிகழ்ச்சியுடைய நிறைவா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இத்தனை மூன்று படைப்புகளை கொடுத்துட்டு நீங்க வந்து இன்னும் தொடர்ந்து படைப்புகள் கொடுக்க தான் போறீங்க. உங்களுடைய எழுத்து பயணம் தொடர்ந்துட்டே தான் இருக்க போகுது. அப்படிங்கிறப்போ நீங்க இதுக்கப்புறம் என்ன மாதிரியான படைப்பை தயாரிச்சிட்டு இருக்கிறீங்க? அது நாவலா இல்ல சிறுகதையா, அது என்ன மாதிரியான படைப்பா இருக்கு?
0: இப்போ நாவல் எழுதிட்டு இருக்கேன். நாவல் ஒரு 150 பக்கத்தை தாண்டிருச்சு. இன்னும் நிறைய எழுத வேண்டியது இருக்குது. நாவல் வந்து வேளிமலை சார்ந்து எழுதிட்டு இருக்கேன். அதாவது எங்களோட கிராமம் வந்து நிறைய ஊர்களுக்கு வேளிமலை தான் ஒரு அரண் அப்படி இருக்கு. அப்போ அந்த வேளிமலை சார்ந்து எங்களோட வாழ்வியல் எல்லாம் முன்னால எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரியான இதை கடந்து வந்தோம். அப்போ அந்த வேளிமலைக்கு போகக்கூடிய பெண்கள், குறிப்பா பெண்கள் வந்து என்னென்ன வேலைகள் செஞ்சாங்க. அங்க ஒரு மழை இல்லாத சமயங்கள ஒரு பஞ்சம் வந்துச்சு. அந்த பஞ்சமும் அந்த வேளிமலையும் கான ஒரு தொடர்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதான் இந்த நாவலோட மையம்.
1: கைத்தட்டல்கள், பாராட்டுகள், அங்கீகாரங்கள், இப்படி எந்த ஒரு விஷயம் ஆனாலும் ஒரு எழுத்தாளருக்கு அது ஊக்கப்படுத்துற விஷயமா இருக்கும். உங்களுக்கு நிறைய அங்கீகாரம் பாராட்டுகள் எல்லாம் வீட்லயே கிடைச்சிருக்குன்னு நிகழ்ச்சியுடைய இடையில சொன்னீங்க. இந்த கைத்தட்டல் பாராட்டுகள் எல்லாம் தாண்டி எழுத்தாளருக்கு இன்னும் உற்சாகம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விருதுகள். விருதுகள் வாங்கும் போது அது பெருமைக்கு மட்டும் சார்ந்து இருக்காது. அந்த விருதுகள் கிடைக்கும் போது அது ஒரு அங்கீகாரமா இருக்கும். அந்த வகையில உங்களுடைய புத்தகங்களுக்கு என்ன விருதுகள் எல்லாம் கிடைச்சிருக்கு?
0: விருது அப்படின்னாலே உண்மையிலேயே எழுத்தாளர்களுக்கு அது ஒரு ஊக்கம். அந்த ஊக்கம் கிடைக்கும் போது நிச்சயமா அவங்களுக்குள்ளால இன்னொரு தளத்தை நாம எட்டணும் அப்படின்னு

0: என்கிற ஒரு உற்சாகமான ஒரு மனநிலை உருவம். அப்படி பார்த்தா என்னோட பருந்து தொகுப்புக்கு வந்து முதல் முறையா பொன்னிலன் இலக்கிய விருது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மணிமேகலை மன்ற இலக்கிய விருது, அதுக்கப்புறம் செக்கவ் இலக்கிய விருது, அப்புறம் கவிதை தொகுப்புக்கு கடலுக்கு பறவையின் குரல் கவிதை தொகுப்புக்கு புன்னகை இலக்கிய விருது கொடுத்தாங்க. விருது அங்கீகாரமான ஒரு இடமா தான் பாக்குறேன்.
1: இன்னைக்கு நிறைய அறிஞர்கள், நிறைய பெரிய பெரிய ஆட்கள் வந்து இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இலக்கிய படைப்புகளை வச்சுக்கிட்டு முட்டி மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய படைப்பு இன்னைக்கு வெளியே வந்துடாதா, இவர் மூலமா இன்னைக்கு நான் உலகத்துக்கு தெரிஞ்சிட மாட்டேனா அப்படின்னு நிறைய பேர், இளைஞர்கள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஒரு வாய்ப்புக்காக முட்டி மோதிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய போராட்டம் பெரிய போராட்டமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல உங்களுக்கு ஒரு அழகான வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. உங்களுடைய மூன்று புத்தகங்களை இன்னைக்கு நாங்க வெளியில சொல்றதுக்கான ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பு மூலியமா உங்களுடைய படைப்புகள் எல்லாம் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வார்த்தைகளோட நீங்க தொடர்ந்து எழுதணும் அப்படிங்கிற வாழ்த்துதல்களோட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறலாம். நன்றி வணக்கம் அப்படிங்கிற வாழ்த்துதல்களோட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறலாம். நன்றி வணக்கம்.
0: நன்றி.
2: உடன் உரையாடி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஆர் ஆர் குமுதினி.
3: நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எனப்படும் சருமத்தில் தோன்றும் கருந்திட்டுகள் குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் சிந்தியா அவர்கள். காலை 8:30 கார்கில் வெற்றி தினம் சிறப்பு நேர்காணல் இடம்பெறும். பங்கு பெறுபவர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் எம் இந்திரபாலன் அவர்கள், உடன் உரையாடுபவர் பி சரவணன். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: நூற்றாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 9:15:30. ஆரம்பமாவது பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி. உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களை இப்போதே நமது பண்பலையில் கேட்டு மகிழ அழையுங்கள். 2602-240-2907-22 இணைப்பு எண்ணாக 0465-2 அலைபேசி எண் 8903-2-57-0-39. நம்ம நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர், வணக்கம். வணக்கம்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: வேர்ல்ட் ஹெப்படைடிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்தியம் மருத்துவமனையில் July 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோஸ்கேன், ஹெப்படைடிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும்.

0: பூமியில்
1: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
0: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
0: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க.

0: மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சரி, தேசிய ஆலோசனை குழு எண் கொடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1446
1: குறிச்சுக்கிட்டப்பா.
0: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
1: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100,
0: கூடவே 112 அழைக்கலாம்.
1: ஆனா போதை பொருள் விக்கிறவங்கள பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
0: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
1: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
0: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: பவனி வரும் குமரவிழா நிகழ்ச்சியில் முதல் அழைப்பாளர், வணக்கம்.
3: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
2: நலம் நலமறிய ஆவல். சொல்லுங்க சார், பேர்
3: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
2: சரி,
3: படம் விடுதலை, அதுல நீல கோயில்கள் மாலை போடுதில் இன்று என்கிற பாடல் வேணும்.
2: சூப்பரா பாடுறீங்க சார், சூப்பர் சூப்பர். சரி, அந்த பாடலை கேட்போம், நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
3: நன்றி, வணக்கம்.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: நாளை காலை மணி 10:55 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் நாட்டு மக்களுடன் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் 8:00 மனதின் குரல் நிகழ்ச்சி இடம்பெறும். 9:25 குமரி பண்பலை 101 இப்போது உலா வருவது பவனி வரும் குமரி நிலா நேர்லை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்பதற்காக வணக்கம்.
2: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலில் ரகுமணம்மா.
1: ஓகே சார், என்ன பாடல் கேட்கலாம்?
2: ஆமா, படம் வந்து நீல மலை திருடன். இதுல ஜிக்கி என்கிற கிருஷ்ணவேணி அம்மா பாடுங்க.
1: சரிங்க சார், கேப்போம் சார், கேப்போம். ஃபர்ஸ்ட் பாடல் வந்து நீல குயில்கள்னு கேட்டோம், இப்போ நீலமலை திருடன்ல இருந்து கேட்க போறோம் இல்லையா? சரி, ஓகே ஓகே, சரி பாடலை கேட்போம். நன்றி,
2: நன்றியம்மா.

0: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 4 மணி வரை. இடம்
1: செயின்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
2: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
3: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
4: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சுட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன், போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
5: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
6: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
7: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
8: நேரம் 9:30. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நாளை பிற்பகல் 3:00-2:00 தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற டைட்டில் தான் நீங்கள் பேச போகிறீங்க. நாளை பிற்பகல் 3:00-2:00. சரி, பவனி வெறும் குமிர்தலா நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
9: அனைவருக்கும் இரவு வணக்கம்.
8: வணக்கம், பேர் சொல்லுங்க சார்.
9: உண்ணிநகர் ஜெயக்குமார்.
8: சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்கலாம்?
9: படம் வந்து புதியராகம். அதுல பாடல் வந்து கண்ணூர் பாலி, இளையராஜா பாடியவர், ஜானகி.
8: சரி, அவங்க விருப்ப பாடலை இப்போது கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி பங்கேற்றப்பட்டு நன்றி.
9: ரொம்ப நன்றி.

0: நாகர்கோவில் ஜிஆர் பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் இஎம்ஐ வசதி. ஜிஆர் பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
1: வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்களுக்கு புகழ் பெற்ற நமது சத்யா மருத்துவமனையில் ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அன்று இலவச கல்லீரல் சிறப்பு சிகிச்சை முகாம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஃபைப்ரோ ஸ்கேன், ஹெப்படைட்டிஸ் வேக்சின், கேஸ்ட்ரோ கன்சல்டேஷன் முற்றிலும் இலவசம். முன்பதிவு அவசியம். 9488230666. சத்யம் மருத்துவமனை, நாகர்கோவில்.
2: நாளை பகல் 1:10 பூவியர் பூங்கா நிகழ்ச்சியில் பூச்செண்டாகும் பூவியர் வரிசையில் செண்டை மேள கலைஞர் சேரமங்கலம் சி ஜாஸ்மின் ஷோபா அவர்களுடன் நேர்முகம் நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன இடம்பெறும். நேரம் 9:37 ஆயிட்டு இருக்கு. பவனி வரும் குமரி நிலா நிகழ்ச்சி. குமரி பண்பலை நூற்றில் கேட்டுட்டே இருக்கீங்க. சூப்பரான பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. உங்க விருப்பமாக நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம்.
3: என்ன
2: படம்,
3: என்ன
2: பாடல்? கோவில் பட பாடலை கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. பாடலை கேட்டு ரசிப்போம்.

0: ஆடினாலே ஆஃபர் தானே, எப்படியும் நம்ம சுந்தர் ரேடியோஸ்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க.
1: ஆமா போட்டிருக்காங்க, வெறும் 4000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு நிச்சய பரிசு, காசுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஈஸி இஎம்ஐ ஆஃபர், சில சமையலறை சாதனங்களுக்கு 75% வரை தள்ளுபடி.
0: இந்த ஆடிய அட்டகாசமா நம்ம சுந்தர் ரேடியோஸோட கொண்டாடுவோம்.
1: சுந்தர் ரேடியோஸ் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம்.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520123.

0: நாளை 8:30 வானொலி நாடக விழா 2026 கேட்கலாம். தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம் இடம்பெறும். எழுதியவர் கே ஜெயராமன், அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி, படிப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 9:43 ஆயிடுச்சு. பவனி வரும் குமரிதலா நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாரு கேட்க போறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, என்ன பாடல்?
1: பூவே பூ.
0: சரி, உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
1: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
2: போன் 233-066.
3: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
4: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
3: பக்தி மாலை.
4: தினமும் காலை 6:15
3: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101
4: பக்தி மாலை.
3: உள்ளம் முறியிடுவோம்,
4: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
5: நாளை காலை 10:55 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் நாட்டு மக்களுடன் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் 8:00 மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
6: நாகர்கோவில் GR பர்னிச்சரில் அதிரடி ஆடி திருவிழா. உங்கள் வீட்டில் உள்ள பழைய சோஃபா மெத்தைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் EMI வசதி. GR பர்னிச்சர், வடசேரி, நாகர்கோவில்.
7: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒருங்கிணைக்கும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் மாபெரும் இலவச மாமோகிராம் பரிசோதனை இம்மாதம் 28 செவ்வாய்க்கிழமை காலை 9:00 முதல் 4:00 வரை. இடம்
8: சென்ட் சேவியர்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மார்னிங் ஸ்டார் பாலிடெக்னிக் காலேஜ் அருகில், சிங்காங்கடை.
5: நெகிழி நாளைய நிகழ்ச்சிகள் சில உங்கள் நினைவிற்கு. நாளை காலை 8:30 கார்கில் வெற்றி தினம் சிறப்பு நேர்காணல். பங்கு பெறுபவர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் எம் இந்திரபாலன் அவர்கள், உடன் உரையாடுபவர் பி சரவணன். 9:45 மத்திய சட்டம் மற்றும் நிதி அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும். 10:02 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் சாதிக்க பிறந்தோர் வரிசையில் எஸ் ஜே ஹர்ஷினி அவர்களுடன் நேர்முகம். நினைவூட்டுவோம் நிகழ்வுகள், நடப்பு நிகழ்வுகள் ஆகியன இடம்பெறும். நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எனப்படும் சருமத்தில் தோன்றும் கருந்திட்டுகள் குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் சிந்தியா அவர்கள். நாளை பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் நீங்க பேசக்கூடிய தலைப்பு, உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள நாம் என்ன செய்யலாம். சூப்பரான தலைப்புல உடல் ஆரோக்கியம் வச்சுக்க என்னென்ன பண்றீங்க, அப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை எங்க கூட ஷேர் பண்ணுங்க. நாளை பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் நிகழ்ச்சியில். நாளை 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சரம் எஸ் முருகன் அவர்கள். அமுத சுரபி மிஷன் இந்திரதனுஷ் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நீல பச்சை பாசியின் பயன்பாடு தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகுமார் அவர்கள். நேரம் 9:52 ஆயிடுச்சு. பவனி வரும் குமரிதலா நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர், வணக்கம். வணக்கம்.

0: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதும் வருது.

0: வாங்க காசு இல்லாம இதை செஞ்சேன்னு சொல்றேன் சார்.
1: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, புத்திய இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன், என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
2: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: பவனி பெரும் குமரதலா நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்மா.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: கணேசன். பார்வை.
0: சரி, பார்வதி பெருமா.
1: பார்வையிடும்.
0: சரிங்க சார். என்ன பாடல்?
1: ஒரு நாள் யாரோ என்ன பாட சொல்லி தந்தாரோ என்ன பாடல்.
0: எந்த படம்?
1: மேஜர் சந்திரகாந்த்.
0: ஓகே, உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி இணைந்தமைக்கு நன்றி.
1: தேங்க்யூ.

நேயர்களே, பவனி வரும் குமரதிலா நேயர்களை நிகழ்ச்சியுடன் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் நேயர்கள் அருமையான பாடல்களை கேட்டீங்க.

கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியில் இணைந்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. உங்க விருப்ப பாடலை நாளைக்கும் கேட்டு ரசிக்கலாம். நாளை காலை 9:07 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை நிகழ்ச்சி இருக்கு. இதில் இணைந்து உங்கள் பாடலை விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2602490 2907 2. இணைப்பெண்ணாக 0465 2. அலைபேசி எண் 8903257039. நாளை காலை 10:30 சிறுவர் நேர்லை நிகழ்ச்சியும் இருக்கு. உங்க வீட்டு மழலை செல்வங்களோட தனித்திறமையை வெளிப்படுத்தும் அரிய நிகழ்ச்சி இது. இனிய இரவு பொழுதில் உங்களோடு ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சில நொடிகளில் அகில பாரத சங்கீத் சபா டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு அன்பு தோழி ஆர் வதனஸ்ரீ பரமேஷ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் குமரி பண்பலை 101.

மியூசிக் பை ஸ்ரீமதி அதிதி பானர்ஜி. ஷீஸ் அக்கம்பனிட் ஆன் தபலா பை ஸ்ரீ பரத் காமத் அண்ட் ஆன் ஹார்மோனியம் பை ஸ்ரீ சௌமித்ர க்ஷீர்சாகர். ஷி பிகின்ஸ் ஹர் ரெசைட்டல் வித் டும்ரி கம்போஸ்ட் இன் ராக் மிஸ்ர திலக் காமுத் செட் டு தீப் சந்தி தால். பேரன் ரத்தியா கேசே ஆவும்?

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்புடன் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 11 மணி ஆயிட்டு இருக்கு. எஸ், நாம எல்லாம் வெயிட் பண்ணி அழகான ஒரு ஷோ கேட்டுட்டு இருக்கோம். அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஷோ தான். எஸ், அப்சல்யூட்லி உங்களுக்கு அழகான ஷோ. என்ன ஷோ?
2: மனசு மயங்கும்,
3: மனசு மயங்கும்.
1: என்ன நேர்களே, எல்லாம் எல்லாரும் நலம் தானே? கண்டிப்பா மகிழ்ச்சியோட இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை தொடங்குவோம். அஃப்கோர்ஸ் வீக்கெண்ட் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமான பாடல்கள், அதுவும் அந்த மிட் டேர்ம் பாடல்கள் கேட்டு இந்த அழகான ஷோவை இன்னுமே கொஞ்சம் அழகாக்கலாம். ஃபர்ஸ்ட் பாட் ரொம்ப ஒரு மெலோடியான ஒரு சாங் கேட்கலாமே.

ஆமாம் நேர்களே, ரொம்ப இதமான ரொம்ப மென்மையான ஒரு பாடல். எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளோட மனசு அப்படியே அப்படியே மெல்ட் ஆகி வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் உரைய வச்சுட்டு ஒரு பாடல். இந்த மாதிரி பாடல்களோட பயணப்பட்டீங்க அப்படின்னா அழகான உணர்வுகளோடையும் சேர்த்து பயணப்படலாம். எஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச அந்த நபரை நினச்சி தான் நீங்கள் உருகிட்டு இருப்பீங்க. ஓகே, நேரம் 11:06 ஆயிட்ருக்கு. இதயம் படத்துலேருந்து கேஜே யேசுதாஸ் அவங்களோட குரலில் வாலியின் வரிகளில் இளையராஜாவோட இசையில் தான் பாடல் கேட்டு ரசிச்சுட்ருக்குறோம். எஸ், சில பாடல்கள் நம்மளை அப்படியே மீளவே முடியாத ஒரு அலைவரிசைக்கு கொண்டு போயிடும் இல்லையா? எஸ், அந்த மாதிரி மென்மையான பாடல்கள் தான் நாம் இன்றைக்கி கேட்க போகிறோம். அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. எஸ், அஞ்சலி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, நமக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது பண்ணும் பொழுது இதை இவங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன் அப்படிங்கும் பொழுது நமக்கே ஒரு சந்தோஷம் இல்லையா? அது அப்படியே தான் அங்கங்கே அந்த யூனிவர்ஸில் இருக்குது. பட் நமக்கு பிடிச்ச ஒரு கவிதை, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நமக்கு பிடிச்சவங்களுக்கு டெடிகேட் பண்ணும் பொழுது அது இன்னும் அழகாகுது இல்லையா? எஸ், அஞ்சலி உங்களுடைய மனதிலிருந்து யாருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இந்த பாடலோடு இணைந்திருங்கள்.

ரொம்பவே அருமையான அழகான ஒரு பாடல் கேட்டு ரசித்தோம். நேரம் 11:14 ஆயிட்டு இருக்கு. நாம் அணிஞ்சிருக்கிறது 102.3 மாணங்களில் இரண்டு முழுமையான கொண்டாட்டம். சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோயில், மதுரை 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. அலைவரிசையில் அழகான எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சிருக்கிறோம். எஸ், அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா? எஸ், ஏதோ ஒரு விஷயத்துக்காக இல்லை, ஒரு இடத்துக்கு மட்டும் இல்லை, போர்க்களத்துக்கே போயிட்டா கூட அவனை எதிர்பார்த்து ஏங்கிட்டுருக்க ஒரு பெண்ணோட அழகான வெளிப்பாடு தான் இந்த பாடல். எத்தனை வருஷம் நம்ம கடந்து கேட்டாலும் கூட இந்த பாடல் இன்னுமே மனசில் நினச்சிட்ருக்கோம். எஸ், தளபதி படத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜோனில் தான் எல்லா சாங்ஸுமே இருக்கும். பட் இந்த ஒரு காதலியோட அந்த ஏக்கம், அவங்க அவர் மேலே வச்சுருந்த அந்த காதல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே பாட்டில் வந்திருக்கும். எஸ், இணைந்திருங்கள்.

அற்புதமான அழகான பாடல் கேட்டுருச்சிருக்கிறோம். நேரம் 11:22 ஆயிட்ருக்கு. தளபதி படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அம்மா அவங்களோட குரலில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம். என்னதான் எவ்வளோதான் அன்பு நம்ம கொட்டினாலுமே திருப்பி அந்த அன்பு நம்மக்கிட்ட கொஞ்சமாவது ஒரு துளியாவது கிடச்சாதான் நாம் கொடுக்குற அன்புக்கு ஒரு மதிப்பு அப்படின்லாம் நம்ம யோசிச்சுட்ருக்கும் பொழுது அந்த நிபந்தனையற்ற அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அம்மா கிட்ட தான் அந்த அன்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் நீ என்ன பண்ணாலும் சரி நான் உன்னை முழுசாக ஏற்றுக்குவேன் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அன்பு. நீங்கள் அதை எங்கேயாவது உணர்ந்திருக்கிறீங்களா? எஸ் அழகான அந்த அன்பு. அது கொடுக்கறதும் சரி வாங்கிறதும் சரி அன்பு குறையவே குறையாது. அல்ல அல்ல, அந்த மாதிரியான அன்பை நீங்கள் ருசிச்சிருந்தீங்க அப்படின்னா ரசனையோடு அதை அப்படியே கைப்பற்றி கொள்றது தான் ரொம்ப அழகு. இஸ் அடுத்ததாக ஒரு அழகான ஒரு பாடல். எஸ் பெண்கள் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க அப்படின்னா அந்த வளையல்களோட சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த சத்தமே ஒரு இசையாக இருக்கும். எஸ் அந்த மாதிரி எனக்காவது நீங்கள் ரசிச்சிருக்கிறீங்களா இந்த பாடலை நினைவுபடுத்திக்கிட்டே? அந்த அழகான வளையோசையோட பாடல் கேட்கலாம் நேர்களே, இணைந்திருங்கள்.

அழகான ஒரு பாடல் வள யோசி சததோட கேட்டு ரசித்தோம். சத்யா படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் லதா மங்கேஷ்கர் அவங்களோட குரலில் வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:28 ஆயிட்டுருக்கு. எஸ், அந்த அழகான தமிழில் மனசுலேருந்து மனசு உங்கள் கூட பேசும் பொழுது அந்த ஒவ்வொரு சொற்களுக்குமான இருக்கிற அர்த்தங்களை விட உணர்வுகள் ரொம்ப ஆழமாக இருக்கும் இல்லையா? எஸ், நிறைய பேர் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிட்ருப்பீங்க, இன்னும் நிகழ்ச்சியோடு கரைஞ்சி போயிட்டுருப்பீங்க அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கோம். எஸ், இடையில ஒரு காதல் ரோஜா காணாமல் போயிட்டா இப்படிலாம் தேடுவாங்கன்னு பார்க்கலாம். எஸ் இணைந்திருங்கள், உங்கள் மனசுக்கு பிடிச்ச உங்கள் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்கள் ஆர்ஜே சித்ரா கூட உங்கள் தோழி, உங்கள் சிநேகிதி, உங்கள் சகோதரியாக

இசையில் தான் பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நாம் அணிஞ்சிருக்கிறது உபத் பாரதி 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில், மதுரை 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 அலைவரிசைகளில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். உயிரோடு உயிராக ஆத்ம சங்கமமாக உங்கள் உணர்வுகளை அழகான தமிழில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜி சித்ரா. மனசு மயங்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்கள் தோழி சிநேகிதி சகோதரியோடு தான். சாமியர்கள் நிறைய கோரிக்கைகள் கூட இருந்தது, அனைவரும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளை நாம் சொல்வோம். ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறீங்க. இந்த படம் கொஞ்சம் ஒரு 80s வந்த படமாக இருந்தாலும் கூட 80s வந்த படங்களில் நிறைய கருத்து ஆழமிக்க படங்கள், அது மாத்திரம் இல்லாமல் இசை, அந்த வசனங்கள் கூட ரொம்பவே அழகாக இருக்கும். பாலச்சந்தர் சார்னாவே ஒரு தனி ஒரு அடையாளம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, தன் மனைவி அன்பு ரொம்ப கிடைக்காத பொழுது இன்னொரு பெண்ணிடம் ஒரு அன்பு கிடைச்சி அந்த பெண்ணோட காதல் வயப்படுற மாதிரியான ஒரு கதாநாயகன். ரொம்ப ரொம்ப அழகு. இந்த திரைக்கதையை ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக கையாளணும். ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன ஒரு இடம் கூட போயிட்டா கூட அது மொத்தமே மாறிடும். ரொம்ப ரொம்ப அழகான திரைக்கதையை கையாண்டிருந்த விதம் ரொம்ப அழகாக இருக்கும். எஸ் என்ன படம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறீங்க இல்லையா. அப்படி ஒரு இசையோட பயணம் செஞ்சுட்டு எஸ் மனசோட மனசாக இந்த பாட்டில் கேட்டு ரசிச்சுட்டு வாங்க. எஸ் இணைந்திருங்கள்.

நேர்களே, 11:34 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. ரொம்பவே அழகான ஒரு பாடல், ரோஜா அப்படின்னாவே எல்லாருக்குமே சந்தோஷம். ஆனால் அழகான மெல்லிய அந்த ரோஜா கடையில் ஒரு முள் மாதிரியான ஒரு கண்ணீரையும் சேர்ந்து இந்த பாட்டில் உணர முடிஞ்சது. ரோஜா படத்திலிருந்து எஸ்வி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா அவங்களோட குரலில், வைரமுத்துவின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானோட

ரொம்ப அழகான ஒரு பாடல் நாம் கேட்டு ரசித்தோம். புது புது அர்த்தங்கள் படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களோட குரலில் வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:40 ஆயிட்டுருக்கு. ரொம்ப அழகான கானங்களோட அழகான பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். எஸ் நமக்கு பிடிச்சவங்க பேசுனாங்க அப்படின்னா அந்த அந்த வாய்ஸ், அந்த குரல், அந்த ஒரு சொற்றொடர்களே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக ஒரு தெய்வீகமாக இருக்கும். ஆமாம் இல்லையா? நீங்கள் இன்னைக்காவது அதை ரசித்து பார்த்துருக்குறீங்களா? எஸ் என்ன பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டு வரிகள் ரொம்ப அழகாக இருக்கும். வானம் பாடி பறவைகள் ரெண்டு, ஊர்வலம் எங்கோ போகிறது, காதல் காதல் எனும் ஒரு கீதம், பாடிடும் ஓசை கேட்கிறது, இசை மழை எங்கும் நனைகிறது. இது அவ்வளோ அழகான ஒரு கவிதை. அப்படி அந்த கவிதையோட அதோட ஒரு ஆழமான அர்த்தம் இன்னுமே ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். இஸ் பாடல் கேட்கலாம் நேர்களை, இணைந்திருங்கள்.

0: அப்படி ஒரு அற்புதமான பாடல்கள், பாடல்கள் விட கவிதை, கவிதையில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் தமிழ் அப்படியே அவ்வளோ இனிக்குது இல்லையா, தித்திக்கும் தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகான ஒரு பாடல், அற்புதமான பாடல். நாயகன் படத்துலேருந்து மனு மற்றும் சித்ராமாவோட குரலில், அந்த குரல் சித்ராமாவோட குரல் அப்படியே கற்கண்டு மாதிரி அவ்வளோ இனிக்கும், அவ்வளோ அழகான ஒரு குரல். புலமைப்பித்தனோட வரிகளில் இளையராஜாவோட இசையில் பாடல் கேட்டு வச்சுட்டுருக்கோம். நேரம் 11:46 ஆயிட்டுருக்கு. ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான். நாம் காதலை சொன்னதுக்கு அப்புறமா அந்த காதல் எப்படி அதுக்கான ஒரு ஒரு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிலே இந்த பாட்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு அழகான ஒரு பாடலாக இருக்கும், ரொம்ப அழகாக அதை படமாக்கியிருப்பாங்க. இஸ் என்ன பாடல், இணைந்திருங்கள் உங்கள் மனதோடு.
1: I love this idiot. I love this love of a

0: கோபுரவாசுரளி படத்தில் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவங்களோட குரலில் பிறைசூடனோட வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நேரம் 11:52 ஆயிட்டுருக்கு. ரொம்ப அழகான பாடல் இல்லையா? கோவிலுக்குள் ஏற்றி வைத்த தீபம் அல்லவா காதலை, இதோட ரொம்ப அழகாக யாருனாலையும் சொல்ல முடியாது. தெய்வீகம் எல்லாமே காதல் தான் அப்படின்னு ஒற்றை வரியில் அழகான தமிழில் சொன்ன பாடல். ஆமாம் நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கடகடன்னு நிறைய பாடல்கள் கேட்டோம். கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களாக இருக்கும் அப்படின்ற ஒரு நிறைவோடையும், அப்புறம் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருங்க. எஸ், நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி சித்ரா.
1: Yes, I love this idiot. I love this lovable.

அக்னி நட்சத்திரம் படத்தில் வந்து கேஜி யேசுதாஸ் மற்றும் சித்ரா அவங்களோட குரலில் பாலியன்வர்களில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். அடுத்ததாக வரும் பாடல் மௌனராகம் படத்திலிருந்து.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் நேர்களே, அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய புத்துணர்வான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளித்தர ஒரு நாளாக இருக்கட்டும். இந்நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒளிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒளிபரப்பு காலை 5:54 மணிக்கு ஒளிபரப்பாகும். வணக்கம் நேர்களே, ஜெயஹந்த்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

பொங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு. நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

கண்ணு சௌக்கியமா? ஆமாமா கண்ணு சௌக்கியம்தா. யானைக்கு சின்ன பூனை போட்டியா? துணிஞ்சி மோதி தம்பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியமா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் ஆர்ஜி சித்ரா தான் பேசிகிட்ருக்கேன். இஸ் அம்மம் நேயர்களே, ரொம்ப மென்மையான இரவு, ரொம்ப மென்மையான பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போகிறோம் இன்னிசை இரவு நிகழ்ச்சியில்.

ஐயா படத்திலிருந்து சாதன சர்க்கம் மற்றும் கேகே இவங்களோட குரலில், விஜயோட வரிகளில், பரத்வாஜோட கம்போசிங்கில் தான் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். 3:09 ஆயிட்டுருக்கு. எஸ், அடுத்ததாக ஒரு அழகான ஒரு பாட்டு அன்னியன் படத்திலிருந்து பாடல் கேட்கலாம் நேர்களே.

செம்மையான ஒரு பாடலாம். இந்த நேரத்தில் அப்படியே தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்படியே பயங்கரமாக அப்படியே விழிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி. அந்நியன் படத்தில் இருந்து லெஸ்லி லெவிஸ் மற்றும் ஆண்ட்ரியா ஜெர்மியா அவங்களோட குரலில் ஹாரிஸ் ஜெயராஜோடைய அழகான இசையில் பாடல் கேட்டு வச்சுட்டுருக்குறோம். நேரம் 3:15 ஆகிட்டுருக்கு பா, நேரம் போகிறது தெரியல இல்லையா? இஸ் அடுத்தது என்ன பாட்டு அப்படின்னா ஒரு ஒரே டமால் டமால் பாட்டாக தான் கேட்டுட்ருக்குறோம். அது 3 மணிக்கு மேலே ராரா சர்சுக்கு ராரா பாட்டே தான் கேட்டலாம்னு இருக்கலே. இணைந்திருங்கள்.

தாம் தருகிட தீம் தருகிட தோம் தருகிட நம் தருகிட தத்த தருகிட தித்தி தருகிட தோம் தோம் தருகிட நம் நம் தருகிட.

செம்ம சாங் இல்லை. அப்போ ஜோதிகா மாமோட அந்த நடிப்பு இருக்கே, அப்படி ஒரு அருமையான

நடிப்பு. சந்திரமுகி படத்திலிருந்து திப்பு மற்றும் பின்னி கிருஷ்ணகுமாருடைய குரலில் வித்யாசாகரோட இசையில் தான் பாடல் கேட்டு ரசித்தோம். அது என்னன்னு தெரிலங்க, இந்த பாட்டு எப்போ கேட்டாலும் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி பயங்கரமாக ஒரு ஒரு அப்படி ஒரு ஜக்கு ஒரு உணர்வு நிலைக்கு கொண்டு வந்துடும் அப்படி ஒரு பாடல். ஓகே, அடுத்ததாக என்ன பாட்டு அப்படின்னு கேட்க போகிறீங்க? ரொம்ப மெலடியான ஒரு சாங், அழகான ஒரு பாட்டு.

எஸ் நேர்களே, 3:24 நிமிஷத்தில் தான் உங்கள் விவத் பாரதியை 102.3 பாடல்கள் கேட்டு கேட்டு கேட்டு ரசிச்சிட்ருக்கிறீங்க. இந்த நேரத்துலையும் நம்ம நேயர்கள் அவ்வளோ அழகாக மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க, எப்படின்னு எனக்கே தெரியல. ஓகே, நாம் இணைந்திருக்கிறது வித் பாரதம் 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மதுரை 103.3 மெகாஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 தான் அலைவரிசையில் பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம். அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி ஓகே, நேயர்களுடைய கருத்துக்களையும் பார்த்துடலாம். பண்ணைப்புறம் மணிகண்டன், அதிகாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம் ஹரிராம், பண்பலைக்கு அதிகாலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். ராசா மகன் ஹரிச்சந்திரன் என சொல்லியிருக்காங்க. அன்பு அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அதிகாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் பாடலை மிகவும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இந்த நிகழ்ச்சியில் நம்ம கொஞ்சம் மெதுவாக நேயர்களுடைய கருத்துக்களையும் வாசிக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி தான் இல்லையா. ஓகே, அடுத்ததாக என்ன பாடல், சக்கப்போடு போட்டாலே பாடல், துள்ளலோட கூடிய பாடல், இந்த இரவு நேரத்தில் உற்சாகமாக பாடல் கேட்கலாம் நேர்களே.

பா செம்மையான பாடல். ஆடுகளம் படத்துலேருந்து ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் யார் பாடிருக்காங்கன்னு யோசிச்சுட்ருக்குறீங்க. பாட்டு பாடினவரும் ஜிவி பிரகாஷ்குமார் தான். இஸ் அந்த வாய்ஸ்லேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க, அப்படி ஒரு குரல், செம்மையான பாடல் தான். இது சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா, தனுஷ் சார் வந்து அவங்க கேட்பாங்க, யாரை நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு கேட்டோன்னே அழகாக கை காட்டுவாங்க, அவரே ஷாக் ஆகிடுவார். ரொம்ப அழகான ஒரு பாடல் இஸ் தனுஷ் சாரோட அந்த ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டம், அது ரொம்ப இயல்பாக ஆனால் பயங்கர மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் அவருடைய அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே. ஓகே, அடுத்ததாக விழி மூடி யோசித்தாலும் நீ தான் வர்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல். இணைந்திருங்கள் நேயர்களே, இது பாரத 102.3 மனங்களில் என்ற மொழிமையான கொண்டம், சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில், மதுரை 100.

3.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. அலைவரிசை பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறீங்க. நேரம் 3:37 ஆயிற்று. விழி மூடி நீங்க யாரை யோசிச்சிருக்கிறீங்க?

0: இஸ் அயன் படத்தில் வந்து கார்த்திக் அவங்களுடைய குரலான முத்துக்குமார் என்பவர்களில் ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். ரொம்ப மென்மையான அழகான ஒரு பாடல். அடுத்ததாக என்ன பாடல்? இந்த பாடல் கேட்டிங்க அப்படின்னாவே ஒரு சின்ன தாமரை அப்படின்னு பாடினாவே இந்த பாட்டை ஞாபகம் வந்துடும். நல்லா இருக்கும், பாட்டு கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் அந்த பாட்டை பற்றி பேசலாம்.
1: Yeah.

வேட்டைக்காரன் படத்திலிருந்து கிருஷ் மற்றும் சுச்சித்ரா அவங்களுடைய குரலில், விவேகாவின் வரிகளில் விஜய் ஆண்டனியோட அழகான மியூசிக்கில் பாடல் கேட்டுருச்சுக்கிறோம். நேரம் 3:47 ஆயிட்டுருக்கு. அதில் சுச்சித்ரா அவங்களுடைய குரல் பார்த்திங்க அப்படின்னாவே ஒரு காந்த மாதிரியான ஒரு ஈர்க்கிற குரலாக தான் இருக்கும். அழகான ஒரு பாடல், ரொம்ப அழகாக இருக்கும் விஜய் சாரோட நடனம் கூட. அடுத்ததாக என்ன பாடல், இந்த பாடல் கேட்டால் வெண்மேகம் பெண்ணாக ஒரு மாறுதோ அந்த மாதிரி தான். அது ஒரு அழகாக ஒரு கவிதை, அழகான தமிழில் நல்லாயிருக்கும் இந்த பாடல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 4 மணி. வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான புத்துணர்வான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச ரொம்ப அழகான நாளாக அமையணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட இந்த நாளை தொடங்குவோம். ஆமாம் நேர்களே, நாம் இணைஞ்சிருக்கிறது வந்து பாரதம் 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோயில், மதுரை 103.3, கும்பகோணம் 101.6, வேலூர் 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் அழகான பாடல்களை கேட்டு ரசிச்சுருக்கிறோம் நேர்களே. இந்த நாள் இனிய நாளாக அமையணும் அப்படின்னா அதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கணும் இல்லையா? எதையும் உங்களால் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள், இறைவன் நமது பக்கம் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்ற விவேகானந்தரோட ஊக்கமூட்டும் வரிகளோட இன்றைய வெற்றி நாளை சிறப்பாக ஆரம்பிக்கலாம். முதலாவதாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் மூக்குத்தி அம்மன் படத்திலிருந்து அருணா சாய்ராம் அவர்களின் குரலில் பா விஜயின் வரிகளில் பாடல் கேட்கலாம்.

திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருப்பது சரணம் ஐயப்பா படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் அவர்களின் குரலில் வரும் பாடல்.

0: அடுத்ததாக இசையவிருப்பது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சிகளில் போது கோட்டூர் என் ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் துளசிதள தியாகராஜர் கீர்த்தனை, மாயாமாளவ கோளராகம், ரூபகதாளம்.

உங்குமங்கலம் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோட்டூர் என் ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நானூறு விளையாட்டு பொம்மையா, பாபநாசம் சிவன் பாடல், நவரச கன்னட ராகம், ஆதி தாளம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 5 மணி. வணக்கம் நேயர்களே, இந்த நாள் இனிய நாளாக இருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு
2: அருள்மணி மாலை.
1: தெய்வீக மனம் கமழும் அருள்மொழி மாலையில் தெய்வீக ராகத்தில் முதலாவதாக நாம் கேட்கவிருப்பது ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் சூலமங்கலம் சகோதரிகளின் குரலில்

0: நிசிச்சரபதி சம்க்ஷயம் விதித்வ சுரகண மத்யகதோ வஜஸ்பரேதி பானோ பாஸ்கர மார்த்தாண்ட ஷண்டரஷ்மே திவாகர ஆயுராரோக்யம் ஐஸ்வர்யம் ஸ்ரீயம் புத்ராம்ஷ தேஹிமே.
1: அருள்மணி மாலை தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக இசையவிருப்பது சூர்யாஷ்டகம்.

அருள்மணி மாலை தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக இசையவிருப்பது இதயத்தில் எழுந்திடும் வழிபாடு என தொடங்கும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் இ ஆனந்தன் அவர்களின் வரிகளில் தாராபுரம் சவுந்தரராஜன் இசையமைப்பில்.

அருள்மணி மாலை தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக இசையவிருப்பது ஸ்ரீ திரிபுர சுந்தரி அஷ்டகம், வாணி ஜெயராம் அவர்களின் குரலில்.

அருள்மணி மாலையில் அடுத்ததாக இசையவிருப்பது லலிதா த்ரிசதி, சிவானந்த விஜயலட்சுமி அவர்களின் குரலில்

லட்ச கோட்யண்ட நாயிகா லட்சார்த்த லட்சணாகம்யா லப்த காமலதா தனு லலாமராஜ தளிகா லம்பமுக்தா லதாஞ்சிகா லம்போதர பிரசூர்லப்யா லஜ்ஜாத்யா.

சத்யாதி பாபசமணி ஹரிதஸ்வாதி தேவிதா அக்கி கும்போ துங்க குஜா.